நேரம் 5:36:45. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து சோழமங்கலம் சகோதரிகளுடைய குரலில் ஸ்ரீ மூகாம்பிகை ஸ்தோத்திரம் கேட்கலாம்.

நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோ ஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோ ஹெர்ட்ஸிலும், ரெயின்போ பண்பலை 102.1 இன்றைய நமது ஒளிபரப்பு இனிதை தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 31 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆனி மாதம் 7 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 21 தேதி ஞாயிற்றுக்கிழமை. இனி கேட்கலாம் செஞ்சு காம்போஜி ராகத்தில் அமைந்த மங்கள இசை.

0: இதுவரை செஞ்சு காம்போஜி ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்டோம். இனி
1: குறள் அமுதம் வான் சிறப்பு இரண்டாவது அதிகாரம் பத்தாவது குறட்பா.

எவ்வகையால் உயர்ந்தவரும் நீர் இல்லாமல் இவ்வுலகில் வாழ முடியாது. அதுபோல தண்ணீரின் இடையராத ஓட்டமும் மழை பெய்யவில்லை என்றால் இல்லையானதாகும்.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சிகளாய் திருச்சி FM ரெயின்போ 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை. காலை 6:30 12வது சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி பாரத பிரதமர் நரேந்திரமோடி அவர்கள் நாடு முழுவதும் நடைபெறும் யோகா செய்முறை பயிற்சிகளை தொடக்கி வைக்கும் நிகழ்வின் நேரலை கேட்கலாம். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதி தாசன் அவர்கள். 6:15 பக்தி மனம் வீசும் ஆனந்த ராகம். காலை 8:00 இதய ராகம். 8:05 மருத்துவ நேரம். நிகழ்ச்சியில் மனநல ஆலோசகர் எஸ் கீதா அவர்கள் வழங்கும் குறிப்புகள் கேட்கலாம். 8:30 மாநில செய்திகள். 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இன்று காலை 9:00 திருச்சி சேலம் மங்களமங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பில் என்றும் இளமை சர்வதேச யோகா நாள் சிறப்பு நேரலை பங்கேற்கிறார் யோகா பயிற்றுநர் TRG கௌதமன் அவர்கள். காலை 9:30 திருச்சி ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனையின் வசந்த அழைப்பு. 10:00 தமிழில் செய்திகள் தொடர்ந்து கேட்கலாம். போடு ஆட்டம் போடு. 10:30 களத்தில் இருந்த இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சியில் காடும் உயிரும் சூழலியலாளர் ஏ சண்முகானந்தம் அவர்கள் ஆற்றிய உரையிலிருந்து சில பகுதிகள் கேட்கலாம். காலை 11:00 திருச்சி ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனையின் யோகம் உயிரின் தாகம் யோகா இயற்கை மருத்துவர் ரே சுகுமார் அவர்கள் பங்கேற்கும் நேரலை கேட்கலாம். பகல் 12:10 சூரியகாந்தியில் செல்லமை நாடகம் எழுதியவர் நாகை MP வீரப்பா அவர்கள் அமைப்பு எஸ் ஜான்சன் அவர்கள். 12:50 பாப்கார்னர் 1:00 காவிய கானங்களின் சங்கமமாய் மதுர கீதம் 1:45 மாநில செய்திகள். பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் பயிர்களுக்கு சரிவிகித உரமளித்தலின் முக்கியத்துவம் உரை வழங்குகிறார் அரியலூர் வேளாண்மை அறிவியல் நிலைய தலைவர் டாக்டர் ஜி அழகுகண்ணன் அவர்கள். 2:30 செய்தி மலர். 3:00 இசைத்தூரல். மாலை 4:00 வசந்தன் கோவின் வண்ண கோலங்களில் குறுக்கெழுத்து போட்டி. 4:30 திருச்சி ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனையின் வண்ண கோலங்கள். 5:00 பொன் மாலை. 6:00 ஆரவாரம். 6:15 நலம் தரும் யோகா யோகா ஆசிரியர் எம் சாயிரா பானு அவர்கள் தரும் தகவல்களுடன். மாலை 6:30 மாநில செய்திகள். 6:40 மான்செஸ்டரில் உள்ள ஓல்டு டிராஃபோர்ட் கிரிக்கெட் மைதானத்தில் இந்திய தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையே நடைபெறும் ICC மகளிர் T20 உலகக்கோப்பை போட்டியின் நேர்முக வர்ணனையை ஆட்ட நேர இறுதி வரை கேட்கலாம். FM ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஆர் செயலியில் கேட்கலாம். இனி முதல் அலைவரிசையில் FM ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 8:00 சர்வதேச யோகா தின சிறப்புரை வழங்குபவர் மனவளக்கலை பேராசிரியர் எஸ் கோவிந்தராஜ் அவர்கள். 8:45 வலம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி முதுமையிலும் இளமைக்கு வழிவகுக்கும் யோகா உரை வழங்குபவர் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் எல் பீனாதிரேஷ் அவர்கள். காலை 9:00 இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் தஞ்சை

தஞ்சாவூர் எஸ் கல்யாணராமன் அவர்கள் பாட்டு, டி ருக்மணி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் உபேந்திரன் அவர்கள் மிருதங்கம். காலை 10:45 இருக்கும் சிறுகதை நேரம். லாசா ராமாமிர்தம் அவர்கள் எழுதிய ரயில் சிறுகதை கேட்கலாம். 11 மணிக்கு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111, 3 மணிக்கு விடுமுறை விருப்பம் நேயர்களுடன் கலந்துரையாடல், 4 மணிக்கு அன்புள்ள அக்கா வானொலி நாடகம் கேட்கலாம். இதுவரை நாம் கேட்டது திருச்சிராப்பள்ளி வானொலியின் இனிய அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சி குறிப்புகள். எஃப்எம் ரெயின்போவின் வண்ணமயமான நிகழ்ச்சிகள் இனி நம் விரல் நுனியில். நியூஸ் ஆன் ஆர் செயலியில் எங்கிருந்தாலும் கேட்டு மகிழுங்கள்.

0: நாள்தோறும் நல்ல நிகழ்ச்சிகளை வழங்கிக் கொண்டிருக்கும் எஃப்எம் ரெயின்போவோடு இணைந்தே இருங்கள்.
1: நேரம் 6 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. கொல்கத்தாவில் நடைபெறும் யோகா தின கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்கிறார். சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் நடைபெறும் சர்வதேச யோகா நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொள்கிறார். இந்தியாவின் வளமான கலாச்சார பாரம்பரியம் யோக கலையின் மரபுகளை ஒன்றிணைத்து நாடு முழுவதும் 100 முக்கிய இடங்களில் சிறப்பு சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகளை மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. சர்வதேச யோகா தினத்தையொட்டி பல்வேறு நாடுகளில் 2500 மேற்பட்ட இடங்களில் யோகா நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பாதுகாப்பு படையினரின் தொழில்நுட்ப திறன், உத்திசார் தொலைநோக்கு பார்வை, புதுமை கண்டுபிடிப்புகள் ஆகியவற்றின் அவசியத்தை பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். மருத்துவர்கள் சேவை மனப்பான்மையுடன் செயல்பட வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்கான சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வெங்கட் ரமணன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் விவசாயிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர் திரு வினோத் வழங்கினார். கடலூர் மாவட்டம் வெலிங்டன் நீர்த்தேக்க பகுதியில் நீர்வளத்துறை மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு செய்தார். அரசு பள்ளிகளில் அத்துமீறி நுழைந்து வகுப்புகளை இடையூறு செய்யும் தாவேக்கா நிர்வாகிகளின் செயல்பாடுகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா குற்றஞ்சாட்டியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் சானிட்டோரியம் மேம்பாலம் அருகே கொட்டப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகளை எரித்ததால் வாகன ஓட்டிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: காவிரியின் வானம் பாடி இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. ஒலிக்கிறது பாரதி பண்.

0: to India. These oil tankers are Desh Vaibhav, Desh Vibhor and Sanmar Herald. In a social media post, Mr. Sonowal said that under the decisive leadership of Prime Minister Narendra Modi, the government is working on highest priority to secure India's maritime interests. Prime Minister Narendra Modi will commission three indigenously built Indian Navy platforms, INS Dunagiri, INS Sanshodhak and INS Agre in Kolkata today. Designed by the Navy's Warship Design Bureau and built by Garden Reach shipbuilders and engineers, the vessels are intended to strengthen combat operations, hydrographic surveying and anti-submarine warfare. INS Dunagiri, a Project 17A stealth frigate, is armed with BrahMos missiles and medium-range air defence systems. Minister for Railways, Information and Broadcasting and Electronics and Information Technology, Ashwini Vaishnav, will inaugurate and dedicate several key railway infrastructure projects aimed at enhancing passenger amenities and strengthening the rail network in Rajasthan today. He will flag off the Lalgarh Sabarmati Express from Bikaner Railway Station. In FIFA World Cup, Germany defeated Ivory Coast 2-1 in Toronto, Canada and clinched a spot in the knockout phase at the tournament. For Germany, Dennis Undaf scored twice. Earlier, Netherlands secured a commanding 5-1 victory over Sweden in Group F match at NRG Stadium in Houston, United States. Yesterday, in another match, Brazil recorded their first win of the FIFA World Cup with a comfortable 3-0 victory over Haiti at the Philadelphia Stadium. And that is the end of this news bulletin.
1: நேரம் காலை 6:10.
2: ஆகாஷ்வாணி. எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.
3: தவத்தினை இடம்புரி என்ற வரிகள் பாரதியின் புதிய ஆத்திச்சூடியில் வருகின்றன. தவம் என்றால் இங்கு வாழ்க்கையை முழுமையாக துறந்துவிட்டு காட்டிற்கு போய் உட்கார்ந்து செய்வது தவம் அல்ல. தவம் என்றால் இங்கு பாரதி குறிப்பிடுபவை முயற்சி, கடும் முயற்சி, விடாமுயற்சி, அருஞ்செயல் என்கிறான். கைகேயி இராமனை காட்டிற்கு செல்லுமாறு கூறும் பொழுது, நீ போய் தாயிரும் சடைகள் தாங்கி தாங்கும் தவம் மேற்கொண்டு பூழி வெக்கோணம் நன்னி புண்ணியத் துறைகள் ஆடி 7-2 ஆண்டில் வா. கம்பன் தன் கவிதையில் இதை குறிப்பிடுகின்றான். காட்டிற்கு சென்று தவம் புரிவதையும் தவம் என்று சொல்லில் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. ராமன் காட்டிற்கு சென்றான், ஆனால் ஏதும் செய்யாமல் அமர்ந்திருக்கவில்லை. தன் மகத்தான அவதாரக் கடமையை தவமாகச் செய்தான். தவத்தை பற்றி பாரதி தனது பாடல்களில் பல்வேறு இடங்களில் குறிப்பிடுகின்றான். செய்க தவம், செய்க தவம், நெஞ்சே தவம் செய்தால் ஈத விரும்பியதை ஈதலாம். வையகத்தில் அன்பு சிறந்த தவமில்லை, அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு என்கிறான். அன்பே தவம் என்ற அத்வைத்தை செய்தால் நமது முயற்சியில் வெற்றி பெறலாம் என்கிறான். யாகத்திலே, தவ யோகத்திலே, தனி யோகத்திலே, பல போகத்திலே, ஆகத்திலே, பலபக்தி கொண்டார் தம் அருளிலே உயர் நாடு என்கிறான். யாகம், தவம், யோகம் முதலியவைகளெல்லாம் பல்வேறு முயற்சிகள் ஆகும். தவம் என்பது ஒரு குறிப்பிட்ட செயலில் முனைப்புடன் எது நேரிடும் இடர்படாமல் ஒரே குறியாக நிற்பது, செய்து முடிப்பது தவம் ஆகும். பொழுது புலர்ந்தது, யாம் செய்த தவத்தால் புண்மையிரும் கணம் போயின் யாவும் என்கிறான். பொழுது புலர்ந்து விட்டது, காலை புலர்ந்து விட்டது, வெளிச்சம் வந்துவிட்டது, ஒளி பிறந்து விட்டது, இருள் கணங்களாக இருந்த புண்மை துன்பங்கள், இழிவுகள், கேடுகள் ஆகாதனையெல்லாம் போய்விட்டன. இவையெல்லாம் நமது கடும் முயற்சியால், கடும் தவத்தால் நிகழ்ந்திருக்கின்றன என்கிறான் பாரதி. கடல் அலைகளை கட்டுப்படுத்தி கடல் அரிப்பை தடுக்க முயற்சிப்பது கடும் தவமாகும். அதுபோல நமக்கும் நமது நாட்டிற்கும் ஆக வேண்டிய பணிகளை சரியான நேரத்தில் அன்றாட பணியாக செய்ய வேண்டும். அதனேத்தான் பாரதி தவத்தினை தினம் புரி நாமும் தவத்தினை மிதவும்.

0: செய்வோம் என்கிறான்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.

இதமான காற்று, இனிமையான இசை, விடியலின் வருகையை உணர்த்தும் பொன்னிற வானம், புத்துணர்ச்சியும் புதிய நம்பிக்கைகளும் நிறைந்த நாள். நலமுடன் வளமும் சேர்க்கட்டும். இறைவனை தொழும் காலை பொழுதில் மனதிற்கு இனிய பக்தி பாடல்களை கேட்கலாம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆனந்த ராகம். கேட்கலாம் மகாநதி சோபனா குழுவினரோடு பாடிய பாடலை.

இன்னும் சில நொடிகளில் 12வது சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாடு முழுவதும் நடைபெறும் யோகா செய்முறை பயிற்சிகளை தொடக்கி வைக்கும் நிகழ்வின் நேரலை கேட்கலாம்.

0: नीलम मलकानिया हिंदी में और कौशिक रॉय अंग्रेजी में। कार्यक्रम में आमंत्रित विशेषज्ञ थे परम प्राण योग संस्थान के संस्थापक गुरु मुनीश सिन्हा और मुरारजी देसाई, राष्ट्रीय योग संस्थान में सलाहकार डॉक्टर प्रतिमा वशिष्ठ। ये प्रसारण आकाशवाणी के दिल्ली केंद्र से किया गया।
1: சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மேற்கு வங்கம் கொல்கத்தாவில் நடைபெற்ற யோகா செய்முறை பயிற்சிகளில் கலந்து கொண்ட நிகழ்வின் நேரலை கேட்டீர்கள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி நாம் கேட்கலாம்.
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திப்பிரிவின் இனிய காலை நல்வாழ்த்துக்களுடன் செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். 12வது சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் கொல்கத்தா ரெட் ரோட் பகுதியில் 35,000 மேற்பட்டோர் பங்கேற்ற யோகா பயிற்சியின்போது உரையாற்றிய பிரதமர், குடும்பங்கள் மற்றும் எதிர்கால சந்ததியினர் யோகா பயிற்சியை நாள்தோறும் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். யோகாவின் மூலம் உடலும் மனமும் ஒருங்கிணைந்து ஆரோக்கியம் மேம்படும் என்று கூறிய அவர், யோகா பயிற்சி ஒருநாள் பயிற்சியாக மட்டுமல்லாது வாழ்நாள் பயிற்சியாக மாற வேண்டும் என்றார். இதற்கென யோகா 365 உள்ளிட்ட பல்வேறு முன் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் பிரதமர் கூறினார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூரில் நடைபெறும் யோகா நிகழ்ச்சியில் தற்போது பங்கேற்றுள்ளார். ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்ற இந்த ஆண்டின் கருப்பொருளின் அடிப்படையில் மத்திய கலாச்சார அமைச்சகம் சார்பில் புதுதில்லி செங்கோட்டை, உத்தரகாண்டின் ஹரித்வார், தமிழ்நாட்டின் மாமல்லபுரம், கர்நாடகாவின் ஹம்பி, லடாக்கின் லே, தெலுங்கானாவின் ஹைதராபாத் உள்ளிட்ட 100 முக்கிய இடங்களில் சிறப்பு யோகா கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. உலகம் முழுவதும் உள்ள 210 மேற்பட்ட இந்திய தூதரகங்கள் உள்ளிட்ட 2,500 இடங்களில் யோகா நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு யோகாவின் முக்கியத்துவம் குறித்து திருப்பத்தூரை சேர்ந்த மருத்துவர் பவித்ரா லட்சுமி தெரிவிக்கையில்,
3: ஆரோக்கியமான முதுமைனா முதுமையை யாரும் நம்ம தவிர்க்க முடியாது. முதுமையை எவ்வளவு ஆரோக்கியமா கொண்டு போறோன்றதுதான் முக்கியம். யோகா வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. யோகா நம்மளுடைய உடல் மனம் மற்றும் ஆன்மாவை சேர்ந்து ஒன்னா இணைச்சு பண்றதுனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏஜ் ஆன பின்னாடி வர பிளட் பிரஷர், டயபெட்டிஸ், கால் வலி, மூட்டு வலி, முதுகு வலி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் யோகா. எல்லாரும் யோகா பண்ணுங்க, ஹாப்பியா இருங்க, ஹெல்த்தி லைஃப் லீட் பண்ணுங்க.
2: MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு நாடு முழுவதும் இன்று பிற்பகல் நடைபெறுகிறது. தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்காக 200,000 மேற்பட்ட பார்வையாளர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள், காவல்துறையினர் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி உள்ளிட்ட 12 மொழிகளில் நடைபெறும் இத்தேர்வை நாடு முழுவதும் 551 நகரங்களில் 22,000 மேற்பட்ட மாணாக்கர் எழுதுகின்றனர். தமிழகத்தில் 31 மையங்களில் இத்தேர்வு நடைபெறுகிறது. தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழையிலிருந்து நெற்பயிர்களை பாதுகாக்கும் வகையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தார்பாய்கள் மற்றும் பாதுகாப்பான குடில்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். ஆவடியில் 3,000 பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர், தமிழக அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்துள்ளதாக கூறினார். நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 9 மணிக்கு.

மகிழ்ச்சியின் ரகசியம் விரும்புவதை செய்வது, வெற்றியின் ரகசியம் செய்யறதை விரும்புறது. இப்படி ஒரு சிறப்பான வரிகளோட நேர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைய இதே ராகம் நிகழ்ச்சிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இதய ராகம் நிகழ்ச்சியில இணைகிறேன் நான் உங்கள் அன்புடன் மரியா. நேரம் சரியா 8:05 ஆயிடுச்சு. இன்னைக்கு யோகா டே அப்படிங்கறதுனால ஒரு சிறப்பா ஒரு உரை வழங்கியிருக்காங்க. யார் என்ன சொல்லிருக்காங்கன்னு கேட்டு வந்தெல்லாம் தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இன்னைக்கான மருத்துவ நேரத்துல நல்ல ஆலோசனைகளை தர நம்மோட யாரு இணைய இருக்கிறாங்கன்னா, திருச்சி மனநல ஆலோசகர் எஸ் கீதா அவர்கள். வணக்கம் மேடம். மனநலன்னா என்ன, அதுல ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன?
2: உடல் அளவுல வந்து நமக்கு நிறைய விழிப்புணர்வு இருக்கு. உடம்புல ஒரு வியாதி வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும், எங்க போகணும், என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படிங்கறது நமக்கு தெரியும். ஆனா மனசு பத்தி வந்து நம்ம இன்னும் பேசுறதுக்கு நம்ம சமூகத்துல நிறைய தயக்கம் இருக்கு இல்லையா. உடல் நலம் எந்த அளவுக்கு நமக்கு முக்கியமோ அதை விட முக்கியம் வந்து மனநலம். ஏன்னா மனநலம் நல்லா இருந்ததுன்னா உடல்ல எப்படிப்பட்ட வியாதியை கூட நம்மளால குறைச்சிக்க முடியும். உலக சுகாதார அமைப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, மனநலம் அப்படிங்கிறது வெறும் மனநோய் இல்லாத நிலை அப்படிங்கிறது மட்டும் இல்லாம நம்ம திறமையையும் நம்ம உணர்ந்து வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சவால்களையும் சமாளித்து பயனுள்ள முறையில செயல்படும் நிலை தான் வந்து நல்ல நிலை அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஆனா நிறைய நமக்கு பணி சுமை, படிக்கிறப்ப படிப்பு சுமைன்னு சொல்றோம், அதுக்கப்புறம் குடும்பம், பொருளாதார பொறுப்புகள், நிறைய சமூக சிக்கல்கள், அழுத்தங்கள், இந்த காரணங்கள்னால பார்த்தோம் அப்படின்னா கூட நமக்கு நிறைய மனச்சோர்வு, கோபம், எரிச்சல், ஒரு வகையான சலிப்பு உணர்வு இதெல்லாம் நமக்கு அதிகமாகுது. ஒரு கட்டத்துல பார்க்கும்போது ரொம்ப வெறுத்து போய் ஏண்டா வாழ்றோம், தற்கொலை கூட பண்ணிக்கலாமோ அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுடைய மன அழுத்தம் வந்து இன்னைக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னும் நிறைய இடத்துல பார்த்தோம்னா மனநலம் பத்தி பேசுறதுக்கு தயக்கம் இருக்கு. சில அறியாமையினால வந்துட்டு அது வந்து ஒரு பயந்த கோளாறு அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துக்கிட்டு அதுக்கு நிறைய வந்து வேற மாதிரியான அணுகுமுறைக்கெல்லாம் போயிடுறாங்க. அதனால நம்மளுடைய மன அழுத்தம் வந்து அதிகமாகி அது தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையில கொண்டு வந்து நம்மளை விட்டுருது. மனநலம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம சொசைட்டில நம்ம 4 பேர் கூட நல்லா சிரிச்சு பேசணும், பொறுமையா இருக்கிறது, திறமைகளை உணர்ந்துக்கிறது, இடத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய பிரச்சனைகளை சமாளிச்சு முன்னேறி வர்றது, இதெல்லாம் வந்து இருக்கும். எப்போ ஒருவருக்கு மன நல பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறதான் இன்னைக்கு பல பேருக்கு தெரிகிறது இல்ல. முதல்ல தூக்கம் வந்து ஒன்று, தூக்கமே இருக்காது, தூக்கத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இன்னொன்று நல்லா தூங்குவாங்க, அதனால தூங்கின திருப்தி இருக்காது. இன்னொரு விஷயம் வந்து எதுவுமே கவனம் செலுத்த முடியாது நம்மளால, எதையோ ஒரு யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அது சின்னதாக யாரும் பேசினாலும் சட்டுன்னு கோவப்படுறது, எரிச்சல் அடைஞ்சிடுறது, சாப்பாட்டில் கூட பார்த்தோம்னா நம்மளால சரியாக சாப்பிட முடியாது, இல்லைன்னா அதிகமாக பசி வந்து தேவையில்லாத நொறுக்கு தீனியெல்லாம் நிறைய சாப்பிட ஆரம்பிக்கிறது, எல்லாத்துலேயுமே வந்து ஆர்வம் குறைஞ்சிரும், என்னடா அது லைஃப் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆர்வம் வந்து குறைய ஆரம்பிச்சிருது. இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே வரும். ஆனால் எப்போ வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு 2 வாரத்தை தாண்டி போகுதோ அப்போ வந்து கண்டிப்பாக நமக்கு மன அழுத்தம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். மன அழுத்தத்தில் வந்து எப்படி குறைச்சிக்கலாம், வெளியில் வர்றது அப்படின்னா நம்ம வந்து மனசு விட்டு முதல்ல நம்பிக்கையான நபர்களிடம் பேசணும். அடுத்து எக்ஸசைஸு, நடைப்பயிற்சி போகிறது, நல்ல ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறது, நம்மளோட குடும்பத்தில் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நிறைய குழந்தைங்க கூட விளையாடுறது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்லா மனசு விட்டு பேசுறது, டைம் இருக்குன்னா யோகா பண்ணலாம், தியானம் பண்ணலாம். நம்மளால தீர்க்க முடியலை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக மனநல ஆலோசகரை வந்து நீங்கள் பார்க்கலாம், இல்லை சைக்கியாட்ரிஸ்ட் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்கள பார்க்கலாம். ஸோ இது மாதிரிலாம் நான் நம்ம சின்னதாக ஒரு மன அழுத்தம் இருக்கும்போதே வந்து நம்ம சரியாக அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை சரியாக கையாண்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சவால்களை எதிர்த்து வெளியில் வர முடியும். மன அழுத்தம் அப்படிங்கிறது எந்த வயசில் யாருக்கு எப்போ வேணாலும் வாழ்க்கையில் வரலாம். அப்படி யாருக்காவது நம்ம கூட இருக்கிறவங்களுக்கோ, வேலை பார்க்குறவங்களுக்கோ, இல்லை உறவினர்களுக்கோ, நம்ம வீட்டிலேயே கூட இருக்கலாம். அப்படி யாருக்காவது இருந்தால் அவங்கள வந்து நம்ம கேலி கிண்டல் செய்து பைத்தியக்காரர்கள் அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யலாம். உதவி அப்படிங்கிறது முதல் முறையை பார்த்தோம்னா நம்ம அவங்க சொல்கிறத காது கொடுத்து 5 நிமிஷம் கேட்டாலே போதும். அடுத்து மனநலம் பற்றிய விழிப்புணர்வு அப்படிங்கிறது சமூகத்தில் எல்லாருக்குமே இருக்குது. நம்ம வந்து அதை கண்டுக்காமல் விட்டுட்டு ஓரமாக போய்கிட்டே இருக்கிறோன்னா நாளைக்கு நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கும் அந்த மாதிரி வரும்போது தான் அந்த

0: கஷ்டம் தெரியும். உடலும் மனமும் சேர்ந்து வேலை செய்யும் போது தான் வந்து ஒருத்தருடைய வாழ்வு வந்து அர்த்தமுள்ளதாக மாறுது. அதனால் உடலை போலவே மனசையும் நேசிப்போம், மகிழ்ச்சியாய் வாழ்வோம்.
1: மாணவர்களுக்கான மனநல ஆலோசனைகளோட நாளை மருத்துவ நேரத்தில் இணைய இருக்கிறாங்க திருச்சி மனநல ஆலோசகர் எஸ் கீதா அவர்கள்.
2: நேயர்களுக்கு சர்வதேச யோகா தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
3: ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை, சீனிவாசா நகர் மற்றும் காட்டூர், திருச்சி.
4: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
5: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
7: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ், அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
8: திருச்சி சாரதாசன் காத்திருங்கள்.
3: நாள்பட்ட நோய்களுக்கான கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, முதுகு எலும்பில் ஜவ்வு விலகுதல் போன்ற நோய்களுக்கு அறுவை சிகிச்சை இன்றி குணம் பெற
9: தங்கி சிகிச்சை பெறும் வசதிகளுடன் ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை, சீனிவாசா நகர் மற்றும் காட்டூர், திருச்சி.
10: ராம் நெய் வழங்கும் ஆலய உலாவில்

0: கட்டணும்.
1: ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் அழகு குறையாத நடராசன்,
2: ஒற்றை காலை தூக்கி அகிலம் காக்கும் பேரழகனின் ஆணி திருமஞ்சன பெருவிழா
1: கோனேரி ராஜபுரத்திலிருந்து நேரலையாக.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 10:30 நிகழ்ச்சியில் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள்.
3: ராம் நெய், இனிமையான நிமிடத்தில் ஒரு சுவையான தருணம். ராம் நெய்.
4: நேரம் சரியா 8:12 ஆயிடுச்சுங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் இணைஞ்சிருக்கிறோம் இதே ராகம் நிகழ்ச்சியில. நேர்கள் நினைவிற்கு, இன்று காலை 9:00 நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில என்றும் இளமை சர்வதேச யோகா நாள் சிறப்பு நேரலை பங்கேற்கிறார் யோகா பயிற்றுனர் TRG கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் நேர்களே. நிகழ்ச்சியில் ஒரு அருமையான பாடலை கேட்டு இணைஞ்சிருப்போம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: தலைப்புச் செய்திகள். யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமின்றி உள்ளுணர்வை வெளிப்படுத்தும் கருவியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உடல், மனம், உணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் பயிற்சி முறையாக யோகா அமைந்துள்ளது என்று மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களுக்கு தரமான மருத்துவ சேவையை வழங்கும் நோக்குடன் மருத்துவர்கள் செயல்பட வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் மாணவர்களை பாதிக்கும் எத்தகைய செயலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. உடல், மனநலன், நலவாழ்விற்கு உதவிடும் வகையில் யோகக்கலை குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் June 21 இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற கருப்பொருளுடன் இந்த ஆண்டிற்கான சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. கொல்கத்தாவில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமின்றி உள்ளுணர்வை வெளிப்படுத்தும் கருவியாக திகழ்கிறது என்று கூறினார். யோகா தற்போது உலகின் பெருமளவிலான நாடுகளால் கொண்டாடப்படும் சமூக நிகழ்வாக உருவெடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கொல்கத்தாவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சர்வதேச யோகா தினத்தில் பங்கேற்பது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் கூறினார். ஒற்றுமை மற்றும் ஒருங்கிணைந்த நலவாழ்விற்கு யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டார். யோகா அனைத்து மக்களையும் ஒன்றிணைப்பதாக அவர் கூறினார். சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதன் ஒரு பகுதியாக இந்தியாவின் வளமான கலாச்சாரமான பாரம்பரியம் யோகக்கலையின் மரபுகளை ஒன்றிணைத்து நாடு முழுவதும் 100 முக்கிய இடங்களில் சிறப்பு சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகளை மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. சென்னை தியாகராயர் நகரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி பங்கேற்றார். சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் நடைபெற்ற சர்வதேச யோகா நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டார். முன்னதாக நேற்று புதுதில்லியில் உள்ள அகில இந்திய ஆயுர்வேத நிறுவனம் யோகா குறித்த விழிப்புணர்வு ஓட்டம் மற்றும் சிறப்பு ஜூம்பா அமர்வுக்கும் ஏற்பாடு செய்திருந்தது. யோகாவை அன்றாட வாழ்வில் ஒரு அங்கமாக இணைப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இத்தினத்தையொட்டி உலக அளவில் 2500 இடங்களில் யோகா நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 210 மேற்பட்ட இந்திய தூதரகங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள யோகா அமர்வுகள் கூட்டு நல்வாழ்வுக்கான உலக அளவிலான இயக்கமாக அதன் சிறப்பை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளது. இதனையடுத்து ஷியாம பிரசாத் முகர்ஜி துறைமுகத்தில் சுயசார்பு திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட துனகிரி, சன்ஷோதக் மற்றும் அக்ரே ஆகிய 3 போர் கப்பல்களை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கிறார். உடல், மனம், உணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் பயிற்சி முறையாக யோகா அமைந்துள்ளது என்று மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுகாதாரமான முழுமையான வாழ்விற்கு உதவிடும் பயிற்சி முறையாக யோகா திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையின் கீழ் யோகா தற்போது உலக அளவிலான நலவாழ்வு இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். யோகக்கலை இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் முக்கிய அங்கமாக திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மருத்துவர்கள் சேவை மனப்பான்மையுடன் செயல்பட வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கோவை ESI மருத்துவக் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், இந்த மருத்துவமனையில் நவீன மருத்துவ கருவிகள், மாணவர்களுக்கான வசதிகள், மருத்துவர்கள் நியமனம் என அனைத்தையும் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். போட்டி நிறைந்த உலகில் மருத்துவ படிப்புடன் மாணவர்கள் தங்கள் உடல் நலத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நீட் நுழைவுத் தேர்வை மாணவர்கள் மன வலிமையுடன் எதிர்கொள்ள வேண்டும் என்று திரு அருண்ராஜ் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: தமிழகத்தின் வளர்ச்சிக்கான சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த ஆவடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கல்வி மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் குடும்ப அட்டைதாரர்களுக்கான கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பருவமழை தொடங்கவுள்ள நிலையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் வீணாகாமல் தடுக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று திரு வெங்கட்ரமணன் கூறினார். பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் மாணவர்களை பாதிக்கும் எத்தகைய செயலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு பள்ளிகளில் அத்துமீறி நுழைந்து வகுப்புகளை இடையூறு செய்யும் தாவேக நிர்வாகிகளின் செயல்பாடுகள் அதிர்ச்சியளிப்பதாக உள்ளது என்று கூறியுள்ளார். மாணவர்களின் கல்வி, ஒழுக்கம் மற்றும் எதிர்கால வளர்ச்சிக்கான இடமாக பள்ளிகள் திகழ்கிறது என்றும் இதில் அரசியல் கட்சிகளோ அமைப்போ தனிநபரோ அரசியல் சுயலாபத்திற்காக பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா கேட்டுக் கொண்டார். கடலூர் மாவட்டத்தில் உலக புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆணி திருமஞ்சன திருவிழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று காலை வெகு விமரிசையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆணி திருமஞ்சன திருவிழா தேரோட்டம் இன்று காலை வெகு சிறப்பாக தொடங்கியது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர். கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய இவ்விழாவானது பஞ்சபூத தலங்களில் ஆகாயத்தலமாக விளங்கி வரும் சிதம்பரத்தில் ஆண்டுக்கு இருமுறை முக்கிய திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம். ஆணி திருமஞ்சனம் நாளை அதிகாலை மகாபிஷேகம் சுவாமிகளுக்கு நடைபெறும். பின்பு மதியம் 2 மணிக்கு மேல் ஆணி திருமஞ்சன திருவிழா நடைபெறும். அகில இந்திய வானொலி செய்திகளுக்காக கடலூர் மாவட்டத்திலிருந்து பா இளஞ்செழியன்.
0: இருவரி செய்திகள். லெபனானில் இஸ்ரேல் ராணுவ நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதால் ஹோமோஸ் நீரிணை மீண்டும் மூடப்பட்டுள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. கிரீஸ் நாட்டில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 5.8 பதிவானது. பாகிஸ்தானின் வடகிழக்கு பகுதியில் உள்ள கைபர் பக்துன்வா மாகாணத்தில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 7 பேர் உயிரிழந்தனர். உத்தரப்பிரதேசத்தில் வீடுகள் கணக்கெடுப்பு உள்ளிட்ட முதற்கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் முழுமையாக திட்டமிட்டபடி நேற்று நிறைவடைந்தது. கைலாஸ் மான்சரோவர் யாத்திரையின் முதலாவது யாத்ரீகர்கள் குழு நாதுலா பாஸ் வழியாக புறப்பட்டுச் சென்றது. ஹரியானா மாநில நீர்வள பாதுகாப்பு திட்டத்திற்காக உலக வங்கி 4,000 கோடி ரூபாய் கடனுதவி வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது. திருவண்ணாமலையில் நேற்று நடைபெற்ற மாவட்ட மேற்பார்வை குழு கூட்டத்தில் மத்திய அரசின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் 833 பயனாளிகளுக்கு 4 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி வழங்கினார். கடலூர் மாவட்டம் வெலிங்டன் நீர்த்தேக்க பகுதியில் நீர்வளத்துறை மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு செய்தார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் சானிட்டோரியம் மேம்பாலம் அருகே கொட்டப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகளை எரித்ததால் வாகன ஓட்டிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் இப்போட்டி இந்திய நேரப்படி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. சென்னையில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய ஆப்கானிஸ்தான் 44.2 ஓவரில் 218 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இதனையடுத்து 219 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்திய அணி 28.4 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 224 ரன் எடுத்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியா அனைத்து போட்டிகளிலும் வென்றது. இந்தியா இலங்கை ஏ அணிகளுக்கு இடையேயான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டம் இன்று நடைபெறுகிறது. தம்புல்லாவில் இப்போட்டி காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியின் ஆடவர் 55 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் நிக்கில் வெண்கலப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமின்றி உள்ளுணர்வை வெளிப்படுத்தும் கருவியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உடல், மனம், உணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் பயிற்சி முறையாக யோகா அமைந்துள்ளது என்று மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களுக்கு தரமான மருத்துவ சேவையை வழங்கும் நோக்குடன் மருத்துவர்கள் செயல்பட வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் மாணவர்களை பாதிக்கும் எத்தகைய செயலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1
1: நேயர்களுக்கு சர்வதேச யோகா தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
2: ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை, சீனிவாசா நகர் மற்றும் காட்டூர், திருச்சி.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
4: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
3: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பாரா கருவி மூலம்
4: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 Cross தலைநகர் திருச்சி.
5: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
6: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
7: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
8: 7 வர்ண சுரங்களாய் திருச்சி சாரதாசன் சங்கீத சந்தோஷப்பட்டு
2: மருத்துவர்களால் எடுக்கப்படும் 1-to-1 யோகாசன பயிற்சிகளை கற்க, உடல் மனம் மற்றும் ஆன்ம நலனை மேம்படுத்த, சர்க்கரை நோய், உடல் பருமன், தைராய்டு நோய்களுக்கான சிறப்பு யோகாசன பயிற்சி கற்க வாருங்கள்.
9: ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை, சீனிவாசா நகர் மற்றும் காட்டூர், திருச்சி.
10: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
11: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
12: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
13: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
1: திருச்சி பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் வழங்கும் ஆலய உலாவில்
2: நாளை காலை 10:30 மணிக்கு

0: போகுமே.
1: உலோகத்தில் வடிக்காமல் உயிரில் உதித்த சுயம்பு வடிவமாய் எட்டு கரங்களில் அருள் புரியும் எழில்மிகு நடராஜனின் பேரழகு ஆணி திருமஞ்சன சிறப்பாக கோனேரி ராஜபுரத்தில் இருந்து நேரலை.
0: ருத்ர தாண்டமாடுகின்ற கூட்டணி பயம் ஒடுங்க எங்கள் நேற்று தீண்டி போக வேண்டுமே.
1: எஃப்எம் ரெயின்போ 102.1 இந்நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியோடு
2: நாள்தோறும் காலை 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: நிமிஷம் ஆயிடுச்சு, நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம் இதே ராகம் நிகழ்ச்சியில. நேர்கள் நினைவிற்கு இன்று காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில என்றும் இளமை சர்வதேச யோகா நாள் சிறப்பு நேரலை பங்கேற்கிறார் யோகா பயிற்றுனர் TRG கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில தங்களுடைய விருப்ப பாடல கேட்டிருக்காங்க. புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர்ல இருந்து பிரகாஷ், ரக்ஷனா, லிபிகா, கீர்த்தி, தவனேஷ் இவங்க எல்லாரும் தான். அனைவருக்கும் யோகா தின நல்வாழ்த்துக்கள். எங்களுக்கு அமரன் திரைப்படத்திலிருந்து பாடல் கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாட்டை நாமும் கேட்டு ரசிப்போமா?

நினைவிற்கு இன்னைக்கு சர்வதேச யோகா நாள் இல்லையா? அதனால நிறைய சிறப்பு நிகழ்ச்சிகள் இன்னைக்கு நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அரங்கேற காத்துட்டு இருக்குங்க. அந்த வகையில இன்று காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில என்றும் இளமை சர்வதேச யோகா நாள் சிறப்பு நேரலை பங்கேற்கிறார் யோகா பயிற்றுனர் TRG கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள் நேர்களே.

0: அவள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்.
3: பஞ்சபாண்டவர்கள் அஞ்சு பேர், அதில் மூத்தவர் தர்மர். அவர் ஒரு நாள் வீட்டு திண்ணையில் உட்காந்துருந்தாராம். அப்போது தெருவில் ஒரு பிச்சைக்காரன் அந்த வழியாக வந்திருக்கிறான், பிச்சை கேட்டிருக்கான். அந்த சமயத்தில் தர்மர் வேறு ஏதோ வேலையாக இருந்திருக்கிறார். அதனால் பிச்சைக்காரனை பார்த்து நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிவிட்டார். அவனும் சரின்னு சொல்லிவிட்டு போயிட்டான். பீமன் இதை பார்த்துக்கிட்டு இருந்தான். உடனே அவன் என்ன செஞ்சான் தெரியுமா, ஒரு முரசை எடுத்துக்கிட்டு கிராமத்தை நோக்கி ஓடினான். முரசை அடிச்சுக்கிட்டு ஏதோ சொல்ல ஆரம்பிச்சிட்டான். தர்மருக்கும் இது தெரிய வந்தது. அவருக்கு ஒன்றும் புரியல, என்னாச்சு உனக்குன்னு கேட்டார். பீமன் சொன்னான், நான் கிராம மக்களுக்கு ஒரு செய்தியை தெரிவிக்க போகிறேன் அப்படின்னா. என்ன செய்தின்னார், எங்கள் அண்ணன் காலத்தை வென்றுவிட்டார் அப்படிங்கிற செய்தியை சொல்ல போகிறேன்னா. நான் வந்து காலத்தை ஜெயிச்சுட்டேண்ணா, எதனால் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டார். நீங்கள் பிச்சைக்காரனை நாளைக்கு வர சொன்னீங்களே அதனால தான் அப்படின்னா. அதனால் என்னன்னார், நீங்கள் அவனை வந்து நாளைக்கு வான்னு சொன்னீங்க, நீங்கள் நிச்சயமாக நாளைக்கு இருப்பீங்களா? அந்த பிச்சைக்காரனும் நாளைக்கு உயிரோடு இருப்பானா? நாளைக்கு நீங்கள் இருந்தாலும் பிச்சை போடக்கூடிய மனோபாவம் உங்களுக்கு இருக்குமா? பிச்சை நிச்சயம் போடுவீங்களா? நாளைக்கு வரைக்கும் அவன் பிச்சைக்காரனாகவே இருப்பாங்கிறது என்ன நிச்சயம்? நாளைக்கு உங்கள் சந்திப்பு நிச்சயம் நடக்குமா? அதனால தான் நீங்கள் காலத்தை ஜெயிச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ நிச்சயமாக நான் முடிவு பண்ணிவிட்டேன். அப்படி நீங்கள் நினச்சதுனால தான் அவனை நாளைக்கு வர சொல்லியிருக்கிறீங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம், இதை மற்றவங்களுக்கு சொல்லாமல் இருக்கலாமா? நேரமாயிட்டது, நான் உடனே ஊருக்குள்ளே போய் இதை சொல்லணும், தாமதிக்க முடியாது. ஏன்னா இந்த நேரம் கடந்துட்டதுன்னா அடுத்த நாழிகை எனக்கு கிடைக்குங்கிறது நிச்சயம் இல்லை அப்படின்னு பீமன் சொல்லி முடிச்சுட்டு புறப்படுறதுக்கு தயாரானான். தர்மர் அவசரமாக குறுக்கிட்டார், தம்பி கொஞ்சம் பொறு, நான் தவறு பண்ணிட்டேன். பரிபூர்ண சுதந்திரம் பெற்ற மனிதன்தான் அப்படி பேச முடியும், அப்படி வாக்குறுதி தர முடியும். அந்த பிச்சைக்காரனை இப்போவே கூப்பிடு, ஏதாவது உடனே கொடுத்து அனுப்பி வச்சு விட்றேன். நாளைக்கு என்ன நடக்குங்கிறது யாருக்கு தெரியும் அப்படின்னார். இந்த கதையிலேருந்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய உண்மை என்ன தெரியுமா, நிகழ்காலம் ஒன்று தான் நம்ம கையில் இருக்கிறது, அதை தவற விடாமல் சரியாக பயன்படுத்திக்கணும். கடந்த காலம்ங்கிறது திரும்பி வரப்போகிறதில்ல, எதிர்காலம்ங்கிறது இப்போ நம்மக்கிட்ட கிடையாது. அதனால் நிகழ்காலத்தை தான் நாம் பயன்படுத்திக்க முடியும். ஒரு ஊரில் ஒரு சோதிடர் இருந்தார். அவர் எதிர்காலத்தை பற்றியே அதிகமாக சொல்லிக்கிட்டு இருப்பார். அவருடைய சோதிடத்தை எப்படியாவது பொய்யாக்கி போடணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு இளைஞர்கள் தீர்மானம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்காக ஒரு திட்டம் போட்டாங்க. அது குளிர்காலம், ஒரு இளைஞன் பெரிய கோட்டு ஒன்று சட்டைக்கு மேலே போட்டுக்கிட்டான். அந்த மேல் கோட்டுக்குள்ளே ஒரு புறாவை மறைச்சி வச்சுக்கிட்டான். ரெண்டு பேரும் அந்த சோதிடர் வீட்டுக்கு போகிறாங்க. அவரை பார்த்தாங்க, இதை பாருங்கள், இந்த கோட்டுக்குள்ளே ஒரு புறாவை மறைச்சி வச்சுருக்குறோம், அந்த புறா இப்போ உயிரோடு இருக்கா இறந்து போச்சா இதை நீங்கள் சொல்லணும், சரியாக சொல்லிவிட்டால் உங்கள் ஜோசியத்தை நம்புகிறோம் அப்படின்னாங்க. இவங்க மனசுக்குள்ளே என்ன திட்டம்னா, புறா உயிரோடு இருக்குன்னு அவர் சொல்லிவிட்டார்னா அப்படியே கையால் அமைக்க அதை கொண்டுட வேண்டியது, புறா உயிரோடு இல்லைன்னு சொல்லிவிட்டார்னா அப்படியே உயிரோடு எடுத்து காட்டிக்கிட வேண்டியது. இதுதான் அந்த இளைஞர்களோட திட்டம். அவர் என்ன பதில் சொன்னாலும் அவர் சொல்கிறது பொய்ன்னு நிரூபணம் பண்ணிவிடலாம்ல, இதுதான் அவங்க நம்பிக்கை. இந்த சோதிடர் எல்லா வகையிலையும் தப்பிக்க முடியாதுன்னு அவங்க நம்பினாங்க. ஆனால் அந்த சோதிடர் சொன்ன பதில் இவங்களை திகைக்க வச்சுட்டுது. அவர் என்ன சொன்னார் தெரியுமா, உங்கள் கோட்டுக்குள்ளே இருக்கிற புறா உயிரோடு இருக்கா செத்து போச்சா அப்படின்னு தானே கேட்குறீங்க, அது உங்கள் கையில் இருக்குது, அது சாகவும் இல்லை உயிரோடவும் இல்லை, அந்த பறவையின் வாழ்வும் சாவும் உங்கள் கையில் தான் இருக்குன்னார். இவங்க தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க. இந்த கதையை நமக்கு ஒரு உண்மையை உணர்த்துது. இன்றைய இளைஞர்கள் எதிர்காலங்கிற பறவையை தங்களுக்குள்ளே வச்சுருக்கிறாங்க, அந்த பறவையின் வாழ்வும் தாழ்வும் அவங்க கையில் தான் இருக்குது. நமது வாழ்க்கைங்கிறது நமது கையில், நாம் நல்லா இருக்கிறதும் இல்லாமல் போகிறதும் நாம் தான் காரணம். ஒரு மருத்துவமனை படுக்கையில் கிடந்த நோயாளி சொன்னார், டாக்டர் என்னோட வாழ்வும் சாவும் உங்கள் கையில் தான் இருக்குது, ஏன்னா இப்போ எனக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறது நீங்கள் அப்படின்னார். பயப்படாதீங்க, எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம்னார் டாக்டர். அதுக்கெல்லாம் டாக்டர், நான் இதுவரைக்கும் ஆஸ்பத்திரி பக்கமே வைத்தியத்துக்குன்னு வந்ததில்லை, இதுதான் எனக்கு முதல் ஆப்ரேஷன், அதுதான் பயமாக இருக்குன்னார் நோயாளி. டாக்டர் சொன்னார், எனக்கும் இதுதான் முதல் ஆப்ரேஷன், அதுக்காக நான் இன்னும் பயப்படுறேன்னா பாருங்கோ, தைரியமாக இருங்கன்னார். அதனால் நம்ம வாழ்க்கையை நாம் தான் தீர்மானிக்கணும். அப்படி அதை தீர்மானிக்கிற பக்குவம் நமக்கு வந்துட்டதுன்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: நேயர்களுக்கு

0: அனைவருக்கு சர்வதேச யோகா தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை, சீனிவாசா நகர் மற்றும் காட்டூர், திருச்சி.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
3: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
4: அங்க தூரத்துல ஒரு மலை தெரியுது பாரு, அதோட கதை
5: என்னன்னு
4: உனக்கு தெரியுமா?
5: நீ கதை சொல்ல மட்டும்தான் செய்வியா இல்ல எழுதவும் செய்வியா?
6: எட்டே
5: எட்டு பக்கம் ஒரு கதை எழுதுறனு வச்சுக்க. உன் கதைய ஊரே கேக்குறதுக்கு நான் ஒரு வழி சொல்லித்தரேன்.
4: சரி, அந்த வழிய கொஞ்சம் தெளிவா சொன்னா நல்லா இருக்குமே.
5: கேளு, வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆச்சு இல்ல, அத கொண்டாடுற விதமா நம்ம திருச்சி FM ரெயின்போ 102.1 வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதுக்கு நீ உன் கதைய அனுப்பணும்.
4: அனுப்பணும். சரி, எந்த முகவரிக்கு?
5: நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், பாரதிதாசன் சாலை, திருச்சி 1 அப்படின்ற முகவரிக்கு அனுப்பு.
4: எந்த தேதிக்குள்ள அனுப்பி வைக்கணும்னு சொல்லுங்க.
5: கரெக்டா கேட்ட தம்பி, வர்ற 30ஆம் தேதிக்குள்ள அனுப்பணும். அதுல இன்னொரு விஷயம் இருக்கு.
4: என் கதையிலேயே நிறைய விஷயம் இருக்கும்.
5: தம்பி, உன் நாடகத்தை அவங்க செலக்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்க, அதை ரெக்கார்ட் பண்ணி ஒளிபரப்பவும் செய்வாங்க. அது மட்டும் இல்ல, உனக்கு சன்மானமும் உண்டு தம்பி, சன்மானமும் உண்டு.
4: அப்படியா அண்ணா, ரொம்ப சந்தோஷமான விஷயம். சும்மாவே கதை எழுதுவேன், சன்மானம் வேற இருக்குன்னு சொல்லி இருக்கீங்க.

ரகம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி நெருங்கிட்டும் நிறைவா வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு நன்றியை சொல்லிக்கலாம். சர்வதேச யோகா நாள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிட்டு நிறைவு பாடலாம். நவரசா படத்துல பாடலை கேட்டு இணைஞ்சிருப்போம். இணைந்த நிகழ்ச்சி திருச்சி FM Rainbow 102.1.

0: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சத்யநாராயணன். சர்வதேச யோகா தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூரில் யோகா தின நிகழ்ச்சியில் இன்று பங்கேற்றார். கொல்கத்தா ரெட் ரோடு பகுதியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் 35,000 மேற்பட்டோர் பங்கேற்ற யோகா பயிற்சியில் உரையாற்றிய பிரதமர், குடும்பங்கள் மற்றும் எதிர்கால சந்ததியினர் யோகா பயிற்சியை நாள்தோறும் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். யோகாவை ஒரு நாளுக்கான கொண்டாட்டமாக கருதாமல் ஆண்டு முழுவதும் கடைபிடிக்க வேண்டுமென்று கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்ற தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டார். தென்காசி அருள்மிகு காசி விஸ்வநாத சுவாமி திருக்கோவில் வளாகத்தில் நடைபெற்ற யோகாசன பயிற்சி குறித்து எமது செய்தியாளர்.
1: உலக யோகா தினத்தை முன்னிட்டு தென்காசியில் காசி விஸ்வநாதர் ஆலய வளாகத்தில் இன்று அதிகாலையில் சிறப்பு யோகாசன பயிற்சி நடைபெற்றது. ஏராளமான பொதுமக்கள், இளைஞர்கள் மற்றும் குழந்தைகளுடன் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். நிகழ்ச்சியின் போது பத்மாசனம், சூரிய நமஸ்காரம், மூச்சு பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு யோகாசனங்கள் மேற்கொள்ளப்பட்டன. உடல் மற்றும் மனநலத்தை மேம்படுத்தும் பல்வேறு ஆசனங்களின் முக்கியத்துவம் குறித்து விளக்கமளிக்கப்பட்டது. தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: பிரதமர் திரு நரேந்திரமோடி கொல்கத்தா ஷியாமபிரசாத் முகர்ஜி துறைமுகத்தில் INS துணகிரி, INS அக்ராய், INS சன்ஷோதக் ஆகிய 3 அதிநவீன போர்க்கப்பல்களை இன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இக்கப்பல்கள் போர் நடவடிக்கைகள், நீரியல் ஆய்வு, நீர்மூழ்கி கப்பல் எதிர்ப்பு ஆகியவற்றில் திறம்பட செயலாற்றும். ஹார்மோஸ் நீரிணையை கடந்து 3 இந்திய கப்பல்கள் 8.6 லட்சம் மெட்ரிக் டன் கச்சா எண்ணெய் மற்றும் 94 பணியாளர்களுடன் இந்தியாவிற்கு வந்து கொண்டிருப்பதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில் இந்தியாவின் கடல்சார் பாதுகாப்புக்கு அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக குறிப்பிட்டார். MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு நாடு முழுவதும் இன்று பிற்பகல் நடைபெறுகிறது. மாணாக்கர் தேர்வுக்கூட அனுமதிச்சீட்டு, அடையாள அட்டை, புகைப்படம் ஆகியவற்றை தவறாமல் எடுத்துச் செல்ல வேண்டுமென்றும், செல்போன்கள், ஸ்மார்ட் கடிகாரங்கள் உள்ளிட்ட மின்னணு சாதனங்களுக்கு அனுமதி இல்லை என்றும் தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. நீட் தேர்வு எழுதும் மாணாக்கருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் அமைதியுடனும் நம்பிக்கையுடனும் தேர்வை எதிர்கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 1790 கனஅடியாக உள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 1000 கனஅடி நீர் திறக்கப்படுகிறது. அணையின் நீர்மட்டம் 79.26 அடியாகும். சிதம்பரம் அருள்மிகு நடராஜ திருக்கோவில் ஆணி திருமஞ்சன தேரோட்டம் இன்று நடைபெற்று வருகிறது. ஏராளமான பக்தர்கள் இதில் பங்கேற்று தேரை வடம்பிடித்து வருகின்றனர். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று டுனிஷியா ஜப்பானையும் ஸ்பெயின் சவுதி அரேபியாவையும் எதிர்கொள்கின்றன. ஈக்வட்டார் கிரோச்சவ் இடையேயான போட்டி டிராவில் முடிவடைந்தது. ஜெர்மனி ஐவரி கோஸ்டை 2-1 என்ற கோல் கணக்கில் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.
2: திருச்சி FM ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல், பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: வணக்கம் நேயர்களே. இளமையாக இருப்பது அப்படிங்கறது வயதை குறைப்பதில் இல்ல, உற்சாகமாக சிந்திப்பதிலும் ஆரோக்கியமாக வாழ்வதிலும் மகிழ்ச்சியாக ஒவ்வொரு நாளையும் ரசிக்கிறதுலதான் இருக்கு. அந்த இளமைய நமக்கு நீண்ட நாட்கள் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புத நண்பன் அப்படின்னா யோகாவை சொல்லலாம். இன்னைக்கு வசந்த அழைப்புல என்றும் இளமை சர்வதேச யோகா நாள் சிறப்பு நேரலை நிகழ்ச்சியில நம்முடன் யோகா பயிற்றுநர் TRG கௌதமன் அவர்கள். யோகா ஆர்வலர்கள் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்க அழைக்கலாம். 4431 இணைப்பு எண்ணோடு 240-102 எண்ணுக்கு. இளமையான நம்முடைய நேயர்களுக்காக 246-102 அப்படிங்கிற எண் காத்துட்டு இருக்கு. வாட்ஸ்அப்பிலும் இளமைக்கான குறிப்புகளை பெற 938-546-102. நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். வாருங்கள் நேயர்களே, நிகழ்ச்சியில் இணையலாம்.
5: நன்றி அர்ச்சனா. வணக்கம் நேயர்களே. இன்று சர்வதேச யோகா நாள். யோகம் எனும் சமஸ்கிருத சொல்லுக்கு

0: இணைத்தல் அல்லது ஒன்று சேர்த்தல் எனும் பொருளும் உண்டு. தனி மனித ஆன்மாவை பிரபஞ்ச பேரறிவோடு இணைக்கும் ஒரு உன்னத பாதை யோக பாதை. புற உலகை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் நம் மனதை உள்நோக்கி திருப்புவதே யோகாவின் முதன்மையான நோக்கம். நம்மை நாமே அறிந்து கொள்ள உதவும் யோக கலையின் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துவதற்கு, மீண்டும் நினைவுபடுத்துவதற்கு இன்று நம் நிலைய அரங்கிலும் உங்கள் இல்லங்களிலும் ஸ்ரீ மகாகுரு சுருளி சுவாமிகள், ஸ்ரீ தங்கம் சுவாமிகளின் பிரதான சீடர் டிஆர்ஜி கௌதமன் அவர்கள், அவரை வரவேற்போம். மாஸ்டர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யோகா இன்னைக்கு பல வழிமுறைகளில் சொல்லித்தரப்படுது. அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு உலக அளவில் ஏற்பட்டிருக்கு. இன்றைக்கே பார்த்திங்கன்னா எவ்வளவோ ஆயிரக்கணக்கான இடங்களில் யோகக்கலை பற்றி ஒரு விழிப்புணர்வு நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த யோகா சொல்லித்தரதில், பயிற்றுவிக்கப்படுவதில் பலவிதமான வழிமுறைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ தங்களுடைய வழிமுறை என்ன, அதை எப்படி நீங்கள் வந்து உங்களுடைய சீடர்களுக்கு கடத்தி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்றத சொல்லுங்களேன்.
1: ஆலோவைக்கும் இறைவனையும் வழிகாட்டி துணை நிற்கும் மகாகுருவின் பாதங்களை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான காலை வணக்கம். இந்தியாவின் பழமையான உயர்ந்த ஆன்மீக உடல் கல்வி அப்படின்னா அது யோக கல்வி. தாயின் கர்ப்பத்திலிருந்து கடைசி வரை நம் வாழ்க்கையை நிர்ணயிப்பது மூச்சு. யோகாவில் இது ஒரு சென்ட்ரல் சப்ஜெக்ட். உடல் இயக்கங்களுக்கும் மன இயக்கங்களுக்கும் ஆதாரமாக இருப்பது மூச்சு. இந்த மூச்சின் மூலமாக உடலுக்கு சில பயிற்சி முறைகள், மனதிற்கு சில பயிற்சி முறைகள், இவைகள் மூலமாக மாறுபட்ட உடல் மன ஆற்றல்களை மூச்சின் மூலமாக ஒன்று சேர்ந்து ஒரு அற்புதமான கல்வியை நமது பெரியவர்கள் நமக்கு தந்துள்ளார்கள். ஒரு காலகட்டத்தில் இந்த யோக கல்வி சாமியாருங்க செய்யக்கூடிய பயிற்சி இந்த நிலை இருந்தது. ஆனால் வாழ்ந்து வழிகாட்டிய அஷ்டமா சித்தர், நடமாடிய தெய்வம் ஸ்ரீ சுருளி சுவாமிகளின் பிரதான சீடர் தங்கம் சுவாமிகள் மூலமாக யோக கல்விக்கு ஒரு புதிய பரிணாமம் தந்தார்கள். அதாவது யோக பயிற்சிக்கு ஒரு மொழிக்கு இலக்கணம் எப்படியோ, அதுபோல் ஆசன பயிற்சிக்கு அடிப்படையாக சில பயிற்சிகள் தந்தார்கள். இது குருகுலமாக வாய்வழியாக தலைமுறை தலைமுறையாக கற்பிக்கப்பட்ட ஒரு அற்புதமான கல்வி அங்கசுத்தி. அங்கசுத்தி அப்படின்னா தசைகளின் இறுக்கங்கள், உடலின் கனத்த தன்மை, இரத்த ஓட்டம், சீதோஷ நிலை, குறிப்பாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மூச்சு, இவைகளை சரி செய்து வயதிற்கு, வாழ்க்கைக்கு, உடல் அமைப்புக்கு ஏற்பட்ட அனைத்து தரப்பட்ட மக்களும் வயதினரும் செய்யக்கூடிய எளிமையான வாய்வழி கல்வி அங்கசுத்தி. இந்த அங்கசுத்தி ஆசன பயிற்சிக்கு உடம்பை தயார் செய்கிறது. அதனால் அங்கசுத்தியிலேருந்து ஆசன பயிற்சி போனது எல்லா வயதினருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வழிமுறை. இந்த அங்கசுத்தியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நம்ம குருமார்கள் இதை நான்கு பிரிவாக வச்சுருக்காங்க. அதாவது இயற்கையின் வழிப்படி ஒரு பிறந்த குழந்தைய படுக்க வைக்கிறாங்க, சில அசைவுகள் மூலமாக குப்புறப்படுக்குது, எழுந்து உட்கார்ந்து நடக்க ஆரம்பிக்குது, வாழ்க்கையை துவங்குது. அதே போல் அங்கசுத்தி பயிற்சியானது முதல் கட்ட பயிற்சி, மல்லாந்துப்படுத்தி செய்யக்கூடிய பயிற்சி. இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, மூளையிலிருந்து மூலாதாரத்திற்கு இடைப்பட்ட நடு முதுகெலும்பை சார்ந்த மூளையின் தொடர்பான பிரதான நரம்பு தொகுதிகள் தொடர்புடைய தானியங்கிய உள்ளுறுப்புகள், நாளமில்லா சுரப்பிகள், இவைகளுக்கு சக்தி அளித்து உடம்பின் இலகுத்தன்மையை பலப்படுத்துது. இது மல்லாந்துப்படுத்தி செய்யக்கூடிய பயிற்சியின் முக்கிய காரணம். அடுத்து இரண்டாவது கட்ட பயிற்சி, எப்படி குழந்தை மல்லாந்துப்படுத்த குழந்தை குப்புறப்படுத்த சில அசைவுகள் மூலமாக உட்கார ஆரம்பிக்குதோ, அதே போல் இரண்டாவது கட்ட பயிற்சி குப்புறப்படுத்தி செய்யக்கூடிய பயிற்சி. இது மேலிருந்து கீழாக முகம், கண்கள், மூளை, சுவாசப்பை தசைகள், இதய தசைகள், இறைப்பை தசைகள், சிறு குடல், பெருகுடல், இவைகளுக்கு பயிற்சி அளித்து மேலும் உடலை ஆரோக்கியமாக செயல்பட தூண்டுகிறது. பிறகு அந்த குழந்தை எழுந்து உட்கார்ந்து சில அசைவுகள் மூலமாக நிற்பது போல உட்கார்ந்து செய்யக்கூடிய பயிற்சி இடுப்பு, வயிறு, சுவாசப்பை, இதய தசைகள் மற்றும் முகம், கண்கள், இவைகளுக்கு முறையான பயிற்சி அளித்து மனிதனை நிற்க வைக்க அடுத்த கட்ட பயிற்சிக்கு தயார் செய்கிறார்கள். இந்த நின்று செய்யக்கூடிய பயிற்சியானது இடுப்பில்

இருந்து பாதங்களுக்கு இடைப்பட்ட ஜாயிண்ட்டுகள், தசைகள் இவைகளோட முகம், கண்கள், மூளையின் மையப்பகுதி இவைகளுக்கு இரத்த ஓட்டத்தை செலுத்தி. காரணம், மனிதனுக்கு ஒரு வயதுக்கு பிறகு மூளைக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்தின் அளவு ஈர்ப்பு சக்தியின்படி மாறுபடுது. இதனால் நினைவு தடுமாறி மூளையின் ஆற்றலும் பலகீனமடைகிறது. ஆனால் சித்த மகாகுருமார்கள் இதுபோன்ற சில பயிற்சி முறையின் மூலமாக மூளைக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்தின் அளவை உயர்த்தி நினைவாற்றல், மன ஆற்றல்களை பலப்படுத்தக்கூடிய முறையை சொன்னாங்க. ஆக ஆசன பயிற்சிக்கு இந்த அடிப்படை நான்கு நிலை பயிற்சிகள் மிக முக்கியமானது. இந்த பயிற்சி முறைகளை எந்த வயதிலையும் செய்யலாம். அதன் பிறகு யோகாவில் ஒரு சென்ட்ரல் சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னேன், அதுதான் வாசி யோகம். அதற்கு முன்னதாக ஆசன பயிற்சிக்கும் வாசி யோகம்னு சொல்லக்கூடிய பிராணாயாமத்துக்கும் இடைப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கல்வி, ஆனால் இது அதிகபட்சமாக யாரும் பேசுறதில்லை, அதுதான் யோக நித்ரா. இந்த யோக நித்ராவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நம்ம உடம்புல அஞ்சு கோஷங்கள், அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், வின் ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். முதல் கட்ட பயிற்சியில் உடலின் இறுக்கங்கள் மாறுது, இரத்த ஓட்டம் சீராகுது. இரண்டாவது கட்ட பயிற்சியில் மூச்சின் நீள வேகங்கள் நிதானப்படுத்தப்பட்டு மிக முக்கியமாக இங்கு இரத்த அழுத்தம் சரி செய்யப்பட்டு மனிதனுக்கு இயல்பாக ஏற்படக்கூடிய மாறுபட்ட இரத்த அழுத்தம், அதற்கு ஒரு நிரந்தர தீர்வு யோக நித்ரா. அடுத்தது மனோமய கோஷம், மனதை கவனிக்கின்றோம், மனதை புரிந்து கொள்கின்றோம், மனதை கடந்து செல்கின்றோம், மனதை நம் வசப்படுத்துகின்றோம், அதற்கு மனோமய கோஷம். இது மன அழுத்தங்களை மாற்றுகிறது, மன இறுக்கங்களை தளர்ச்சி செய்கிறது, மனதை அமைதியாக செயல்பட வைக்கிறது, மனமே முழுமையாக சந்தோஷமாக முழு பலத்துடன் செயல்படக்கூடிய தன்மையை தருகிறது. அடுத்தது வின் ஞானமய கோஷம், பிரபஞ்சத்திற்கு நமக்கு உள்ள தொடர்பை பற்றி சொல்கிறது. ஆனந்தமய கோஷம், இதை புரிந்து கொள்ளும்போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆனந்தத்தை உணர்ந்து வாழ்க்கையே பேரானந்தமாக வைக்கிறது யோக நித்ரா. இன்னும் சொல்லப்போனால் ஆசன பயிற்சிக்கும் இதை சப்போர்ட் பண்ணும், உடம்பை தயார் செய்யும், பிராணாயாமத்துக்கும் தயார் செய்யும். ஆக ஆசனத்துக்கும் பிராணாயாமத்திற்கும் இடைப்பட்ட இந்த அங்க சுத்தி ஒரு முக்கியமான யோக நித்ரா, ஒரு முக்கிய சாதனை. அடுத்தது வாசி யோகம். யோகாவில் இது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட்னு சொன்னேன். தாயின் கர்ப்பத்திலேருந்து கடைசி வரை நம்மை செயல்படுத்த வைப்பது மூச்சு. உடலின் ஆரோக்கியமும் மனதின் ஆரோக்கியமும் மூச்சை பொறுத்தது. ஆனால் இயல்பாக இயற்கையிலேயே ஒரு காலகட்டத்தில் சுவாசப்பை தசைகள் விரிந்து சுருங்கக்கூடிய தன்மை பலகீனமடைந்து சுருங்கி விரிய தூங்குகிறது. இதனால் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மூச்சின் அளவு, இரத்த சுத்தி, எதிர்ப்பு சக்தி, தசைகளுடைய பலம், உள்ளுறுப்புகளுடைய ஆரோக்கியம், இது எல்லாமே மாறுபடுது. ஒரு காலகட்டத்தில் மன ஆற்றல், நினைவாற்றல், புலன்களுடைய செயல்பாடு, இது எல்லாமே மாறுது. காரணம் மூச்சு. இதற்கு ஒரு காலகட்டத்தில் மூச்சுடைய தன்மை மாறுவதற்கு குறைவதற்கு காரணம் என்னன்னாக்கா வாழ்க்கை முறை. இதில் ஏராளமான காரணங்கள் இருக்குது. ஆனால் சரியான குருவின் மூலமாக இந்த முறையான வாசியோகன்ற அந்த மூச்சு பயிற்சியை, அதாவது எங்கள் சாமி சொல்லுவாங்க யோகியின் முழு மூச்சு, நேரடியாக பிராணாயமம் போகக்கூடாது, யோகியின் முழு மூச்சு, நாடி சுத்தி, சகஜ மூச்சு பயிற்சி, பிராணாயாமம். பிராணாயாமத்தில் குருவின் மூலமாக தெரிந்து கொள்ளக்கூடிய உள்கும்பகம், வெளிக்கும்பகம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன், இதுவும் குரு மூலமாக தெரிஞ்சுக்க நல்லது, பஸ்திரிகா, கபாலபதி, இது ரெண்டும் பிராணாயாமத்தில் ரெண்டு கண்கள். ஏன் இதை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு வயதுக்கு பிறகு விரிந்து சுருங்கக்கூடிய சுவாசப்பை தசைகள் சுருங்க துவங்குகிறது, மனிதன் எடுத்துக்கொள்ளக்கூடிய மூச்சு அளவும் குறைய ஆரம்பிக்குது. ஆனால் மற்ற பயிற்சிகளில் இல்லாத ஒரு சிறப்பு அம்சம் யோகாவில் பிராணாயாமத்தில் இருக்குது. விரிந்து சுருங்கக்கூடிய தன்மையை பலப்படுத்துவது பஸ்ரிகா பிராணாயாமம். அது மட்டுமல்ல, இதன் மூலமாக பெரும்பகுதியான சுவாச குறைபாடுகள், பரம்பரை சுவாச குறைபாடுகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன. நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மூச்சின் தன்மையை பொறுத்து உடல் மன ஆரோக்கியம். இதை என்ன விரிவாக சொல்கிறேன். அடுத்தது பஸ்ரிகா போல கபாலபதி என்ற ஒரு அற்புதமான ஒரு பிராணாயாமத்தை கொடுத்துருக்காங்க. இது சுவாசப்பை தசைகள் மேலும் கீழுமாக விரிவடையக்கூடிய தன்மையை சொல்கிறாங்க. இதன் மூலமாக மனிதன் எடுத்துக்கொள்ளக்கூடிய மூச்சின் அளவு உயர்வதுடன் உதரவிதானத்தின் மூலமாக வயிற்று தசைகள் நன்கு கசக்கப்பட்டு வயிற்று உள்ளுறுப்புகளை ஆரோக்கியமாக செயல்பட செய்வதுடன் பசி உணர்வு, செரிக்கும் தன்மை, செரித்த உணவை சத்துக்களாக மாற்றுதல், கழிவுகளை முறையே வெளித்தள்ளுதல் போன்ற பிரதான பலன்கள் மூச்சில் இருக்குது. ஆக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பயிற்சி முறையில்
பிராணாயாமத்தில் இது ரெண்டும் மிக முக்கியமானது. இதை குருவின் மூலமாக தெரிந்து கொள்வது நல்லது.

0: இந்த பஸ்ரிகா கபாலபதி பிராணாயாமத்திற்கு பிறகு, அதாவது எதிர்ப்பு சக்தி, லேசான தன்மை, உடம்பின் சீதோஷதை இவைகள் தக்கவைக்கப்பட்ட பிறகு, ஆன்மீக பயிற்சி அதாவது மன ரீதியாக தியான பயிற்சியில் விருப்பம் உள்ளவர்கள், அவர்களுக்காக நமது பெரியோர்கள் சொன்னது அற்புதமான ஒரு மற்றொரு யோக சாதனை கிரியா யோகம். இந்த கிரியா என்பது கீழிருந்து மேலாக உடலின் பிரதான ஆதாரங்களுக்கு பயிற்சி அளித்து, ஆதாரங்கள் தொடர்புடைய பிராணன், ஆதாரங்கள் தொடர்புடைய புலன்கள், ஆதாரங்கள் தொடர்புடைய தத்துவங்கள், ஆதாரங்கள் தொடர்புடைய நாளமில்லா சுரப்பிகள், இவைகளுக்கு பயிற்சி அளித்து ஆசன பயிற்சியைப் போல உள்ளூர் உறுப்புகளுக்கையும் பலப்படுத்தி உள்முகமாக தேகத்தின் பிரதான சக்திகளை உள்முகமாக திருப்புவது யோகா, பிராணாயாமம், கிரியா. இவைகள் மூலமாக உள்முகமாக திருப்பப்பட்ட ஆற்றல்களை சரியான குருவின் மூலமாக நேரடியாக உடன் இருந்து முறையாக தெரிந்து கொள்வது நல்லது. ஆக கீழிருந்து மேலாக தேகத்தின் சக்தியை மூளைக்கு திருப்புவது, அங்கு புலன்களை உள்ளே திருப்புவது யோகத்தின் முக்கியப்படி. ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், அதாவது வெளிமுகமாக செயல்படக்கூடிய புலன்களை உள்முகமாக திருப்பும்போது மூளையின் மையத்தை நோக்கி திருப்புறோம். காரணம், நினைவு தெரிந்த நாள் முதலாக நினைவு தடுமாறும் நாள் வரை மனிதன் மூளையிலிருந்து சக்தியை உடல் உலக வாழ்க்கைக்கு பயன்படுத்துகிறான். ஆனால் மூளைக்கு தேவையான சக்தியை கொடுப்பதற்கு தெரியவில்லை. தெரிந்தவர்கள் கோடியில் சில பேர், தங்கம் சுவாமிகள் போன்ற வாழ்ந்து வழிகாட்டிய மகான்கள் மக்களுக்காக ஒரு அற்புதமான ஒரு கல்வியை ஒரு தொண்டா செய்து வந்தாங்க. அதில் அவர்கள் சொன்னது, தேக சக்தியை எப்படி மூளைட்டு சக்தியை வாங்குகிறோமோ அதே போல் மூச்சின் மூலமாக மூளைக்கு அனுப்புகிறோம். பிறகு அங்கிருந்து பிரத்யாகாரம், வெளிச்செல்லக்கூடிய பார்வை, உள்வெளி செயல்படக்கூடிய மூச்சு, பேச்சு, செவி, இவைகளை உள்முகமாக திருப்ப சொல்கிறார்கள். அப்படி உள்முகமாக திருப்பும் பொழுது நாம் கவனிக்கின்றோம், ஞானிகள் சொன்னபடி எந்த ஒன்றை நீ தெரிந்து கொண்டால் வேறு எதையும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லையோ அதை நீ முதலில் தெரிந்து கொள். நான் யார், இது எல்லாமே அங்கிருந்து தான் நம்ம கவனிக்கணும், கவனிக்கவும் முடியும். காரணம், உடல் பலம், பிராணபலம், மனபலம், இவைகளை பயிற்சியின் மூலமாக தேக, பிராண, மன ஆற்றல்களை, புலன்கள் தொடர்பான மன ஆற்றல்களை மூளைக்கு திருப்புகிறோம். அப்படி மூளைக்கு திருப்புவதற்கான சில பயிற்சி முறைகள் இருக்குது. பேச்சையும் மூச்சையும் உள்ளே திருப்புவது கேசரி முதிரை, அப்படின்னா பார்வையும் நினைவையும் உள்ளே திருப்புவது திராடகம், சாம்பை முத்ரா. செவிப்புலன் மூலமாக வெளிச்செல்லக்கூடிய ஆற்றலை உள்ளே திருப்புவது மந்த்ரா. ஆக வெளிமுகமாக செல்லக்கூடிய மூளையின் ஆற்றல்களை உள்முகமாக ஒன்று சேர்ப்பது யோகத்தின் மற்றொரு நிலை, தாரணா, இட் மீன்ஸ் கான்சன்ட்ரேஷன். விரிந்து செல்லக்கூடிய ஒலி அலைகள், ஊடுருவி செல்லக்கூடிய சப்த அலைகள், இவைகளை ஒன்று சேர்க்கிறோம். இப்படி ஒன்று சேர்க்கும் போது தான் நம்மை நாம் கவனிப்பதற்கு தயாராகிறோம். நம்மை நாம் கவனிக்கும் பொழுது அமைதி, தெளிவு, நிதானம், பொறுமை, சகிப்புத்தன்மை, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை, எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம் நமக்கு சாதகம் கிடைக்கிறது. ஆக பிரத்யாகாரம், தாரணா, இவைகள் தியானத்திற்கு நம்ம தயார் செய்கிறது. ஆக தியானத்தின் மூலமாக சாதகன் ஒரு உயர்ந்த அறிவை அடைகின்றான். புஸ்தகங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு அறிவு சாதகனுக்கு கைகூடுது. தியானத்தில் மனசு அமைதி அடைது, கவனிக்க ஆரம்பிக்கிறோம். தியானத்திற்கு சமாதிக்கும் நூல் இலை அளவு தான் இடைவெளி இருக்குது. இந்த தியானத்திலிருந்து சமாதி நிலையை போவதற்கு குரு கடாட்சம் முக்கியம். ஆக வித்தையை பொறுத்தவரையிலும் குருவிட்டு இருந்து முறையாக குரு பக்தியுடன் நாம் ஒரு வித்தையை தெரிந்து கொள்ளும் போது குருவோடைய அன்பு, குருவோடைய ஆசி, மேலாக குருவோடைய கருணை சாதகனுக்கு, அதாவது சீடனுக்கு கிடைக்கும் பொழுது அவன் வித்தையில் முழுமையாக வெற்றி அடைகின்றான். ஆக மாதா, பிதா, குரு, தெய்வம்ன்றாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் இறைவனே ஒரு வடிவத்தை எடுத்து வழிகாட்டி மனித சமுதாயத்தை மேம்படுத்துக்கு சில அற்புதமான கல்வியை கொடுத்துருக்காங்க. அந்த வழி வந்த எமது குரு தங்கம் சுவாமிகளுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி மூலமாக நேயர்களுக்கு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்த நிலையத்தாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
1: மெய் மறந்து கேட்டுட்டு இருந்தோம் குருஜி. இப்போது
0: நன்றி.
1: யோகக்கலை பற்றி ஒரு முழுமையான அருமையான ஒரு முன்னுரை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. நிறைய நேயர்கள் காத்திருப்பாங்க உங்களோட பேசுறதுக்கு. ஒரு சின்ன விளம்பர இடைவெளி எடுத்துப்போம். உங்களுக்கு பிடித்த பாடல் ஒன்று கேட்டுவிட்டு நேயர்களை சந்திப்போம். நன்றி.
2: திருச்சி FM ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது

0: திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த் அழைப்பு.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
3: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
4: 7 வர்ண சுரங்களாய் திருச்சி சாரதாசன் சங்கீத சந்தோஷப்பட்டு
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசுப் பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
6: 6 மாதத்திற்கு ஒருமுறை வாகனத்தை சர்வீஸ் செய்யும் நீங்கள் உங்கள் உடலை சர்வீஸ் செய்து கொண்டதுண்டா?
7: இதோ இயற்கை உணவு, யோகாசன பயிற்சிகளுடன் உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்த ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை, சீனிவாசா நகர் மற்றும் காட்டூர், திருச்சி.
8: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
9: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
10: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
11: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: யோகா மூலமா உடல் வலிமை பெறும் அப்படிங்கிறது தெரியும், ஆனா நினைவாற்றலையும் கண்டிப்பா அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாழும் உதாரணமா ஐயாவை பாக்குறேன். கிட்டத்தட்ட 9:04 to 9:20 வரைக்கும் எந்த விதமான குறிப்பும் இல்லாம யோகாவோட 4 நிலை பயிற்சிகள், யோக நித்ரா, இதை பத்தியெல்லாம் வந்து நிறைய தகவல்களை வந்து சொன்னாங்க யோகா பயிற்றுனர் டிஆர்ஜி கௌதமன் ஐயா அவர்கள். தொடர்ந்து வந்து ஐயா கிட்ட நிறைய விஷயங்களை கேட்கறதுக்காக வாருங்கள் நேயர்களே, மீண்டும் நாம் நிகழ்ச்சியில் இணையலாம்.
1: நேயர்கள் இணைவதற்கு தொலைபேசி எண்களையும் கொஞ்சம் சொல்லிடுங்கம்மா.
0: நானே தான் நீங்கள் சொன்ன மாதிரியே நானும் வந்து மெய் மறந்து வந்து இருந்துட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். 4431 அப்படிங்கிற இணைப்பு என்னோடு 240-102-1, 246

0: 1021 இந்த எண்ணிலும் கூட நம்ம நேயர்கள் வந்து அழைக்கலாம். வாட்ஸ்அப் வழியாகவும் நீங்க வந்து இணையலாம். 938-546-1021 அப்படிங்கிற எண்ணில்
1: உங்களுடைய வினாக்களை வந்து வாட்ஸ்அப் மூலமாகவும் அனுப்பலாம். அதற்கான கைபேசி எண் 938-546-1021. இப்போ இந்த ஆண்டுடைய அதாவது 12வது சர்வதேச யோகா நாளின் மையக்கரு, ஒவ்வொரு ஆண்டும் ஒரு மையக்கரு வச்சிருக்கிறாங்க. இந்த

0: ஒரு மைய கரு வச்சிருக்கிறாங்க. இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா அப்படின்றது ஒரு தலைப்பாக வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு முதுமை அப்படின்றதுல இளமை காலத்திலே அந்த பிரச்சனைகள்லாம் ஆரம்பிச்சிருது, உடல் ரீதியாக மன ரீதியாக. இப்போது இது ரெண்டு தான் முன்னாடிலாம் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ அடுத்தது ஒன்று, உணர்வு பூர்வமாக சில பிரச்சனைகள் ஏற்படுது, இதை சமாளிப்பதற்கு யோகா எவ்விதம் உதவுகிறது அப்படின்னு ஒரு கேள்வி இந்த மையக்கருவை ஒட்டி கேட்கலாமா குருஜி? ஏன்னா நீங்கள் ஆரம்பத்திலே இதை பற்றி கொஞ்சம் சொல்லிட்டீங்க. அந்த சொன்னதில் நம்ம கவனித்திருந்தாலே இதற்கான விடை அதுக்குள்ளார இருக்குது. இப்போ நம்ம எது பேசினாலும் நீங்கள் சொன்ன அந்த 16 நிமிடத்துக்குள்ளார எல்லாமே இருக்குது. இருந்தாலும் சில விஷயங்கள் விளக்கம் தேவைப்படுகிறது. அந்த வகையில்
1: ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த முதுமையை பற்றி கேட்டீங்க. யோகா செஞ்சாக்கா அந்த முதுமைன்ற சிந்தனையே வராது. அதுக்கு சரியான வழிகாட்டுதல், முறையான பயிற்சி, குரு பக்தியோடு நாம் செய்தோம் அப்படின்னா உடலில் முதல்ல சோர்வு ஏற்படாது. உடம்பில் சோர்வு என்ற ஏற்பட்டால் தான் மனசு ஒரு தளர்ச்சி இருக்கும். நமக்கு வயசாயிருச்சு முடியுமா, இது முடியாதுன்னு மனிதனுக்கு ஒரு பயம் வர ஆரம்பிக்குது. வயசாயிருச்சு போல இருக்குது, இனிமேல் முடியாது போல இருக்குது. அதனால தான் எதிர்கால சிந்தனைக்கு மனுஷன் போகிறதில்லை. முடியாது, உடல் ரீதியாக முடியாது, ஆனால் முடியும் அப்படி நினைக்கும்போது மனிதன் சாதிக்க ஆரம்பிக்கிறோம், உயிருள்ளவரை சாதிக்கிறோம். அதுக்கு உடம்பு ஆதாரம், உடம்புக்கு உயிருக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய மூச்சு. பிரபஞ்சத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த அற்புதமான உணவை சரியான நேரத்தில் முறையான குருட்டிலிருந்து கெட்டியமாக பிடிச்சிக்கணும். அதை சாதனை பண்ணோம் அப்படின்னா எந்த பயமும் வராது சார். ஏஜு வயசாயிருச்சு அந்த தாட்டே வராது. நான் இளமையாக இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், சுறுசுறுப்பாக இருக்கேன், உற்சாகமாக இருக்கேன். நம்மளை பார்த்து மற்றவங்களுக்கு அந்த சுறுசுறுப்பு, சந்தோஷம், உற்சாகம் வந்துடும்.
0: இப்போ உங்ககிட்ட இருந்து ஓட்டிக்கிற மாதிரி அடுத்த ஒரு நேயர் இணைப்பில் காத்திருக்கிறார். வருக, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கமா.
2: நான் ஒரே ஊர்ல இருந்து ஹேமா பேசுறேன் சார். ரெண்டு சாருக்குமே வணக்கம் சார்.
1: வணக்கம்.
2: இப்போ வந்து ஹார்ட் பேஷண்ட்ல தான் ஆபரேஷன் பண்ணிருப்பாங்க, சுகர் பேஷண்ட்லாம் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு அதுவே வந்து நாம நார்மலா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க. அப்படி இருக்கக்குள்ள அவங்க வந்து யோகா செய்யும் போது லைஃப் டைம் வேணா எக்ஸ்டெண்ட் ஆகும், ஆனா என்றும் இளமையா எப்படி சார் இருப்பாங்க? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். நான் இதுல ரேடியோல கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் சார். ரெண்டு பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்
1: சார். அதாவது இப்போ நான் யோகாவுக்கும் பிராணாயாமத்திற்கும் இடையில ஒரு பயிற்சி ஒன்று சொன்னேன், யோக நித்ரா. அந்த யோக நித்ராவை நாம் முறைப்படி செய்தால் அன்னமய கோஷம் உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வடையுது, நிரந்தரமாக தீர்வடையுது. முறையாக கற்றுக்கணும், சரியான வழிகாட்டுதல் முக்கியம். அதுக்கு அடுத்தது பிராணமய கோஷம் அந்த பயிற்சிக்கு வரும்போது உடம்பில் இரத்த அழுத்தம் இருக்காது. அடுத்தது மூளைக்கு செல்லக்கூடிய பிராணசக்தி, இரத்த ஓட்டம் தடையின்றி பரவுவதன் மூலமாக மூளையில் உள்ள இறுக்கங்கள், மன அழுத்தங்கள் மாறுது. அடுத்தது மனோமய கோஷம், இதுதான் முக்கியமானது. இங்கு நாம் கவனிக்கின்றோம், கோபம் எப்படி வருது, பயம் எங்கேருந்து வருது, குழப்பம் எதனால் வருது, எப்படி இதிலேருந்து வெளியே வரலாம், இதற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், இதை பற்றி தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கல்வி யோக நித்ரா. ஆக யோக நித்ராவோட உங்களுடைய வயது, வாழ்க்கை முறை, உடல்நிலை, உடம்பில் உள்ள பிரச்சனை இவைகளுக்கு ஏற்ப குருவின் உடன் இருந்து குருவின் மூலமாக சில வயதிற்கும் உடலிற்கும் வாழ்க்கைக்கும் ஏற்ற அந்த பயிற்சி முறையை முறையாக கற்றுக்கிட்டு அதன் பிறகு மூச்சு பயிற்சி, யோக நித்ரா, இதெல்லாம் குருவின் நேரடியான ஆலோசனையிலிருந்து செய்கிறது ரொம்ப அவசியமானது.
0: சரிங்க குருஜி. இப்போ இவங்க ஹேமா கேட்டதில் இன்னொரு ஒரு சின்ன ஒரு துணை கேள்வி மாதிரி ஒன்று தோணுது. என்னென்னா, இப்போ ஒருத்தருக்கு வந்து சர்க்கரை அளவு வேறுபாடு இருக்குது, இல்லைனா வந்து இரத்த அழுத்த அதிகமாக இருக்குது, இது மாதிரி சமயங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சை இது போன்று செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. அவங்க வந்து இது மாதிரி யோகா செய்து அதை சரி பண்ணிக்க முடியுமா? ஏன்னா அறுவை சிகிச்சை செய்து முடித்த பிறகு வரலாமா, அது செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகம்லாம் மனசில் வருது.
1: இந்த மாதிரி சூழ்நிலை உள்ளவங்க அவருடைய மருத்துவர்களுடைய ஆலோசனை பெற்று பயிற்சி செய்கிறது நல்லது. ஏன்னா மருத்துவருடைய ஆலோசனை எதுக்காக சொல்கிறேனாக்கா, அந்த உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனை எந்த அளவு இருக்குது, இனிஷியல் ஸ்டேஜா, ஓகே, நாள்பட்டதா, அதி உயர்ந்ததா, இந்த மாதிரி காலகட்டத்தில் அவர்களுடைய மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி செய்கிறது நல்லது. இதுதான் என்னுடைய ஆலோசனை.
0: நன்றி. இங்கே தான் நவீன அறிவியலும் பாரம்பரியமும் ஒரு புள்ளியில் இணையுது. அந்த ஆலோசனை நம்ம பெற்றுக்கொண்டு செய்வது
1: மிக முக்கியம்.
0: நல்லதுங்க. அடுத்த இணைப்பில் ஒரு நேரம் ரொம்ப நேரமாக காத்துட்டு இருக்கிறார். வருக, வணக்கம்.
3: வணக்கங்க.
0: வணக்கம்.
3: நிலைய பொறுப்பாளர் ஆரிஸ்தார்.

0: அவர்களுக்கும் யோகா குரு அவர் என் யோகாசன குரு ஆமு சம்பந்தத்தையும் நினைத்து அரசங்குடி தமிழரசன் சார். இப்ப இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வந்து அந்த முறை பிரகாரம் சொல்லுங்க சார். ஒன்னு ஒன்னு சொல்றாங்க, சில பேர் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது நாட் மஸ்ட் அப்படிங்கிறாங்க. அது முறையா அந்த எண்ணெய் தேய்ச்சி எத்தனை நாளைக்கு ஒருக்கா குளிக்கணும் அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க ஐயா.
1: ரொம்ப சந்தோஷம், என் குரு சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது சுத்தமான நல்லெண்ணெய் செக்கெண்ணெயை வாங்கிக்கங்க. வாங்கி இஞ்சி பூண்டு மஞ்சள் மிளகாய் இவைகளை எடுத்து, அதாவது ஒரு அரை லிட்டர் அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கங்க. எண்ணெயில் போட்டு இளம்பதமாக சுடவை. சுட வச்ச பிறகு அதை அப்படியே எடுத்து பாதுகாப்பான ஒரு பாட்டிலில் போட்டு வைங்க. நல்லா ஊறின பிறகு இதை ஃபஸ்ட்டு இது உங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்றதுக்காக கழுத்துக்கு கீழ் உள்ள அவயங்களை தேய்ச்சி ஒரு 5 நிமிஷம் பாருங்கள். ஒத்துக்குச்சு அப்படின்னாக்கா 5-10 நிமிஷம் ஆக்கலாம், 10-15 நிமிஷம் ஆக்கலாம், 20 நிமிஷத்துக்கு மேலே போகலாம். சூரியன் அஸ்தமான பிறகு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுற நல்லது. அடுத்தது வெள்ளி செவ்வாய் பெண்கள், புதன் சனி ஆண்கள் தேய்ச்சிக்கிறது நல்லது. 2 நாள் இந்த காலகட்டத்தில் முடியல அப்படின்னாக்கா 1 நாள் செய்கிறது நல்லது. இந்த கழுத்து கீழே உள்ள அவயங்களில் நீங்கள் தேய்ச்சி ஊற வச்சு குளிச்சது உங்களுக்கு செட் ஆகிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாக்கா முகம் கண்கள் தலைக்கும் தேய்ச்சிக்கலாம். இப்படி தேய்ச்சிட்டு சீயக்காய் போட்டு குளிக்கிறது சிறப்பானது. அந்த எண்ணெய் தேய்ச்சி குளித்த நாளில் வந்து அதிகமாக வெயில் அலையக்கூடாது, குளிர்ச்சியான பதார்த்தங்களை குறைச்சிக்கிறது நல்லது.
2: ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ஏன்னா இது யோகக்கலை தொடர்பான ஒரு நிகழ்ச்சி, இதில் வந்து எண்ணெய் தேய்த்து குளிக்கலாமா அப்படின்னு ஒரு வாழ்க்கை முறையை ஒருத்தர் கேட்குறாரு. ஒரு அருமையான ஒரு விளக்கம் நீங்கள் கொடுத்தீங்க. இதுலேருந்தே புரியுது யோகக்கலைக்கும் வாழ்க்கை முறைக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்குது அப்படின்றது புரியுது. இன்னும் நிறைய நேயர்கள் காத்திருக்கிறாங்க, ஒரு சின்ன விளம்பர இடைவெளி எடுத்துப்போங்க.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனையின் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
5: ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை, சீனிவாசா நகர் மற்றும் காட்டூர். உங்கள் உடலை புத்துணர்ச்சியாக வைத்துக் கொள்ள மசாஜ் மற்றும் நீராவி குளியல், வாழை இலை குளியல், மண் குளியல், பாத அழுத்த சிகிச்சை எடுத்துக் கொள்ள
6: தங்கி சிகிச்சை பெறும் வசதிகளுடன் ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை, சீனிவாசா நகர் மற்றும் காட்டூர் திருச்சி.
7: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
8: நியூ லட்சுமி ஜுவல்லரி மலைவாசல் திருச்சி.
9: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
10: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
9: உண்மையாவா?
10: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட்.
11: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
12: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
13: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
14: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
15: 7 வர்ண சுரங்களாய் திருச்சி சாரதாசன் சங்கீத சந்தோஷப்பட்டு

0: வருடத்திற்கான யோகாவுடைய கருப்பொருள் ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா அப்படிங்கிறது தான். பயிற்சிகளை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இந்த நிகழ்ச்சியை கேட்கறதுலயே என்னுடைய இளமை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சதா நான் நினைக்கிறேன். வசந்த் அழைப்பு கேட்டு இணைந்திருக்கும் யோகா பயிற்றுனர் டிஆர்ஜி கௌதமன் அவர்கள் நேரலையில இருக்காங்க. நேயர்களும் அவங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய நேயர்கள் வரலாம். 04-3-1-240-102-1 மற்றும் ஒரு 246-102-1 அப்படிங்கிறது தான். வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களுடைய சந்தேகங்களை தமிழில் தட்டச்சு செய்து நீங்கள் விளக்கம் பெறலாம். 938-546-102-1 அப்படிங்கிற எண். வாருங்கள் நேர்களே, மீண்டும் நாம் நிகழ்ச்சியில் இணைகிறோம்.
1: இணைப்பில் ஒரு நேயர் காத்திருக்கிறார். வருக, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், சொல்லுங்கம்மா.
3: வணக்கம்,
2: நான் கோணப்பாதையில இருந்து சந்திரா பேசுறேன். இருவருக்கும் காலை வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம்
2: ஐயா. வந்து என்ன கேள்வினா, என் ஃப்ரெண்டுக்கு கால் வலி, ஆபரேஷன் பண்ணியாச்சு ஒரு காலு. அவங்க டீச்சர் வேலையா இருக்காங்க. இப்ப இன்னொரு கால் ஆபரேஷன் பண்ணா 3 மாசம் ரெஸ்ட் எடுக்கணும்னு பண்ணாம இருக்காங்க. டாக்டருங்க வந்து கால் தேஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. இப்ப இது வந்து இந்த ஆபரேஷன் பண்ணாம இந்த யோக பயிற்சியில ஏதாவது முறை இருக்குங்களாங்க சார்?
3: என்ன வயசுமா?
2: 55 வயசுங்க சார்.
3: டாக்டர் கலந்துட்டு இது சம்பந்தமாக நீங்கள்
1: அடுத்த கட்ட
3: முடிவு எடுக்கலாம். டாக்டருடைய ஆலோசனை இல்லாமல் நேரடியாக பயிற்சி போகிறது அவ்வளோ சரியிருக்காது. ஏன்னா வயசு இருக்குது, வயசுக்கு தகுந்தாப்பில் உடம்புடைய கண்டிஷன் இருக்குது. இதெல்லாம் பார்த்து நம்ம பயிற்சி ஆரம்பிக்க நல்லது. சரியான வழிமுறைகள் ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கண்டிஷன், இந்த ஏஜில் மருத்துவருடைய ஆலோசனையோடு நீங்கள் ஃபர்தராக இது பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்.
1: இப்போது சில யோக கலை வழிமுறைகளில் பார்த்தீங்கன்னா, உட்கார்ந்து கொண்டே செய்யலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த ஆண்டின் மைய கருப்பொருளில் அதையும் ஒன்றா சேர்த்துருக்கிறாங்க. அதாவது சேர் யோகா, நாற்காலி யோகா, அடாப்டிவ் யோகா ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படின்னு அதை சொல்கிறாங்க. அதாவது முதுமையானவர்களுக்கு அதற்கு ஏற்ற யோக வழிமுறைகள் ஏதாவது இருக்கா, அதை பற்றி சொல்லலாமா அப்படின்னு அவங்க ஒரு குறிப்பு கொடுத்துருக்குறாங்களே, அது வாய்ப்பு இருக்கா எப்படிங்க? ஏன்னா இப்போ ரொம்ப வயதாகிடுச்சுன்னா கூப்பிடப்படுக்க முடியாது. சில நீங்கள் உட்கார்ந்து பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா வயிற்ற அமைக்கி செய்கிற மாதிரி நிறைய ஆசனங்கள்லாம் சொல்லுவீங்க. அதெல்லாம் சில பேருக்கு செய்ய முடியாது. ஏன்னா முட்டி உட்கார்ற பழக்கமே இப்போ குறைஞ்சிருச்சு. எல்லாமே இந்தியன் டாய்லெட்டை மறந்துட்டோம். எல்லாம் வெஸ்டர்ன் டாய்லெட்டில் தான் சிறு வயதுலேருந்தே இருக்கிறாங்க. அப்போ ஒரு உட்கார்றது வந்து இப்போ வட மாநிலங்களுக்கு போகும்போது அது மாதிரி உட்கார்றவங்களே பார்க்க முடியுது. நம்ம ஊரில் அது மாதிரி பார்க்கவே முடியல. நீங்கள் வட மாநிலங்களில் போகும்போது அவங்க இயல்பாகவே அப்படி உட்கார்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம அந்த மாதிரி உட்கார்ற பழக்கமே போயிடுச்சு. அது எப்படி சரி பண்ணிக்கலாம்?
3: அதாவது ஆரம்பத்திலேயே சொன்ன, வயதுக்கு தகுந்த பயிற்சி, உடம்புக்கு தகுந்த பயிற்சி, வாழ்க்கைக்கு தெரிந்த பயிற்சி. ஒரு வீடு, வீட்டில் நுழைவாயிலேருந்து கொல்லப்பக்கம் வரலாம் பெண்கள் சுத்தமாக வைக்கிறாங்க. எல்லாமே சுத்தம், வாசலை மட்டும் சுத்தமாக வைக்கல, பூஜை சுத்தமாக வைக்கல, டைனிங் ஹாலில் சுத்தமாக வைக்கல,
1: முழுமையாக
3: எல்லாமே பார்க்குறாங்க.

0: அதே போல் உடம்பை பொறுத்தவரலும் கண் மூக்கு காதுலேருந்து பாதம் வரலும் ஒவ்வொரு அவயங்களும் ரொம்ப முக்கியம். கடவுள் கொடுத்த அற்புதமான பொக்கிஷம் இந்த உடம்பு. இந்த வாழ்க்கையோட உடம்போடைய அருமை எப்போ தெரியுதுனாக்கா, பிரச்சனை வந்த பிறகு தான் உடம்பை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறான். அதனால தான் வருமுன் காப்போம்ன்றது போல் நல்லா இருக்கலையே சரியான குருவை பார்த்து செய்வோம். நீங்கள் சொன்னபடி பலதரப்பட்ட யோகா வழிமுறைகள் இருக்குது, ஆனால் இன்னொருத்தவங்களுடைய வழிமுறைகளை நம்ம
1: சொல்ல முடியாது. ஆனால் இப்போ நம்ம வழிமுறையிலையும் வந்து அந்த வயதுக்கு ஏற்ற உடல்நிலைக்கு ஏற்ற யோக முறைகள் இருக்குது, ஆனால் அதை பார்த்து தனிப்பட்ட முறையில் தான் அவங்களுக்கு அந்த
0: ஆலோசனை
1: சொல்ல முடியும். இப்போ குருவுடைய ஒரு சிஷ்யன் அப்படின்றத நானும் பெருமையாக இந்த நேரத்தில் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அங்கே வந்து ஒரு புதிய மாணவர் ஒருத்தர் சேர வராரு அப்படின்னா சில பேர் கேட்பாங்க, நான் வந்து அசைவம் சாப்பிடுவேன், சிலர் நான் அப்படி இப்படி இருப்பேன், நான் வந்து யோக கலை கற்றுக்கலாமான்னு கேட்பாங்க. அப்போ குரு சொல்லுவீங்க, நீங்கள் வாங்க, அந்த நினைவுகள்லாம் அப்புறம் உங்களுக்கு எது எது தேவையிலையோ அதெல்லாம் தானே போயிடும் அப்படின்னு நீங்கள் சொல்லி நான் கேட்டிருக்கேன். நிறைய முறை நீங்கள் அதை சொல்லுவீங்க. இப்போ இந்த நிகழ்ச்சியை உங்களுடைய மாணவர்கள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மாணவர்கள் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மட்டுமல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து இங்கே வந்து உங்ககிட்ட கடந்த எத்தனை ஆண்டுகளாக குருஜி அது உங்களுடைய பயிற்சி நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க?
0: 30-35 வருஷம்.
1: 35 ஆண்டுகளாக பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்ருப்பாங்க, அவங்களும் இதை நினைவுபடுத்தியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இணைப்பில் ஒரு நேர் ரொம்ப நேரமாக காத்துட்ருக்கிறாரு, அவருக்கு மன்னிப்பு சொல்லி அவர் இணைப்பில் கொண்டு வருவாங்க. வருக, வணக்கம்.
2: வணக்கம்.
1: சொல்லுங்க.
0: வணக்கம்.
2: நான் கிருஷ்ணவேணி பேசுறேன்க்கா, ஆளவந்தனிலிருந்து பேசுறேன். நான் அது 50 வயசுல இருந்து யோகா பண்ணிட்டு தான் பார்த்தேன். இப்போ 90 வயசு ஆகுது. எனக்கு சுகர் இருந்து, சுகர் கூட எல்லாம் குறைஞ்சிருச்சு. இப்போ நல்லா நடக்கிறேன், நல்லா இருக்கேன். நான் ஆனால் ஒரு சின்ன ஸ்டாண்ட் வச்சு தான் நடக்கிறேன், ஏன்னா 90 வயசு ஆகுது இல்லையா. நல்லா இருக்கேன்ப்பா. நான்
1: ரொம்ப மகிழ்ச்சிமா நீங்க இணைப்புல வந்ததுக்கு. வேற எதுவும் சொல்லணுமாமா?
2: இல்ல, எல்லாம் இந்த யோகா சின்ன பிள்ளைங்க கத்துக்கிட்டா ரொம்ப
1: நல்லது. நன்றிமா.
2: ஆமா, வேற எந்த வியாதியும் வராது.
1: சரிங்கம்மா, நன்றிமா, நன்றிமா. இப்போ மூட்டு வலி அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அது நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு முழுமையாக அங்க சுத்தி அப்புறம் வந்து யோகா நித்ரா இதெல்லாம் பண்ணும்போது நிச்சயமாக இந்த மூட்டு வலி குறைவதற்கான வாய்ப்பு.
0: நிச்சயமா, நிச்சயமா, 100% முறையான பயிற்சி, சரியான வழிகாட்டுதல் மூலமாக தொடர்ந்து செய்தோம் அப்படின்னாக்கா இது போன்ற பிரச்சனைகளுக்கு வேலையே இல்லை.
1: மன அழுத்தம் இது வந்து ரொம்ப அதிகமாக பேசப்படுது. சின்ன குழந்தைகள் கூட நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன்னு சொல்லி அது நிறைய நகைச்சுவைகள்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டோம். எல்கேஜி படிக்கிற பிள்ளை கூட நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி டென்ஷனாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்க முடியுது. இந்த மன அழுத்தத்திற்கும் யோகாவுக்கும் எப்படி வந்து ஒரு தொடர்பு இருக்குங்க?
0: அருமையான கேள்வி. நீங்கள் சொன்னது மாதிரி சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயதானவங்களும் பலதரப்பட்ட நிலையில் உள்ளவங்களுக்கு இந்த மன அழுத்தம் இருக்குது. காரணம் வாழ்க்கை முறை. இந்த வாழ்க்கை முறையை நெறிப்படுத்துவது தான் யோகா பயிற்சி. அதில் வாசி யோகம்னு சொன்னேன். இந்த மூச்சு பயிற்சியின் மூலம் நாம் மூச்சை இழுத்து விடும்போது மூச்சை கவனிக்க ஆரம்பிக்கிறோம். மூச்சை கவனிக்கும் போது ஒரு காலகட்டங்களில் வந்து மூச்சு அமைதி அடையுது. அந்த நிலையில் மனம், மேல் ஆள் மனம் ரெண்டுமே வேலை செய்ய ஆரம்பிக்குது. மேல் மனம் அடங்கியிருந்தாலும் ஆள் மனம் வெளிப்படுச்சு. இந்த நிலையில் நாம் மனதை கவனிக்கின்றோம். மனதை கவனிக்க கவனிக்க கவனிக்க கவனிக்க நம்ம ஆள் மனதில் இருந்துருக்கிற தேவையில்லாத எண்ணங்கள், உணர்வுகள் எல்லாமே ரிலீஸ் ஆகும். சில சம்பவங்களை யோக நிதிரால் சில சம்பவங்களை ரிவ்யூ பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது நமது குறை நிறைகளை புரிந்து கொள்கிறோம், நம்மளோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிறோம். யோக நிதிரால் அது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட், மனோமய கோஷத்தில். இதெல்லாம் நம்ம கவனிக்க கவனிக்க கவனிக்க மன ரீதியாக இருக்கக்கூடிய பெரும்பதியான பிரச்சனைகள்லேருந்து ஈஸியாக வெளியே வரும். மன அழுத்தங்கள் மாறுது, மன இறுக்கங்கள் மாறுது, டிப்ரெஷன் மாறுது, டென்ஷன் குறையுது, டிஸ்ட்ராக்ஷன் குறைய ஆரம்பிக்குது, மனசு ரிலாக்ஸாக இருக்குது. காரணம், யோக நிதிரால் மனோமய கோஷத்திற்கு சில பயிற்சிகள் கொடுக்குறோம். இதையும் முறையாக குருட்டு வந்து கற்றுக்கணும். அப்போ அந்த மன ரீதியான ஏற்படக்கூடிய, அதாவது யோக நிதிரால் மன ரீதியாக ஏற்படக்கூடிய 10 இல் 9 வகையான பிரச்சனைகள் நிரந்தரமாக தீர்வு தரும். என்ன ஆணித்தரமாக சொல்கிறேன்.
1: ரொம்ப நன்றிங்க, அருமையான விளக்கம். இப்போது இணைப்பில் ஒரு நேயர் காத்திருக்கிறார், அவருடைய கேள்வியை மட்டும் உள்வாங்கிக்கிட்டு ஒரு விளம்பரம்.

0: இடைவெளி எடுத்துட்டு அதுக்கான பதிலை சொல்லிடுவோம். வணக்கம் நேரே வருக
1: சார். வணக்கம் சார். ஆர்வி சாருக்கும் வணக்கம்.
2: வணக்கம்
1: சாருக்கும் வணக்கம். என் பொண்ணு சார், 35 வயசாக சுகாசினின் பேர். அதுக்கு ரொமாட்டிக் பெயின் இருக்கு சார். அதுக்கு டாக்டர் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தா சக்ஸஸ் ஆகலை. பெயின் வந்துட்டு விரல் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீங்கிக்குது. நான் கீழாண்டரவிலிருந்து சண்முகம் பேசுகிறேன் சார்.
2: அது முறையான பயிற்சி, சரியான குருவின் ஆலோசனை, மருத்துவருடைய ஒத்துழைப்போடு செய்யறது நல்லது.
0: அவங்களுடைய ஆலோசனை இப்போ தேவைப்படுது. இப்போ நிறைய இடங்களில் மருத்துவர்களும் நீங்கள் யோகா பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறத கேட்க முடியுது. எந்த பிரச்சனை சொன்னாலும் அந்த நோயோட அறிகுறி, அந்த நோய்க்கு என்ன தீர்வுன்னு வரும்போது நீங்கள் யோகா பண்ணுங்க அப்படின்னு அனைத்து மருத்துவர்களுமே சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம பார்க்க முடியுது. அதனால் மருத்துவரை தொடர்பு கொண்டு செய்வது நல்லது.
2: நல்லது, ரொம்ப நல்லது.
0: ஒரு விளம்பர இடைவெளி எடுத்து போங்க.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனையின் வசந்த அழைப்பு.
4: நாள்பட்ட நோய்களுக்கு இயற்கை உணவு, பிசியோதெரபி, இயற்கை மருத்துவ சிகிச்சைகளுடன் தங்கி சிகிச்சை பெறும் வசதிகளுடன்
5: ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை, சீனிவாசா நகர் மற்றும் காட்டூர்.
6: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
8: திருச்சி மற்றும் சென்னை கைராசி என் கோபால்தாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆலய உலாவில்
9: ஈசனடி போற்றி போற்றி.
8: 8 அடி உயரமும் மனித உடலில் இருப்பது போல கைரேகைகள், மச்சம், முடி, நகங்கள் கொண்ட பிரம்மாண்ட சுயம்பு திருமேனியாய் நடராச பெருமான் காணும்
10: ஆனி திருமஞ்சன வைபவத்தின் நேரலை கோனேரி ராஜபுரத்திலிருந்து
8: நாளை காலை 10:30 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: ஆனி திருமஞ்சன வைபவத்தில்
1: என் கோபாதாஸ் ஜுவல்லர்ஸ், சின்னக்கடை ஸ்ட்ரீட், கலெக்டர் ஆபீஸ் ரோட், திருச்சி.
2: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
3: இயற்கை உணவு யோகாசன பயிற்சிகளுடன் உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்த மாணவர்களின் நிறைவாற்றல், பார்வை திறன், எதிர்ப்பாற்றல் அதிகரிக்க
4: ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை, சீனிவாசா நகர் மற்றும் காட்டூர், திருச்சி.

வசந்த அழைப்பு கேட்டு இணைந்திருக்கோம் நிகழ்ச்சியில் என்றும் இளமை. சர்வதேச யோகா நாள் சிறப்பு நேரலை நிகழ்ச்சியில நம்முடன் யோகா பயிற்றுனர் டி.ஆர்.ஜி. கௌதமன் அவர்கள். இரண்டு எண்கள் கொடுத்தோடனே நேர்கள் மூன்றாவதா ஒரு எண் கூட கேட்பாங்க போல, அந்த அளவுக்கு வாட்ஸ்அப்லயும் தொலைபேசி வழியாகவும் தங்களோட சந்தேகங்களை கேட்டுட்டே

0: அடுத்தது ஐயா, வாட்ஸ்அப் வழியா 938-546-102-1 இந்த எண்ணில் தட்டச்சு செய்து ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தா, புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர்லேருந்து எஸ்ஏ சாமி அவர்கள் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. அவருக்கு வயது 55 அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. யோகா பயிற்சி பெற முயற்சி செய்து சரியான முறை தொடர்பு கிடைக்கவில்லை, கற்க தொடர் வாய்ப்புக்கு வழிகாட்ட வேண்டுகிறேன் அப்படின்ட்டு வந்து கேட்டிருக்காங்க. ஐயாவை குருவா எடுத்துக்கலாமா அப்படிங்கிறத இப்படி கேட்டிருக்காங்க.
1: யோகா பயிற்சியை பொறுத்தவரையிலும் குரு மூலமாக கற்றுக்கிறது நல்லது. அது குருவின் முன்னிலையிலிருந்து கற்றுக்கணும். எவ்வளவோ வழிமுறைகள் இருக்குது, ஆனால் குருவோட கூட இருந்து நேரடி பார்வையில் இருந்து செய்யும்போது தான் வித்தை வளரும். ஏன் அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன சூட்சமங்களெல்லாம் மிகப்பெரிய மாற்றங்கள் அது குருவால் மட்டும்தான் சொல்ல முடியும். குருவின் நேரடியான பார்வையில் தான் வந்து நாம் கற்றுக்கணும். மானசீகமாக செய்கிறது வேறு, அது நல்ல எண்ணம் தான். ஆனால் வித்தையை இப்படி தான் கற்றுக்கணுன்ற ஒரு முறை இருக்குது. எவ்வளவோ வழிமுறைகள் இன்றைக்கி இருந்தாலும் குருவின் பார்வையில் இருந்து நாம் செய்யும்போது முதல் சொன்னது போல் ஒவ்வொரு சின்ன திருத்தங்கள்லையும் மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் யோகாவில். அதனால தான் குருவின் நேரடியான பார்வையிலிருந்து முறையாக நீண்ட காலம் உடனிருந்து செய்து கொள்வது நல்லது. இதுதான் என்னுடைய ஆலோசனை.
2: குருவை தேர்ந்தெடுப்பது அவருடைய உரிமை, அதனால குரு அதுக்குள்ளார போல. ஆனால் குரு முன்னிலையில் செய்வது நன்று அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த பாடல் சிறப்பாக இருந்தது. ஒரு நாளை நமதே அப்படின்ற பாடல் வந்து ஒரு பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாடலாக இருந்தது. இதுவும் எனக்கு நினைவுக்கு வந்தது. குருஜி, நீங்கள் எப்பயுமே பாடம் நடத்தும்போது ஒரு விஷயத்தை வலியுறுத்தி சொல்லிவிட்டே இருப்பீங்க. யோகாவின் மூலமாக கடந்த கால கவலைகளையும் எதிர்கால பயத்தையும் நீங்கும், நிகழ்காலத்தில் வாழக்கூடிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் அப்படின்றத நீங்கள் சொல்லிகிட்டே இருப்பீங்க. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேரை கவனிக்கும் போது பார்த்தீங்கன்னா, இந்த நொடியை வாழ்கிறதில்ல, இந்த நொடியை சிந்திக்கிறதில்ல, முன்னாடி அப்படி ஆயிடுச்சு, அதான் அன்றைக்கி நான் அப்படி பண்ணியிருந்தா நான் இன்றைக்கி இப்படி ஆயிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறதும், நாளைக்கு என்ன வந்துருமோ அப்படின்ற ஒரு அச்சமும் எப்பயுமே மனதில் இருந்துக்கிட்டே இருக்குது. இதுவே ஒரு பெரிய மன அழுத்தத்தை மனிதர்களுக்குள்ளார ஏற்படுத்துது. நீங்கள் அதை எப்பயுமே வலியுறுத்தி சொல்லுவீங்க, இந்த யோகக்கலை மூலமாக இந்த நொடி நீங்கள் வாழணும், இந்த நொடியை நீங்கள் சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க. அது என்னுடைய நினைவுக்கு வருது. இந்த நொடியை நாம் சிந்தித்தால் நாளை நமது வசமாகும் அப்படின்றது எனக்கு நினைவுக்கு வருது. நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் மறக்கவே முடியாது. இதெல்லாம் நான் நினைவுபடுத்துகிறேன். இந்த உங்களுடைய சீடர்கள் நிறைய ஆயிரக்கணக்கான பேர் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்ருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் நான் இதை நினைவுபடுத்துகிறேன்னு நினைக்கிறேன்.
1: இங்கே ஒரே ஒரு சம்பவம் சொல்ல பிரியப்படுறேன். அதாவது, வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்க பழகணும். நாம் நமக்கு பிடிச்சது நடக்கலை அப்படின்னாக்கா நம்மளுடைய மனநிலை பாதிக்கிறது மாதிரி அதன் தொடர்பாகவே சிந்திக்கிறோம். அப்படி இல்லை, என்னுடைய அபிப்பிராயம் என்னென்னாக்கா, நமக்கு பிடிக்காதது ஒன்று நடக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணிக்கும் போது தான் அதனுடைய சூட்சமங்கள் புரிஞ்சுக்கும். சூட்சங்களை புரியும் போது நமக்கு ஒரு தெளிவு பிறக்கும். அதன் மூலமாக நமக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முன அமைது. எப்போவுமே ஒரு பிரச்சனையை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு புரிந்து கொள்ளும்போது தான் மிகப்பெரிய மாற்றத்தை கடவுள் கொடுக்குறார். பிரச்சனையை கண்டு நம்ம விலகக்கூடாது, அக்செப்ட் பண்ணிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்னுடைய வாழ்க்கையில் கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது இன்று நான் எதிர்பாராத சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது. அப்போ எனக்கு வருத்தமாக இருந்திருக்கு, ஆனால் இப்போ நினைக்கும்போது கடவுளுக்கு நன்றி சொல்லுவேன். ஏதோ ஒரு நல்லதுக்கு கடவுள் பண்ணியிருக்கிறாரு. ஒவ்வொரு சம்பவங்களையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அதனால் என் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, என் குருவை சந்தித்தது கூட அதுவும் ஒரு காரணம் தான். அதனால் வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நான் எல்லாத்துக்கும் சொல்கிறது என்னன்னாக்கா, அக்செப்டன்ஸ்,
2: வருவதை ஏற்றுக்கொள்ளுங்க.
1: ஆமாம், இறைவனுடைய திட்டப்படி எல்லாமே சரியாக தான் நடக்கும்.
2: இப்போது வாட்ஸ்அப் மூலமாக ஒரு குரல் பதிவு வந்திருக்கு, அது என்ன சொல்லுதுன்னு கேட்போம்.
3: அனைவருக்கும் இனிய சர்வதேச யோகா தின நல்வாழ்த்துக்கள். மதுமிதா லால்குடியிலேருந்து பேசுகிறேன். ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம். யோகா ஆசனங்கள் என்பது நடைமுறையில் இருக்குது, அதை வந்து நம்ம எப்போ வேணாலும் கற்றுக்கலாமா, இல்லை அதுக்கு வயது வரம்புகள் இருக்கா, அதை பத்தி கொஞ்சம் விளக்குங்க. அதுக்கும் எளிய முறை உடல் பயிற்சிக்கும் என்ன வித்தியாசம் ஐயா?
1: யோகாவுக்கும் உடற்பயிற்சிக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்ன அதை நான் சொல்லிடுறேன். அதாவது, மற்ற பயிற்சி முறைகளில் இல்லாத ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னாக்கா, பிராணாயாமம். மற்ற பயிற்சி

0: முறைகள், தசைகளுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க, உடம்புக்கு பயிற்சி கொடுக்குறாங்க, மனசுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க, சென்ஸ் ஆர்கனுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. ஆனால் யோகாவில் மட்டும்தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், மூச்சு பயிற்சின்ற ஒரு முறையை சொல்கிறாங்க. மூச்சு பயிற்சியின் மூலமாக, அதாவது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவை விட உயிருக்கு ஆதாரமானது மூச்சு. மூச்சின் மூலமாக தேக சக்தி பலமடையுது, மன ஆற்றல்கள் பலமடையுது. மற்ற பயிற்சி முறைகளில் மூச்சுக்கு எந்தளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரியல. யோகாவில் அதுக்கு ஒரு பெரிய சப்ஜெக்ட் சொல்கிறாங்க, இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யோகாவில் பிராணாயாமத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. உடல் பயிற்சிக்கும் யோகாவுக்கும் உள்ள மிகப்பெரிய முக்கிய வித்தியாசம். அடுத்தது கவனிக்கின்றோம், உடம்புல உள்ள ஒவ்வொரு அசைவுகளையும் கவனித்து உடம்பை தயார் செய்கிறோம். வெளி உடம்புக்கு மட்டுமல்ல, உள்ளுடம்புக்கும் பயிற்சி கொடுக்குறோம். தலையிலேருந்து கால் வரும் ஒவ்வொரு அவயங்களுக்கும் பயிற்சி கொடுக்குறோம். இதற்கு வயது அப்படின்னு பற்றி கேட்டிங்க, எந்த வயதாக இருந்தாலும் செய்யலாம். வயதுக்கு தகுந்த பயிற்சி முறை, வாழ்க்கைக்கு தகுந்த பயிற்சி முறை, ஹெல்த்து கண்டிஷனுக்கு தகுந்த பயிற்சி முறை. இதை சுருளி சுவாமிகளுடைய தங்கம் சுவாமிகள் மூலமாக இந்த கல்வியை ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காங்க. வயது வாழ்க்கைக்கு தகுந்த பயிற்சி முறையை செய்யணும், அதுதான் நல்லது. அதை தான் நான் ஆரம்பத்துலேருந்தே சொன்னேன், குருகிட்ட இருந்து கற்றுக்கணும், எந்த வயதில் என்ன பயிற்சியை செய்யணும் அப்படின்ற முறையை வழி சொல்லுவாங்க குரு.
1: நிச்சயமாக. இப்போ இன்னொரு கட்சி மூலமாக ஒரு கேள்வி.
2: வணக்கம் எல்லோருக்கும், யோகா தின வாழ்த்துக்கள். யோகா பயிற்சிகள் தினமும் செய்வதனால் இளமை நீட்டிக்கப்படும், முதுமை தள்ளி போடப்படும் என்று கூறப்படுகிறது. இது எந்த வகையில் சாத்தியம்? மேலும் சூரிய நமஸ்காரம் எல்லாராலும் செய்ய முடியுமா அப்படிங்கிறத ஐயா கிட்ட கேட்டிருக்காங்க குபகோணம் பட்டாளம் ரமேஷ் அவர்கள்.
1: இப்போ இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி குருஜி, ஒரு வேண்டுகோள். இப்போ 9-10 தான் நம்ம இந்த நிகழ்ச்சியை அறிவித்திருந்தோம். இன்னும் ஒரு 20 நிமிட நேரம், 10:10-10:30 வரை இந்த நிகழ்ச்சியை நீடிக்கலாமா உங்களுடைய அனுமதி? ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் வந்து வகுப்புகளை எடுப்பீங்க, இந்த நிகழ்ச்சிக்காக வகுப்புகளை விட்டுட்டு நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க. இன்னும் ஒரு 20 நிமிட நேரம், 10 மணிக்கு ஒரு செய்தி அறிக்கை வருதுங்க சென்னையிலிருந்து. 10:10 வரைக்கும் அது ஒளிபரப்பாகும். 10:10-10:30 வரைக்கும்
0: நிச்சயமாக சந்தோஷமாக செய்கிறேன். ஏன்னா இந்த கல்வியின் மூலமாக நிறைய விஷயங்களை மக்களுக்கு என் குருவின் சார்பாக கொண்டு போய் சேர்றது எனக்கு மிகப்பெரிய பேரானந்தமாக இருக்குது. அதனால் நிச்சயம் நான் செய்கிறேன்.
1: சரிங்க. இப்போ ரமேஷ் பட்டாளம் ரமேஷ் கேட்டிருக்கிறாரு அந்த கேள்விக்கான பதில். இன்னொரு முறை சொல்லுங்கம்மா அந்த கேள்வியை.
0: அதாவது சூரிய நமஸ்கார ஆசனம் அப்படின்றது எங்களுடைய பயிற்சி முறையில் ஒரு சிறு பகுதி. இது சூரிய நமஸ்காரத்தை விட அதிகபட்சமான பயிற்சி முறைகள் யோகாவில் இருக்குது. இருந்தாலும் குறிப்பிட்ட சில பயிற்சிகள் மூலமாக, எதுவுமே செய்ய முடியாத பட்சத்தில் சில பயிற்சி முறைகளை வரிசைப்படுத்தி சொல்கிறாங்க. அந்த பயிற்சியை கூட நம்மளோட வயது, உடல்நிலை, வாழ்க்கை முறை இவைகளுக்கு தகுந்த மாதிரி அதை விட முறையாக எளிமையாக நீங்கள் அந்த பயிற்சியும் செய்யக்கூடிய ஒரு முறையை பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதுதான் சொன்னேன், குருகிட்ட இருந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் பயிற்சிகள் செய்யலாம். அடுத்தது யோகா செய்கிறதுனால இளமை அப்படின்றீங்க. நிச்சயமாக யோகாவில் பிராணாயாமம், தியானம் போன்ற பயிற்சி முறைகள் மூலமாக மூச்சின் வேகத்தை நிதானப்படுத்துகிறோம், உடல் இயக்கங்களை நிதானப்படுத்துகிறோம். பதட்டம், பரபரப்பு, அவசரம், கோபம், உணர்ச்சி வசைப்படுதல், மேலும் எதிர்மாறான எண்ணங்கள், உணர்வுகள், இதெல்லாமே ஒரு கட்டுப்பாட்டுக்கு வருது. இப்போ உதாரணமாக கோபம் வரும்போது நீங்கள் கவனித்து பாருங்களேன், மூச்சு எப்படி வேலை செய்யுது, ஹார்ட் பீட்டிங் எப்படி இருக்குது.
1: யோகா செய்கிறதுனால, தியானம் செய்கிறதுனால இதெல்லாம் நிதானப்படுது, அதனால் முதுமை வந்து தள்ளி போடப்படுகிறதுன்னு சொல்லலாம்.
0: நிச்சயமாக
1: முதுமையிலும் இளமையாக இருக்கலாம்னு சொல்லலாம். ஒரு செய்திகளை கேட்டுட்டு நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம் குருஜி.

தமிழ் வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். உலகின் பெருமளவிலான நாடுகளால் கொண்டாடப்படும் சமூக நிகழ்வாக யோகா உருவெடுத்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதில் ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார்.

0: மாறிவரும் போர் முறைக்கு ஏற்ப பாதுகாப்பு படையினரை தயார்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறு நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. உடல் மனநலன் நலவாழ்விற்கு உதவிடும் யோகக்கலை குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஜூன் 21ஆம் தேதி இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற கருப்பொருளுடன் இந்த ஆண்டிற்கான சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. கொல்கத்தாவில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமின்றி உள்ளுணர்வை வெளிப்படுத்தும் கருவியாக திகழ்கிறது என்று கூறினார். யோகா தற்போது உலகின் பெருமளவிலான நாடுகளால் கொண்டாடப்படும் சமூக நிகழ்வாக உருவெடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கொல்கத்தாவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சர்வதேச யோகா தினத்தில் பங்கேற்பது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் கூறினார். ஒற்றுமை மற்றும் ஒருங்கிணைந்த நலவாழ்விற்கு யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டார். யோகா அனைத்து மக்களையும் ஒன்றிணைப்பதாக அவர் கூறினார். சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதன் ஒரு பகுதியாக இந்தியாவின் வளமான கலாச்சார பாரம்பரியம் யோகக்கலையின் மரபுகளை ஒன்றிணைத்து நாடு முழுவதும் 100 முக்கிய இடங்களில் சிறப்பு சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகளை மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. சென்னை தியாகராய நகரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி பங்கேற்றார். சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் நடைபெற்ற சர்வதேச யோகா நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டார். முன்னதாக நேற்று புதுதில்லியில் உள்ள அகில இந்திய ஆயுர்வேத நிறுவனம் யோகா குறித்த விழிப்புணர்வு ஓட்டம் மற்றும் சிறப்பு ஜூம்பா அமர்வுக்கும் ஏற்பாடு செய்திருந்தது. யோகாவை அன்றாட வாழ்வில் ஒரு அங்கமாக இணைப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இத்தினத்தையொட்டி உலக அளவில் 2500 இடங்களில் யோகா நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. 210 மேற்பட்ட இந்திய தூதரகங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள யோகா அமர்வுகள் கூட்டு நல்வாழ்வுக்கான உலக அளவிலான இயக்கமாக அதன் சிறப்பை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளது. இதனையடுத்து ஷியாமபிரசாத் முகர்ஜி துறைமுகத்தில் சுயசார்பு திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட துணகிரி, சன்ஷோதக் மற்றும் அக்ரே ஆகிய 3 போர்க்கப்பல்களை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கிறார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் தகுதியுடைய ஒவ்வொரு குடிமகனையும் சென்றடைவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். கோவா தலைநகர் பனாஜியில் நடைபெற்ற பிஜேபி மாநில செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர், கோவாவில் உள்ள அனைத்து சட்டப்பேரவை தொகுதிகளிலும் கட்சி அமைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி அமோக வெற்றி பெறும் வகையில் தொண்டர்கள் முனைப்புடன் பணியாற்ற வேண்டும் என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். நாட்டை கட்டமைப்பதில் IIT போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய அவர், தற்போது நாடு முழுவதும் மொத்தம் 23 IIT தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்கள் உள்ளதாக தெரிவித்தார். தன்னம்பிக்கை, ஞானம் போன்ற அம்சங்களுடன் சுயசார்பு நிலையை எட்டுவதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தகவல் தொழில்நுட்பம், டிஜிட்டல் மேம்பாடு, ஆராய்ச்சி, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் IIT மாணவர்களின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்க அளவில் உள்ளது என்று திரு ஓம் பிர்லா கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நிச்சயமற்ற புவிசார் சூழலுக்கிடையே மாறிவரும் போர் முறைக்கு ஏற்ப பாதுகாப்பு படையினரை தயார்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். மேகாலய தலைநகர் ஷில்லாங்கில் உள்ள கிழக்கு விமானப்படை தலைமையகத்தில் வீரர்களுடன் கலந்துரையாடிய அவர், பாதுகாப்பு படையினரின் தொழில்நுட்ப திறன், உத்திசார் தொலைநோக்கு பார்வை, புதுமை கண்டுபிடிப்புகள் ஆகியவை மேம்படுத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். பல்வேறு விதமான

அச்சுறுத்தல்கள், இணையவழி சவால்கள், தகவல் போர், தளவாடங்களின் மீள்திறன், விநியோக நடைமுறைகளின் பாதுகாப்பு, ட்ரோன்கள் போன்றவை பாதுகாப்புத் துறையில் முக்கிய அம்சங்களாக உருவெடுத்து வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு இந்தியா தற்சார்பு நிலையை அடைய வேண்டியதன் அவசியத்தை திரு ராஜ்நாத் சிங் மீண்டும் வலியுறுத்தினார். வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சியில் வெளிநாட்டு நிதியுதவி பெறும் திட்டங்கள் ஒரு முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். மேகாலயாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டில் பெரும் பகுதியை மத்திய அரசே ஏற்றுக்கொள்வதால் மாநில அரசுகள் முக்கிய உட்கட்டமைப்பு சமூக மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்த முடிவதாக கூறினார். சாலைகள், பள்ளிகள், கல்வி நிறுவனங்கள், திறன் மேம்பாட்டு மையங்கள், மாநிலத்தின் வளர்ச்சிக்கு தேவையான பிற சமூக உட்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதில் இத்திட்டம் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். கால்நடைகளுக்கான தடுப்பூசி சோதனை மையம் மற்றும் தடுப்பூசி உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பாக்பாத்தில் உள்ள சௌத்ரி சரண் சிங் தேசிய கால்நடை சுகாதார நிறுவனத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், இதுவரை கால்நடைகளுக்காக 42 தடுப்பூசி சோதனை மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் கால்நடைகளுக்கான தடுப்பூசியின் தரம், பாதுகாப்பு, செயல்திறனை உறுதி செய்வதற்கான ஒழுங்குமுறை கட்டமைப்புகள் வலுப்படுத்தப்படும் என்றும் திரு ஜே பி நட்டா கூறினார். மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று ராஜஸ்தான் செல்கிறார். அவரது இந்த பயணத்தின் போது அம்மாநிலத்தின் ரயில்வே கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கும் பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்துவதற்கும் தேவையான பல்வேறு முக்கிய ரயில்வே திட்டங்களை அவர் தொடங்கி வைக்கவுள்ளார். பாகிஸ்தான் அதிபரின் கருத்துக்களை நிராகரிப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்தி ஜெய்ஸ்வால் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவின் உள் விவகாரங்கள் குறித்து கருத்து தெரிவிக்க அவருக்கு எவ்வித தகுதியும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். மனித உரிமைகள் விவகாரத்தில் பாகிஸ்தானின் மிக மோசமான செயல்பாடுகள் குறித்து உலக அளவில் விமர்சிக்கப்பட்டு வரும் நிலையில் அந்நாட்டு அதிபரின் இத்தகைய கருத்துக்கள் தேவையற்றவை என்று திரு ரந்தி ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுநுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. நாடு முழுவதிலும் 559 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 நகரங்களிலும் நடைபெறும் இந்த தேர்வை 22,79,000 மாணவர்கள் எழுதுகின்றனர். இந்த தேர்வு இன்று பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5:15 வரை நடைபெறுகிறது. இதனையொட்டி தேர்வு மையங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. சென்னையில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய ஆப்கானிஸ்தான் 44.2 ஓவரில் 218 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. இதனையடுத்து 219 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்திய அணி 28.4 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 224 ரன் எடுத்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியா அனைத்து போட்டிகளிலும் வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் இப்போட்டி இந்திய நேரப்படி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியின் ஆடவர் 55 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் நிக்கில் வெண்கலப்பதக்கம் வென்றார். மலேசியாவில் நடைபெற்று வரும் ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அபய் சிங் வேலவன் செந்தில்குமார் இணை இன்று பாகிஸ்தானின் நசீர் இக்பால் நூர் ஜமான் இணையை எதிர்கொள்கிறது. ஆசிய தொடர் ஓட்ட சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவின் சாக்சிங் நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் கலப்பு 1600 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இப்போட்டியின் கலப்பு 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகின் பெருமளவிலான நாடுகளால் கொண்டாடப்படும் சமூக நிகழ்வாக யோகா உருவெடுத்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதில் IIT போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். மாறிவரும் போர் முறைக்கு ஏற்ப பாதுகாப்பு படையினரை தயார்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுநுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

பள்ளி வானொலி அலைவரிசைகள் தொடர்வது சர்வதேச யோகா நாள் சிறப்பு நிகழ்ச்சியாய் என்றும் இளமை. யோகா பயிற்றுநர் டிஆர்ஜி கௌதமன் அவர்கள் நேரலையில் நம்மோடு இணைந்திருக்கிறார். யோகா கலை அப்படிங்கிறது மனசுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம். இந்த அனுபவத்தை நேயர்களுக்கு அள்ளி கொடுக்க இன்னும் 20

0: நிகழ்ச்சி நீடிக்கிறது. நேர்களே, உங்களுக்கு இன்னும் கூட வாய்ப்பு இருக்கு. 246-102-1, 240-102-1 அப்படிங்கிற இந்த எண்ணில் அழைத்து நீங்க உங்களுடைய கேள்விகளையும் சந்தேகங்களையும் கேட்கலாம். இல்ல 938-546-102-1 இந்த எண்ணில் வாட்ஸ்அப் வழியா நீங்க உங்களுடைய கேள்விகளை தட்டச்சு செஞ்சு தமிழ்ல அனுப்பலாம். வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போலாம்.
1: இப்போ வாட்ஸ்அப் மூலமாக நிறைய கேள்விகள் வந்திருக்குன்னு சொன்னீங்க, முதல் கேள்வி சொல்லுங்களேன்.
2: சரி, பேசுகிறேன். எனக்கு வந்து நைட்டு தூக்கம் வந்து இருக்க மாட்டேங்குது. நான் யோகா பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். தூக்கம் வர்றதுக்கு என்ன பயிற்சி பண்ணணுங்கிறத ஐயா சொல்லணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: பேர் என்ன? பரவாயில்ல, நீங்கள் யோசிச்சு.
0: அவங்களுடைய பேர் வந்து மாலதிங்கய்யா, மலைக்கோட்டையிலேருந்து.
1: மாலதி, மலைக்கோட்டை.
3: நீங்கள் யோகா பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. இதன் தொடர்பாக உங்களுடைய குருட்டை கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில் இப்படி ஒரு கேள்வி நீ கொடுத்ததுக்காக நிச்சயம் அதையும் சொல்கிறேன். யோக நித்ரான்ற ஒரு பயிற்சியை ஆரம்பத்தில் சொன்னேன். இந்த யோக நித்ரா பயிற்சியை முறையாக குருட்டை இருந்து கற்றுக்கங்க. அதாவது இது எப்போ செய்யணும் அப்படின்னா, இரவு சாப்பாட்டுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி செய்யணும். ஏன் அந்த அரை மணி நேரத்துக்கு முன்னாடி செய்யணும்? தூங்கி எழுந்ததும் தூங்க போகிறவர்களும் பலதரப்பட்ட மனநிலை உணர்வுகள் இவைகளை சந்தித்து அதோடு நம்ம தூக்கத்துக்கு போகும்போது அது மீண்டும் மீண்டும் ஆள் மனதிலேருந்து மேல் மனதையும் போட்டு அலக்கழிச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்ன செய்கிறீங்க, யோக நிதிரா செய்யும்போது பாடியை ரிலாக்ஸ் பண்ணுறீங்க, பிரெத்து ரிலாக்ஸ் ஆகுது, டிஸ்டர்ப்டு தாட்டு ரிலாக்ஸ் ஆகுது, அந்த எண்ணங்களெல்லாம் நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கிறீங்க. கவனிக்க ஆரம்பிக்கும்போது அது செகண்டரியாக வர்றதுனால அது நம்ம உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறது தாக்கம் குறைய ஆரம்பிக்கும். ஒரு காலகட்டத்தில் அந்த பாதிக்கப்பட்ட எண்ணங்கள்லேருந்து வெளியே வந்துடுவீங்க. படுத்த உடனே தூக்கம் வந்துடும். அதை எப்படி சொல்லணும்னா, அனந்த சயனம். நல்லா அந்த தூக்கமே ஒரு சந்தோஷமாக இருக்கும். யோகநாதரா செஞ்சுட்டு செஞ்சால் இதை முறையாக குருட்டை வந்து கற்றுக்கணும்.
1: அடுத்து இன்னொரு வாட்ஸ்அப் கேள்வி வந்திருக்குங்க.
4: ஐயா வணக்கம்.
3: வணக்கம்.
4: தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து வழக்கறிஞர் இன்னிசை பேசுகிறேன்.
3: ஓ, சொல்லுங்க சொல்லுங்க.
4: எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, குரு கன்சிடர் பண்ணாமல் நிறைய பேர் ஆன்லைனில் பார்த்து அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுறாங்களே, அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்ன? அந்த மாதிரி தவறு செய்யக்கூடாது அப்படின்றவங்களுக்கு உங்கள் அட்வைஸ் என்ன ஐயா? வணக்கம்.
3: நல்ல கேள்விமா. இருந்தாலும் இன்னொருத்தருடைய வழிமுறைகளை நம்ம கமெண்ட்ஸ் கொடுக்கக்கூடாது, அது எனக்கு சரி வராது. இருந்தாலும் நீங்கள் கேட்டதுக்காக ஒரு ஒரு பதில சொல்கிறேன். ஒரு குழந்தைய தாய் வளர்க்குறதுக்கும் மாற்றாந்தாய் வளர்க்குறதுக்கும் என்ன வித்தியாசம்ன்றது உங்களுக்கு தெரியும்.
1: போதுமே. அடுத்து ஒரு இணைய இணைப்பு.
3: அது போல் குருட்டு இருந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதும்மா.
1: நன்றி, நன்றி குருஜி. வருக, வணக்கம்.
5: வணக்கம்.
3: வணக்கம்.
5: வணக்கம் அனைவருக்கும். யோகாஜன நல்வாழ்த்துக்கள். நான் பீமநகர்லேருந்து பத்மா பேசுகிறேன்.
3: சொல்லுங்க
5: மாஸ்டருக்கு. ரொம்ப நன்றி. இந்த எஃப்எம் மூலமா 2013 நான் ரொம்ப சுவாச பிரச்சனைனால ரொம்ப போராடிக்கிட்டு இருந்தேன். இந்த எஃப்எம்ல கொடுத்த நம்பர்னால எனக்கு குருவா நீங்க கிடைச்சீங்க மாஸ்டர், அதற்காக ரொம்ப நன்றி.
1: நான் சொல்லிக்கிறேன். எந்த ஆண்டு?
5: 2013.
3: பத்மா பேசுறேன்.
5: 2013 நிகழ்ச்சி முடிஞ்சு நம்பர் சொன்னாங்க. நான் அந்த நேரத்துல குறிச்சு வச்சுட்டு மாஸ்டர்கிட்ட பேசி மாணவரா போய் சேர்ந்தேன். நான் அப்போ வந்து ரொம்ப சுவாச பிரச்சனையில ரொம்ப தன்னம்பிக்கை இல்லாம 3 பிள்ளைங்க இருந்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா இன்னைக்கு யோகாக்கு போனதுனால, நான் போனப்ப வயசு 35. இன்னைக்கு நான் +2 தான் அன்னைக்கு படிச்சிருந்தேன். ஆனா அதுக்கப்புறமேட்டு டிகிரி பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் டைப்ரைட்டிங்ல லோயர் ஹையர் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டும் முடிச்சிருக்கேன். COAங்கிற கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கேன். எம்ஏ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே எனக்கு இந்த யோகா நாளை மாஸ்டர்னாலதான் கிடைச்சிருக்குது. நான் ரொம்ப உயிருக்கு அப்படியே எங்க வீட்டுக்காரர் கூட சொல்லுவாங்க, நீங்க குழந்தைங்க சமைக்க தெரியற வரைக்கும் நீ உயிரோட இருந்தா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிலைமையில இருந்தேன். ஆனா இன்னைக்கு இத்தனை வருஷத்துல நான் இதெல்லாம் படிச்சிருக்கிறேன். இப்ப நான் TNBC-க்கும் படிச்சிட்டு இருக்கிறேன். இது எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறேன். எங்க மாஸ்டருக்கு கோடான கோடு நன்றியை சொல்லிக்கிறேன். எங்க மாஸ்டர் எனக்கு கொடுத்த எஃப்எம்க்கு ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். எங்க மாஸ்டர் வந்து அவங்க மாஸ்டர்கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்ச பாடத்தெல்லாம் எங்களுக்கு அவ்வளவு எளிமையா எடுத்து சொல்லி எங்களுக்கு ஈஸியா சொல்லி கொடுப்பாங்க.
1: வரைஞ்சு காமிப்பாங்கம்மா குருஜி.
5: ஆமாங்க, எனக்கு அவ்வளவு நான் அவ்வளவு நன்றி கடன் பட்டிருக்கேன்.

0: என்னோட வாழ்க்கையவே யோகாவுக்கு முன் யோகாவுக்கு பின்னு சொல்ற அளவுக்கு நான் அவ்வளவு பெரிய பலன் அடைஞ்சிருக்கேன். நான் தான் அதிக பலன் அடைஞ்சவங்களா இருப்பேன் என் வாழ்க்கையிலேயே. அதே மாதிரி எல்லாரும் நல்லா யோகா கத்துக்கிட்டு நல்லா இருக்குமே. எங்க மாஸ்டர் எங்களுக்கு அவ்வளவு எளிமையா சொல்லி கொடுப்பாங்க. அதுதான் மாஸ்டருங்கிற ஒரு பயம் இல்லாம அவங்க பல வருஷமா கஷ்டப்பட்டு கத்துக்கிட்ட விஷயங்கள் அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப எளிமையா சொல்லி கொடுப்பாங்க. அதுக்காக எங்க மாஸ்டருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன்.
1: நன்றி நன்றி.
2: ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
1: ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் மாதிரி கொடுத்துருக்காங்க. 2013 அதே அந்த நேரத்தில் நானும் இங்கே பணியை செய்தேன். நான் அந்த நிகழ்ச்சியை குருவோடு சேர்ந்து செய்யறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அதில் வந்து முக்கியமான விஷயம் குருவை பொறுத்த வரைக்கும் அன்னதானத்திற்கு அவர் தரக்கூடிய ஒரு முக்கியத்துவம். இந்த நிகழ்ச்சியோட ஒளிப்பதிவு வந்து அப்போது ஒளிப்பேழை தான், சிடியில் தான் அப்போது பணி தருவேன். அதை வந்து குரு வந்து அந்த பாடம் நடத்தும்போது அவர் முன்னாடி வச்சுருப்பார். அந்த ஒளிப்பேழை யார் வேணால் எடுத்துக்கலாம், அதுக்கு கட்டணம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லுவார். அந்த ஒளிப்பேழையை அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. போகும்போது அன்னதானத்துக்கு இது வேணால் அவங்க செய்யலாம் அப்படின்ற மாதிரி அவங்களே ஒரு சிந்தனையில் பக்கத்தில் ஒரு தட்டு வச்சுருப்பார். அந்த தட்டில் வந்து அந்த ஒளிப்பேழையை எடுத்துகிட்டு அவங்களுக்கு பிடித்தமான தொகையை அவங்க வச்சுட்டு போவாங்க. அது எல்லாமே அனைத்துமே அன்னதானத்திற்கு அப்படின்றத குரு சொல்லிடுவார். கிட்டத்தட்ட 100,000 ரூபாய்க்கு மேலே அந்த ஒளிப்பேழை வந்து பெற்று தந்தது. அது இன்றைக்கும் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப மெய்சில் இருக்குது. அது உங்களுடைய மாணவர்கள் வந்து குரு மேலே வைத்திருக்கக்கூடிய பக்தி, குரு வந்து குருவின் மேல் வைத்திருக்கக்கூடிய பக்தி, அது வந்து அன்னதானத்திற்காக கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம். அன்னதானம் அப்படின்னு சொல்லும்போது சில சமயத்தில் சரியான ஆட்களுக்கு நம்ம செய்யக்கூடிய தானம் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை மனசில் வருது. அப்போ அன்னதானம் செய்கிறது வந்து ஒரு சரியா அப்படின்ற ஒரு சந்தேகமும் வருது. ஏன்னா இப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத பற்றி ஒருத்தர் கேட்டார், அவருக்கு நீங்கள் பதில் சொன்னீங்க. இப்போ வந்து அன்னதானம் செய்வதும் ஒரு வாழ்க்கை முறை சார்ந்த விஷயம்தான், யோக கலைக்கு அதுக்கு தொடர்பு இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் அன்னதானம் செய்வது ஏன், அதனால் என்ன பயன்? ஏன்னா இது வந்து பெரிய மகான்கள் வள்ளலார் மாதிரி இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அணையா அடுப்பு கூட வச்சுருக்கிறாங்க, அப்படிலாம் வந்து அன்னதானம் பண்ணுறாங்க. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கோயில் விசேஷம்னா ஆயிரக்கணக்கான பேருக்கு அன்னதானம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அன்னதானம் ஏன் செய்யணும் குருஜி, அதுக்கே நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, அதை சொல்லுங்களேன்.
2: சித்தர்கள் அன்னதானத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு காரணம் என்ன, அவங்க ரெண்டு விஷயத்தில் ரொம்ப ரெண்டு கண்களாக பாவிச்சாங்க, கல்வி தானம் அன்னதானம். இந்த கல்வி தானம் அன்னதானம் இதை பற்றி சொன்னோன்னா, புரிந்தவர்களுக்கு கல்வி தானம், புரியாதவர்களுக்கு அன்னதானம். அதனால் கல்வியை பொறுத்தவரும் தானமாக தர்மமாக மிகப்பெரிய தொண்டா செய்தாங்க. அது புரியாத பட்சத்தில் சில பேர் அன்னதானத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க சித்தர்கள். ஏன்னா அன்னதானம் அப்படின்றது மிக உயர்ந்த தர்மம். பசியின் கொடுமை என்ன அப்படின்றவங்களுக்கு அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் ஒரு வேளை சாப்பாடு இல்லை அப்படின்னா அந்த பசித்தவனுக்கு மட்டும்தான் தெரியும் உணவோட அருமை. அதனால் சித்தர்கள் உடம்புக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும், உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் மன ஆரோக்கியமாக இருக்கும். அப்படின்னால உடம்பில் எந்த பிணியும் இருக்கக்கூடாது அப்படின்றதில் யோக கல்வியையும் கொடுத்தாங்க. அதோட பசிப்பினி, அதாவது பசியும் இருக்கக்கூடாது அப்படின்னு வயிறார சாப்பாடு போட்டாங்க. போதும் அப்படின்னு சொன்னாலும் மறுபடியும் பசிக்கும், திருப்பியும் கொடுக்குறோம். இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கக்கூடிய ஒரு தானம் அப்படின்னா, எப்போ போனாலும் சுவாமிகள் அன்னதானத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த அன்னதான தொண்டை எந்த அடிப்படை வசதி இல்லாமல் மிகப்பெரிய தொண்டை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் செஞ்சு கடைசியாக என்னை கூப்பிட்டு எனக்கு பின் இந்த பணியை நீ செய்யினார். அவர் சொன்னபடியே எனக்கு இன்றைக்கி இந்த நிமிடத்தில் என்னுடைய லட்சியம் என்ன, கல்வி தானம் அன்னதானம், இது ரெண்டு தான் என்னுடைய கண்கள், இருக்கிறது போதும். ஆனால் வாழும் காலம் வரை மனித சமுதாயத்துக்கு ஒரு பெரிய தொண்டு செய்யணும் அப்படின்னா கல்வியை கொடுக்கணும் அல்லது அன்னதானத்தை கொடுக்கணும். இதை ரெண்டையும் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு குரு கொடுத்துருக்கிறார். இது ரெண்டுமே எனக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குது. அதனால் கல்விய தானமும் அன்னதானமும் சுருளி சுவாமிகள் என் குருகிட்ட சொன்னார். என் குரு அதை எனக்கு சொன்னார். அவர் சொன்னதை அவருடைய பாதங்களாக நினச்சி நான் செய்யக்கூடிய இந்த கல்வி தானமும் அன்னதானமும் என் குருவுக்கு செய்யக்கூடிய நன்றி கடனான நினச்சி நான் செய்கிறேன்.
1: நன்றி குருஜி. இப்போது இணைப்பில் இல்லை வாட்ஸ்அப்பில் ஒரு கேள்வி வந்திருக்கு, வருக சொல்லுங்க.
3: நமஸ்காரம் வெங்கடேஸ்வரன் சார், நமஸ்காரம் யோகா குருஜி.
1: டிஎச் வசந்தா
2: நமஸ்காரம். நமஸ்காரம்.
3: தகவல்கள் எல்லாம் கேட்டுருக்கோம் சார்.

0: ஒரே சந்தேகம் சார், இப்போ நீங்கள் சொல்கிற இந்த பயிற்சிகள் எல்லாம் மேக்சிமம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கு உகந்த நேரம் என்ன சார், எப்போ பண்ணலாம், அதுக்குள்ள கண்டிஷன்ஸ் என்னன்னு சொல்கிறேளா. நான் வந்து கேகே நகர்லேருந்து வசந்தா கிருஷ்ணராஜ் பேசுகிறேன்.
1: சொல்கிறேம்மா. பயிற்சிக்குரிய சிறப்பான நேரம் அப்படின்னா காலை நேரம். காலையில் எத்தனை மணிக்கு தான் செய்யணும், 4 மணிக்கு இருந்து செய்யணும், 6 மணிக்கு செய்யணும், 5:30 மணிக்கு செய்யணும், இதெல்லாம் யோகா தவிர வேறு எதுவுமே இல்லை. யோகா தான் வாழ்க்கை அப்படின்ற பட்சத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரம் இடம் இதெல்லாம் சாதகம் பண்ணிக்கலாம். ஆனால் 24 மணி நேர வாழ்க்கையில் அன்றாட கடமைகளுக்கிடையே நடைமுறை வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, தொழில்துறை இவைகளை பாதிக்காத அளவு நல்ல ஓய்வுக்கு பிறகு காலையில் செய்கிறது நல்லது. ஏன் காலையில் செய்யணும் அப்படின்னா, தூங்கி எழுந்ததுலேருந்து தூங்க போகிற வரலும் நம்ம உடம்பையும் மனதையும் வாழ்க்கையும் சுறுசுறுப்பாக உற்சாகமாக சந்தோஷமாக மனபலத்துடன் தைரியமாக தன்னம்பிக்கையாக எல்லா செயல்களையும் செயல்படுவதற்கு உடம்பும் மனதின் ஒத்துழைப்பு மிக அவசியம். அதனால் காலையில் செய்கிறது மிக சிறப்பு. இன்னொன்று, தூங்கி எழுந்துச்ச பிறகு உடம்பு நல்லா ரிலாக்ஸாக இருக்கும், அந்த நேரத்தில் செய்யக்கூடிய பயிற்சி தான் சிறப்பு. அதனால் காலையில் செய்கிறது நல்லது. கண்டிஷன்ஸ் அப்படின்றது நடைமுறை வாழ்க்கையை பாதிக்காத அளவு இருக்கட்டும். காபி சாப்பிட்றீங்களா சாப்பிடுங்க, டீ சாப்பிட்றீங்களா சாப்பிடுங்க, நடைமுறை வாழ்க்கையை பாதிக்கக்கூடாது. ஒரு காலகட்டத்தில் நமக்கு எது தேவை எது தேவையில்லை அப்படின்றத உடம்பும் மனசும் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தது போல், எப்படி சூரிய கதிர்கள் வந்த பிறகு இரவு இருள் விலகுகின்றதோ அதுபோல் நாம் பயிற்சியும் பிராணாயமும் செய்து நம்மை நாம் கவனிக்க கவனிக்க கவனிக்க நமது செயல்களை கவனிப்போம், நமது வார்த்தைகளை கவனிப்போம், எண்ணங்களை கவனிப்போம், பழக்க வழக்கங்கள் கவனிப்போம், எது தேவை எது தேவையில்லைன்றது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் வரும். எடுத்ததுமே இத்தனை மணிக்கு செய்யணும், இதை சாப்பிடக்கூடாது, இப்படி இருக்கணும், இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ்லாம் கொடுக்கும்போது ஒரு காலகட்டத்தில் வந்து இதெல்லாம் செய்யணுமா அப்படின்ற வரும். ஆனால் இயல்பான நடைமுறை வாழ்க்கை பாதிக்காத அளவு நாம் செய்யக்கூடிய பயிற்சி ஒரு காலகட்டத்தில் நமக்கு தேவையில்லாத பழக்கத்தை நம்மள்டேருந்து எடுத்துரும். எவ்வளவோ சொல்லுவேன், எவ்வளோ விளக்கங்கள் சொல்லுவேன், நமக்கு தேவையில்லாத பழக்கங்களும் நாம் தெரிஞ்சு கூட நாம் யோகாவும் பிராணாயமும் செய்ததுனால காற்றுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியும், உணவின் முக்கியத்துவம் தெரியும், நேரத்துடைய முக்கியத்துவம் தெரியும். இதே போல் எல்லாவற்றையும் நம்ம கவனிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நமக்கு கண்டிஷன்ஸ் இது எல்லாமே நம்ம வசப்பட ஆரம்பிச்சிடும். அதனால் எடுத்ததுமே இந்த கண்டிஷன்ஸ் இவைகள் நமக்கு தேவையில்லை. என்னையை பொறுத்தவரையும் எங்கள் குரு சொல்கிறத நான் சொல்கிறேன், ரெகுலாரிட்டி ரொம்ப முக்கியமானது. ரெகுலர் ப்ராக்டிஸ் ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிட்டாக்கா எந்த நேரத்தில் செய்தால் நல்லாயிருக்கும் அந்த நாலேஜ் வரும், எப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் அதை பற்றி ஒரு அறிவு வரும். அதுக்கடுத்தது எது சாப்பிட்டா நல்லது எது சாப்பிட்லன்னா நல்லது இந்த பற்றிய அனுபவங்கள்லாம் எப்போனாக்கா பழக்கம் ஆக ஆக வரும். ஆக முதல்ல உடலின் ஆரோக்கியம் முக்கியம், அதற்கு பயிற்சி செய்யணும். உடலின் ஆரோக்கியம் இருந்தால் தான் இயமம் நியமம் அதெல்லாம் நமக்கு பழக்கத்துக்கு வரும். கட்டுப்பாடுகள், உடல் கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு, இதெல்லாம் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். எங்கள் சாமி அதான் சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு உடம்பை பார், உடம்பை சரிபார். அவர் அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவார், அங்கத்தை தங்கமாக்கும் பார். ஆக இந்த பயிற்சியின் மூலமாக உடம்பு ஆரோக்கியமாக மனசு உற்சாகமாக இருக்கும், நமக்குள்ளே ஒரு கண்ட்ரோல் செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கும், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கும். ஆக உடலின் ஆரோக்கியம் ஃபஸ்ட்டு, அதை அடுத்தது ரெகுலர் ப்ராக்டிஸ். குரு பக்தியோடு நாம் சாதனை செய்ய செய்ய செய்ய செய்ய நம்ம தேவையில்லாத பழக்கங்களை நம்மளை விட்டே போயிருக்கோம். நம்ம பேச்சில் கவனம் இருக்கணும், அளந்து பேசுவோம், அவசியமானதை பேசுவோம், நட்புணர்வோடு இருப்போம். வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய கல்வி இந்த யோக கல்வி.
2: ரொம்ப அருமையாக சொன்னீங்க. சில பேர் சொல்லுவாங்க, இந்த மருந்து சாப்பிடுங்க உடம்பு சரியாக போயிடும், ஆனால் மருந்து சாப்பிடும்போது குரங்க நினச்சிடாதீங்கன்னுவாங்க. அப்போ நம்ம மனசு குரங்கையே நினைக்க சொல்லுவோம். அது மாதிரி இது கட்டுப்பாடுகள் அற்ற ஒரு கலை, கட்டுப்பாடுகளே வேண்டாம், நீங்கள் செய்ய தொடங்குங்கள், ஆனால் தொடர்ச்சியாக செய்யுங்க. அங்கே தான் அந்த தொடர்ச்சி அப்படின்றதுல தான் வந்து ஒரு அழுத்தம் இருக்குது. தொடர்ச்சியாக செய்தால் நமக்கு என்ன தேவை அப்படின்றத நமக்கு நாமே தெரிந்து கொள்ளலாம், மற்றவர்கள்ட்ட கேட்க வேண்டியதாக இருக்காதுன்னு ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இன்னும் வாட்ஸ்அப்பில் அடுத்த கேள்வி வருது.
3: மலைக்கோட்டையிலேருந்து சுகாசினி அவங்க அனுப்பியிருக்காங்க. இயக்குனர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். எனக்கு வயசு 35 ஆகுது. சயாட்டி வழியால் நான் கிட்டத்தட்ட 1 வருஷமாக அவதிப்பட்டு இருக்கேன். இதுலேருந்து ஏதாவது வழி நிவாரணி பண்ணிக்க முடியுமா யோகக்கலை மூலமா அப்படின்ற கேள்வியை முன் வச்சிருக்காங்க. ஐயா
2: பேர் என்ன சொன்னீங்கம்மா?
3: சுகாசினி, மலைக்கோட்டையிலிருந்து.
1: ஆரம்பத்திலே சொன்னேன், உங்களுடைய மருத்துவருடைய ஆலோசனையின்படி சரியான குருவின் மூலமாக முறையான பயிற்சி.

0: தெரிந்து கொள்வது நல்லது.
1: ஆனால் நிச்சயமாக யோகக்கலையிலையும் அதுக்கான தீர்வுகள் இருக்குது. ஆனால் இந்த பிரச்சனை எவ்வளவு முத்தி இருக்குன்றது பொறுத்து இருக்கு.
0: இனிஷியல் ஸ்டேஜா இல்லை டெவலப்மெண்ட் ஸ்டேஜா இல்லை முத்தி போன நிலையா, இதெல்லாம் பார்த்துட்டு சொல்லணும். அதனால தான் மருத்துவர் ஆலோசனைன்னு சொன்னேன். மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் நம்ம நாட்டுக்கு பயிற்சி செய்யணும்னு சொல்லிட்டு எதிர்மாறான பலன் வந்துடக்கூடாது.
1: சில பேர் அது மாதிரி சொல்லிடுறாங்க, எல்லாத்தையும் நிறுத்திடுங்க, நான் சொல்கிறத நம்புங்க, அது சரியாக போயிடும் அப்படின்னு.

0: எங்க குரு கிட்ட அடுத்து ஒரு கேள்வி இணைப்புல வராரு ஒரு நேயர். வருக வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் டாக்டர் கார்த்திகேயன் தஞ்சாவூர்லேருந்து பேசுறேன் சார்.
2: டாக்டர் கார்த்திகேயன் வணக்கம்.
1: வணக்கம் மாஸ்டர், வாழ்த்துக்கள் மாஸ்டர்.
2: தேங்க்யூ தேங்க்யூ.
1: ஒரு சின்ன சந்தேகம் மட்டும் மாஸ்டர், இது வரைக்கும் உலகத்தில் உள்ள அத்தனை பேருமே வந்து யோகா சொல்லித்தரவங்களாகட்டும் ஒரு படிப்பினை சொல்லித்தரவங்களாகட்டும் இது நான் தான் கண்டுபிடிச்சேன், என் மூலியமா தான் வந்துச்சுன்னு தான் சொல்லுவாங்க. விவேகானந்தருக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒருத்தர் மட்டும்தான் குருவை வந்து அடையாளப்படுத்தி காட்டியிருக்கீங்க. குருவோட படம் எல்லா வீட்லயும் இருக்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த என்ன எப்படி உங்களுக்கு வந்தது? உங்களை முன்னிலைப்படுத்திக்காம குருவை ஏன் முன்னிலைப்படுத்திக்கிறீங்க, விளக்கம் வேணும் மாஸ்டர்.
2: இது ஒரு அருமையான வித்தியாசமான கேள்வி. அதாவது என் குரு வந்து அவர் குருவை பார்த்து பேசினார், அவர் குருவை காமிச்சார். அப்போ இந்த வயதுலையும் தன்னுடைய குரு மேலே இப்படி ஒரு பக்தி மரியாதையா? இதை பார்க்கும்போது தான் அவர்கிட்டேருந்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் குருனா என்ன, குரு பக்தினா என்ன, வித்தைக்கு குரு எவ்வளோ ஆதாரம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னை பொறுத்தவரைக்கும் மிக மிக சாதாரண ஒரு மனிதனாக இருந்த என்னைய இன்றைக்கி

0: வந்து பேசுகிறார். ஆக வித்தைக்கு குரு முக்கியம். என்னை பொறுத்தவரை என் குரு வந்து கண்கண்ட தெய்வம். எனக்கு இறைவன் கொடுத்த ஒரு அற்புதமான வாய்ப்பு எனக்கு இந்த தங்கம் சுவாமிகள் எனக்கு குருவாக கொடுத்தது. அது பெற்றோர்கள் செஞ்ச புண்ணியம்னு நினைக்கிறேன். தங்கமான பேரும் தங்கம், குணமும் தங்கம். இப்படி ஒரு கஷ்டப்பட்டு இந்த கற்றுக்கிட்ட இந்த ஒரு கல்வியை, மறைக்கப்பட்ட கல்வியை, எல் மனித சமுதாயம் பயன்படணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எங்கெல்லாம் ஒன்று சேராங்களோ அங்கெல்லாம் போய் இதை இலவசமாக பிரச்சாரம் பண்ணி இந்த கல்வியை வளர்த்தவர் தங்கம் சுவாமிகள். இந்த கல்வியின் மூலமாக எனக்கு ஒரு உயர்ந்த அறிவையும் ஆற்றலையும் வாழ்க்கை முறையும் கொடுத்து என் வாழ்க்கையை ஒரு பெரிய திருப்பு முனை எடுத்தவர் என் குரு. அதனால் அவர் குருன்றதை விட தெய்வம்னு சொல்லுவேன். குருவே தெய்வம். எத்தனை பிறவி எடுத்தாலும் அவர் எனக்கு குருவாக வந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்.
1: நன்றி குருஜி. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரமாக எங்களோடு இந்த நிலை அரங்கில் இருந்து பல மாணவர்களை விட்டு பிரிந்து, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப முக்கியமான நாள், உங்களுக்கு இன்னும் கூட அடுத்தடுத்து நிறைய வகுப்புகள் இருக்குது, இருந்தாலும் எங்களோட இவ்வளோ நேரம் நீங்கள் செலவு பண்ணியிருக்கிறீங்க. நிறைவாக டாக்டர் கார்த்திகேயன் கேட்ட கேள்வி எல்லார் மனதிலும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. எப்பயும் வந்து வகுப்பு 1 மணி நேரம் வகுப்பு அப்படின்னா குரு வந்து ஒரு 20 நிமிடம் ஆசனங்கள் சொல்லித்தருவீங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிடம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை முறை மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒரு அருமையான ஒரு சொற்பொழிவு இருக்கும். இந்த சொற்பொழிவு தவறவிடக்கூடாதுன்னு எங்கெங்கேருந்தோ வந்து தொடர்ச்சியாக மாணவர்கள் உங்களை தேடி வர்றதை நான் பார்த்துருக்கேன். அப்படிப்பட்ட மாணவனில் நானும் ஒருத்தன் அப்படின்றதுல எனக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆசி கடைசியில் வந்து 1 மணி நேரம் வகுப்பு முடிந்தோன்னு ஆசி வாங்க வருவோம் குருக்கிட்ட. குரு பின்னாடி இருப்பார். குருவுக்கு முன்னாடி ஒரு பெரிய படம் இருக்கும். அந்த படத்தில் அவருடைய குருவான சுருளி சுவாமிகள், தங்கம் சுவாமிகள் படம் இருக்கும். அதற்கு பின்னாடி தான் எங்கள் குரு உட்கார்ந்துருப்பார். தன்னை முன்னிலைப்படுத்தாமல் தங்களுடைய குருவை மட்டுமே முன்னிலைப்படுத்தி தன்னுடைய அரும் சேவையை கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளாக பல்வேறு மாணவர்களுக்கு பல்வேறு விதமான அவர்களுடைய வாழ்க்கை முறையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய உங்களை இந்த நிகழ்ச்சியில் அழைத்ததில் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆனந்தம். இது வந்து 2013 இந்த நிகழ்ச்சியை கேட்டு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டதுன்னு பத்மா அம்மா சொன்னாங்க பீமாநகர்லேருந்து. இன்றைய நிகழ்ச்சியும் அது போன்று பலருக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். உங்களுடைய கைபேசி என்ன நேயர்களுக்கு அறிவிப்போம். ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நிச்சயமாக உங்களை தொடர்பு கொண்டு பேசட்டும். இது வந்து என்கிட்ட வந்து யோகா கற்றுக்க வாங்க அப்படின்றதுக்கான அழைப்பு அல்ல. இது வந்து உங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றுவதற்கான ஒரு எண். இது இதை வந்து நீங்கள் தவறாக பயன்படுத்தாமல் உங்களுக்கு உரிய முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டியது உங்கள் கைகளில் இருக்கிறது. குரு வந்து பல்வேறு இடங்களுக்கு, தஞ்சாவூருக்கு போகிறாங்க, திருவானை கோவிலுக்கு போகிறாங்க, அங்கெல்லாம் போய் வகுப்பு எடுக்கிறாங்க. அதனால் வந்து ஒவ்வொரு நாளும் 12 மணி முதல் 1 மணி வரை ஞாயிறு நீங்களாக, மற்ற நாட்களில் 6 நாட்களும் நீங்கள் 12 மணி முதல் 1 மணி வரை நீங்கள் இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பேசலாம். ஞாயிற்றுக்கிழமை அன்றும் அவர் வந்து வகுப்பு எடுப்பதால் அந்த அன்னைக்கு 12 மணி முதல் 1 மணி வரைக்கும் அவரால் எடுக்க முடியாது. மற்ற 6 நாட்களும் 12 மணி முதல் 1 மணி வரை தயவுசெய்து இதை குறித்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர் வகுப்பு எடுப்பார் இல்லது அவர் வந்து யோகா செய்து கொண்டிருப்பார். அதனால் மற்ற நேரங்களில் தொந்தரவு பண்ண வேண்டாம். இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பேசலாம், குறித்து கொள்ளுங்கள். 94 43 57 46 57. மீண்டும் ஒரு முறை, டிஆர்ஜி கௌதமன் ஐயா அவர்களுடைய கைபேசி எண் 94 43 57 46 57. நன்றி குருஜி. நிலையத்திற்கு வந்து உங்கள் ஆசிகளை இந்த அருமையான நாளில் அனைவருக்கும் வழங்கியதற்கு அனைவரின் சார்பாக, நேயர்களின் சார்பாக, உங்களது சீடர்களின் சார்பாக எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: ரொம்ப சந்தோஷம். என்னுடைய நன்றியை எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன்.
2: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள் நேயர்கள் இதுவரை கேட்டது சர்வதேச யோகா நாள் சிறப்பு நிகழ்ச்சியாய் என்றும் இளமை யோகா பயிற்றுநர் டிஆர்ஜி கௌதமன் அவர்கள் நேரலையில் நம்மோடு இணைந்திருந்த நேயர்களுடைய கேள்விகளுக்கு பதிலளித்தாங்க. உடன் உரையாடினார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களினை கேட்க விருப்பது
3: நேயர்கள் கேட்க இருப்பது களத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சி. இம்மாதம் திருச்சிராப்பள்ளி புராதன பூங்காவில் அலர் வெளியீடு சார்பில் உலகை மாற்றிய தாவரங்கள் என்ற நூல் அறிமுக

0: விழாவில் சூழலியலாளர் ஏ. சண்முகானந்தம் அவர்கள் காடும் உயிரும் எனும் பொருளில் ஆற்றிய சொற்பொழிவிலிருந்து சில பகுதிகள் கேட்கலாம்.
1: தேடல் இருக்க வரைக்கும் தான் இந்த மனிதன் இயங்க முடியும். ஏன்னா மனிதன் வந்து ஹோமோ சேப்பியன்ஸ் மட்டும் கிடையாது. இதுக்கு முன்னாடி 13 மனித சமூகம், மனித இனம் இருந்து அழிஞ்சு போயிடுது. இன்னைக்கு வரைக்கும் தக்க வைக்கிறது ஹோமோ சேப்பியன்ஸ் மட்டும்தான். அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து எப்படி பண்ணணும்? இந்த உலகை மாற்ற தாவரங்களும் சரி, மற்ற விஷயங்கள், உயிரினங்கள் தொடர்பாக, பறவைகள் தொடர்பாக என்ன இந்த சமூகத்தை நம்ம திருப்பி கொடுக்க போகிறோம் இல்லையா, அதுதான் நம்ம இங்கே பார்க்கணும். ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபரா, ஒரு எழுத்தாளரா, நிலப்பரப்பை நேசிக்கக்கூடிய சராசரி மனிதனா நான் என்ன கொடுக்குறேன் இந்த சமூகத்துக்கு? நான் பார்த்து ரசிக்கக்கூடிய நீர்நிலைகள் இல்லாமல் போகுது, பறவைகள் இல்லாமல் போகுது, பூச்சிகள் இல்லாமல் போகுது, தாவரங்கள் இல்லாமல் போகுது. அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோம், எதை விட்டு போகிறோம்? கார்ல் மார்க்ஸ் அதான் சொல்லுவார், லெனினா தான் சொல்லுவாங்க, மாவோ அதான் சொல்லுவார். மாவோ ஒரு இடத்துல சொல்லுவார், மக்கள் தான் மதிப்பில்லாதவர்கள், உயர்ந்தவர்கள் சொல்லுவாங்க. அப்போது என்ன நம்ம கொடுக்க போகிறோம்? பஞ்சகால தாவரங்கள் பற்றி கூவி கிருஷ்ணமூர்த்தி ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு, காடு இதழெல்லாம் பண்ணியிருக்காரு. அதே போல் தாவரங்களோட தமிழ் பேர் நம்ம சொல்லுவோம், எத்தனை பேர் சொல்ல முடியும் நம்மளால? ஒரு 50 சொல்ல முடியுமா? 2020 கூவி கிருஷ்ணமூர்த்தி 32,000 தாவரங்களோட தமிழ் பேர் கொடுத்துருக்கார். அகர வரிசைப்படி தட்டச்சு பண்ணி முடித்து கொடுத்தோம். தாவரங்களோட தமிழ் பேர், பொட்டானிக்கல் நேம், அது எந்த காலகட்டத்துக்கு இருந்தது, அது இன்னைக்கு இருக்குதா இல்லாமல் போதா, அதுக்கான காரணங்கள் என்ன, அந்த பேருக்கான காரணம், இந்த பட்டியலை வந்து நீண்ட வரிசையில் கொடுத்தேன். ஒரு 30 ஆண்டுகால உழைப்பு, அது ஒரு பெட்டகம், தலைமுறை கடந்து நிற்கும். இன்னைக்கு அதை முடிக்கும்போது 52,000 மாத்திருக்கார். அந்த உழைப்புக்கு நம்ம தலை வணங்கணும். அவருடைய மற்றொரு வேலை பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் கலை சொல்ல கராதி, இது ரெண்டுமே வந்து 30 ஆண்டுகால உழைப்பு அவருது. அவருடைய தமிழும் தாவரமும் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி தான் பண்ணிருக்காங்க. 2010 வரும்போது கொடுத்தது அவர் என்ற அந்த புக்கே வந்து தமிழரோட தாவரவியல் வரலாறு சொல்லலாம். அவ்வளவு முக்கியமான புக்கு, புத்தகம் வந்து 15 ஆண்டுகளாது. இன்னைக்கு வரைக்கும் அதை பற்றியான விரிவான உரையாடல் கிடையாது. எதுக்கான மௌனம் இது? இப்போ இதெல்லாம் கடந்து வரணும், மக்கள் தான் இந்த உரையாடல் பண்ணணும். அப்போ மக்களுக்கு சுற்றுச்சூழல் சார்ந்த, உயிரினங்கள் சார்ந்த விழிப்புணர்வு தேவை. அந்த விழிப்புணர்வு தான் நம்ம திரும்ப பேசும். சிட்டுக்குருவி வந்து செல்போன் டவரில் தான் இறக்குதா, அதனால தான் பாதிப்பா, அதுக்கான காரணம் என்ன? வாழிட சூழல் கிடையாது. சென்னை மாதிரியான நகரமயமாக்கல்ல கூடு கட்டுறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போகுது. எல்லா வீடுகளும் அல்லது நிறுவனங்கள்லேருந்து கண்ணாடி வேந்த பெரிய மாடிகளாச்சு. அந்த இடத்துல புறாக்கள் எண்ணிக்கை அதிகமாகுது. சிட்டுக்குருவியும் அங்கே வாரத்துக்குல. சிட்டுக்குருவிக்கான உணவு எது? தானியங்கள். ரெண்டாவது வந்து பட்டர்ஃப்ளையோட கேட்டர்பில்லர். அப்போ இந்த உணவு சங்கிலி இல்லாமல் போகும்போது தான் அது அங்கே கிடையாது. நான் வசிக்கக்கூடிய வட சென்னை திருப்பூர் பகுதியில் இன்னைக்கு தரமாக இருக்குது, நாளைக்கு அது மாறும்போது அல்லது வளர்ச்சின்னு ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, வளர்ச்சி அடையும் போது அது இல்லாமல் போவோம். இந்தியாவோட தேசிய பறவை நீலமயில் நம்ம சொல்கிறோம். நீலமயிலுக்கு முன்னாடி ஒரு பறவை தேசிய பறவையாக வர வேண்டியது கானமயில். இந்த கானமயில்ன்றது வந்து நான் ஒரு குறுநூல் கூட வந்துடுது, கானமயிலால் கண்டிருந்த வான்கோழி ஒரு மூதுரையில் ஒரு வரி வரும் இல்லையா, அந்த வரிக்கு அதுதான் சொந்தம் வச்சிங்க. அது கானமயில் எந்த இடத்துல வாழும், அது ஏன் இல்லாமல் போகுது, அது தேசிய பறவை ஏன் வந்தது, அதுக்கான அங்கீகாரம் ஏன் கிடைக்கல, இந்த கேள்விகள் தான் ரொம்ப முக்கியம். புல்வெளிகள் ஒரு வாழ்விடம், ஸ்பாஞ்சு மாதிரி தண்ணியை சேகரித்து ஆண்டு முழுக்கும் நிலத்தடி நீரை கொண்டு வந்து சேர்க்கும். நீங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு போனீங்கன்னா கிராஸாக நிறைய இடங்களில் பார்க்கலாம். காலனியாக ஆதிக்கம் வருது இல்லையா, அவங்க வரும்போது அவங்களுடைய நிலப்பரப்பில் கிராஸ்லேண்ட் கிடையாது, பனி பிரதேசங்களில் பல்லுயிரிய வளம் கிடையாது. இங்கே வரும்போது கிராஸ்லேண்டை பார்க்கும்போது அது வேஸ்ட்லேண்டுன்னா 100 ஆண்டுகள் கடந்து இன்றைக்கும் வேஸ்ட்லேண்டாக தான் இருக்குது. நம்ம தான் மாற்ற வைக்கணும், அது வேஸ்ட்லேண்ட் கிடையாது, ஈகோ சிஸ்டம். அதை பாதுகாக்கிறதுக்கு நம்ம தான் முன்னேற்றோம், அதுக்கான போராட்ட வழிகளும் கொண்டு வரணும். அந்த வேஸ்ட்லேண்டுன்னு சொல்லி எல்லாத்தையும் அழிக்கும் போது தமிழ்நாட்டில் பரவலாக இருந்தது முற்றம் அழிஞ்சி போச்சு. அதனுடைய இணை சேர்க்கைக்கான நடனம், காற்றுல ஒரு டான்ஸ் ஆடும் பெண்ணை கவரத்துக்கு, எல்லா உயிரினங்களும் தன்னுடைய இணையை கவரத்துக்கு ஏதோ ஒரு வடிவத்தை கொண்டு வரும். அப்போ அந்த வடிவம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். புல்வெளி காடுகள் இல்லாமல் போகுது, அது இல்லாமல் போகுது தமிழ்நாட்டில் கிடையாது. கடைசியாக பார்த்தது 1976 அல்லது 72 சூலூர் விமான நிலையத்தில் மட்டும்தான் பார்த்துருக்காங்க, ஒரே ஒரு பறவை பார்த்துருக்காங்க, தமிழ்நாட்டில் கிடையாது. ராஜஸ்தான் தார் பாலைவனத்தை ஒட்டியிருக்கக்கூடிய நேஷனல் பார்க்கில் ஒரு 300 இருக்குது. அதனுடைய ஆங்கில பேர் கிரேட் இண்டியன் பஸ்டாடு. அந்த பஸ்டாடுன்ற ஆங்கில வார்த்தை தவறாக உச்சரித்தா தவறான அர்த்தம் தருது இல்லைங்களா, அதனால் அது வந்து அந்த தகுதியை இழக்குது. டாக்டர் சலீம் அலி அந்த பறவைக்கு தான் அங்கீகாரம் கொடுக்க, அதுதான் ஆதரவு தராது, அது முதன்மையான பறவைன்ட்டு. ஆனால் நீலமயிலுக்கான அங்கீகாரம் போதும். இந்த வரலாறை நம்ம கொண்டு வந்து சேர்க்கணும், நம்ம குழந்தைங்களுக்கு அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா. அது இல்லாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம்? பள்ளியை பற்றி பேசுகிறேன், பள்ளியோட மூட நம்பிக்கை தெரியும், ஆனால் பள்ளியோட அறிவியல் பார்வை, சூழலியல் நன்மைகள் தெரியாது. நம்ம கிட்ட நீர்நிலைகள் என்ன இருக்குது? நீர்நிலைகள் எத்தனை இருக்குது? திருச்சி மாவட்டத்தில் எத்தனை நீர்நிலைகள் இருக்குது? சென்னை சுற்றி வந்து ஒரு 540 இருந்ததுன்ட்டு 1900 தொடக்கத்தில் ஒரு குறிப்பு சொல்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிறதெல்லாம் பார்த்தா கோபம்

அடையாறு அங்கே வந்து பல்லுயிர் சூழலாம் கிடையாது. எல்லா ஊர்கள்லேயும் ரெண்டு குளங்களை வெட்டி வச்சு போனாங்க. காலனியவாதிகள் வந்து பண்ண ஒரே வேலை அல்லது மன்னர்கள் பண்ண மிக முக்கியமான வேலைகள் வந்து ஊருக்கு ரெண்டு குளங்கள் வெட்டி வச்சு போனாங்க. எதுக்காக? தமிழ்நாட்டோட மழை பருவம் மழை நாட்கள் 30 முதல் 36 அல்லது 40 நாட்கள் மட்டும்தான். இந்த மழை நாட்களை வந்து ஆண்டு முழுக்கும் பயன்படுத்தணும். அப்போ பயன்படுத்துறதுனா என்ன பண்ணணும்? நீர் சேகரிப்பு, வாட்டர் டேங்க், ஒவ்வொரு கிராமத்துக்கும் ரெண்டு குளங்கள். நீங்கள் தென் மாவட்டத்திலாம் போனீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த மாதிரி தான் இருக்கும். அதுவும் சங்கிலி குளங்களாக பண்ணுவாங்க. ஒன்று ஃபுல்லாக செக் டேம் அடுத்தடுத்து வரும், ஒரு 7-8 இருக்கும். இந்த வடிவங்கள் தான் தமிழர்களுக்கான பெருமை மிகுந்தது. பழ கோமதி நாயகம் இருக்கார் இல்லையா, நீரியல் நிபுணர் நெடுமாறனோட சகோதரர், அவருடைய நிறைய நூல்களில் அதை பேசுவார். 32,000 நீர்நிலைகள் நம்மகிட்ட இருந்தது. இன்றைக்கி எத்தனை மிச்சம் இருக்குது? 12,000 தான் நம்மகிட்ட இருக்கிறதா டாக்குமெண்ட் சொல்லுது. அந்த 12,000 எது இன்னைக்கு இருக்குது, எது பயன்பாட்டில் இருக்குது, எது பயன்பாட்டில் இல்லை? 20,000 இல்லைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, எது இல்லை? நம்ம சுற்றுச்சூழல் சார்ந்த அறிவு இல்லாமல் இருக்கிறது மட்டும் இல்லை, அதை ஆவணப்படுத்தக்கூடிய வரலாறு அந்த பார்வையே நம்மகிட்ட கிடையாது. இது மிக மோசமான ஒரு முன்னுதாரணம். அடுத்த தலைமுறைக்கு நம்ம எதையும் கொடுக்க முடியாது. இல்லைனா அது இல்லைனா டாக்குமெண்ட் பண்ணி வைக்கணும். இங்கே ஒரு நீர்நிலைகள் இருந்தது இன்னைக்கு இல்லாமல் போச்சு, இல்லை குப்பை மேடாயிருக்கு. பள்ளிக்கரணை நம்ம சதுப்பு நிலம், நான் 2000 போகும்போதெல்லாம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும், அப்பயே பாதி போயிருந்தது. இன்னைக்கு முக்கால்வாசி இல்லாமல் போகுது. நாளைக்கு அது இருக்குமா? ஒரு 60 வகையான பறவைகளை பார்க்கலாம், 20 வகையான பூச்சிகளை பார்க்கலாம், 35 வகையான பட்டர்ஃப்ளைஸை பார்க்கலாம், மைக்ரேஷன் பேர்ட்ஸ் ஃப்ளம்மிங்கோலாம் அங்கே ரெகுலராக சைட் பண்ணுவோம். அப்போ இந்த வளம் இல்லாமல் போகும்போது குழந்தைகள் நம்ம எதை தரப்போகிறோம்? வாட்டர் பாட்டில் மட்டும் தான் தரப்போகிறோமா? அந்த வாட்டர் பாட்டிலே நாளைக்கு இருக்குமா? தமிழ்நாட்டில் 450 மேற்பட்ட பறவைகள் கண்டறியப்பட்டுக்குது, கணக்கீடு சொல்லுது. இந்தியாவில் 1300 மேலே, உலக அளவில் 10,000 இருக்குது. ஒரு 1000 வருஷத்துக்குள்ள ஒரு 150 வகையான பறவைகள் இல்லை. டோடோ பறவை அழிந்தது உங்களுக்கு தெரியும். எதனால? மனித செயல்பாடு. மொரிஷியஸோட என்டேமிக் ஸ்பீசஸ் அது இல்லாமல் போகுதுன்றது ஓகே, அதோட தொடர்பு இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்பீசஸும் இல்லாமல் போகுது. அது என்ன? கல்வாரியா தாவரம்னு இல்லை. நீங்கள் தீவுகளை வசிக்கக்கூடிய நிறைய உயிரினங்கள் சிறப்புத்தன்மை வாய்ந்தது. ஏன்னா 4 பக்கமும் கடலால் சூழப்பட்டது. எதிரிகள் கிடையாது. மனிதன் என்ற உயர் வகை பாலூட்டி அது பார்த்ததே கிடையாது. ஏன்னா அவன்தான் மிகப்பெரிய எதிரி. அப்போது எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் ஃப்ரீயாக இருந்தது. மனிதன் எப்பப்போ காலடி வைக்கிறானோ, தீவுக்குள்ளே போகிறானோ, அந்த தீவுகளில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் அழியுது. காலபஸ் தீவில் இருக்கக்கூடிய பேராமைகள் இல்லாமல் போகுது. டோடோ பறவை இல்லை, பேசஞ்சர் பீஜான் இல்லை, யானை பறவை இல்லை, ஒரு 150 வகையான பறவைகள் இல்லை. 2019 ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு ஆய்வு குறிப்பு சொல்லுது என்னென்னா, இந்த புவிக்கோளம் 60 வகையான உயிரினங்களை இழந்திருக்குது. மிச்சம் இருக்கக்கூடிய உயிரினங்களை பாதுகாக்கணும்னா நமக்கான அறிவு, நமக்கான செயல்பாடு இதெல்லாம் மாறணும். இன்றைக்கி தேசிய பூங்காக்களோ இல்லை பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் தான் கொஞ்ச நஞ்ச உயிரினங்களை பாதுகாக்குது. அதுவும் இல்லாமல் போச்சுன்னா ரொம்ப சிக்கல். தாவர கண்காட்சி கண்டிப்பாக நடத்தணும், அது அரசு முன்னெடுத்தால் ரொம்ப சிறப்பு. ஆனால் அரசு முன்னெடுக்கிறதுக்கு நம்ம தொடர்ச்சியான கோரிக்கைகள் நம்ம தொடர்ந்து பேசணும். சென்னை புத்தக கண்காட்சி மட்டும் நடந்தது, இன்னைக்கு எல்லா மாவட்டமும் நடந்தது இல்லையா, அது தொடர்ச்சியான கோரிக்கைகள், அது வழியாக தான் நம்ம பண்ண முடியும். அப்போ தாவரங்கள் தொடர்பாக பண்ணணும்னா, அதுவும் குறிப்பாக இயல் தாவரங்கள். இந்த அயல் தாவரங்கள் இது இல்லையா, நம்மளுக்கு உணவு பழக்க வழக்கத்தில் இருக்கக்கூடிய அயல் தாவரங்கள் நிறைய இருக்குது. நம்ம காரத்துக்கு என்ன பயன்படுத்துவோம்? மிளகாயின்றது வெளியிருந்து வந்தது, தென்னமரிக்கா வந்தது, மிளகு தான் நம்ம கார சுவைக்கு பயன்படுத்துவோம். நீங்கள் தோப்பா பற்றி மோகன்ராஜ் சொன்னாங்க இல்லையா, நாட்டார் சூழலியலாளர்ன்ற ஒரு சொல் வழக்கிறது இல்லையா, அது அவருக்கு தான் பொருந்தும். நிறைய வார்த்தைகளை இயல்பு புழக்கத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். அதுவும் சுற்றுச்சூழல் சார்ந்து உயிரினங்கள் சார்ந்து பேசுவார். அப்போ இந்த புழக்கத்தில் எளிய மக்கள் இருக்கக்கூடிய பேச்சு வழக்கத்தில் இதை கொண்டு வரணும். சிவசு வந்து தமிழரின் தாவர வழக்கர் ஒன்று பண்ணியிருக்காரு. விளக்கப்பட்ட தாவரங்கள் நம்மகிட்ட இருக்குது. பருத்தியை பற்றி சமூக பொருளியல் காரணங்களும் பேசுவார். கூவி கிருஷ்ணமூர்த்தி உலகை மாற்று தாவரம் தான் பண்ணியிருக்காரு. சிவசுவா அந்த வடிவத்தை பண்ணுறாரு. இப்போ நெல் குறித்து ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு சிவசு. அப்போ நம்ம என்ன, தாவரங்களை பற்றியான நிறைய விஷயங்கள் நம்மளே கற்றுக்க வேண்டிய இடத்துல இருக்கும். அப்போ அரசுக்கு நம்ம கொடுக்கும்போது அந்த கோரிக்கை வலுவாகும். அதே நேரத்தில் தாவரவியல் தேசிய பூங்காக்கள், ஏன்னா தேசிய பூங்காக்கள் வரணும். இயல் தாவரங்கள் இருக்கக்கூடிய காடுகளோட பரப்பு, நீங்கள் கியூபாவில் ஃபிடல் காஸ்ட்ரோ பதவியேற்ற பின்னாடி 90 பின்னாடி இயற்கையான காடுகளை உருவாக்கின ஒரு உலகளாவிய தலைவர் வந்து ஃபிடல் காஸ்ட்ரோ தான். நஞ்சில்லா உணவுகள், இயற்கை விவசாயம், சோசியலிச பார்வையில் அவர் தான் முதன்முறையாக பண்ணார். கார்ல் மார்க்ஸ் ஒரு இடத்துல தான் சொல்லுவார், இயற்கை வேளாண்மைன்றதே வந்து முதலாளித்துவ உற்பத்தி முறையோட அழிவில் தான் உருவாக்குனார். இப்போ நம்மளுடைய வடிவங்கள், நம்மளுடைய வாசிப்பு பழக்கம்,

0: காடும் உயிரும் எனும் பொருளில் சூழலியலாளர் ஏ. சண்முகானந்தம் அவர்கள் ஆற்றிய சொற்பொழிவிலிருந்து சில பகுதிகள் தொடர்ந்து கேட்கலாம்.
1: நீங்க சுற்றுச்சூழல் சார்ந்து படிக்கிறது மட்டும் இல்ல, பரப்பளவு இருக்கும், மக்கள்கிட்ட பேசும். நீங்க உயிரினங்கள் பத்தி ஆஸ்திரேலியால வந்து இப்போ போன வாரம் ஒரு செய்தி படித்தேன் பிபிசியில், கரப்பாம்பூச்சியை வளர்த்த ஒரு பூச்சி வளர்ப்பாளர் அவர்கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்ட கரப்பாம்பூச்சியோட மதிப்பு 1,36,00,000. அப்போ நமக்கு தெரியாத விஷயங்கள் இந்த சமூகத்தில் ஏராளமாக இருக்குது. நமக்கு தெரிஞ்சது 1% தான். அவங்க கைப்பற்றது 2 கரப்பாம்பூச்சி வகை, ஒன்று தூபியா கரப்பாம்பூச்சி, இன்னொன்று வந்து மலகாஸ்கர் இஸ்ஸிங் கரப்பாம்பூச்சி. மலகாஸ்கர் இஸ்ஸிங் கரப்பாம்பூச்சி, இஸ்ஸிங் கரப்பாம்பூச்சினது சீரும் கரப்பாம்பூச்சி தமிழில்.

விஷயங்கிறது சீரும். அது ரெண்டுமே என்னன்னா, பெட் அனிமல்க்கு வந்து உணவாக கொடுக்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, சிட்டுக்குருவிக்கு வந்து கேட்டர்பில்லர் புரத சத்து நிறைந்த உணவு கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க வளர்க்கக்கூடிய பெட் அனிமல்க்கு புரத சத்து நிறைந்த உணவு வந்து இந்த கரப்பான் பூச்சிகள். அதில் வந்து இசிங் கரப்பான் பூச்சி நம்மளுடைய உள்ளங்கை அளவு இருக்கும், அது பறக்க இயலாது, உடல் முழுக்க புரத சத்து. அது வந்து விரும்பி உணவாக அந்த பச்சை வந்து சின்ன சின்ன உயிரினங்கள், குறி உயிரினங்கள் இல்லையா, ரோடன்ஸ் மாதிரியான அதுக்கு தராங்க. இன்னொன்று தூபியா கரப்பான் பூச்சி. அப்போது நமக்கு வந்து கரப்பான் பூச்சின்றது வந்து ஸ்கேவஞ்சம் தாண்டி நிறைய வகைகள் இது உலகம் முழுக்க பரவிடுது. கொசுவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த உயிரினம் மனித சமூகத்துக்கு விரோதியாக கட்டமைக்கப்பட்டுக்குது. கொசு உட்காந்தாலுமே கொசு அடிக்கிறோம், கொசு இல்லாமல் இருக்கிறோம், கொசுக்கான இயற்கை சூழல் எல்லாமே பயன்படுத்துகிறோம். அது ஒரு உயிரினம் இல்லாமல் போனோமா, இயற்கையில் வந்து மனித சமூகத்தால் இல்லை ஹோமோ சாபியன்ஸால் மாற்ற முடியாது. இயற்கை தான் ஒவ்வொரு உயிரினத்தையும் கட்டுப்படுத்தி வைக்கும், அதுக்கான வாழ்விடத்தை தக்க வைக்கும். மனிதன் தலையிட்டானா மாறும், சமனற்ற நிலை தான் வரும். நீங்கள் வந்து அறிவியல் கண்டுபிடிப்பு இருக்கலாம், ஆனால் அது எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுன்றது நமக்கு தெரியல. ரெண்டாவது வந்து ஒரு உயிரினத்தை முற்ற அழிக்கிறதுக்கான அதிகாரத்தை யார் நம்மளுக்கு கொடுக்கறது? ஒரு உயிரினம் கட்டுப்பாடு இல்லாமல் இனப்பெருக்கம் அதிகமாகுது இல்லையா, அதுக்கான காரணங்கள் என்ன? ஒரு உயிரினம் வந்து ஒரே ஒரு முட்டை வைக்கும், ஒரே ஒரு குஞ்சியினும். சில பறவைகள் அல்லது சில விலங்குகள் நூற்று கணக்கில், வண்ணத்து பூச்சி சில வகைகள் வந்து நூற்று கணக்கான முட்டை வைக்கும், கொசு ஆயிரக்கணக்கான முட்டைகள் வைக்குது. இது ரெண்டுத்துக்குமான வேறுபாடிய இதுக்கான காரணம் என்ன? சார்லஸ் டார்வின் சொல்றோம் இல்லையா, எவல்யூஷன் தியரி, அங்கே தான் நம்ம போகணும். திரும்ப திரும்ப என்னன்னா படிக்கணும், வாசிப்புன்றது இருக்கணும். ஒரு முட்டை இடும்போது அதுக்கான எதிரிகள் கிடையாது, அதனுடைய வருங்காலத்தில் வளரும் பருவத்தில் எதிரிகள் இல்லாமல் வளர்ந்துடும், அது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கும். 100 முட்டைகள் அல்லது 1000 முட்டைகள் வரும்போது எதிரிகள், நேச்சர் பிரிடேட்டர்ஸ், இயற்கை வேட்டையாடிகள் இருந்து அதை கட்டுக்குள்ளே வைக்கும். அப்போது ஒரு 10 அல்லது 20 50 தான் வந்து அடுத்த தலைமுறைக்கு மாறும். இது பட்டர்ஃப்ளைக்கும் பொருந்தும், கொசுக்கும் பொருந்தும். அப்போது இயற்கை வேட்டையாடிகள் வந்து கொசுக்கு இருந்தது. நீர்நிலைகள், நீர்நிலைகள் வந்து தட்டாவோட புழு பருவம், தவளையோட வளரிளம் பருவம், நிறைய மீன் வகைகள் எல்லாமே வந்து கொசுவோட முட்டைகளை சாப்பிடும். ஆயிரக்கணக்கான முட்டைகளை வைக்கும்போது அதை சாப்பிட்டுட்டு ரொம்ப குறைவான எண்ணிக்கை தான் கொசுவாக வரும். அப்போது கொசுன்றது வந்து ஒரு இயற்கையான உயிரினம். ரேச்சல் கார்சனும் சொல்லியிருப்பாங்க, பூச்சிக்கொல்லி மருந்துகள் ஏற்படக்கூடிய பாதிப்பு. கொசு வந்து இயற்கை கட்டுப்படுத்தும், அது ஒரு உயிரினத்தை அழிக்கிறதுல நமக்கு கிடையாது. அது அதனால் நோய் பரப்பி, அதனால் மலேரியாவில் வந்து நிறைய உயிரினங்கள் மனித சமூகம் இறக்குது, அதெல்லாம் உண்மை. ஆனால் அதை முற்றா ஒழிக்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, அதை கட்டுப்படுத்தி வைக்கணும். அதை கட்டுப்படுத்தி வைக்கிறதுக்கு என்னென்னா, இயற்கை வேட்டையாடிகள் இல்லையா, நீர்நிலைகள் பாதுகாக்கும். ஒரு மொழிக்கும் ஒரு உயிரினத்துக்குமான தொடர்பு இருக்குதா? யானைக்கு வந்து சங்க இலக்கியங்களில் குறைஞ்சபட்சம் ஒரு 50 பேர்கள் இருக்குது. 50 பேர்கள் இம்மம், இடி, களி நிறைய இருக்குது. ஒவ்வொரு காலகட்டத்து பருவ காலத்துக்கு ஏற்ற மாதிரியான பேர்கள் இருக்குது. அதில் மோழைன்ட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தந்தங்களற்ற ஆணையானை, அதுக்கு வந்து மோழைன்ட்டு சொல்கிறாங்க. தந்தங்கள் இல்லாமல் ஏன் இருக்குது? எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி எழுப்பணும் இல்லையா, உயிருக்கு தற்காப்பு. நீங்கள் வந்து ஒரு 5 ஆண்டுக்கு ஒரு ஆவணப்பட இயக்குனர் ட்ரோன் ஷாட்டில் ஒன்று பண்ணியிருப்பார். ஆப்பிரிக்க காடுகளில் தந்தங்கள் அறுத்தப்பட்டு சாவக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய யானை ட்ரோன் ஷாட்டில் அது பார்க்கும்போது உலகம் முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்திச்சு. அப்போது தந்தங்கள் இல்லாமல் யானைகள் இருக்கும் பட்சத்தில் உயிர் வாழ்தலுக்கான சாத்தியக்கூறு அதிகமாகுது. இது திரும்ப டார்வின்ட்டு தான் போனோம், எவல்யூஷன் தியரி. ஒரு உறுப்பு தனக்கு தேவைன்னா அந்த உறுப்பை தக்க வச்சுக்கும், உறுப்பு தேவையில்லைன்னா அந்த உறுப்பு காலத்தால் இல்லாமல் போகும். மனிதனுக்கு அந்த மாதிரியான ஒரு உறுப்பு இருக்குது. எது அது? குரங்குக்கான வால். நம்ம மனித குரங்குலேருந்து வந்தோம், இன்னைக்கு வால் நம்மளுக்கு எங்கே இருக்குது? முதுதண்டு கீழே நுனியில் உடலுக்குள்ளே மறைஞ்சிருக்குதா? ஏன் அது மறைஞ்சிது? 1000 ஆண்டுகளில் எவல்யூஷன் தெரியல, அந்த உறுப்பு நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா மரத்தில் தொத்தி தொத்தி போகும்போது குரங்காக இருக்கும்போது வால் தேவைப்பட்டது, இன்றைக்கி நம்மளுக்கு அது தேவையில்லை, மறைந்து ஒழியுது. இதை டார்வின் எங்கே கண்டுபிடிக்கிறாருன்னா, கலபசி போகும்போது இங்கே நீர்க்காகம் நம்ம பார்ப்போம். தமிழ்நாட்டில் 3 வகையான நீர்க்காகங்கள் பார்க்கலாம், கார்மோரன்ட்டு சொல்லுவோம். இங்கே பறக்கும் பறவை அது, நல்லா டைவ் அடிக்கும், நீருக்குள்ளே முங்கும், மீனை பிடிக்கும். கலபசு தென் அமெரிக்கா சார். ஏன் அங்கே பறக்கும் திறனற்ற பறவை அங்கிருது? இறை பக்கத்திலே கிடையாது, கடற்கரையில் கடல் அலைகளில் வந்து இறை கிடைக்குது. எதிரிகள் கிடையாது. நான் முன்னே சொன்னேன் இல்லையா, தீவுகளில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் சிறப்பு தன்மை வாய்ந்தது, எதிரிகள் ரொம்ப குறைவாக இருக்கும். மனிதர்கள்ன்றத அது பார்த்ததே கிடையாது. அப்போது பறக்கும் திறன் கொண்ட சிறைகள் வந்து காலப்போக்கில் சுருங்குது, சின்னதாகிடுது, பறக்கும் திறன்கிட்ட பறவையாக மாறுது. இதுதான் வந்து யானைக்கும் பொருந்தும். மோழைன்னும் போது தந்தங்கள் இல்லாதும்போது உயிர் வாழறதுக்கான சாத்தியக்கூறுகள் ஆயுள் கூடுது. இலங்கையில் 90% யானைகள் மோழைகள், இங்கே வந்து மோழைகள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. நம்ம குழந்தைங்க வந்து யானையை வந்து என்னென்னு படிக்கிறாங்க, இன்றைக்கி எலிஃபன்ட் படிக்கிறான் இல்லையா, எலிஃபன்ட் படிக்கிறதுனால என்ன நம்மளுக்கு கிடைக்குது, நம்ம குழந்தைங்க என்ன தெரியும்? இதை ஒரு சயின்ஸை குழந்தைகள் இழக்கிறாங்க, ஒரு மொழி வளத்தை இழக்கிறாங்க, மொழி அழியுது.
நீங்கள் தாய்மொழியில் கல்வி இல்லாத

0: மாணவர்கள் அல்லது தலைமுறை கற்பனை வளம் இல்லாமல் போகும், மொழி வளம் அழியும், ஒரு சமூகம் அழியும். அப்போ அந்த மொழிக்கான விஷயங்கள், அந்த மொழியில் இருக்கக்கூடிய கலை சொற்கள் அதெல்லாம் மீட்டு உருவாக்கமாகும். அதே போல் வந்து இருவாய்ச்சி பறவை. இதில் யானைகளில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா எலிஃபன்ட் காரிடர்னு சொல்லுவாங்க, யானைகளோட வழித்தடம், அது முக்கியமானது. பசுமை பரப்பு எங்கங்கிறதோ அங்கே வந்து போகும், நீர் ஊட்டுகள் கண்டுபிடிக்கும், சாப்பிடும். ஏற்கனவே மூங்கில் குருத்துகள் சாப்பிட்டு ஒரு 50 வகையான புல் வகைகளை உணவாக எடுத்துக்கும். மழைக்காடுகள்லேருந்து சூரிய ஒளி உள்ளே வராது, அது கொண்டு வரதுக்கான கிளைகளை உடைச்சிட்டு சாப்பிட்டு போவோம். அதனுடைய கழிவுகள் வழியாக நிறைய உயிரினங்களுக்கு உணவாக மாறும், வாழ்விடமாக இருக்கும். அது வந்து ஒரு அம்பர்லா ஸ்பீசஸாக இருக்கும். அம்பர்லா ஸ்பீசஸ்ன்றது தமிழில் வந்து ஆதார உயிரினம், அதை சார்ந்து மற்ற நிறைய உயிரினங்கள் வாழும். அது அழிஞ்சதுன்னா நிறைய உயிரினங்கள் அழியும். இப்போ போகக்கூடிய பாதைகள் எல்லா இடத்துலையும் வந்து பசுமை பரப்பை கொண்டு போவோம், தாவர வளத்தை பெருக்கும். நீங்கள் அது போயிட்டு இருக்கும்போது இந்தியாவில் ஒரு 110 எலிஃபென்ட் கார்டு கண்டறிஞ்சப்பட்டுக்குது, ஆய்வாளர்கள் கண்டறிஞ்சு சொல்லியிருக்காங்க. அதில் பெரும்பகுதி மறிக்கப்பட்டுக்குது. அது வழி இல்லாமல் இருக்கா என்ன ஆகும்? அப்போ ஊருக்குள்ளே வருது. அதுக்கு என்ன தேவை? ஒரு உயிரினத்துக்கு அடிப்படையாக உணவு, தண்ணீர், இணை சேர்க்கை. ஊருக்குள்ளே வந்து தண்ணி இருக்கும், இல்லை கரும்பு சாப்பிடும். எலிஃபென்ட் கார்டில் போயிட்டு தப்பு நம்ம பண்ணுறோம், அப்போ அது மறிக்கப்படும் போது என்ன பிரச்சனை வரும்? யானைகள் வந்து தாய் வழி சமூகம், ஒரு 10 அல்லது 20 கூட்டமாக தான் போகும். அது எலிஃபென்ட் கார்டர் இல்லாமல் மறிக்கப்பட்டு ஒரே இடத்துல தங்குதுன்னா என்ன பிரச்சனை வரும்? இணை சேர்க்கை. எப்பவுமே கூட்டத்தில் இருக்கக்கூடிய வளர்ந்த இளம் பருவ ஆண் யானைகள் கூட்டத்திலிருந்து விலகி வெளியே வரும். மனித சமூகத்தை சொல்றோம் இல்லையா, ரத்த உறவுகளுக்கள் உள்ள திருமணம் கூடாதுன்னு சொல்லுவோம் இல்லையா, பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, அதே தான் வந்து யானைகளுக்கும் பொருந்தும். அந்த கூட்டத்திலிருந்து வெளியே வந்து மற்ற குழுல இருக்கக்கூடிய பெண் யானையை வந்து தேர்ந்தெடுக்கும். அப்போ அந்த குழுல இருக்கக்கூடிய ஆண் யானையோட சண்டை வரும். சண்டை வந்து தலைமுறை ஆரோக்கியமாக கொண்டு வரதுக்கான தேர்வு நடக்கும். இது எல்லா உயிரினத்துக்கிட்டையும் இருக்குது. அப்போ இந்த இடத்துல சிக்கன் நேரும். ஏன்னா எலிஃபென்ட் கார்டர் கட் ஆகுதுன்னா அந்த குழுலேயே இருக்கக்கூடிய மற்ற பெண் யானையோட இணை சேர்க்கை நடந்ததுன்னா ஆரோக்கியமற்ற தலைமுறை உருவாகிறதுக்கான எதிர்காலத்தை சாத்தியக்கூடுது. அது அறிவியல் கண்டுபிடிப்புக்குள்ளே வரலாம். இதில் வந்து நம்ம தொடர்ச்சியாக வாசிப்பு அல்லது நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு தான் நம்ம பேசுவோம். இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து மொழி சார்ந்து, நீங்கள் வந்து ஒரு நீலகிரி மாட்டின்ட்டு ஒரு உயிரினம், அதுக்கான தமிழ் சொல் என்ன? பழங்குடிகிட்ட வந்து கரும்பெருகுன்னு ஒரு வார்த்தை இருக்குது. வெறுகுன்றது பூனை, அது பூனை குடும்பத்தினால கரும்பெருகுன்றது பழங்குடி புழக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சொல்லு தான் நம்ம எடுத்து பயன்படுத்துகிறோம். பொண்ணு தொட்டான்ட்டு ஒரு பறவை, அதனுடைய ஆங்கில பேர் வந்து இந்தியன் பிட்டா. ஐரோப்பாவிலேருந்து வரக்கூடிய பறவை. தமிழ்நாட்டில் வரும்போது அதுக்கு 8 வகையான பேர் இருக்குது. பொண்ணு தொட்டான், 6 மணி குருவி, தோட்டக்கல்லன், மொட்டவால் குருவி. நம்மளுடைய முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து மரபு சார்ந்த அறிவு, அவங்களுடைய கல்வி வந்து மரபு சார்ந்த கல்வி. கார்ல் மார்க்ஸ் வந்து அதுதான் தொகுக்கப்படாத அறிவுன்னுவார். பழங்குடி சமூகத்திட்ட தொகுக்கப்படாத அறிவு இருக்குன்னு. அப்போது ஒரு மடையான்ற ஒரு பறவை பேர் வச்சது நம்ம தான், பொண்ணு தொட்டான் வச்சது நம்ம தான். மயிலான்றது தமிழ் சொல்லா கிடையாது, அதனுடைய பேர் என்ன? நாகனம் வாய்ப்புன்னு சொல்கிறோம். நீங்கள் திருவாரூர் மாவட்டத்தில் போனால் என்ன பேர்? நார்த்தாங்குருவின்றாங்க. நார்த்தம் காயிருது இல்லையா, அதில் தோல் வந்து மஞ்சள் கலரில் இருக்குது. நாகனவாயோட கண்ணுக்கு மேலே புருவம் மஞ்சள் பட்டையில் இருக்குது இல்லையா, ரெண்டுத்தையும் ஒப்பீடு பண்ணுறான். இந்த அறிவு வந்து இங்கே தான் நமக்கு இருக்குது. ஐரோப்பிய கல்வி முறை நமக்கு அறிவெல்லாம் தரல. அந்த அறிவு வந்து ரொம்ப நுட்பமானது. சங்க இலக்கியம் வந்து அறிவியல் செய்தியில் நிரம்பியது. ஒரு 62 வகையான பறவைகள் பற்றி பாடியிருக்காங்க, 20 வகையான வாட்டர் பேட்ஸை பற்றி பேசியிருக்கான். ஒரு நிலத்தில் ஒரு திணைக்குரிய பறவை பேசினா அந்த திணைக்குரிய இடத்துல மட்டும்தான் பேசியிருக்கான். வரையாடை பற்றி பேசியிருக்காங்க, தேவாங்க பற்றி பேசியிருக்காங்க. சில தவறுகள் இருக்கும், கற்பனை செய்தி குறைவாக இருக்கும், ஆனால் அறிவியல் செய்தி. வலசை பறவைகள் இருக்குது இல்லையா, மைக்ரேஷன் பேர்ட்ஸ் வந்து நம்ம நாட்டுக்கு வரும்போதோ அல்லது திரும்பி புலம்பெயர்ந்து வெளியே போகும்போதோ ஆயிரக்கணக்கால் ஒரே இடத்துல ஒன்றா சேரும். சேர்ந்துட்டு ஒரு குரல் எழுப்பி தான் கிளம்போம். அது அங்கேருந்து வரும்போதும் அப்படி தான், இங்கேருந்து போகும்போதும் அப்படி தான் பண்ணும். இதை வந்து 1920களில் ரஷ்ய விஞ்ஞானி மந்தைபெல் குறிப்பிடுறாரு. இயற்கை விஞ்ஞானியின் கதைன்ட்டு ஒரு புக்கு வந்தது, அதில் வந்து அவர் குறிப்பிட்டு பேசுவார். அப்போது அந்த சொல்லாடல் 90களில் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் நம்ம சங்க இலக்கியத்தில் அதை பற்றி பேசியிருக்கான். ஓசனித்தல்ன்ற ஒரு கலைச்சொல்ல சொல்கிறாங்க, சீவக சிந்தாமணியில் வருது. ஓசனித்தல்ன்ற வார்த்தை வந்து பறவைகள் கூடி ஓசை எழுப்பி கிளம்பி போகிறது சொல்கிறாங்க. அப்போது அந்த அறிவியல் செய்தி அங்கே இருக்குது, ஆனால் நம்ம வெறும் பாடல்களாக மட்டும்தான் அதை பார்க்குறோம். பிஎல் சாமி வந்து அதனுடைய அறிவியல் செய்திகள் உயிரினம் குறித்தான 12 நூல்களை தமிழில் கொடுத்துருக்காரு. அப்போது பழம்பாடுகளோ அல்லது அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்க்காமல் இருக்கிறது தப்பு நம்புதான்.
1: களத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை காடும் உயிரும் எனும் பொருளில் சூழலியலாளர் ஏ. சண்முகானந்தம் அவர்கள் ஆற்றிய சொற்பொழிவிலிருந்து சில பகுதி

0: நிகழ் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சி திருச்சிராப்பள்ளி புராதன பூங்காவில் அலர் வெளியீடு சார்பில் நடைபெற்ற உலகை மாற்றிய தாவரங்கள் எனும் நூல் அறிமுக விழாவில் ஒளிப்பதிவு செய்யப்பட்டது.
1: நேயர்களுக்கு சர்வதேச யோகா தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
2: ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை, சீனிவாசா நகர் மற்றும் காட்டூர், திருச்சி.
3: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.

இன்று மாலை 4 மணிக்கு வனக்குளங்கள் நிகழ்ச்சியில குறுக்கெழுத்து போட்டி உங்களுக்காகவே காத்திருக்கு. குறுக்கெழுத்து போட்டியில ஒரே ஒரு விதிமுறை தாங்க எப்பவுமே சொல்ற மாதிரி, கட்டங்கள் போட்டுட்டு நீங்க விளையாட வரணும். அப்பதான் கேள்விகளுக்கான பதில அதுல நீங்க நிரப்ப முடியும். நீங்க பேப்பரோ பேனாவோ எடுத்துக்கிட்டு கட்டம் போட்டு தயாரா இருக்கலாம். இல்லைங்க, நாங்கெல்லாம் இன்னும் சின்ன புள்ளத்தனமா தான் விளையாடுவோம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்லேட்டோ ஸ்லேட் பென்சிலோ எடுத்து வச்சுட்டு கூட நீங்க விளையாட வரலாங்க. ஆனா விதிமுறை என்னன்னா கட்டம் போட்டுட்டு தான் விளையாட வரணும். அப்பதான் பதில்கள் அதுல சரியா நிரப்ப முடியும்.

0: கடந்ததா காத்திருக்கு யோகம் உயிரின் தாகம். யோகா இயற்கை மருத்துவர் ரே சுகுமார் அவர்கள் நேரலையில் நம்மோடு பேச காத்திருக்காங்க. நேரில் உங்களுடைய கேள்விகளும் சந்தேகங்களும் கேட்கலாம், தெளிவு பெறலாம். 246-102-1 அப்படிங்கிற இந்த எண்கள்ல இணைந்திருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். நாட்டின் கடல்சார் துறை லட்சக்கணக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் ஆற்றலை கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். கொல்கத்தா ஷியாமா பிரசாத் முகர்ஜி துறைமுகத்தில் INS துணகிரி, INS சக்ராய், INS சன்ஷோதக் ஆகிய 3 அதிநவீன போர்க்கப்பல்களை இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்த பிரதமர், நம் நாட்டின் பாதுகாப்பு உற்பத்தி தற்போது 180,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாகவும், 80-க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு உள்நாட்டு பாதுகாப்பு உபகரணங்கள் சென்றடைந்துள்ளதாகவும் கூறினார். நாட்டின் பாரம்பரிய கலையாக யோகா திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூரில் இன்று நடைபெற்ற 12வது சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், ஆரோக்கியமான குடும்பம், சமூகம் மற்றும் தேசத்தை கட்டமைக்க யோகா பெரிதும் உதவுவதாக கூறினார். திருப்பூரில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் பங்கேற்றார். பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் நெல்லையில் நடைபெற்ற யோகா பயிற்சியில் கலந்து கொண்டார். நாமக்கல் அரியலூர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகங்களில் நடைபெற்ற யோகா பயிற்சியில் நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் ஈடுபட்டனர். வேலூர் கோட்டை பூங்காவில் இன்று நடைபெற்ற யோகா பயிற்சி தங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததாக மாணாக்கர் தெரிவிக்கின்றனர்.
2: எல்லா விதமான யோகா கத்துக்கிட்டாங்க. இந்த யோகாவை சொல்லிக் கொடுத்ததுனால எங்களுக்கு நல்ல ரிலாக்ஸா இருந்துச்சு. இது தினம் தினம் பண்றதுனால உடல் வலிமை, மன வலிமை எல்லாமே கூடும். எல்லாரும் இதை டெய்லியும் ஃபாலோ பண்ணுங்க.
3: நீங்க வந்து யோகா ட்ரை பண்ணும், வஜ்ராசனம், பத்மாசனம், நாசிகாமுத்ராசனம் ட்ரை பண்ணி பேசிக்ஸான எக்ஸசைஸ் கத்துக்கணும். அதே போல மேஜர் எக்ஸசைஸ் பண்ண என்னென்ன ஃபிட்னஸ் கிடைக்கும், மன வலிமை அன்னொன்று வந்து மன உறுதி, ரெண்டுமே வந்து யோகாவில கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு எங்களுக்கு புரிய வச்சாங்க.
1: நகர் கடற்கரை பூங்காவில் தேசிய மாணவர் படை அதிகாரிகள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணாக்கர் கலந்து கொண்டு வஜ்ராசனம், திரிகோணாசனம், சூரிய நமஸ்காரம் உள்ளிட்ட 25 ஆசனங்களை நிகழ்த்தினர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கோட்டை பூங்காவில் அஞ்சல் துறை சார்பில் நடைபெற்ற யோகா பயிற்சியில் ஏராளமான பள்ளி மாணாக்கர், தொல்லியல் மற்றும் அஞ்சல் துறை ஊழியர்கள் கலந்து கொண்டனர். MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு நாடு முழுவதும் இன்று பிற்பகல் நடைபெறுகிறது. தேசிய தேர்வு முகமை சமூக வலைதளத்தில் வெளியிட்ட செய்தியில், தேர்வர்கள் தேர்வு மையங்களுக்கு பிற்பகல் 1:30 மணிக்குள் சென்றடைய வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. கடந்த May 3 நடைபெற்ற நீட் தேர்விற்கான நுழைவு சீட்டுகள் இன்று நடைபெறும் தேர்விற்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றும், புதிய நுழைவுச் சீட்டை neet.nta.nic.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளுமாறும் கூறியுள்ளது. மாணாக்கர் நீட் தேர்வை அச்சமின்றி எதிர்கொள்ளுமாறு மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், இத்தேர்வு சுமூகமாக நடைபெற அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அடுத்த

குன்னூரில் திருமண வீட்டினர் சென்ற பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 40 பேர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் அருள்மிகு பத்மநாப சுவாமி திருக்கோவில் தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. மாநில தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் உள்ளிட்ட ஏராளமானோர் தேரை வடம் பிடித்தனர். ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 12 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்க இருப்பது திருச்சி ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனையின் யோகம் உயிரின் தாகம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்று நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை, சீனிவாசா நகர் மற்றும் காட்டூர்.
2: மால்பட்ட நோய்களுக்கான கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, முதுகு எலும்பில் ஜவ்வு விலகுதல் போன்ற நோய்களுக்கு அறுவை சிகிச்சை இன்றி குணம் பெற
1: தங்கி சிகிச்சை பெறும் வசதிகளுடன் ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை, சீனிவாசா நகர் மற்றும் காட்டூர், திருச்சி.
0: உங்கள் ஆன்மாவை நெறிப்படுத்தி அதன் இயக்கத்தை கட்டுப்படுத்தும் சக்தியை உங்களுக்கே வழங்குவது யோகாசனம் தான். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்படிப்பட்ட யோகாசனத்தை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு சர்வதேச யோகா நாள். அது முன்னிட்டு இப்போ சிறப்பு நிகழ்ச்சியாக யோகம் உயிரின் தாகம் அப்படிங்கிற நிகழ்ச்சி தான் அரங்கேற காத்திருக்குங்க. யோகா இயற்கை மருத்துவர் ரே சுகுமார் அவர்கள் பங்கேற்கும் நேரலையில நாமும் இணையலாமா? இன்னைக்கு நிகழ்ச்சியில உடன் உரையாடுகிறார் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். வாங்க நேர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்.
3: நேர்களுக்கு வணக்கம். தினந்தோறும் முழிக்கிறோம், விழிச்சதுக்கு அப்புறம் நிறைய வேலைகள் செய்கிறோம். காலையில் ஆரம்பிச்சதுலேருந்து நைட்டு வரைக்கும் எல்லாருக்கும் ஏதோ ஒரு வேலை இருக்குது. இப்போ அதுவும் நம்ம வாழ்க்கை முறை அப்படின்னு பார்க்கும்பொழுது பரபரப்பு அப்படின்றது கொஞ்சம் கூட குறைவே இல்லை. நம்ம விரும்புகிறதும் பரபரப்பாக தான் இருக்குது. பட் ஆனால் அதுதான் வாழ்க்கையா? வாழ்கிறது அப்படிங்கிறது நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறது தான் வாழ்க்கையா? இல்லை வாழ்க்கை அப்படிங்கிறது என்ன? அதை நல்லா வாழ்கிறதுக்கு ஆரோக்கியமாக, அதாவது ஆரோக்கியம் அப்படிங்கிறது உடலுக்கு மட்டும்தானா, உயிருக்கு ஏதேனும் ஆரோக்கியம் இருக்கா, மனசுக்கு ஏதேனும் ஆரோக்கியம் இருக்கா அப்படின்னு நிறைய கேள்விகள் வந்து நமக்குள்ளே எப்பயாவது தோணும். ஏதோ ஒரு தருணத்தில் அந்த மாதிரியான கேள்விகள் தோணும். அந்த மாதிரியான கேள்விகளை நமக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான காரணியாக இருப்பது ஒரு சில விஷயங்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த சர்வதேச யோகா தினமும் அதுக்கு ஒரு முக்கியமான காரணி. எல்லா நாளும் ஓடிட்டுருக்குறோம், இருந்தாலும் நமக்காக நம்ம யோசிக்க வேண்டிய சில விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத நமக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அந்த வகையில் இந்த சர்வதேச யோகா தினத்தை இயற்கை யோகா மருத்துவர் டாக்டர் சுகுமார் அவர்களோட நம்ம கொண்டாடுறதுல ரொம்ப மகிழ்ச்சி. சார் வணக்கம் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு.
4: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம்.
3: குறிப்பாக வாழ்ந்துட்டு தான் இருக்கிறோங்க சார், எல்லாருமே வாழ்கிறோம். பட் ஆனால் முழுமையாக வாழ்வதற்கு நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு யோகம் எப்படி பயன்படும்னு நினைக்கிறீங்க?
4: கண்டிப்பாக யோகா அப்படிங்கிறது உடலையும் மனதையும் ஆத்மாவையும் இணைக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம். பொதுவாக வந்து நம்ம பல நோய்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அல்லது நோய்கள் ஒரு விதமான ஒரு சாத்தியக்கூறோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நல்ல முறையில் நம்ம வாழ்க்கையை பயணிக்கணும், வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக சுவர் இருந்தால் தான் சித்திரம் வர முடியும். அதே போல் நல்ல உடல்நிலை மனநிலை இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம எப்போதுமே ஒரு சந்தோஷத்தோடு அந்த வாழ்க்கையை பயணிக்க முடியும். அந்த விதத்தில் தினந்தோறும் நாம் செய்யக்கூடிய யோகாசன பயிற்சிகளும் ஒருவேளை இயற்கை உணவும் கண்டிப்பாக நம்முடைய உடல் ரீதியான மன ரீதியான மாற்றங்களை ஏற்படுத்தி ஒரு நேர்மறையான எண்ணங்களை கொடுத்து உடல் உள்ளுறுப்புகளை தூண்டி

0: சீரான இரத்த ஓட்டம் காற்றோட்டத்தை கொடுப்பதன் மூலமாக நல்ல முறையில் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை பயணத்தை தொடர முடியும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை.
1: ரெண்டாவதுங்க சார், இப்போ பொதுவாகவே என்ன என்ன இருக்குது அப்படின்னா, உடல் ஆரோக்கியத்துக்கு நம்ம நிறைய ப்ரையாரிட்டி கொடுக்குறோம். ஏன்னா எல்லாரும் இல்லை அப்படின்னு எடுத்துட்டால் கூட ஒரு 50% மக்கள் வந்து தினந்தோறும் நடைப்பயிற்சி போகிறாங்க, இல்லை ஜாகிங் போகிறாங்க, சைக்கிளிங் போகிறாங்க, இல்லை ஒரு சிலர் வந்து ரொம்ப அதிதீவிரமாக இருக்கிறவங்க ஜிம்மு மாதிரியான இடத்துக்கு போகிறாங்க, வெயிட் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. பட் அப்படிலாம் இருக்கும்போது எனக்கு எதுக்கு யோகா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். நான் தான் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறேனே, எனக்கு எதுக்கு யோகா, எனக்கு அது என்ன, அதனால எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லணும்னு நினைப்பீங்க?
0: உடற்பயிற்சிகள், நடைப்பயிற்சி, இது எல்லாமே உடலுக்கான பயிற்சிகள். உடலை வலிமைப்படுத்தக்கூடிய, சதைகளுக்கு, நரம்புகளுக்கு இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சியாக வந்து அது இருக்கும். ஆனால் யோகா அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, உடலுக்கு மட்டுமல்லாமல் உள்ளுறுப்புகளுக்கு, உடலில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளுக்கு, குறிப்பாக கணையம், கல்லீரல், சிறுநீரகம், பித்தப்பை, மூளை, இது போன்ற ராஜ உறுப்புகளை தூண்டி அதற்கு தேவையான பலன்களையும் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் மன ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது. யோகாசன பயிற்சி, பிராணாயாம பயிற்சி, தியான பயிற்சிகளை தொடர்ச்சியாக நம்ம செய்யும் பொழுது மூளையில் இருக்கக்கூடிய ஆல்ஃபா அதிர்வலைகளின் அதிர்வுத்திறன் அதிகமாகி மனநிலை சீராக வைத்துக் கொள்வதற்கும், ஆழ்ந்த உறக்கத்திற்கும், மன அழுத்தத்தை குறைத்து அதனால் நேர்மறையான எண்ணத்திற்கும் அந்த யோகா வந்து பயன்படுது. அதாவது உடலுக்கும் மனதிற்குமானது யோகா, உடற்பயிற்சிகள் உடலுக்கு மட்டும்.
1: சரிங்க சார், இப்போ நம்ம கூட நேர நேரோட கேள்வி கேட்டலாங்க சார். கேளுங்க, கேள்வி கேளுங்க. கேளுங்க, கேளுங்க ஐயா.
2: சார் வணக்கம். சார்
0: வணக்கம்
2: சார். என்னோட உடம்புல வந்து ரத்த அளவு வந்து 3.6 தான் சார் இருக்கு.
0: சரிங்க,
2: இதுக்கு வந்து உயர்த்துறதுக்கான வழிமுறைகள் எனக்கு தெரியல, ஆனா என்கிட்ட வசதி வாய்ப்புகளும் கிடையாது.
0: சரிங்க,
2: எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கல.
1: வயசு எவ்வளவு வருதுங்க உங்களுக்கு?
0: நடக்கிறதே ரொம்ப சிரமம், மயக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இத வந்து தொடர்ச்சி இந்த விஷயத்துல முதல்ல வந்து என்னன்னா, ரத்தத்தை அதிகப்படுத்துறதுக்கு நம்ம வழிமுறைகளை செய்யணும். குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு நம்ம உணவு முறைகள்லாம் பண்ணலாம், ஆனால் இந்த கட்டத்தில் வந்து ஒரு ஆங்கில மருத்துவரை நீங்கள் அணுகி அந்த ரத்தத்தை பிளட் டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணிவிட்டு ஓரளவு ஒரு 7 கிராம் 8 கிராம் இருக்கிற அளவுக்கு உள்ள சூழலில் நம்ம இயற்கை உணவுகளை மேற்கொள்ளலாம். உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா, முளைக்கட்டிய பச்சைப்பயிறு, பேரிச்சம்பழம், அத்திப்பழம், மாதுளை, சிம்பிளான உணவு, எளிமையான உணவு, காசே செலவு பண்ணாத உணவு அப்படின்னு பார்த்தோம்னா, கருவேப்பிலை. கருவேப்பிலையை நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வடிகட்டி மோர் கலந்து குடிக்கலாம். கருவேப்பிலை முருங்கைக்கீரையை சூப்பாக போட்டு குடிக்கலாம். பீட்ரூட் ஜூஸ் குடிக்கலாம். இதெல்லாம் வந்து இயற்கை உணவுகள். ஆனால் வந்து இந்த 3.6 கிராமுக்கு உதவி முடியுமா அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பிளட்டை ட்ரான்ஸ்ஃபியூஸ் பண்ணி அதை அளவு அதிகப்படுத்திங்க, அப்புறம் இயற்கை உணவுக்கு வாங்க, கண்டிப்பாக நல்ல மாற்றம் இருக்கும். குறையாமல் பார்த்துக்கலாம், இருக்கக்கூடிய அளவை அதிகப்படுத்திக்கலாம்.
1: சரிங்க. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் முதல்ல சொன்னீங்க இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் யோகாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு, மனதுக்கும் உடலுக்குமான ஒரு பயிற்சியாக யோகம் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம உடல் ஆரோக்கியத்தை பார்க்குற அளவுக்கு மன ஆரோக்கியத்தை பொதுவாக நம்ம பார்க்குறோமா சார்? எல்லோரும் மன ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா?
0: இல்லை. என்ன அப்படின்னா, நம்ம ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கா அப்படின்னு மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் உளவியல் ரீதியான மாற்றங்களை நம்ம கவனிக்கிறோமா, நம்ம பார்க்குறோமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு குறிப்பாக வந்து நல்ல தூக்கம் வேணும். நிறைய பேருக்கு அந்த தூக்கம் அப்படிங்கிறது இல்லை. அது இல்லாமல் நிறைய பேர் வந்து ஷார்ட் டெம்பராக இருப்பாங்க, ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், வேலை பளு, அதன் தூக்கத்திற்கான நேரமின்மை, இதுக்கான காரணங்களால் அந்த மன ஆரோக்கியம் வந்து இல்லாமல் போகுது. அதை பற்றி கவனிக்காமையே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சூழலில் அந்த மனநோயின்னு வரும்பொழுது தான், ஓ இது வந்து நம்மளை அஃபெக்ட் ஆகிருக்கும், அதுக்கான மருத்துவ சிகிச்சைகளை நான் இனிமேல் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத கவனித்து அதுக்கப்புறம் பண்ணுறாங்க.
1: சரிங்க டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசுவோம் டாக்டர்.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனையின் யோகம் உயிரின் தாகம். யோகா இயற்கை மருத்துவர் ரே சுகுமார் அவர்கள் பங்கேற்றுக் கொண்டிருக்கும் நேரலையில் நாம் இணைந்திருக்கிறோம். வாங்க நேர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.

0: நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
1: உண்மையாவா?
0: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
2: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
3: உங்கள் உடலை புத்துணர்ச்சியாக வைத்துக் கொள்ள மசாஜ் மற்றும் நீராவி குளியல், வாழை இலை குளியல், மண் குளியல், பாத அழுத்த சிகிச்சை எடுத்துக் கொள்ள
4: தங்கி சிகிச்சை பெறும் வசதிகளுடன் ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை, சீனிவாசா நகர் மற்றும் காட்டூர், திருச்சி.
5: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
7: ராம் நெய் வழங்கும் ஆலய உலாவில் சிவன்.

0: காட்டணும். ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் அழகு குறையாத நடராசன்,
1: ஒற்றை காலை தூக்கி அகிலம் காக்கும் பேரழகனின் ஆணி திருமஞ்சன பெருவிழா
0: கோனேரி ராஜபுரத்திலிருந்து நேரலையாக.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 10:30 நிகழ்ச்சியில் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள்.
2: ராம் நெய், இனிமையான நிமிடத்தில் ஒரு சுவையான தருணம். ராம் நெய்.

0: மருத்துவர்களால் எடுக்கப்படும் ஒன் டு ஒன் யோகாசன பயிற்சிகளை கற்க, உடல் மனம் மற்றும் ஆன்ம நலனை மேம்படுத்த, சர்க்கரை நோய், உடல் பருமன், தைராய்டு நோய்களுக்கான சிறப்பு யோகாசன பயிற்சி கற்க வாருங்கள்.
1: ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை, சீனிவாச நகர் மற்றும் காட்டூர், திருச்சி.
2: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
3: ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டு இருக்கீங்க திருச்சி ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனையின் யோகம் உயிரின் தாகம். இன்னைக்கு சிறப்பு நிகழ்ச்சியாக யோகா இயற்கை மருத்துவர் ரே சுகுமார் அவர்களுடன் நம்ம நேர்முகத்துல இணைஞ்சிருக்கோம். நேர்கள் தங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். 4311 என்ற எண்ணிலும், 246 102 1 என்ற எண்ணிலும் கேட்கலாம். அப்படியே வாட்ஸ்அப் நம்பர்லயும் உங்க சந்தேகங்களை தட்டச்சு செய்து அனுப்பலாம். நேர்களை 938 546 102 1 அப்படிங்கிற எண்ணில் தான் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்.
4: இந்த மன ஆரோக்கியம் பத்தி பேசும்போது இன்னொரு விஷயம் கேட்கணும்னு தோணுது. ஏன்னா நீங்க ஒரு இயற்கை மருத்துவர் அப்படின்றனால இப்ப இந்த இயற்கை உணவு சார்ந்த ஆர்வமும் நிறைய பேர்கிட்ட வந்துட்டு இருக்கு. குறிப்பா சமைக்காமே செய்யக்கூடிய உணவுகள், வேக வைக்காமே சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாம் கூட வந்துட்டு இருக்கு. உணவுக்கும் நம்ம மனதுக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் என்னென்ன சம்பந்தம் இருக்குங்க சார், அதை சொல்லுங்க சார். ஏன்னா இப்ப பெரிய சிக்கலா இருக்கிறது இந்த உணவு பழக்கம் தான்.
5: கண்டிப்பா சார்.
4: ஃபாஸ்ட் ஃபுட்டு, அது ரிலேட்டடான இது, ஜங்க்கு, இந்த மாதிரி நம்ம குழந்தைங்க முதல்ல சாப்பிட ஆரம்பிக்கும் போதே தாய்ப்பாலுக்கு எடுத்து சாப்பிட்றது ஜங்க் ஃபுட்டாக தான் இருக்கும் போல இருக்குது. அப்படி இருக்குது. அதனால் இந்த உணவுக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் இருக்கிற முக்கியமான தொடர்பு என்ன, அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
5: கண்டிப்பாக சார். அதாவது அன்னம் போல் எண்ணம், எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நல்ல உணவு நல்ல உணர்வுகளை தரும், நல்ல உணர்வுகள் நல்ல உள்ளத்தை கொடுக்கும், நல்ல உள்ளநலமே உடல்நலத்தின் ஊற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆக நம்ம என்ன சாப்பிட்றோமோ அப்படி தான் நம்முடைய மனதும் இருக்கும். உணவை மூணாக பிரிக்கிறாங்க, தாமசீக உணவு, ராஜசீக உணவு, சாத்வீக உணவு. தாமசீக உணவுனா மந்தத்தன்மையை கொடுக்கும், ராஜசீக உணவுனா கோபம், பயம், குரோதம், முரட்டுத்தன்மை அது மாதிரி விஷயங்களை கொடுக்கும். சாத்வீக உணவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மனதை அமைதியாக வைத்துக்கொள்ளும், முடிவெடுக்கக்கூடிய திறனை அதிகப்படுத்தும், ஒரு கோபம் இல்லாத ஒரு சூழ்நிலை, மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய உணவு சாத்வீக உணவு. அதில் இயற்கை உணவுகள் குறிப்பாக இன்றைக்கி கூட இந்த உலக யோகா தினம் நிகழ்ச்சியில் காலை இயற்கை உணவு நம்ம மருத்துவமனை வளாகத்தில் கொடுத்தோம். முளைக்கட்டிய பச்சைப்பயிறு, தேங்காய், பேரிச்சம்பழம், வாழைப்பழம், கேரட்டு, இது மாதிரியான இயற்கை உணவுகள் தான் காலை உணவாக கொடுத்தோம். ஒருவேளை இயற்கை உணவு நம்ம சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக ஒரு நாளில் நம்முடைய மனதும் உடலும் நல்ல ஒரு மாற்றத்தை கிடைக்கும். குறிப்பாக அந்த யோகாசன பயிற்சி செய்வதற்கு ஒரு இலகுவான சூழலை, இந்த ஃப்ளெக்சிபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த இயற்கை உணவுகள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க.
4: சரிங்க சார். இப்போ நம்ம கூட இருக்கிற நேயரோட கேள்வி கேட்கலாங்க சார். கேளுங்க.
6: வணக்கம்.
5: வணக்கம்.
6: திருச்சி ரெயின்போ பண்பலை நேயர்களுக்கும் கோபாலகிருஷ்ணன் ஐயாவுக்கும் மருத்துவர் சுகுமார் ஐயாவுக்கும் உற்சாகமான முற்பகல் வணக்கங்கள் ஐயா.
4: கேளுங்க. கேள்வி கேளுங்க. வணக்கம். கேளுங்க.
6: நான் விருதுநகர் மாவட்டத்தில இருந்து குரு தங்கவேலுங்கிற ஒரு அதாவது ஒரு ஊனமட்டவர்னு சொல்லலாமையா, கீழே விழுந்து காலில் லேசா அடிபட்டுச்சியா, அது சீட்டை எடுக்கல, எடுக்க முடியல, நான் அதுக்கு சூழ்நிலையும் இல்லை, போகவும் இல்லை, அது கால் கொஞ்சம் தூக்கி இழுத்துக்கிட்டது மாதிரி ஆயிடுச்சு, குப்பைத்தான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த நடை வருது, யோகாசனம் மூலமாக அதை சரி பண்ணலாமாயா, அதுக்கு என்ன உணவு முறைகள் சாப்பிட வேண்டும், எப்படி நம் தன்னா தானாகவே என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத எனக்கு தெளிவாக சொல்ல வேண்டும் ஐயா.
5: கண்டிப்பாங்க ஐயா. அதாவது நீங்கள் கீழே விழுந்து அடிபட்டுருச்சுன்றீங்க. குறிப்பாக கீழே விழுந்து அடிபடும் பொழுது கொஞ்சம் எலும்புகள் தான் வீக் ஆகும், பாதிக்கப்படும். அதுக்காக கால்சியம் அதிகமாக உள்ள உணவுகள், குறிப்பாக பச்சை தேங்காய், முளைக்கட்டிய உளுந்து, முளைக்கட்டிய எள்ளு, பேரிச்சம்பழம், முருங்கைக்கீரை, இது போன்ற உணவுகளை நீங்கள் கண்டிப்பாக அன்றாட வாழ்க்கையில் சேர்த்துக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எந்த அளவுக்கு அடிபட்டிருக்கு, வேறு ஏதாவது எலும்பு இதெல்லாம் ஃப்ராக்சர் ஆயிருக்கா, சதைப்பிடிப்பு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த பயிற்சிகளை கொடுக்கணும். குறிப்பாக நீங்கள் பொதுவாக வந்து இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடியது பிராணாயாம பயிற்சிகளும் முத்திரை பயிற்சிகளும் நீங்கள் சேரில் உட்காந்து பண்ணலாம். மற்றபடி ஆசன பயிற்சிகள் வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய யோகாசன நிபுணர்களோ இயற்கை மருத்துவர்களோ அணுகி அவங்க என்ன சொல்லித்தராங்க, எப்படி உங்கள் கண்டிஷன் இருக்குது,

0: அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நீங்கள் மற்ற பயிற்சிகளை பண்ணணும்.
1: சரிங்க சார். இப்போ இந்த யோகாசன பயிற்சிகளில் முதன்மையானது முதல்ல வந்து இந்த மூச்சு பயிற்சி. மூச்சு தான் நம்ம எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த மூச்சு பயிற்சி அப்படிங்கிறது செய்கிறது எல்லாராலையும் செய்ய முடியுமா, இல்லை எல்லா சமயமும் நம்ம வந்து ஒரு யோகா பயிற்சியாளர் சொல்லிக் கொடுத்தத அவரோட சூப்பர்விஷனில் தான் அதை பண்ணணுமா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
0: கண்டிப்பாக. அதாவது நம்ம மனிதன் முதல் உணவு வந்து காற்று, ரெண்டாவது உணவு நீர், மூணாவது உணவு பழங்கள். ஸோ இந்த காற்று தான் நம்ம உடம்புல வந்து அதிகப்படியான சக்திகளை கொடுக்குது. நம்ம உடம்புலேயே மிகப்பெரிய உறுப்பு வந்து பார்த்திங்கன்னா தோலும் நுரையீரலும். இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக பெரிய உறுப்பாக இருக்குது அப்படின்னா, அந்த காற்றை நிறைய பயன்படுத்தி உடம்புக்கு தேவையான சக்திகளை கொடுப்பதற்காக நம்முடைய படைப்பில், இறைவனோட படைப்பில் வந்து இந்த உறுப்புகள் பெருசாக இருக்குது. அப்போ இந்த சுவாச பயிற்சி நம்ம சாதாரணமாக நம்ம சுவாசிக்கிறத காட்டிலும் நிதானமாக சுவாசிக்க பொழுது நிறைய பயன்கள் கிடைக்கும். குறிப்பாக நிறைய ஆக்சிஜன் சப்ளை நம்ம உடம்புக்கு கிடைக்கும். ஒவ்வொரு செல்களில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து நீக்கப்படும். இது எளிமையாக நம்ம வந்து பண்ணலாம். இது வந்து பொதுவாக ஆசன பயிற்சிகள் பண்ணும் பொழுது எம்டி ஸ்டமக்கில் பண்ணணும், அல்லது சாப்பிட்டு 4 hours அப்புறம் தான் பண்ணணும் அப்படிங்கிறது முறை உண்டு. ஆனால் இந்த சுவாச பயிற்சியை பொறுத்தவரையும் சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்து கூட நீங்கள் பண்ணலாம், அல்லது எம்டி ஸ்டமக்கில் பண்ணலாம். இது வந்து பொதுவாக வந்து ஒரு நாள், அதாவது ஆழ்ந்த உள் சுவாசம், நிதானமான உள் சுவாசம், நிதானமான வெளி சுவாசம் என்பது சாதாரணமாக யார் வேணாலும் பண்ணலாம். அது எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனோ அல்லது யாரோ வந்து மேற்பார்வையில் செய்யணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஆனால் மற்ற பயிற்சிகள்லாம் உண்டு. உதாரணமாக நாடி சுத்தி பிரணயாமம், வஸ்திரிகா பிரணயாமம், கபாலபாத்தி பிரணயாமம், பிராமரி பிரணயாமம், அது போன்ற சில சுவாச பயிற்சிகள்லாம் உண்டு. அதை எப்படி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி முடிக்கணும், எவ்வளோ தூரம் அதை மெயின்டைன் பண்ணணும், எப்படி காற்றை நிறுத்தணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு சூப்பர்விஷனோட பண்ணுறது நல்லது.
1: சரிங்க சார். நம்ம கூட இருக்கிற நேயரோட கேள்வி கேட்கலாங்க சார். கேளுங்க, கேள்வி கேளுங்க.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
2: திருநகர்ல இருந்து காமராஜன் ஐயா.
0: சொல்லுங்க.
2: கண் நோய்கள், கண் நரம்புகள் பாதிக்கப்படும், அதுக்கான மருத்துவம் என்னங்க ஐயா? அதே மாதிரி தூக்கம் இன்மைக்கான என்ன மருத்துவம் ஐயா?
0: கண்டிப்பாங்க ஐயா. அதாவது நிறைய பேருக்கு இப்போ கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. குறிப்பாக வந்து நிறைய அந்த மொபைல் பார்க்குறதுனால வரக்கூடிய பிரச்சனை. சில பேருக்கு வந்து இந்த சர்க்கரை நோயால் கண் நரம்புகள்லாம் பாதிக்கப்படுது. அது டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த யோகா பயிற்சியில் கிரியாஸ்னு ஒரு முறை உண்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா கண்களை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு முறை, கண் கழுவும் குவளை உண்டு அப்படிங்கிற ஒரு உபகரணம் உண்டு. அந்த உபகரணத்தில் தண்ணியை ஃபில் பண்ணி கண்ணை வந்து கழுவுதல், காலை மாலை ரெண்டு வேளையும் கண்ணை கழுவும் பொழுது கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சி ஏற்படும். கண் நரம்புகள், கண்ணில் ஏற்படக்கூடிய இரத்த கசிவுகள்லாம் குறையும். இதை தவிர கண்ணிற்கான பயிற்சிகள் உண்டு. அந்த பயிற்சிகளை கண்டிப்பாக நம்ம பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவது, கண்ணிற்கான உணவுகள், பப்பாளி, அது மாதிரி கேரட்டு, முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, இது போன்ற உணவுகளை தொடர்ச்சியாக நம்ம உண்ணும் பொழுது விட்டமின் ஏ சத்து கிடைக்கும், கண்ணுக்கு மிகச்சிறந்தது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் டெய்லி செய்யக்கூடிய சில குறிப்பான யோகாசன பயிற்சிகளை நீங்கள் பண்ணும் பொழுது இந்த கண் ஆரோக்கியம் அதிகமாகும்.
1: சரிங்க சார். நம்ம தொடர்ச்சியாக இந்த மாதிரியான யோகாசன பயிற்சிகள் செய்யும் பொழுதுங்க சார், நீங்கள் இந்த கண் இந்த மாதிரியான ஆரோக்கியத்தை பற்றி சொன்னீங்க. அதாவது ஒரு சின்ன சின்ன உறுப்புகளுக்கும் நமக்கான யோகாசன பயிற்சிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த மாதிரியான பயிற்சிகளை வந்து எந்த வயதுலேருந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கலாங்க சார்? ஏன்னா இப்போது இந்த கண் பயிற்சி பற்றி கேட்கும்போது, ஏன்னா அந்த டிஜிட்டல் டிவைஸோட பயன்பாடு வந்து ரொம்ப அதிகமாயிட்டனால குழந்தைகள் வந்து நிலா பார்த்து சாப்பிட்றத தாண்டி இப்போ ஃபோனை பார்த்து தான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ரொம்ப இயல்பாகவே முன்னாடியே வருது. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான வயதுலேருந்தே இந்த மாதிரி உணவு பழக்கமாக இருக்கட்டும், இல்லை யோகமாக இருக்கிறதாலும் சொல்லிக் கொடுக்கறது நமக்கு வந்து நன்மை பயக்கும். எந்த வயதுலேருந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுங்க சார்?
0: அதாவது பொதுவாக வந்து பயிற்சிகளை குழந்தைகளுக்கு கொடுப்பதற்கு முன்னாடி

0: நமக்கு வந்து நன்மை பயக்கும். எந்த வயதுலேருந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுங்க சார்?
1: அதாவது பொதுவாக வந்து பயிற்சிகளை குழந்தைகளுக்கு கொடுப்பதற்கு முன்னாடி பெற்றோர்கள் அவங்க செய்யணும். அவங்க சின்ன சின்ன பயிற்சிகளை அவங்க மனசில் வந்து ஊனி வைக்கணும். அதாவது ஒரு 3 வயசுலேருந்தே அவங்களுக்கு சின்ன சின்ன பயிற்சிகளை அவங்க செய்கிறதுக்கான ஒரு ஆசையை தூண்டலாம். 10 வயசுலேருந்து முறையாக வந்து அவங்க பயிற்சி அனைத்து பயிற்சிகளையும் அவங்க செய்யலாம். மற்றபடி சின்ன சின்ன பயிற்சிகள், ஒரு கண் பயிற்சிலாம் வந்து ஒரு 3 வயசு 4 வயசுலேருந்தே அவங்க பண்ண ஆரம்பிச்சிடலாங்க.
0: சரிங்க, நம்ம கூட இருக்கிற நேயரோட கேள்வி கேட்கலாங்க சார். கேளுங்க.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
2: புதுக்கோட்டை காவேரி சித்ரா
0: பேசுறேன்.
2: இந்த அல்சர் பிராப்ளத்துக்கு என்ன சிகிச்சை இருக்கு கொஞ்சம் சொல்லுங்க சார்.
1: ஓகேங்க.
0: அல்சர்
1: ஓகே. அதாவது அல்சர் என்பது வயிற்று புண்கள். இது எதனால் வருது அப்படின்னா 2 காரணங்களால் வரும். ஒன்று, சரியாக தண்ணி குடிக்காதனால வரும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் B12 கம்மியாக இருந்தாலும் வரும். ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தாலும் வரும். மன அழுத்தத்தினால ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அதிகம் சுரக்கிறதுனால வரக்கூடியது. இதுக்கு எளிமையான யோகாசன பயிற்சியில், குறிப்பாக அந்த சுவாச பயிற்சியில் ஒரு பயிற்சி உண்டு, சித்காரி பிரணயாமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது உங்களுடைய வாயின் வழியாக மூச்சு காற்றை உள்ளழுத்து, நாசி வழியாக மூச்சு காற்றை வெளியிடுதல், பல்லின் துவாரத்தின் வழியாக காற்றை உள்ளழுக்கணும், அதுக்கப்புறம் வெளியிடும் பொழுது நாசி துவாரத்தின் வழியாக வெளியிடும் பொழுது குளிர்ந்த காற்று உள்ளே போகும், வெப்பமான காற்று வெளியேறும். இது வந்து உணவுக்கெல்லாம் இறைப்பை, குடலுக்கெல்லாம் குளிர்ச்சியை கொடுக்கும், நல்ல புண்களை ஆட்டும். உணவை பொறுத்தவரையும் காலை நேரங்களில் வெண்பூசணிச்சாறு மிகச்சிறந்தது. மணத்தக்காளி கீரை, அகத்திக்கீரை, மல்லி மோர், கொத்தமல்லி தலையை நல்லா மிக்சியில் அடித்து வடிகட்டி மோர் கலந்து குடிக்கலாம். முளைக்கட்டிய வெந்தயம் சாப்பிட்லாம். கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்ணும், இரவு லேட்டாக சாப்பிடக்கூடாது. இது போன்ற விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணோம்னாவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.
0: சரிங்க சார், தொடர்ந்து பேசுவோம் சார்.
3: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் இதுவரை கேட்டது திருச்சி ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனையின் யோகம் உயிரின் தாகம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்று நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
4: ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை, சீனிவாசா நகர் மற்றும் காட்டூர்.
5: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
6: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
7: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
8: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
9: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
8: உண்மையாவா?
9: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமல்ல சாலை, அண்ட் பாபு ரோட், திருச்சி.
10: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
11: 7 வர்ண சுவரங்களாய் திருச்சி சாரதாசன் சங்கீத சந்தோஷப்பட்டு
4: ஆறு மாதத்திற்கு ஒருமுறை வாகனத்தை சர்வீஸ் செய்யும் நீங்கள் உங்கள் உடலை சர்வீஸ் செய்து கொண்டதுண்டா?
12: இதோ இயற்கை உணவு யோகாசன பயிற்சிகளுடன் உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்த ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை, சீனிவாசா நகர் மற்றும் காட்டூர், திருச்சி.
13: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
14: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
15: தட்ஸ் ரைட்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நாள்பட்ட நோய்களுக்கு இயற்கை உணவு, பிசியோதெரபி, இயற்கை மருத்துவ சிகிச்சைகளுடன் தங்கி சிகிச்சை பெறும் வசதிகளுடன்
2: ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை, சீனிவாசா நகர்.

0: 7:37 ஆயிடுச்சு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்ட ரசிகர் இருக்கீங்க. யோகம் உயிரின் தாகம், யோகா இயற்கை மருத்துவர் ரே சுகுமார் அவர்கள் பங்கேற்கிட்டு இருக்க நேரலையில தான் நம்ம இணைஞ்சிருக்கோம். நேர்கள் தங்கள் சந்தேகங்களை கேட்க விரும்பினா 43 1 240 101 என்ற எண்ணிலோ 246 102 1 என்ற எண்ணிலோ அழைக்கலாம், சந்தேகங்களை கேட்க தெளிவு பெறலாம். இல்ல நான் வாட்ஸ்அப்ல அனுப்புறேன் அப்படின்னு விரும்புற நேரா நீங்கள் உங்களுக்கான கட்சவி எண் 938 546 102 1 அப்படிங்கிற எண்ணில் நீங்க தட்டச்சு செய்து அனுப்புங்கள். வாங்க நேர்களை இப்ப நாம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்.
1: சார், இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய வாழ்வியல் சார்ந்த நோய்கள் இதெல்லாம் வந்துட்டே இருக்குது. ரெண்டாவது நம்ம இந்தியாவே எப்படி பார்க்க வேண்டியது இருக்குன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் டிசீஸ்லாம் நம்ம வந்து கிட்டத்தட்ட கேபிட்டல் மாதிரி இருக்கும். டயபிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷனு இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு நிறைய இருக்குது அப்படின்றோம். முன்னாடி 40 வயசுக்கு மேலே அதெல்லாம் பாருங்கன்னுவாங்க, இப்போ 30 வயசுக்கு மேலே பாருங்கன்றாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆனால் ஒரு இளைய சமுதாயம் நிறைய இருக்கக்கூடிய யங் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய நாட்டில் அவங்களோட ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியமானது. ஒரு அவங்க ஆரோக்கியம் குறைஞ்சி போச்சுன்னா ப்ரொடக்டிவிட்டி போயிடும், நாட்டோட பாதுகாப்பு, நாட்டோட பொருளாதாரம் எல்லாமே கேள்விக்குறியாடும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஆரோக்கியமான சமூகமாக உருவாகுவதற்கு இந்த யோகா எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும், குறிப்பாக இந்த வாழ்வியல் நோய்களை சமாளிப்பதற்கு எப்படி இது துணையாக இருக்கும், இந்த சர்க்கரை நோயாக இருக்கட்டும் இல்லை ரத்த அழுத்தமாக இருக்கட்டும், அதுக்கெல்லாம் எப்படி இது பயனுள்ளதாக இருக்கும், அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
2: இப்போ உள்ள மிகப்பெரிய சேலஞ்சே இந்த மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வாழ்வியல் முறை மாற்றத்தினால வரக்கூடிய நோய்கள், குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி சர்க்கரை நோய், பிளட் ப்ரெஷர், ஃபேட்டி லிவர். முன்னெல்லாம் வந்து ஆல்கஹால் போடுறவங்களுக்கு தான் வந்து இந்த ஃபேட்டி லிவர் வரும். இப்போ நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர்னு சொல்லி நம்ம சாப்பிடக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட்டு, அந்த லேட்டாக தூங்குறது, லைஃப் ஸ்டைலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஃபேட்டி லிவர் வருது. அதனால் மெட்டபாலிசமே அஃபெக்ட் ஆகுது. நிறைய பேருக்கு இந்த தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பெண்களுக்கு பிசிஓடி, இதெல்லாம் நிறையா இருக்குது. இதில் வந்து யோகாவின் பங்கு மிகப்பெரியது. உணவு முறைகளும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு நாளைக்கு ஒருவேளை இயற்கை உணவு, நைட்டு சீக்கிரமாக சாப்பிட்றது, அதுக்கடுத்து யோகாசனங்களை குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் பண்ணும் பொழுது இந்த சர்க்கரை நோய் வராமல் பார்த்துக்கொள்ளலாம். மெட்டபாலிக் டிசீஸ், குறிப்பாக வந்து நிறையா தைராய்டுக்காக மருந்துகள் சாப்பிட்றாங்க. 10 in 3 பெண்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருக்குது. தொடர்ச்சியாக வந்து நம்ம பயிற்சிகளை, யோகாசன பயிற்சிகளாகட்டும், முத்திரை பயிற்சிகளாகட்டும், பந்தங்கள் என்று சொல்லக்கூடிய பயிற்சிகளாகட்டும், தொடர்ச்சியாக நம்ம பந்தங்கள் அப்படிங்கிறது ஒரு லாக் பண்ணுறது. உதாரணமாக சின் லாக், தொண்டையை லாக் பண்ணி தைராய்டு கிளாண்டை ஆக்டிவேட் பண்ணுறது, அது வயிற்று பகுதியை லாக் பண்ணி கணையங்கல்லீரலோட செயல்திறன் அதிகப்படுத்துறது, அதே மாதிரி வந்து உடைய ஆசனவாயை சுருக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த இனப்பெருக்க உறுப்புகள், அதே போல் கிட்னியோட ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு முறை இது யோகாவில் ஒரு பார்ட் வந்து பந்தங்கள் அப்படிங்கிறது.
1: சரிங்க,
2: இந்த பயிற்சிகள்லாம் தொடர்ச்சியை பண்ணும் பொழுது கண்டிப்பாக வந்து சர்க்கரையின் அளவை குறைத்துக் கொள்வதற்கும், ரத்த ஓட்டத்தின் அளவு சீராக வைத்துக் கொள்வதன் மூலமாக பிளட் ப்ரெஷரை குறைச்சிக்கலாம், மருந்துகளின் அளவை கணிசமாக குறைப்பதற்கும், தொடர்ச்சியாக செய்யும் பொழுது மருந்துகளே இல்லாமல் இருப்பதற்கும் ஒரு வழிகோலாக கண்டிப்பாக இருக்கும்.
1: சரிங்க சார், நம்ம கூட நேரோட கேள்வி கேட்கலாங்க சார். கேளுங்க, உங்க கேள்வி கேளுங்க, இணைப்புல இருக்கீங்க.
3: மாடு தள்ளி விட்டு கீழே விழுந்துட்டு ஒரு விரல் மட்டும் அப்படியே இழுத்துட்டு அது கட்டுக்கட்டி பிரியாஸ்பதி போனேன், கட்டுக்கிட்டேன், அப்படி இருந்தும் கட்டுக்கட்டி வலி நின்றுச்சு, அப்படியே திரும்ப விட்டுட்டேன், அப்படியே ஒரு விரல் அப்படியே வளைஞ்சுக்கிட்டே வந்துச்சு, எல்லா விரலும் வளைஞ்சுக்கிட்டே வருது ஒரு காலில் மட்டும். அதுக்கு என்ன பண்ணலாம்? அதாவது கண்ணு ஆபரேஷன் பண்ண ஒரு கண்ணு, அது வேற ஒரு கண்ணு பூசுது, ரெண்டாவது வாட்டியா ஆபரேஷன் பண்ணலாமா இல்ல வேறு இதுக்கு ஏதாவது இதுலயே
2: இருக்கும். நீங்க நிறைய காய்கறி கீரைகள் பழங்கள் சாப்பிடுங்க. தினந்தோறும் எலுமிச்சை பழச்சாறு மிகச்சிறந்த ஒரு விட்டமின் சி சத்தை கொடுக்கும். அதே போல தேங்காய், பேரிச்சம்பழம், நம்ம கால்சியம் அதிகமாக உள்ள கீரைகள் இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மாற்றங்கள் வரும். நீங்கள் உடலை வந்து பரிசோதனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த உணவு முறைகளையும் ஃபாலோ பண்ணோம்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.
1: சரிங்க சார், ரெண்டாவது இப்போ இந்த நிறைய அந்த வாழ்வியல் விஷயங்களை பற்றி பேசும்பொழுது குறிப்பாக ரெண்டு சிக்கல்களை நம்ம பார்க்குறோம். ஒன்று வந்து குழந்தையுமே ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துகிட்ருக்கு. அது ஏன்னா நீங்கள் இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த பிசிஓடி பற்றி நீங்கள் சொல்லும்பொழுது சொல்லாமல் இருக்கக்கூடிய பிசிஓடியும்

0: ஒரு தற்காலிக காரணமாக அதுக்கு அமைஞ்சிருக்கு.
1: கண்டிப்பாக
0: அது முதல்ல ஒரு சிக்கலாக இருக்குது. அதுக்கப்புறம் குழந்தை உண்டாகுதுன்னா குழந்தை பேரப்போ அவங்களுக்கு வந்து இந்த கர்ப்பகாலத்தை சரியான முறையில் ஆரோக்கியமாக கடத்துறது ஒரு பெரிய சவாலாக இருக்குது. இயற்கை முறையில் அவங்க வந்து குழந்தை பெற்றுக்கணும், ஆப்ரேஷன்லாம் வேணாம், சி செக்ஷன் வேணான்லாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க.
1: கண்டிப்பாக
0: அதுக்கெல்லாம் யோகா எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்கும்?
1: கண்டிப்பாங்க. அதாவது யோகாசன பயிற்சி நார்மலாக உள்ள ஹெல்த்தி பர்சன் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிற நிலையை தாண்டி வயதானவர்களும் பண்ண முடியும். குறிப்பாக வந்து அவங்க சில சுவாச பயிற்சிகள் அதே மாதிரி முத்திரை பயிற்சிகள் பண்ணலாம். அதே போல் கர்ப்பிணி பெண்கள் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஃபஸ்ட்டு ட்ரைமாஸ்டர் அப்படிங்கிறது முதல் 3 மாதம், செகண்ட் ட்ரைமாஸ்டர்ங்கிற அடுத்த 3 மாதம், தேர்ட் ட்ரைமாஸ்டர்ங்கிறதுக்கு கடைசி 3 மாதம். இதில் வந்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தகுந்தரப்போல் சில பயிற்சிகள் உண்டு. முதல் 3 மந்த்ல வந்து பார்த்திங்கன்னா எளிமையான சிம்பிள் லூசனிங் எக்ஸசைசஸ், மைண்டை ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய டீப் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ், மனதை சாந்தப்படுத்தக்கூடிய சில வழிமுறைகள் உண்டு. அதுக்கப்புறம் அடுத்த ட்ரைமாஸ்டரில் 4வது மாதத்துலேருந்து எளிமையான யோகாசன பயிற்சிகள் உண்டு. கடைசி ட்ரைமாஸ்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில தியான பயிற்சிகள், முத்திரை பயிற்சிகள்லாம் உண்டு. ஸோ இந்த பயிற்சிகளை தொடர்ச்சியாக செய்யும் பொழுது ஃபஸ்ட்டு இந்த ப்ரெக்னென்சி சமயத்தில் வரக்கூடிய சர்க்கரை வராது, அதுமாதிரி உயர் இரத்த அழுத்தம் என்பது வராது. அது மட்டும் இல்லாமல் இடுப்பு எலும்புகளோட அந்த வளைஞ்சு கொடுக்கக்கூடிய திறனை அதிகப்படுத்தி நார்மல் டெலிவரிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரெக்னென்சியில் வரக்கூடிய மனப்பதட்டம், பயம், இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது. இந்த குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பயிற்சிகளை தொடர்ச்சியாக பண்ணும் பொழுது கண்டிப்பாக நார்மல் டெலிவரிக்கான சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்கு. அதுமாதிரி ப்ரெக்னென்சி சமயத்தில் வரக்கூடிய டெலிவரியில் வரக்கூடிய
0: எவ்வளோ நாள் செய்கிற மாதிரி இருக்கும் சார் இது?
1: நீங்கள் அது ஒவ்வொரு மாதமும் நீங்கள் சில பயிற்சிகள் உண்டு. வாரம் ஒரு முறை ஒரு பயிற்சியை கற்றுக்கிட்டு அந்த பயிற்சி ஒரு வாரம் முழுவதும் செஞ்சுட்டு அதுக்கடுத்த வாரம் அடுத்த பயிற்சி அப்படிங்கிற பயிற்சி முறைகள் உண்டு. இது குறிப்பாக வந்து இந்த ப்ரெக்னென்ட் உமன் வந்து இயற்கை யோக மருத்துவர்களை அணுகி அந்த பயிற்சியை வந்து கற்றுக்கணும். ஸோ இது நல்லா கண்டிப்பாக பயன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்.
0: சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோங்க சார்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
2: புரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
1: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
2: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர், திருச்சி.
3: திருச்சி சாரதாசு காத்திருங்கள்.
4: இயற்கை உணவு, யோகாசன பயிற்சிகளுடன் உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்த மாணவர்களின் நிறைவாற்றல், பார்வை திறன், எதிர்ப்பாற்றல் அதிகரிக்க
5: ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை, சீனிவாசா நகர் மற்றும் காட்டூர், திருச்சி.
6: ராம் நெய் வழங்கும் ஆலய உலாவில்

0: கட்டணும்.
1: ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் அழகு குறையாத நடராசன்,
2: ஒற்றை காலை தூக்கி அகிலம் காக்கும் பேரழகனின் ஆணித்திருமஞ்சனப் பெருவிழா
1: கோனேரி ராஜபுரத்திலிருந்து நேரலையாக.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 10:30 நிகழ்ச்சியில் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள்.
3: ராம் நெய், இனிமையான நிமிடத்தில் ஒரு சுவையான தருணம். ராம் நெய்
4: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
6: பதினோரு 11:51 ஆயிடுச்சு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டு ரசிச்சு இருக்கீங்க யோகம் உயிரின் தாகம். யோகா இயற்கை மருத்துவர் ரே சுகுமார் அவர்களுடன் பங்கேற்கும் நேரலையில தான் நம்ம இணைஞ்சிருக்கோம். நேர்கள் தங்கள் சந்தேகங்களை கேட்டுட்டே இருக்கிறாங்க. இன்னும் 10 நிமிஷம் இருக்குங்க. இப்ப கூட ஒண்ணும் இல்ல, நான் வந்து சந்தேகத்தை கேட்டே ஆவேன் அப்படின்னு அடம்பிடிக்கிற நேரா. நீங்கள் உங்களுக்கான எண்கள் 43112 அல்லது 246102 என்ற எண்ணில் அழைக்கலாம். வாட்ஸ்அப் எண்ணிலையும் உங்களுடைய சந்தேகங்களை தட்டச்சு செய்து அனுப்பலாம். 938546101 என்ற எண்ணில் நீங்க தட்டச்சு செய்து அனுப்பலாம். வாங்க நேர்களை, நாம இப்போ நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்.
7: சார், இப்போ இந்த ஸ்பெசிஃபிக்காக சில நோய்களுக்காக

0: சில கண்டிஷன்ஸ், அதாவது ட்ரீட்மெண்ட்டில் நிறைய பேர் இருப்பாங்க சார். குறிப்பாக கார்டியாக் ரிலேட்டடாக இருக்கலாம், சில சமயம் பல்மனாலஜி ரிலேட்டடான சில ட்ரீட்மெண்ட்டில் இருப்பாங்க. அவங்க வந்து இப்போ அந்த ட்ரீட்மெண்ட்டில் நார்மலாக இருந்துகிட்டு இருக்கும்பொழுது யோகா மூலமாகவும் இல்லை இயற்கை மருத்துவம் மூலமாகவும் அவங்களோட ஹெல்த்தை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
1: கண்டிப்பாக, அதாவது ஆங்கில மருத்துவத்தில் சில பர்டிகுலர் ப்ராப்ளத்துக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஏதாவது மருந்துகள் எடுத்துக்கொண்டால் கூட அதற்கான உணவு முறைகளை மாற்றி இயற்கை மருத்துவத்தில் சில வெளிப்புற சிகிச்சைகள் உண்டு. உதாரணமாக பாதழுத்த சிகிச்சை, ஒத்தரங்கள் கொடுக்கறது, பேக்ஸ் போடுறது, அதே போல் மண் குளியல், வாழை இலை குளியல், இது போன்ற சிகிச்சை முறைகள்லாம் உண்டு. இதை எடுக்கும் பொழுது இன்னும் அந்த வியாதியின் தாக்கம் குறையும். ஈவன் சொல்லப்போனால் மருத்துவர்களே அந்த மருந்துகளின் அளவை குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்குது. அதே போல் 1-to-1 யோகா, அந்த இதயத்துக்கான சில ஸ்பெசிஃபிக்கான சில பயிற்சிகள் உண்டு. அவங்க காமன் யோகா ப்ராக்டிஸாக இல்லாமல் அந்த 1% மட்டும் குறிப்பிட்ட பயிற்சிகள், அதுக்கான சுவாச பயிற்சிகள், முத்திரை பயிற்சிகள், எளிமையான ஆசன பயிற்சிகள்லாம்
0: இதயம் சார்ந்திருக்கவங்க சில பயிற்சிகள் செய்யக்கூடாதுன்னு.
1: ஆமாம், ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு. எல்லா பயிற்சிகளும் இவங்க செய்யக்கூடாது. அவங்களுக்கான பிரத்யேகமான யோகாசன பயிற்சிகளை நம்ம ஒரு ப்ரோட்டோகால் உண்டு. அந்த பயிற்சியை நம்ம தொடர்ச்சியாக கொடுக்கும் பொழுது இதயத்தில் அடைப்புகள் இருந்தாலும் சரி, அல்லது வந்து இதயத்தோட செயல்திறன் குறைவாக இருந்தாலும் சரி, அதை துரிதப்படுத்துவதற்கு இன்னும் ரெக்கவரி ரேட்டை அதிகப்படுத்துறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க.
0: சரிங்க சார், இப்போ குறிப்பாக இந்த மாதிரியான யோகா நம்ம செய்யணும்னா எவ்வளோ நாளுக்கு செய்கிறது ரொம்ப அவசியமானது? ஒரு கண்டிஷனில் இருக்கும்போது இந்த மாதிரியான யோகா செய்கிறது எப்படி நமக்கு இவ்வளோ நாள் தான் இதை செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது, அது எப்படி நமக்கு இந்த நார்மலான நம்மளோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதை கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: ஜென்ரல் யோகா, டிசீஸ் அதாவது தெரப்பிட்டிக் யோகான்னு ரெண்டு இது இருக்குது. அதில் வந்து ஜென்ரல் யோகா வந்து குறைஞ்சது 2-3 மாதங்கள் நம்ம லேர்ன் பண்ணிட்டோம்னா தொடர்ச்சியாக அந்த பயிற்சிகளை நம்ம வீட்டிலேயே பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து இந்த தெரப்பட்டிக் யோகா டிசீஸ் வைஸ், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டிசீஸ் வைஸ் உள்ள டிசீஸ் இருக்கவங்களுக்கு சில பர்டிகுலர் பயிற்சிகளை நம்ம வந்து 3-6 மாதங்கள் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு 1 or 2 months டெய்லியும், அதுக்கப்புறம் வாரம் 1 முறை வந்து ஒரு டச்சில் அவங்க எப்படி பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்கன்னு ஒரு சூப்பர்வைஸ் பண்ணிவிட்டு பண்ணும் பொழுது, அதுக்கப்புறம் அவங்க அந்த என்ன சொல்லப்பட்ட பயிற்சிகளோ தினந்தோறும் பண்ணும் பொழுது நல்ல மாற்றங்கள் கிடைக்கும்.
0: சரிங்க சார், ரெண்டாவது இப்போ இன்னொரு வார்த்தையை நம்ம தொடர்ச்சியாக கேட்குறோம், இந்த டீடாக்சிஃபிகேஷன் சொல்லி.
1: ஆமாங்க சார்,
0: உடலில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுவது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ உடலில் இருக்க கழிவுகளை வெளியேற்றுவது, மனதில் இருக்க கழிவுகளை வெளியேற்றுவது, இது ரெண்டுத்துக்கும் யோகாவும் இயற்கை மருத்துவமும் எப்படி நமக்கு உதவிகரமாக இருக்கும், அதை சொல்லுங்கள்.
1: கழிவுகளின் தேக்கம் நோய், கழிவுகளின் நீக்கம் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று, குடிக்கக்கூடிய தண்ணீர், சாப்பிடக்கூடிய சாப்பாடு, இதன் மூலமாக உடம்புல நிறைய கழிவுகள் தேங்குது. அதை கழிவுகளை நீக்கம் செய்வதற்கு இயற்கை மருத்துவத்தில் நிறைய வழிமுறைகள் உண்டு. வாழை இலை குளியல், நீராவி குளியல், மூலிகை மண் குளியல், மசாஜஸ், இதெல்லாம் என்ன பண்ணோம், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை மோஷன் மூலமாக, யூரினேஷன் மூலமாக, ஸ்வெட்டிங் மூலமாக, அதே போல் சுவாசத்தின் மூலமாக, கண்ணீரின் மூலமாக வெளியேற்ற ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சிகிச்சைகளோடு சேர்ந்து இந்த சுவாச பயிற்சி, குறிப்பாக வந்து இந்த பஸ்திரிக்கா அப்படின்னு ஒரு பயிற்சி உண்டு. நம்ம தினந்தோறும் சுவாசிக்கும் பொழுது நிறையா வண்டி புகையெல்லாம் சுவாசிக்கிறோம், அதில் கார்பன் மோனாக்சைடு, அலுமினியம் டை ஆக்சைடு, லெட் பாய்சன்ஸ், இதெல்லாம் போய் செடிமெண்ட் ஆகுது. அந்த பயிற்சி உதாரணமாக கபாலபாத்தி, பஸ்திரிக்கா பயிற்சிலாம் செய்யும்போது அன்னன்னைக்கு சேரக்கூடிய கழிவுகளை அப்பக்கப்போ நம்ம சுவாசத்தின் மூலமாக வெளியேற்றோம் செய்கிறோம். நச்சு நீக்கம் செய்யும் பொழுது உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும், பாடி ஹீல்ஸ் இட் செல்ஃப் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த வாய்ப்பு எப்போ கிடைக்கும் அப்படின்னா உடம்புல கழிவு இல்லாத சூழலில் தான் கிடைக்கும். ஒவ்வொரு செல்லுக்குமே தன்னைத்தானே குணப்படுத்திக்கொள்ள அந்த வாய்ப்பை வந்து இந்த கழிவு நீக்க சிகிச்சையும் கழிவு நீக்க பயிற்சிகளும் கண்டிப்பாக அதுக்கு உறுதுணையாக இருக்கும்.
0: சரிங்க சார், இதில் வந்து நம்ம உணவாக எடுத்து உடம்ப வந்து சுத்தப்படுத்திக்கிற மாதிரியான உணவுகள்லாம் எதாவது இருக்குது? சிம்பிளாக இப்போ நீங்களே இதெல்லாம் டெய்லி பேசிஸில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு டீடாக்சிஃபிகேஷன் நடக்கும் அப்படின்னா எதெல்லாம் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க?
1: கண்டிப்பாக, அதாவது டீடாக்ஸ் வாட்டர்னு ஒன்று இருக்குது. ஒரு 1 லிட்டர் தண்ணியில் 3-4 முள்ளங்கி பீஸை கட் பண்ணி போட்டுக்கலாம். 1 இஞ்சி துண்டு, 1 1/2 லெமன் கட் பண்ணி நைட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணியை குடிக்கும் பொழுது உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வந்து யூரினேஷன் மூலமாக, ஸ்வெட்டிங் மூலமாக நல்லா வெளியேறும். அப்புறம் 1 நாளைக்கு ஒருவேளை இயற்கை உணவுகள், அந்த இயற்கை உணவுகளில் தேங்காயும் பழங்களும் அதை நம்ம சாப்பிடும் பொழுது டாக்ஸின்ஸ் எல்லாம் எலிமினேட் ஆகும். பிளட்டில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மை குறைந்து காரத்தன்மை அதிகமாகும். ஆல்கலைன் வந்து 80% இருக்கணும், அசிடிக் வந்து 20% இருக்கணும். அதுக்கு வந்து இயற்கை உணவு ரொம்ப உறுதுணையாக இருக்கும், ஏன்னா இயற்கை உணவு இந்த ஆல்கலைன் ஃபுட்டு. ஸோ இப்படி வந்து ஒரு சிம்பிளாக 1 நாளைக்கு ஒருவேளை இயற்கை உணவு, இந்த டீடாக்ஸ் வாட்டர், லெமன் ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா அது அசிடிக் இன் நேச்சராக இருந்தால் கூட ஆல்கலைன் இன் ப்ராப்பர்ட்டிஸும், அது லெமன் ஜூஸ் வித் ஹனி. சிம்பிளாக சொல்ல போனோம்னா தினந்தோறும் லெமன் ஜூஸ் தேன் கலந்து சாப்பிட்டோம்னாவே சாப்பிட்டாவே உடம்புக்குரிய டாக்ஸின்ஸ் வந்து நல்லா எலிமினேட் ஆகும். அதே போல் இயர்லியராக சாப்பிட்றது, நைட்டு வந்து ஒரு 6 to 7 சாப்பிட்றது ரொம்ப நல்லது.
0: சரிங்க சார், இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, ரெண்டு விதமான பிரச்சனைகள்

0: பொதுவாக அதிகமாக வருது இந்த லைஃப் ஸ்டைலில். இன்னொரு விஷயம் நம்ம பேசணும்னா, இந்த நிறைய வண்டி ஓட்டுறோம், டூ வீலர் அது இதுன்னு ஓட்டுறாங்க, அதனால் ஏற்படக்கூடிய முதுகு சார்ந்த பிரச்சனைகள், இல்லைனா ஒரே இடத்துல உட்காந்துட்டே வேலை பார்க்குறாங்க, அதனால வரக்கூடிய முதுகு சார்ந்த பிரச்சனைகள், இதுக்கு வந்து யோகா எப்படி உறுதுணையாக இருக்கும்? நம்ம இது மாதிரி உட்காந்துட்டு இருக்கும் போதோ இது பண்ணும்போதோ கூட நம்ம ஏதாவது நம்ம போஸ்டர்ஸ் எப்படி சின்ன சின்ன யோகா எக்ஸசைஸ் மூலமாக சரியாக வச்சுக்கிட்டு இதை மேனேஜ் பண்ணலாம், அதை கொஞ்சம் சொல்லுங்கள் சார், சுருக்கமாக.
1: மனிதனின் அழகும் ஆரோக்கியமும் முதுகு தண்டவடத்தின் அமைப்பை பொறுத்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எளிமையான சில பயிற்சிகள் யோகாசனத்தில் அது இருக்குது. நீங்கள் சேரில் உட்காந்துருக்கும் பொழுது ரெண்டு கைகளையும் ஒன்றா சேர்த்து மேலே ஸ்ட்ரெச் பண்ணலாம். அதே போல் வந்து கேட் அண்ட் கேமல் ப்ரீத்திங், பூனை ஒட்டக சுவாசம்னு இருக்குது. சிம்பிளாக ரெண்டு நிமிஷத்தில் அதை பண்ணக்கூடிய ஒரு அருமையான பயிற்சி. உட்காந்துருக்கும் பொழுது நம்ம வந்து முதுகை வந்து ட்விஸ்ட் பண்ணி கொடுக்கலாம், இடுப்பை வந்து ட்விஸ்ட் பண்ணி பண்ணக்கூடிய பயிற்சிகள் உண்டு. அதே போல் நின்ற நிலையில் ஒரு ஜன்னலை பிடிச்சிட்டு நீங்கள் குதிகாலை மேலே உயர்த்தி இறக்கும் பொழுது இந்த ஸ்பைன் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். கம்ப்ரஸ் ஏதாவது கம்ப்ரஷனாக இருந்தால் கூட டீகம்ப்ரஸ் ஆகும். இப்படி வந்து இதுக்கான பிரத்யேகமான சில யோகாசன பயிற்சிகளும் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் வந்து சேர் யோகான்னு சொல்கிறது, சேரில் உட்காந்துக்கிட்டே அந்த சின்ன சின்ன பயிற்சிகளையும் பண்ணி நம்ம ஸ்பைன் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணலாம்.
0: சரிங்க சார். அதாவது நமக்கு வாழ்க்கைக்கான தேடல்கள் பல விஷயம் இருக்கலாம். நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் தேடி அலைஞ்சிட்ருக்கோம். பொருளாதாரமாக இருக்கலாம், இல்லை புகழாக இருக்கலாம், இது மாதிரியான பல விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் உயிர் உண்மையாக தேடுற ஒரு விஷயம் என்னன்னா, ஆன்மா தேடுற விஷயம் அமைதி மட்டும்தான்.
1: கண்டிப்பாக
0: அதுக்கு வந்து குறிப்பாக யோகமும் நீங்கள் சொன்ன இந்த வாழ்வியல் முறைகளும் ரொம்ப அத்தியாவசியமானதாக இருக்கும். அதை நம்ம இறுக்கி பிடிச்சிட்டோம்னாலே நம்ம நினைக்கிற போக வேண்டிய திசையில் சரியான முறையில் பயணிக்க முடியும்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் பங்கேற்று சர்வதேச யோகா தினமான இன்னைக்கு நிறைய முக்கியமான தகவல்களை எங்களோட நேயர்களோட பகிர்ந்துகிட்டீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றது மிக்க நன்றிங்க சார்.
1: நேயர்களுக்கும் மிக்க நன்றி.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களது வரை கேட்டது யோகம் உயிரின் தாகம். யோகா இயற்கை மருத்துவர் ரே சுகுமார் அவர்கள் பங்கேற்ற நேரலையில தான் நம்ம இணைஞ்சிருந்தோம். நேர்கள் நிறைய சந்தேகங்களை கேட்டாங்க. ஐயா அவர்களும் தெளிவான பயனுள்ள தகவல்களையும் விளக்கங்களையும் கொடுத்தாங்க. நிகழ்ச்சியை நெறிப்படுத்திய கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் நன்றி சொல்லி நேர்களாகிய உங்களுக்கும் நன்றி சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நன்றி நேர்களே. இணைந்திருங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: இன்றும் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சத்யநாராயணன். நாட்டு மக்கள் அனைவரும் யோகா பயிற்சியை நாள்தோறும் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி கொல்கத்தாவில் நடைபெற்ற பிரம்மாண்ட யோகா நிகழ்வில் உரையாற்றிய பிரதமர், யோகாவின் மூலம் உடலும் மனமும் ஒருங்கிணைந்து ஆரோக்கியம் மேம்படும் என்றார். யோகா பயிற்சி ஒரு நாள் பயிற்சியாக மட்டுமல்லாது வாழ்நாள் பயிற்சியாக மாற வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். ஆரோக்கியமான முதுமை காலத்தை வழிநடத்த யோகா பெரும் பங்காற்றும் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மேகாலயா மாநிலம் ஷில்லாங்கில் உள்ள கிழக்கு வான்படை தலைமையகத்தில் நடைபெற்ற யோகா தின கொண்டாட்டங்களில் பங்கேற்று பேசிய அவர், யோகாவை வாழ்க்கை முறையாக கடைபிடிக்க உறுதியேற்க வேண்டும் என்று கூறினார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் யோகா சிறப்பு பயிற்சிகள் நடைபெற்றன. திருப்பூரில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் பங்கேற்றார். பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் நெல்லையில் நடைபெற்ற யோகா பயிற்சியில் கலந்து கொண்டார். நாமக்கல், அரியலூர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகங்களில் நடைபெற்ற யோகா பயிற்சியில் நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் ஈடுபட்டனர். சேலம் ரயில்வே கோட்ட அலுவலகத்தில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் கோட்ட மேலாளர் பன்னாலால் தலைமையில் அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள், சாரணர் படை மாணாக்கர் உள்ளிட்டோர் யோகா பயிற்சியில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் ராணுவ பயிற்சி மைதானத்தில் ராணுவ அதிகாரிகள் குடும்பத்துடன் யோகாசன முத்திரைகளை செய்து காண்பித்தனர். மதுரையில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் இன்று தொடங்கி வைத்தார். திருச்சி மன்னச்சநல்லூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் மாணாக்கர் சேர்க்கைக்கு இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்குமாறு ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தயாள் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தொழிற்பயிற்சி நிலைய முதல்வர் திரு எஸ் நவநீதன் எமது செய்திப்பிரிவிடம் பேசுகையில்,
2: மன்னச்சநல்லூர்

0: அரசு தொழில் பயிற்சி நிலையத்தில் இண்டஸ்ட்ரீஸ் ரோபோட்டிக்ஸ் அண்ட் டிஜிட்டல் மேனுபேக்சரிங் டெக்னீஷியன், ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனர் டெக்னீஷியன் உள்ளிட்ட ஓராண்டு ஈராண்டு தொழிற்பிரிவுகளுக்கு நடப்பு ஆண்டுக்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற கட்டுமான தொழிலாளர்கள், நல வாரிய உறுப்பினர்களின் வாரிசுகள் மற்றும் அவர்களை சார்ந்திருப்பவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
1: ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று ஜப்பான் துனிஷியாவை 4-0 என்ற கோல் கணக்கிலும், ஜெர்மனி ஐவரி கோஸ்டை 2-1 என்ற கோல் கணக்கிலும் வென்றன. ஈக்வடார் கிரோஷாவ் இடையேயான போட்டி டிராவில் முடிவடைந்தது. ஸ்பெயின் சவுதி அரேபியாவை இன்றிரவு எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 1 மணிக்கு.
2: இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸ்.
3: குறள் அமுதம் தெரிந்து செயல் வகை 47ஆம் அதிகாரம் 2வது குறட்பா.

தொழில் தெரிந்த நண்பர்களோடு கலந்து எதையும் ஆராய்ந்து செய்பவர்க்கு முடிவதற்கு அரிய பொருள் என்று சொல்லக்கூடியது யாதொன்றுமே இல்லை.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: இன்னைக்கு உலகமே காலநிலை மாற்றத்துக்கு ஒரு தீர்வை தேடிட்டு இருக்கு. அதிகமான மரங்களை நடுறதே இதுக்கு தீர்வா அமையும் அப்படின்னு நம்பப்படுது. அப்படியே அதை செயல்படுத்தி மரத்தை நட்டு நம்மளோட பங்களிப்பை செய்யலாம். ஆனா மரக்கன்றுகளை நடுறது பெருசுல்ல, நட்ட பிறகு அவங்க வளரக்கூடிய முறை பராமரிப்புக்கு கவனம் செலுத்துறது அப்படிங்கிறது ரொம்பவும் அவசியமானது. அத கொஞ்சம் கூட குறையாம பாதுகாத்துட்டு வர்ற ஒருத்தரை பத்தி இன்னைக்கு நாம தெரிஞ்சு போறோம். அவரை பத்தி நமக்கு சொல்ல இருக்கிறாரு மேனாள் இந்திய வனப்பணி அலுவலர் வி சுந்தரராஜு அவர்கள்.
3: அன்புடையீர் வணக்கம். இன்று நாம் பேச போகும் பசுமை போராளி மரங்களை வளர்க்கும் பேருந்து நடத்துனர் மாரிமுத்து யோகநாதன். ஒவ்வொரு நாளும் தமிழ்நாடு அரசு பேருந்தில் விசில் ஊதி பயணிகளுக்கு சீட்டு கொடுத்து புன்னகையோடு சேவை செய்கின்றார் ஒரு சாதாரண மனிதர். ஆனால் பணிநேரம் முடிந்தவுடன் அவர் மேற்கொள்வது ஒரு மகத்தான செயல். ஆம், அதுதான் மரம் நடுதல். கடந்த பல தசாப்தங்களாக கோயம்புத்தூரைச் சேர்ந்த பேருந்து நடத்துனர் மாரிமுத்து யோகநாதன் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் 300,000 மேற்பட்ட மரங்களை நட்டு வளர்த்துள்ளார். ஒரு சாதாரண குடிமகனும் மிகச்சிறந்த மாற்றத்தை உருவாக்க முடியும் என்பதை அவரது வாழ்க்கை நிரூபிக்கின்றது. மாரிமுத்து யோகநாதன் அவர்கள் தமிழ்நாட்டின் மயிலாடுதுறையில் பிறந்தவர். அவரது தந்தை வனத்துறையில் பணியாற்றியதால் சிறுவயதிலேயே காடுகளுக்குள் செல்லும் வாய்ப்பு கிடைத்தது. உயர்ந்த மரங்கள், பறவைகளின் குரல்கள், இயற்கையின் அமைதி, இவை அனைத்தும் அவரது மனதில் ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தின. ஆனால் வளர்ந்த பின் காடுகள் குறைவதையும் மலைகள் வெறிச்சோடுவதையும் ஆறுகள் வற்றுவதையும் அவர் கவலையோடு கண்டார். இதை தடுக்க என்ன செய்யலாம் என்ற கேள்வியே அவரை வாழ்நாள் பணி நோக்கி அழைத்துச் சென்றது. 1987 தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் நடத்துனராக பணியில் சேர்ந்தார். வேலை காரணமாக நகரங்கள், கிராமங்கள், மலை பாதைகள், சாலையோர பகுதிகள் அனைத்தையும் தினமும் கண்டார். எங்கு வெறிச்சோடி நிலம் தெரிந்ததோ அங்கு மரம் நட வேண்டும் என்ற எண்ணம் எழுந்தது. பணிநேரம் முடிந்த பின் பேருந்து நிலையங்கள், பள்ளி வளாகங்கள், சாலையோரங்கள், காலியான நிலப்பரப்புகள், மலைச்சரிவுகள் என எங்கு இடம் கிடைத்ததோ அங்கு செடிகளை நட்டார். சில சமயங்களில் பேருந்திலேயே கன்றுகளை எடுத்து சென்று விருப்பமுள்ள பயணிகளுக்கு இலவசமாக வழங்கினார். தனது சம்பளத்தின் பெரும்பகுதியை மரக்கன்றுகள் வாங்க செலவிட்டார். கூடுதல் நேரம் வேலை செய்து அதிலிருந்து கிடைத்த வருமானத்தையும் மரங்கள் நடுவதற்கே பயன்படுத்தினார். யோகநாதன் மேற்கொண்ட மரம் நடும் பணி ஒரு பொழுதுபோக்கு அல்ல, அது ஒரு சமூக இயக்கமாக மாறியது. பதவி உயர்வு வாய்ப்புகள் வந்தபோதும் ஏற்கவில்லை, ஏனெனில் பேருந்து பயணம் மக்களையும் நிலத்தையும் இணைக்கும் பாலம் என்று அவர் கருதினார். இன்று வரை 300,000 மேற்பட்ட மரங்களை நட்டு பாதுகாத்துள்ளார். அவர் மரம் நட்டுவிட்டு மறைவதில்லை. மீண்டும் சென்று நீர் ஊற்றுகின்றார். கன்றுகள் உயிரோடு வளரும் வரை கவனிக்கின்றார். உள்ளூர் மக்களையும் அதை பாதுகாக்க தூண்டுகின்றார். அவர் மரங்கள் நட்ட இடங்கள் அரசு பள்ளிகள், ரயில் நிலையங்கள், காடுகளின் எல்லைப் பகுதிகள், நகர பூங்காக்கள், சாலையோரங்கள், மலைச்சரிவுகள், கோயில் மற்றும் தேவாலய வளாகங்கள். ஒவ்வொரு மரமும் அவரது அமைதியான போராட்டத்தின் உயிருள்ள நினைவு.

சின்னமாக நிற்கின்றது. ஒரு கையில் சீட்டு கொடுக்கும் கருவியும் மற்ற கையில் ஒரு கன்றும் ஏந்தியபடி அவர் நடத்துவது வெறும் பேருந்தை மட்டுமல்ல, அது பசுமை நோக்கிய ஒரு மனிதகுல பயணம். எங்கிருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒவ்வொருவரும் ஒரு பசுமை போராளியாக முடியும் என்பதே அவரது வாழ்வு நமக்கு வழங்கும் செய்தி. நன்றி, வணக்கம்.

நமது திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று நண்பகல் 1 மணிக்கு காவிய கானங்களின் சங்கமமாய் மதுரகீதம் 1:45 மாநில செய்திகள். இரண்டு 15 வேளாண் அரங்கத்தில் பயிர்களுக்கு சரிவிகித உரமளித்தலின் முக்கியத்துவம் குறித்து உரை வழங்குகிறார் அரியலூர் வேளாண்மை அறிவியல் நிலைய தலைவர் டாக்டர் ஜி அழகுகண்ணன் அவர்கள். 2:30 செய்திமலர், 3 மணிக்கு இசைத்தூரல், 4 மணிக்கு வசந்தன் கோவின் வண்ணக் கோலங்களில் குறுக்கெழுத்து போட்டி, 4:30 திருச்சி ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனையின் வண்ணக் கோலங்கள், 5 மணிக்கு பொன்மாலை, 6 மணிக்கு ஆரவாரம், 6:15 நலம் தரும் யோகா, யோகா ஆசிரியர் எம் சாய்ராபானு அவர்கள் தரும் தகவல்களுடன் கேட்டு ரசிக்கலாம். ஆறு 40 மான்செஸ்டரில் உள்ள ஓல்ட் டிரான்ஸ்போர்ட் கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கிடையே நடைபெறும் ICC மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை போட்டியின் நேர்முக வர்ணனை ஆட்ட நேர இறுதி வரை கேட்டு ரசிக்கலாம்.

0: நேர்களை இன்று மாலை 4 மணிக்கு வனக்கலங்கள் நிகழ்ச்சியில குறுக்கெழுத்து போட்டியில நீங்களும் விளையாடலாம் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா 240 அப்படிங்கிற இந்த எண்ணில் அழைக்கலாம். திருச்சியோட முன்னிணைப்பு என்னான 0431 அப்படிங்கிற இந்த எண்ணையும் சேர்த்து அழைக்க மறக்காதீங்க. குறுக்கெழுத்து போட்டி விளையாட ஒரே ஒரு விதிமுறைதான் எப்பவும் போல இருக்கு. கட்டங்கள் போட்டுட்டு நீங்க விளையாட வரணும், அப்பதான் கேட்கிற கேள்விகளுக்கான பதில் அதில் நிரப்பி வெற்றியாளராக முடியும். கட்டங்கள் போடாமல் நாங்கள் விளையாட வரோம் அப்படின்னீங்கன்னா வெற்றி வாய்ப்பு நமக்கு ரொம்பவே குறைவு. ஏன்னா கேள்வி கேட்கிற நேரமும் அதிகமாயிரும் அப்படிங்கறத நினைவில் வச்சுக்கோங்க நேர்களே. நேரம் 12:10. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்களின் கேட்கலாம்.
1: ஆல் இந்தியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். சூரியகாந்தி நிகழ்ச்சியில்
2: செல்லமே நாடகம் எழுதியவர் நாகை எம்பி வீரப்பா அவர்கள்.
3: எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு குகதண்டபாணி, என் மனைவி அன்னபூரணி, எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். நான் ஒரு பிரைவேட் கம்பெனியில வேலை செய்யறேங்க. உங்க வீட்டுல நீங்க எல்லாம் நாய் வளர்த்திருப்பீங்க, கிளி வளர்த்திருப்பீங்க, ஏன் செல்லமா எலி கூட வளர்த்திருப்பீங்க. ஆனா என் கதை கொஞ்சம் வித்தியாசமானதுங்க. என் ஒரே பையனோட பிடிவாதத்தால வீட்டுல ஒரு குரங்க வளர்த்தங்க. அது பேரு செல்லம். அந்த நாட்கள் நான் செல்லத்தை வளர்த்த கதைய நீங்களும் கேளுங்க. அன்னபூரணி, அண்ணா
4: என்னங்க,
3: நம்ம செல்லத்துக்கு காலையில சாப்பிடறதுக்கு ஏதாவது குடுத்தியா? காலையில இருந்து கத்திக்கிட்டே இருக்குது.
4: எதுக்குமே இன்னும் ஒன்னும் குடுக்கலீங்க. இதா குடுக்கறேன்.

0: சார் போஸ்ட்.
1: யாருக்குப்பா?
0: உங்களுக்கு தான் சார்.
1: உங்களுக்கு என்ன?
0: கோதண்டபாணிக்கு. குரங்கு கோதண்டபாணிக்கு.
1: ரோட்ல நின்றுகிட்டு மானத்தை வாங்குறானு.
2: சார் சார்,
1: யாரு?
2: கோதண்டபாணி சார. என்னது சத்தத்தையே காணா சார்? குரங்கு கோதண்டபாணி சார், கேபிளுக்கு பணம் கொடுங்க சார்.
1: நல்லா கூப்பிடுறானுங்கய்யா என் பேர். வீட்டுல ஒரு குரங்கு வளர்க்க போய்
3: எங்க இப்படி சலிச்சுக்கிறீங்க? கோதண்டபாணி குரங்குன்னு சொன்னாதாங்க தப்பு. குரங்கு கோதண்டபாணின்னு தானே கூப்பிடுறாங்க.
1: அன்னபூரணி, நீ மட்டும்தான் பாக்கி. இப்ப நீயுமா எப்படியோ என்ன குரங்குன்னு சொல்லி ஓ ஆசை தீர்த்துக்கிட்டீல்ல.
3: இதெல்லாம் சொல்லித்தான் தெரியணுமாக்கும்.
1: போதும், நிறுத்திக்க. ஆமா, பொண்ணு பார்க்க வர்ற மாப்பிள்ள வீட்டுக்காரங்களுக்கு டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணிட்டியா?
3: வெஜிடபிள் கட்லட்டும் வெங்காய பஜ்ஜியும் செய்யலான்னு இருந்தேங்க. இது ரெண்டுமே மாப்பிள்ள பையனுக்கு பிடிக்காதா, அதனால கோதுமை அல்வாவும் மசால் வடையும் செய்யலான்னு இருக்கேன். மசால் வடைன்னா மாப்பிள்ளைக்கு ரொம்ப உயிரா.
1: ஓஹோ, வீட்டுக்கு மாப்பிள்ள வர்றதுக்கு முன்னாடியே அவருக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு வைக்கிற.
3: என்ன பெருமூச்சு?
1: ஒண்ணு இல்ல, 22 வருஷத்துக்கு முன்னாடி நான் உன்ன பொண்ணு பார்க்க வந்ததை நினைச்சுக்கிட்டேன். தட்டுல கேவலம் பொறி உருண்டையும் பஞ்சு மிட்டாயும் எல்லாம் வச்சு கொடுத்தீங்க.
3: என்னங்க பண்றது, நீங்க திடீர்னு வந்துட்டீங்க, எங்களுக்கு கையும் ஓடல காலும் ஓடல, ஒன்னும் செய்ய முடியல. அதனால எங்க டாமிக்கு வச்சிருந்த பொறி உருண்டைய உங்களுக்கு வச்சு சமாளிச்சோம். பாவங்க டாமி, அன்னைக்கு பூரு பட்னியாவே இருந்துச்சுங்க.
1: அண்ணா, அது பொறி உருண்டை இல்ல, என்ன புடிக்க நீங்க வச்ச பொறி உருண்டைன்னு அப்பவே எனக்கு உரைக்காம போச்சு. அண்ணா, மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க போல இருக்கு. நீ உள்ள போ, நான் வெளியில போறேன்.
3: என்னங்க?
1: அட, வாசலுக்கு போய் அவங்களை கூட்டிட்டு வர்றேன்னு சொன்னேன்.
4: சார் வணக்கம. வணக்கம், வாங்க.
5: வணக்கம்.
4: வாங்க தம்பி. வணக்கம்.
5: வணக்கம். வணக்கம்.
4: உள்ள வாங்க தம்பி. 4 மணிக்கு வர்றேன்னு சொன்னீங்க, கரெக்டா 4 மணிக்கு வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம்.
5: என் பேரு சபாபதி, இது என் ஒரே பையன் அம்பிகாபதி, இவனுக்கு தான் பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம்.
4: இது என் மனைவி அன்னபூரணி, மகன் தாண்டுங்கிற தாண்டவராயன், ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு இருக்கான்.
6: அப்பா, பயமா இருக்குதுப்பா. சும்மா இல்ல, வீட்டுல நுழைஞ்சதுமே டிக்கெட் வாங்காம வண்டலூர் ஜூல நுழைஞ்ச மாதிரி பிலி. கிளி புறா மைனா முயல்னு எல்லாம் இருக்கும் போல இருக்க.
7: அப்பா, இடையில ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுப்பா.
6: ஆமாப்பா, ஏதோ குரங்கு மாதிரி.
4: குரங்கு மாதிரி இல்ல சார், அது குரங்கு தான், பேரு செல்லம்.
7: அப்பா குரங்கு. அப்பா
5: பயப்படாத, நான் இருக்கல.
4: ஆமா சார், உங்களை பார்த்ததுல இருந்து அது ரொம்ப குஷி ஆயிடுச்சு. உங்க ரெண்டு பேரையும் செல்லத்துக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு போல இருக்கு, இல்லடா செல்லம்?
7: அப்பா உடனே சத்தம் போடுதுப்பா.
5: ஏண்டா நீ வேற? இந்த பாருங்க கோதண்டபாணி, குரங்கு எல்லாம் வீட்டுல வளர்க்கலாமா?
4: சார், என் பையன் தாண்டவராயன ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன் சார். ஸ்கூல்ல டீச்சர் குரங்கும் குள்ளாயும் பாடம் நடத்தினதுல இருந்து அவனுக்கு குரங்கு மேல ஆசை வந்து வணக்கணும்னு அடம் பிடிச்சான், அழுதான், ஒரு வாரம் ஜுரத்துல கூட படுத்துட்டான் சார். உயிருக்கு ஆபத்துன்னு டாக்டர்னு சொல்லிட்டாங்க. ஒரே பையன் சார், வேற வழி இல்லாம தான் குரங்கையும் கூண்டையும் வாங்கிட்டேன் சார்.
5: அதெல்லாம் சரி சார், குரங்கெல்லாம் கூட்டமா ஒத்துமையா காட்டுல சுதந்திரமா வாழக்கூடிய ஜீவன்கள், அத

0: கூண்ட அடைச்சு போட்டு வேடிக்கை பாக்குறீங்களே சார், என்ன நியாயம் சார்? சரி சரி, பொண்ண வர சொல்லுங்க.
1: அண்ணா கோப்ப வர சொல்லு.
0: எனது கோப்பா? அது ஆபீஸ்ல தானே, அது ஏன் இங்க?
1: கோப்புங்கிறது என் பொண்ணோட பேரு சார், அதாவது கோப்பெரும் தேவி.
0: ஓஹோ அப்படியா?
1: தம்பி தம்பி தம்பி, நீங்க பயப்படாதீங்க தம்பி, அது உங்களை ஒண்ணுமே பண்ணாது. கோப்ப பார்த்த உடனே அது குஷி ஆயிடுச்சு. அதுதான்
0: வா இப்படி உட்காரு. அப்பா அம்பிகாபதி பொண்ண நல்லா பாத்துக்க.
1: அப்பா சபாபதி தானே, மகன் தானே அம்பிகாபதி?
0: ஆமா, அதுக்கு என்ன?
1: நீங்க அப்பா அம்பிகாபதினு சொன்னீங்களே, அதுதான்
0: சார். கொஞ்சம்
1: சாரி சார்.
0: என்ன அம்பிகாபதி, பொண்ண புடிச்சிருக்கா?
2: வா போங்கப்பா. என்ன
0: விடுறா? இந்த பாருங்க கோதண்டபாணி, எங்களுக்கு உங்க பொண்ண மருமகளா ஏத்துக்க பூரண சம்மதம்.
1: ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம்.
0: ஆனா ஒரு முக்கியமான கண்டிஷன்.
1: என்ன சார்?
0: ஏன் பையன் உங்க மருமகனா வரணும்னா, இந்த குரங்கு உங்க வீட்டுல இருக்க கூடாது சொல்லிட்டேன்.
1: ஏன் சார்?
0: ஏற்கனவே உங்க பேரு குரங்கு கோதண்டான்னு கேள்விப்பட்டேன். ஏன் பையன் உங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்தானா, முதல்ல குரங்கு கோதண்ட மாப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாள்ல அதுவே குரங்கு மாப்பிள்ள குரங்கு மாப்பிள்ளைன்னு ஆயிடும்
1: சார்.
0: அதுவும் இல்லாம என் பையனுக்கு குரங்குன்னா ரொம்ப பயம் பாத்தீங்கல்ல. இந்த பாருங்க, குரங்கா மாப்பிள்ளையா முடிவு பண்ணிக்கங்க
1: சார்.
2: பாப்பா பாப்பா பாப்பா,
0: என்னடா நீ வேற அலறிக்கிட்டே இருக்க.

0: என்ன
1: ஏன் இவ்வளவு பதட்டமா பறந்து வர்ற?
0: எங்க நடக்க கூடாதது நடந்துருச்சுங்க.
1: யாரு படுத்த படுக்கையா இருந்த உங்க பாட்டி நடந்துட்டாங்களா?
0: ஐயோ அது இல்லீங்க.
1: அப்புறம்
0: நம்ம செல்லத்தை குளிப்பாட்ட சொல்லி தாண்டவராயன் போன் பண்ணாங்க.
1: சரி,
0: அதுக்காக நம்ம கிணத்தடிக்கு அத கூட்டிட்டு போனீங்க. அங்க அங்க பக்கத்து வீட்டு ரவுடி ராசு, ரவுடி ராசு,
1: ஐயோ எல்லாமே போச்சா போச்சா, கடவுளே கடவுளே.
0: ஐயோ அட முழுசா கேளுங்க, ரவுடி ராசு பொண்டாட்டி பானுமதியும் குளிக்க வந்தவ அவ போட்டிருந்த மோதிரத்தை கலட்டி துணி துவைக்கிற மேடையில வச்சிருந்தாங்க.
1: சரி,
0: அப்போ நம்ம செல்லும் அந்த மோதிரத்தை துவக்கிட்டு வந்துருச்சுங்க.
1: அப்படியா? அந்த மோதிரத்தை காமி அண்ணோ, எத்தனை பவுன் தேரும்?
0: ஐயோ அல்பமா பேசாதீங்க. குரங்கு மோதிரத்தை எடுத்தத நான் பார்த்தேன், ஆனா எங்க போட்டுச்சுன்னு தெரியலீங்க. பானுமதி வேற அழுதுகிட்டே இருக்காங்க. அவ புருஷன் கோபமா செஞ்சு போட்ட மோதிரமா அது?
1: அது என்ன கோபமே செஞ்சு போட்ட மோதிரம்? எல்லாரும் ஆசையா தானே செஞ்சு போடுவாங்க.
0: மோதிரம் வேணும்னு பானுமதி அழுது அடம் பிடிச்சிருக்கா. ரவுடி ராசு அவன் நச்சரிப்பு தாங்காம கோபமா செஞ்சு போட்ட மோதிரமா 70,000 போச்சேன்னு அழுவுறாங்க.
1: என்னது 70,000?
0: என்னங்க என்னங்க? ஐயோ இவர் மயக்காயிட்டாரே. என்னங்க என்னங்க எழுந்திரிங்க.
1: 70,000?
0: ஆமாங்க, அது வைர மோதிரமாங்க. அது கூட பரவாயில்லைங்க, பக்கத்து வீட்டுல அருவாள் தீட்டுற சத்தம் வேற கேக்குதுங்க.
1: சரி சரி, இன்னையோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. கொஞ்ச நேரத்துல ரவுடி ராசு தீட்டுன அருவாளோட வந்து அண்ணா அண்ணா சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி விட்டுருவோம்.

0: ராமச்சந்திரா, இது போய் அதை எதுக்கு தூக்கிட்டு வந்தது?
1: மனைவி கிட்ட கேட்டா எப்படியா? உன் மங்கி கிட்ட கேளு.
0: சார், ரெண்டு பேத்துக்குமே பதில் தெரியாது சார்.
1: கோலண்டா, நான் யாரு தெரியுமா? பெரிய ரவுடியா? நான் அருவாள் எடுத்தேன்னு வச்சுக்க, ரத்தத்தை பார்க்காம கீழே வைக்கவே மாட்டேன். அட்லீஸ்ட் ஒரு கோழி ரத்தம் மாதிரி பார்க்காம கீழே வைக்க
0: மாட்டேன்.
1: குரங்கு என் பொண்டாட்டி போட்டிருந்த வயல மோதிரத்தை தூக்கிட்டு போனத உன் பொண்டாட்டி பாத்துருக்கா
0: சார்.
1: அதை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துச்சா?
0: சிவ சிவா.
1: இல்ல நினைச்சு வாயில போட்டு முழுகிச்சு தெரியாது. அதனால நீ என்ன பண்ற? நீ வாங்கின விலைய விட 10 ரூபா கூட வச்சு அதை எங்கிட்ட வித்துரு.
0: சார், ரவுடி சார், அதை வாங்கி நீங்க என்ன சார் பண்ண போறீங்க?
1: அட குரங்க வளர்க்கிற குரங்கு, அதை வச்சு நான் என்ன வித்தையா காட்ட போறேன்
0: சார்?
1: வயித்த கிழிச்சு வயலம் மோதிரத்தை எடுக்க போறையா
0: சார்? அது மோதிரத்தை வாயில தான் போட்டிருக்கும்னு எப்படி ரவுடி சார் சொல்றீங்க?
1: ஏயா, இத்தனை வருஷம் குரங்கு கூட குடுத்தனம் பண்றிய, அது புத்தி உனக்கு தெரியாதா? கையில எது கிடைச்சாலும் அது உடனே வாயில தயா போட்டுக்க, வாயில தயா போட்டுக்க
0: சார். குரங்குக்கு அதெல்லாம் தெரியாது சார்.
1: நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லிருக்கேன், வீட்டுல குரங்க வளர்க்காத, குரங்க வளர்க்காத. காட்டுல விட்டுன்னு சொன்னே கேட்டியா? நீ
0: சார்,
1: அது சேட்டை இப்ப காட்டிச்சு பத்தியா? சேட்டை பண்ணாதான் உன்னை பெத்து வித்திக்கல, அப்புறம் இது எதுக்குயா
0: சார்?
1: தோபா, உனக்கு 2 நாள் டைம் தரேன், 3 டேஸ். ஒன்னு 70,000 பணம் வரணும், இல்ல குரங்கு எங்கிட்ட வரணும், ரெண்டும் இல்லன்னா.
0: சார், ரவுடி சார், கழுத்துக்கு கத்தி வருமா சார்?
1: இல்ல, குரங்கு அழைக்கிறேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி உன் வீட்டுக்கு போலீஸ் வரும்
0: சார்.
1: ஓ குரங்கு குழந்தம், முடிவு பண்ணிக்க, பணமா குரங்கா போலீஸா? ஏ புரியல, தமிழ்ல சொல்றேன்னா கேட்டுக்கோ. மணியா, மங்கியா, போலீஸா
0: சார்?
1: ஒரு குழந்தைனாலாம் வாழைப்பழ தோல கீழே போட்டிருக்காங்க, வலிக்கிட்டு விழுந்தெல்லாம்

0: என்னங்க இன்னைக்கு சீக்கிரமே ஆபீஸ்ல இருந்து வந்துட்டீங்க, என்ன விசேஷம்?
1: அண்ணா, இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு எங்க மேனேஜர் நம்ம வீட்டுக்கு வர்றேன்னு சொல்லிருக்காரு.
0: உங்க மேனேஜர் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வர்றாரு?
1: எங்க ஆபீஸ் மேனேஜர் அடுத்த வீட்டுக்கு வர முடியாது, அதுதான் நம்ம வீட்டுக்கு வர்றாரு. இங்க பாருண்ணா, அவர் தீவிரமான அனுமார் பக்தர். ஆபீஸ்ல எவனோ பேச்சுவாக்கல என்ன குரங்கு கோதண்டன்னு சொல்லிருக்கான். அத பத்தி அவர் அக்கம் பக்கத்துல விசாரிச்சிருக்காரு. நம்ம வீட்டுல நாம ஒரு குரங்கு வளர்க்கறது தெரிஞ்சதுல இருந்து அவருக்கு என் மேல தனி மரியாதை. அதனால அண்ணா, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ரொம்ப நாள் பெண்டிங்கா இருந்த என் ப்ரமோஷனை கரெக்ட் பண்ணிடணும்.
0: என்னங்க, குரங்கு வளர்க்கதால நம்ம வீட்டுல ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு சொல்லுங்க. அதிர்ஷ்டக்கா.

0: மகிழ்ச்சி இல்லைங்க.
1: அண்ணா, உன் புருஷனை ஆபீஸரா பாக்கணும்னு ஆசைப்பட்டியல்ல?
0: ஆமாங்க.
1: அது இப்ப நடக்க போகுது.
0: அதிர்ஷ்டக்கார குரங்கு.
1: சார் வாங்க, சார் வாங்க, வாங்க சார். வணக்கம், உட்காருங்க சார்.
2: என்ன மிஸ்டர் கோதண்டம், எப்படி இருக்கீங்க?
1: இது வரைக்கும் நல்லா தான் சார் இருக்கேன். இனி எப்படி இருப்பேங்கிறது உங்க கையில தான் சார் இருக்கு.
2: கோதண்டம், நல்லா பேசுறீங்க, நல்லா ஒர்க் பண்றீங்க. ஆனா உங்க பாஸ்ட் ரெக்கார்ட்ஸை பார்த்தப்போ கொஞ்ச நாளாவே நீங்க ஆபீஸுக்கு லேட்டா வர்றதாகவும் அதனால ப்ரமோஷனை தள்ளி போடணும்னு ரிமார்க்ஸ் எழுதியிருக்காங்க.
1: சார்,

0: தள்ளி போடணும்னு ரிமார்க்ஸ் எழுதியிருக்காங்க.
1: சார், நான் லேட்டா வர்றது உண்மைதான் சார், ஆனா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு சார்.
0: லேட்டா வர்றதே தப்பு, அத நியாயப்படுத்தி பேசுறீங்களே கோதண்டம், இட் இஸ் பேட்
1: சார். மன்னிக்கணும், நான் என் வீட்டில் ஒரு குரங்கு வளர்த்துட்டு இருக்கேன்.
2: ஆஞ்சனையா, ஆஞ்சனையா, ஹனுமந்தையா, ராமதூதா.
1: சார், அதை காலையில குளிப்பாட்டி மொட்டை மாடியில வாக்கிங் கூட்டிட்டு போய் அதுக்கு சாப்பாடு பழம் பட்டாணி எல்லாம் போட்டுட்டு ஆபீஸ் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு சார். சார், இதை வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட பிரச்சனையை சமாளிக்க வேண்டி இருக்கு சார்.
0: சார் சார் சார், அப்படிதான் சொல்லக்கூடாது.
2: ஆஞ்சனையா, ஹனுமந்தையா, ராமதூதா.
0: கோதண்ட சார், நான் இன்னைக்கு உயிரோட நல்ல நிலைமையில இருக்க ஒரு குரங்கு தான் சார் காரணம்.
1: நிஜமாவா சார்?
0: ஆமா, என் தாய் மாமா ஒரு ரவுடி, அவர் பொண்ணு அதான் என்னோட முறை பொண்ணு, அவரை விட பெரிய ரவுடி. அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்ன வற்புறுத்தினாரு எங்க மாமா, நான் மறுத்துட்டேன். ஒரு நாள் 10 ரவுடிகளை வச்சு என்ன கடத்திக்கிட்டு போய் ஒரு மலைக்கோயில வச்சு கட்டாய கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணினாங்க. சரியா தாலி கட்ட போற நேரத்துல ஆஞ்சனேயா, ஹனுமந்தையா, ஆஞ்சனேயா,
1: சார் சார் சார், ராமதூதா சார், சார் சஸ்பென்ஸ் வைக்காம சொல்லுங்க சார், சொல்லுங்க சார்.
0: எங்கிருந்தோ வந்த குரங்கு அவங்க கையில இருந்த தாலியை பிடிங்கிட்டு ஓடிடுச்சு. அது வரைக்கும் என்ன பிடிச்சுக்கிட்டு இருந்த ரவுடிங்க குரங்க பிடிக்க ஓட அவங்க பிடியில இருந்து நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். அன்னிலே இருந்து ஆஞ்சநேய பக்தனா வாழ்க்கைய நிம்மதியா நடத்திக்கிட்டு வர.
1: அற்புதம் சார், அற்புதம்.
0: கோதண்ட சார், அந்த நன்றி கடனுக்காக எங்க குரங்க பார்த்தாலும் உடனே வாழைப்பழம் வாங்கி போடுவேன். உங்க குரங்குக்கும் ஒரு சீப்பு பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன், கொடுக்கலாமா?
1: தாராளமா சார், தாராளமா. உங்க கையாலேயே கொடுங்க சார். பாருங்க சார், பாருங்க சார், உங்களை பார்த்ததும் பாசத்தோட செல்ல எப்படி ஓடு வருது பாத்துக்கலாம் சார்.
0: வாழைப்பழம் போட்டு ரொம்ப நாளாச்சோ, இவ்வளவு வேகமா வருது.
1: தெரியுமா
0: என்ன அதுக்கிட்டு போய்
1: மும்பை
0: போகணும்.
1: என்னத்தையா
0: போட்டுச்சு? ஒரு கார்ட புடுங்கி ரெண்டு கார்ட போட்டு இருக்கு, இங்க பாரியா
1: சார். ஆமா சார், ஆமா சார், சார் சார், மன்னிச்சுங்க சார், கோச்சுக்காதீங்க சார்.
0: இங்க பாரியா கோதண்டம், இது என்ன தெரியுதா?
1: தெரியுது சார், கவர் சார்.
0: சாதாரண கவர் இல்லையா, ஓம் ப்ரமோஷனுக்கு நான் அடிச்சு வச்சிருக்கிற ரெக்கமெண்டேஷன் லெட்டர் இருக்கிற கவர் இது.
1: ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப நன்றிங்க சார.
0: நன்றியா? ஓம் குரங்கு ஏன் ஏடிஎம் கார்டை ரெண்டா உடைச்சதுல, இங்க பார், இதோ பார் கோதண்டம், ஓம் ப்ரமோஷன் லெட்டரை நாரா கிழிக்கிறேன். உனக்கு இந்த ஜென்மத்தில இல்லையா, எந்த ஜென்மத்திலையும் இனி ப்ரமோஷனே கிடைக்காதயா, ப்ரமோஷன் கிடைக்காது
1: சார். சார் நில்லுங்க சார், நில்லுங்க சார், சார்.

0: வாழ்க்கையே இருட்டா போயிடும் போலருக்கே அண்ணா.
1: ஏங்க இப்படி எல்லாம் நடக்குது?
0: கோப்பு கல்யாணம் அப்படியே நிக்குது. வைர மோதிரத்தால 70,000 ரூபாய் போச்சு. இப்போ என் ப்ரமோஷனும் ஒண்ணும் இல்லைன்னு ஆயிடுச்சு. அண்டவா
1: எங்க நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க.
0: சொல்லு.
1: காட்டுல தான் கூட்டத்தோட சுதந்திரமா வாழ்க்கை நடத்துற குரங்க கூண்டுல போட்டு அடைச்சு வைக்கிறது என் மனசுக்கு சரியா படலீங்க. தெய்வ குத்தமா போயிருங்க. எதுக்கும் நாம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரலாங்களா?
0: நானும் அப்படித்தான் முடிவு பண்ணிருக்கேன். சரி தூங்கு, நாளைக்கு பார்க்கலாம்.
1: சரிங்க.
0: ஏம்பா ஆட்டோ, ஆட்டோ ஜெபா.
1: ஏங்க நாம எங்க போறோம்?
0: இதய முதியோர் இடத்துக்கு போகணும். எவ்வளவு கேக்குற? 60-ஆ 50 வாங்கிக்க.
1: மாமாவ பாக்க போறோமா?
0: ஆமா அண்ணா. அப்பா
2: யாரு? கோதண்டமா? ஏன் மக கோதண்டமா?
0: ஆமாங்கப்பா. எப்படிப்பா இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு. நீ நல்லா இருக்கியப்பா?
0: இருக்கப்பா.
2: ரொம்ப இளைச்சி போயிட்டிய. என்னம்மா அன்னபூரணி, நல்லா இருக்கியாமா?
1: இருக்கேன் மாமா.
2: கோப்பு தாண்டு எல்லாரும் நல்லா இருக்காங்களா?
1: நல்லா இருக்காங்க மாமா.
2: ஆமா, உன் மக அடம் பிடிச்சான்னு ஒரு குரங்க வாங்கிட்டு வந்து கூண்டில் அடைச்சி வீட்டில் வளர்த்திய, அது நல்லா இருக்காப்பா?
0: அதனாலதான்ப்பா இப்ப ஏகப்பட்ட பிரச்சனை.
2: அப்படியா?
0: கோப்பெரும் தேவிய பொண்ணு பார்க்க வந்தவங்க பொண்ணு பிடிச்சிருக்கு, ஆனா குரங்கு வீட்டில் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க.
2: அப்படியா?
0: பக்கத்து வீட்டு அம்மாவோட வைர மோதிரத்தை தூக்கி எங்கேயோ போட்டுச்சுப்பா, அதனால எனக்கு 70,000 ரூபாய் நஷ்டம்.
2: ஐயோ.
0: என்னை பார்க்க வந்த எங்க ஆபீஸ் மேனேஜரோட ஏடிஎம் கார்டை கடிச்சு துப்பி ரெண்டாக்குனதுனால என் ப்ரமோஷன் நின்னு போச்சுப்பா.
2: கோதண்டா, என் அனுபவத்துல நான் உனக்கு ஒன்னு சொல்லட்டுமா?
0: சொல்லுங்கப்பா.
2: காட்டுல மரத்துக்கு மரம் தாவி தாவி தான் குடும்பம் குட்டியோட ஆடி பாடி சந்தோஷமா இருக்க வேண்டிய குரங்க உன் மகன் ஆசைப்பட்டாங்கிற காரணத்துக்காக அத கூண்டுல அடைச்சி வீட்டுல வளர்க்கிறீ, இது சரியாப்பா? கோதண்டா, வெளியில திரிய வேண்டிய குரங்க வீட்டுல வளர்க்கிறீங்க, ஆனா வீட்டுல வச்சு கடைசி வரைக்கும் காப்பாற்ற வேண்டிய இந்த அப்பாவை முதியோர் இல்லத்துல வச்சு அடைச்சி வச்சிட்டீங்களப்பா.
0: அப்பா,
2: அடைச்சி வச்சிட்டீங்கள, இது நியாயமா? கோதண்டா,
0: அப்பா
2: ஒரு நல்ல நாளா பார்த்து.
0: நானே முடிவு பண்ணிட்டப்பா, ஒரு நல்ல நாளா பார்த்து குரங்க காட்டுல கொண்டு போய் விட்டுட்டு உங்களை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறப்பா.
2: கோதண்டா, நீயா சொல்ற? ரொம்ப சந்தோஷப்பா, ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பா.
0: எங்களை மன்னிச்சிடுங்கப்பா, மன்னிச்சிடுங்க.
2: கோதண்டா,
0: அன்னபூரணி அப்பா காலில் விழு.
1: மாமா எங்களை ஆசீர்வதிங்க. மாமா
2: நீங்க ஏன் பிள்ளைங்கப்பா, ஏன் பிள்ளைங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க.

என்னங்க, நான் குரங்கு வளர்த்த கதையை கேட்டீங்களா? எப்படி இருந்தது? சரி, இப்ப நான் எப்படி இருக்கேன்னு கேளுங்க. என் பொண்ணு கோபெருந்தேவிக்கும் அம்பிகாபதிக்கும் கல்யாணமாயி

0: சந்தோஷமா இருக்காங்க. என் பேரன் பேரு கணேஷ், என் பையன் தாண்டவராயன் படிச்சு முடிக்க போறான். ஒரு நாள் கொல்லப்பக்கத்தை சுத்தம் பண்ணும் போது அந்த வைர மோதிரம் ஒரு இடுக்குல கிடந்ததுங்க. அத ரவுடி ராசு கிட்ட கொடுத்து பணத்தையும் திருப்பி வாங்கிட்டேன். இப்போ நானும் ரவுடி சாரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுங்க. என்னது என் ப்ரமோஷனா? நான் இப்ப மேனேஜருங்க.
1: செல்லமே, நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் நாகை எம்பி வீரப்பா அவர்கள். நடிப்பு கோதண்டபாணி, வேடிச்சிப்பாளையம் பி நடராஜன், அன்னபூரணி, எஸ் வசந்த மீனாட்சி, கோதண்டபாணியின் தந்தை மன்னை ஜெயராமன், சபாபதி வி விஸ்வேஸ்வரன், அம்பிகாபதி ஏ இளமுருகு, ஆபீஸ் மேனேஜர் லக்ஷ்மி பாஸ்கரன், ரவுடி ராசு, தீபம் வனஜா சந்திரகாந்த்.
2: இத்துடன் இன்றைய சூரியகாந்தி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். மனநலத்திற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் யோகா வழிகாட்டுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்திய கடற்படையின் INS துணாகிரி, INS சன்சோதக், INS அக்ரை ஆகிய போர்க்கப்பல்கள் இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டன. இன்று நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை 229,000 பேர் எழுதியிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். ரஷ்ய சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த 24 பேர் தாயகம் திரும்பினர். ஆசிய கராத்தே மகளிர் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் அலிஷா சௌத்ரி தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மனநலத்திற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் யோகா வழிகாட்டுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி கொல்கத்தாவில் நடைபெற்ற யோகாசன நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமின்றி மனநலத்திற்கும் உள் உணர்வை வெளிப்படுத்துவதற்கும் உதவிகரமாக இருப்பதாக கூறினார். ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும் என்று அவர் தெரிவித்தார். யோகாவை பின்பற்றுவதன் மூலம் 40 வயதில் 20 வயது இளைஞர் போலவும், 50 வயதில் 30 வயது போலவும், 70 வயதில் 50 வயது போலவும் செயல்பட முடியும் என்று அவர் கூறினார். சர்வதேச யோகா தினம் உலகெங்கும் உள்ள பல்வேறு நாடுகளில் கொண்டாடப்படும் சமூக நிகழ்வாக உருவெடுத்துள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். யோகா 365 என்ற 100 நாள் இணையதள யோகா பயிற்சி வகுப்பில் 130 நாடுகளைச் சேர்ந்த 30 லட்சம் பேர் பங்கேற்றதாக அவர் கூறினார். ஆரோக்கியமான சமூகத்தால் மட்டுமே நாடு வளர்ச்சியடைய முடியும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். யோகா என்பது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் உருவான உடல் மன ஆன்மீக நலனுக்கான பயிற்சி என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி அவர் எழுதியுள்ள கட்டுரையில் இளம் வயதிலேயே யோகாசன பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். அனைத்து குடிமக்களும், கல்வி நிறுவனங்களும், மருத்துவ அலுவலர்களும், சமூக அமைப்புகளும் யோகாசன முறையை பின்பற்றி பயனடைய வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அந்த கட்டுரையில் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தலைமையில் புதுதில்லியில் உள்ள நாடாளுமன்ற வளாகத்தில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெற்றது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், யோகாவின் மூலம்

0: நேர்மறையான எண்ணங்களை உருவாக்க முடியும் என்று தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்காக ஒவ்வொரு குடிமகனும் பங்காற்றுவதற்கு யோகா ஊக்கசக்தியாக விளங்குவதாக திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் மகாபலிபுரத்தில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்றார். முன்னதாக இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், உடல் மனம் உணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் பயிற்சி முறையாக யோகா அமைந்துள்ளது என்று கூறியுள்ளார். சுகாதாரமான முழுமையான வாழ்விற்கு உதவிடும் பயிற்சி முறையாக யோகா திகழ்கிறது என்றும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி வேலூர் கோட்டை பூங்காவில் மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் யோகாசன பயிற்சியில் ஈடுபட்டனர். யோகாசனம் மூலம் மன வலிமை ஏற்பட்டுள்ளதாக யோகாசன பயிற்சியை மேற்கொண்டவர்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: எல்லா விதமான யோகா கத்துக்கிட்டாங்க. இந்த யோகாவை சொல்லி கொடுத்ததுனால எங்களுக்கு நல்ல ரிலாக்ஸா இருந்துச்சு. இது தினம் தினம் பண்றதுனால உடல் வலிமை மன வலிமை எல்லாமே கூடும். நம்ம மைண்டு எதுக்கும் போகாம படிப்பு மேல மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும். எல்லாரும் இதை டெய்லியும் ஃபாலோ பண்ணுங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப வயசானாலும் நம்ம நல்லா ஸ்ட்ரென்தா வாழ முடியும்.
2: நீங்க வந்து யோகா ட்ரை பண்ணோம், வஜ்ராசனம் அதே போல பத்மாசனம் அதே போல நாசிகாமுத்ராசனம் ட்ரை பண்ணி சில பல பேசிக்ஸான எக்ஸசைஸ் கற்றுக்கிட்டோம். அதே போல மேஜர் எக்ஸசைஸ் பண்ண என்னென்ன ஃபிட்னஸ் கிடைக்கும், மனுஷனுக்கு தேவையானது ரெண்டு மன வலிமை அண்ணன் வந்து மன உறுதி ரெண்டுமே வந்து யோகாவில் கொடுக்க முடியும்னு சொல்லி எங்களுக்கு புரிய வச்சாங்க.
0: தெற்கு ரயில்வே சார்பில் சர்வதேச யோகா தினம் சென்னையில் இன்று கொண்டாடப்பட்டது. தெற்கு ரயில்வேயின் கூடுதல் பொது மேலாளர் திரு விபின்குமார் தலைமையில் நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்ற யோகாசன நிகழ்ச்சியில் ஏராளமான ஊழியர்கள் பங்கேற்றனர். தெற்கு ரயில்வேயின் சென்னை, திருச்சி, மதுரை, சேலம், பாலக்காடு, திருவனந்தபுரம் ரயில்வே கோட்டங்கள் சார்பிலும் சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கப்பல் கட்டுமான துறையில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய கடற்படையின் 3 போர்க் கப்பல்களை இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்து பேசிய அவர், இது தொடர்பாக மத்திய அரசு பல்வேறு கொள்கை முடிவுகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். நாட்டின் கடல்சார் துறை மேம்பாடு அடைவதன் மூலம் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக வாய்ப்புள்ளதாக பிரதமர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் INS தூனாகிரி, INS சன்ஷோதக், INS அக்ரே ஆகிய 3 போர்க்கப்பல்களை இந்திய கடற்படையின் சேவைக்காக திரு நரேந்திர மோடி இணைத்தார். இந்திய கடற்படையின் கப்பல் வடிவமைப்பு வாரியம் அமைத்துள்ள இந்த போர்க்கப்பல் கொல்கத்தாவின் கார்டன் ரீச் கப்பல் கட்டுமான நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டுள்ளது. INS தூனாகிரி போர்க்கப்பலில் பிரம்மோஸ் ஏவுகணை உள்ளிட்ட ஏவுகணைகள் பொருத்தப்பட்டுள்ளன. INS சன்ஷோதக் போர்க்கப்பல் கடலோர மற்றும் ஆழ்கடல் பகுதிகளில் ஆய்வுக்கு பயன்படுத்தப்படும். INS அக்ரே போர்க்கப்பல் நீர்மூழ்கி கப்பலை கண்டறிந்து அழிக்கும் திறன் கொண்டதாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பல்களின் 75% பாகங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டதாக இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது. இந்திய விமானப்படையின் 3 போர்க்கப்பல்களை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்தது கடல்சார் திறன் வளர்ச்சியில் வரலாற்று சிறப்புமிக்க தருணம் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுயசார்பு இந்தியா அடிப்படையில் ராணுவ தளவாடங்கள் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்திய பெருங்கடலில் கடல்சார் பாதுகாப்பிற்காக இந்த போர்க்கப்பல்கள் பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறு நுழைவு தேர்வு இன்று நடைபெறுகிறது. இத்தேர்வை 2,29,000 பேர் எழுதியிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்கள் அச்சமின்றி தேர்வை எழுத வேண்டும் என்று கூறினார். வெளிப்படைத்தன்மையுடனும் பாதுகாப்பாகவும் நீட் தேர்வை நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 நகரங்களிலும் நடைபெறும் இந்த தேர்வு பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5:15 மணி வரை நடைபெறவுள்ளது. பிற்பகல் 1:30 மணி வரை நடைபெறும் மட்டுமே தேர்வு மையத்திற்கு மாணவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று

0: தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், நுழைவுச்சீட்டு மற்றும் புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டையுடன் மாணவர்கள் தேர்வெழுத அனுமதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வெழுத மாணவர்களுக்கான குடிநீர் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாக அந்த முகமை கூறியுள்ளது. ரஷ்ய சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிலிப்பீன்ஸ் நாட்டைச் சேர்ந்த 24 பேர் தாயகம் திரும்பினர். சைபீரிய பகுதியில் உள்ள சிறையில் அடைக்கப்பட்ட இவர்களை விடுவிக்க வேண்டும் என்று பிலிப்பீன்ஸ் அதிபர் பெர்னிடாட் மார்கோஸ் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை கேட்டுக் கொண்டார். இதனையடுத்து கடந்த புதன்கிழமை இவர்களை விடுவிக்க திரு புட்டின் உத்தரவிட்டார். இந்த 24 பேரும் 2 விமானங்களில் இன்று காலை பிலிப்பீன்ஸ் தலைநகர் மணிலா சென்றடைந்தனர். ஆசிய கராத்தே மகளிர் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் அலிஷா சௌத்ரி தங்கப்பதக்கம் வென்றார். இந்தோனேஷியாவின் பாலியில் நடைபெற்ற இப்போட்டியின் 55 கிலோ எடைப்பிரிவில் ஜப்பானின் ரீனா கூடாவை 4-3 என்ற புள்ளிக்கணக்கில் வென்றார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் அன்வி ராத்தோட் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியின் சுகலில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா 4 தங்கம், 1 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஜெர்மனி 2-1 என்ற கோல் கணக்கில் ஐவரி கோஸ்ட் அணியை வென்றது. இதுவரை ஜெர்மனி, மெக்சிகோ, அமெரிக்கா நாடுகளின் அணிகள் நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. முத்தரப்பு கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் இலங்கை ஏ அணிக்கு எதிராக பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்று முன்வரை 34 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 247 ரன் எடுத்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் இப்போட்டி இன்று இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. நேஷனல் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியா இன்று நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மனநலத்திற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் யோகா வழிகாட்டுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்திய கடற்படையின் INS துனாகிரி, INS சன்ஷோதக், INS அக்ரி ஆகிய போர்க்கப்பல்கள் இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டன. இன்று நடைபெற உள்ள நீட் மறுதேர்வை 22,29,000 பேர் எழுதியிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். ரஷ்ய சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிலிப்பீன்ஸ் நாட்டைச் சேர்ந்த 24 பேர் தாயகம் திரும்பினர். ஆசிய கராத்தே மகளிர் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் அலிஷா சௌத்ரி தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இது திருச்சி FM ரெயின்போ 102.1.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
3: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
4: திருச்சி பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் வழங்கும் ஆலய உலாவில்
5: நாளை காலை 10:30 மணிக்கு

0: போகுமே.
1: உலோகத்தில் வடிக்காமல் உயிரில் உதித்த சுயம்பு வடிவமாய் எட்டு கரங்களில் அருள் புரியும் எழில்மிகு நடராஜனின் பேரழகு ஆணி திருமஞ்சன சிறப்பாக கோனேரி ராஜபுரத்தில் இருந்து நேரலை.
0: ருத்ர தாண்டமாடுகின்ற கூட்டணி பயம் ஒடுங்க எங்கள் நேற்று தீண்டி போக வேண்டுமே.
1: எஃப்எம் ரெயின்போ 102.1 இந்நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியோடு
2: ஆகாஷ்வாணி டிச்சி எஃப்எம் 102.1 மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: ஆகாஷ்வாணி திருச்சி FM 102.1 பாப்கார்னர்.

0: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா.
1: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 1 மணி. கேட்கலாம் இனி.
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சத்யநாராயணன். நாடு முழுவதும் ரயில்வே நவீனமயமாக்கல் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இதன்படி 1300 ரயில் நிலையங்களில் மேம்பாட்டுப் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். எல்லைப்பகுதிகளில் ரயில்வே கட்டமைப்பை உருவாக்கும் திட்டத்திற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும், இதன் மூலம் அப்பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு ரயில் இணைப்பு வழங்கப்படுவதோடு தேசிய பாதுகாப்பும் வலுப்படுத்தப்படும் என்றார். MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு நாடு முழுவதும் இன்று பிற்பகல் நடைபெறுகிறது. தமிழகத்தில் சென்னை, கோவை, திருச்சி உள்ளிட்ட 31 மாவட்டங்களில் 307 தேர்வு மையங்களில் நடைபெறும் இத்தேர்வை 142,000 பேர் எழுதுகின்றனர். திருச்சி மாவட்டத்தில் 6,688 பேர் இத்தேர்வை எழுதுகின்றனர். தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கமும் அதனைத் தொடர்ந்த குற்றச்சம்பவங்களும் அதிகரித்து வருவதாக பிஜேபி மாநிலத் தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டம் ஒழுங்கு தொடர்பான பிரச்சினைகளை கையாள்வதற்கு அரசு கால அவகாசம் எடுத்துக் கொள்ளக்கூடாது என்றார். அரசால் கொள்முதல் செய்யப்படும் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாவது தடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகளில் ரீல்ஸ் எடுப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் எச்சரித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணாக்கருக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையிலான செயல்களில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறும் கேட்டுக் கொண்டார். மதுரையில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் இன்று தொடங்கி வைத்தார். சேலம் பேருந்து நிலையத்தில் மாநகராட்சி ஆணையர் திரு லலித் ஆதித்யநீலம் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அங்குள்ள சுகாதார வளாகங்களை தூய்மையாக பராமரிக்க வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்றிரவு 7 மணிக்கு தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மாநில செய்தி அறிக்கை மணி 1:45.

1:03. காலத்தை வென்ற காவிய கானங்களை நேர்களின் கடித வரி விருப்ப கானங்களாக கேட்டு ரசிக்கும் நேரம் இது மதுர கீதம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டு ரசிக்க காத்திருக்க மதுர கீதம் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது ஆனந்த ஜோதி திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் குழுவினருடன் பாடியிருக்கும் பாடல். பாடலுக்கு விருப்பம் கருமண்டபம் தெற்கு தெரு வேலாயுதம் திரவியமலர் துர்கா தேவி தன்விக் விஸ்வா அருண் சந்துரு வீரமுத்து பெரியக்காள் கண்ணன் சிவகாமி குருப்ரியா ஆகியோர்.

0: நாள்பட்ட நோய்களுக்கான கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, முதுகு எலும்பில் ஜவ்வு விலகுதல் போன்ற நோய்களுக்கு அறுவை சிகிச்சை இன்றி குணம் பெற
1: தங்கி சிகிச்சை பெறும் வசதிகளுடன் ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை, சீனிவாச நகர் மற்றும் காட்டூர், திருச்சி.
2: ஒரு மணி எட்டு நிமிடம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் இனி ஒலிக்க இருக்கும் பாடல் படகோட்டி திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் வாலி வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா பாட கேட்கலாம். பாடலுக்கு விருப்பம் பெற்ற வாய்த்தலை நந்தகோபால்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
2: இனி ஒலிக்க இருக்கும் பாடல் ரத்த திலகம் திரைப்படத்திலிருந்து. கே வி மகாதேவன் இசையில் கண்ணதாசன், வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலாவுடன் பாடியிருக்கும் பாடல் கேட்கலாம். பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேர்கள் கூகூர் புகழேந்தி, முத்துலட்சுமி, சந்தோஷ், திருவாணிக்காவல், சிவாஜி, ராமலிங்கம், வாசுகி ஆகியோர்.

0: உங்கள் உடலை புத்துணர்ச்சியாக வைத்துக் கொள்ள மசாஜ் மற்றும் நீராவி குளியல், வாழை இலை குளியல், மண் குளியல், பாத அழுத்த சிகிச்சை எடுத்துக்கொள்ள
1: தங்கி சிகிச்சை பெறும் வசதிகளுடன் ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை, சீனிவாசா நகர் மற்றும் காட்டூர் திருச்சி.
2: திருச்சி மற்றும் சென்னை கைராசி என் கோபால்தாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆலய உலாவில்
3: ஈசனடி போற்றி போற்றி.
2: 8 அடி உயரமும் மனித உடலில் இருப்பது போல கைரேகைகள், மச்சம், முடி, நகங்கள் கொண்ட பிரம்மாண்ட சுயம்பு திருமேனியாய் நடராச பெருமான் காணும்
4: ஆனி திருமஞ்சன வைபவத்தின் நேரலை கோனேரி ராஜபுரத்திலிருந்து
2: நாளை காலை 10:30 திருச்சி FM Rainbow 102.1.

அந்த கால இனிமையான தருணங்களை மனதோடு வருடும் மதுர கீதம். நிகழ்ச்சியில் இனி பச்சை விளக்கு திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசன் வரிகளில் பி சுஷீலா எல்ஆர் ஈஸ்வரியுடன் பாடியிருக்கும் பாடலை கேட்டு ரசிக்கலாம். பாடலுக்கு விருப்பம் ராமேஸ்வரம், ஹம்சா, ரணியா ஆகியோர்.

0: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
1: மருத்துவர்களால் எடுக்கப்படும் ஒன் டு ஒன் யோகாசன பயிற்சிகளை கற்க, உடல் மனம் மற்றும் ஆன்ம நலனை மேம்படுத்த, சர்க்கரை நோய், உடல் பருமன், தைராய்டு நோய்களுக்கான சிறப்பு யோகாசன பயிற்சி கற்க வாருங்கள்.
2: ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை, சீனிவாச நகர் மற்றும் காட்டூர், திருச்சி.
3: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
4: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
5: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
6: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
7: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
6: உண்மையாவா?
7: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
8: ஏழு வர்ண சுவரங்களாய் திருச்சி சாரதாசன் சங்கீத சந்தோஷப்பட்டு
9: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
10: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
11: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
12: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
13: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
14: That's right.
15: ஒரு மணி 1:27. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் இனி ஒலிக்க இருக்கும் பாடல் வண்ணக்கிளி திரைப்படத்திலிருந்துதான். கே வி மகாதேவன் இசையில ஏ மருதகாசி, வரிகள்ளப்பி சுஷீலா பாடியிருக்கும் இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேர்கள் குமரன் நகர் லட்சுமி, சுவாமிநாதன், நிதிஷ், நளினி, கார்த்திகேயன் ஆகியோர்.

0: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
1: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
2: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
3: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
4: திருச்சி சாரதாசில் காத்திருங்க.
5: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
6: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
5: உண்மையாவா?
6: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமல்ல சாலை, அன்பாபு ரோட், திருச்சி.
7: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
8: ஏழு வர்ண சுரங்களாய் திருச்சி சாரதாசன் சங்கீத சந்தோஷப்பட்டு
9: ஆறு மாதத்திற்கு ஒருமுறை வாகனத்தை சர்வீஸ் செய்யும் நீங்கள் உங்கள் உடலை சர்வீஸ் செய்து கொண்டதுண்டா?
10: இதோ இயற்கை உணவு, யோகாசன பயிற்சிகளுடன் உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்த ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை, சீனிவாசா நகர் மற்றும் காட்டூர், திருச்சி.
11: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
12: ஒரு மணி 33 நிமிடம். திருச்சி FM ரெயின்போ.

2.1 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் இனி ஒலிக்க இருக்கும் பாடல் துளசி மாடம் திரைப்படத்திலிருந்து. கே வி மகாதேவன் இசையில் திருச்சி தியாகராஜன் வரிகளில் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடலை கேட்டு ரசிக்கலாம். நம்முடன் பாடலை கேட்டு ரசிக்க காத்திருக்கும் நேர்கள் மணப்பாறை, காமராஜ் நகர், வீரமணி, கமலா, தமிழரசன், சித்ரா, பவித்ரா, ஜியா, ஹர்திக், தாருல்யா, பார்கவி, யாகவி, வர்ஷா, மணவை, சந்திரசேகர் ஆகியோர்.

0: உங்களுக்கு சர்வதேச யோகா தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை, சீனிவாசா நகர் மற்றும் காட்டூர், திருச்சி.
2: பாரம்பரிய சுவையில் பார்த்து பார்த்து சொந்த பண்ணை பாலில் தயாரிக்கும் இனிப்புகள் பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உங்கள் நாவிற்கு இனிப்பு விருந்து எங்கள் பண்ணை பாலில் இருந்து.
3: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சேது ENT ரிசர்ச் சென்டர்.
4: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
3: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர், ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
4: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் திலே நகர், திருச்சி.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த

0: சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: ஒரு மணி 38 நிமிடம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் இனி ஒலிக்க இருக்கும் பாடல் புதிய பறவை திரைப்படத்திலிருந்து. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில், பி சுஷீலா பாட கேட்கலாம். பாடலுக்கு விருப்பம் மலைக்கோட்டை ரங்கராஜ், தேவிகா சுப்பிரமணி ஆகியோர்.

தி வி குமார் இசையில் மாயவநாதன் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் பி சுஷிலாவுடன் பாடியிருக்கும் பாடல். பாடலுக்கு விருப்பம் லால்குடி லட்சுமி நாராயணபுரம், துரைராஜ், வசந்தி, பாலாஜி, கிருஷ்ணகுமார் ஆகியோர்.

நிறைவு பெற்றது இன்றைய மதுரகீதம். மீண்டும் மதுரகீதம் நாளை பகல் ஒரு மணிக்கு வலம் வரும். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள் நேர்களை கேட்கலாம். மாநில செய்திகள்:

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள். வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். நாட்டு மக்கள் அனைவரும் யோக பயிற்சியை வாழ்நாள் பயிற்சியாக கடைபிடிக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. கல்வி நிறுவனங்களில் மாணாக்கருக்கு இடையூறு ஏற்படுத்தும் செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் எச்சரித்துள்ளார். நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஐசிசி உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டு மக்கள் அனைவரும் யோகா பயிற்சியை வாழ்நாள் பயிற்சியாக கடைபிடிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி அறிவுறுத்தியுள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி கொல்கத்தாவில் நடைபெற்ற பிரம்மாண்ட யோகா நிகழ்வில் உரையாற்றிய பிரதமர், யோகாவால் உடலும் மனமும் ஒருங்கிணைந்து ஆரோக்கியம் மேம்படும் என்றார். இன்றைய வேகமான உலகில் ஒழுக்கம், விழிப்புணர்வு மற்றும் சமநிலையுடன் வாழ்வதற்கான வழிமுறைகளை யோகா கற்பிப்பதாக கூறினார். ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்ற இந்த ஆண்டின் கருப்பொருளின் அடிப்படையில் மத்திய கலாச்சார அமைச்சகம் சார்பில் நாடு முழுவதும் உள்ள 100 முக்கிய இடங்களில் சிறப்பு யோகா கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூர் யோகா நிகழ்வில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, நாட்டின் பாரம்பரிய கலையாக யோகா திகழ்கிறது என்றார். ஆரோக்கியமான குடும்பம், சமூகம் மற்றும் தேசத்தை கட்டமைக்க யோகா பெரிதும் உதவுவதாக கூறினார். லடாக் லே பகுதியில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் பங்கேற்ற குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், இந்திய நாகரீகத்தின் அடையாளமாக திகழும் யோகா உடல், மனம் மற்றும் ஆன்ம நலனுக்கான பயிற்சி என்று கூறியுள்ளார். ஆரோக்கியமான முதுமை காலத்தை வழிநடத்த யோகா பெரும் பங்காற்றும் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மேகாலயா மாநிலம் ஷில்லாங்கில் கிழக்கு வான்படை தலைமையகத்தில் நடைபெற்ற யோகா தின கொண்டாட்டங்களில் உரையாற்றிய அவர், யோகாவை வாழ்க்கை முறையாக கடைபிடிக்க உறுதியேற்க வேண்டும் என்று கூறினார். மாமல்லபுரத்தில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் பங்கேற்ற மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், ஆரோக்கியமான மகிழ்ச்சியான சமுதாயத்தை உருவாக்க ஒவ்வொருவரும் யோகாவை வாழ்வின் அங்கமாக மாற்ற வேண்டும் என்றார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் யோகா சிறப்பு பயிற்சிகள் நடைபெற்றன. திருப்பூரில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் பங்கேற்றார். நாமக்கல், அரியலூர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகங்களில் நடைபெற்ற யோகா பயிற்சியில் நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் ஈடுபட்டனர். தூத்துக்குடி முத்துநகர் கடற்கரை பூங்காவில் தேசிய மாணவர் படை அதிகாரிகள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணாக்கர் கலந்து கொண்டு வஜ்ராசனம், திரிகோண ஆசனம், சூரிய நமஸ்காரம் உள்ளிட்ட 25 ஆசனங்களை நிகழ்த்தினர். விழுப்புரம் செஞ்சிக்கோட்டை பூங்காவில் அஞ்சல் துறை சார்பில் நடைபெற்ற யோகா பயிற்சியில் ஏராளமான பள்ளி மாணாக்கர், தொல்லியல் மற்றும் அஞ்சல் துறை ஊழியர்கள் கலந்து கொண்டனர். சேலம் ரயில்வே

0: கோட்ட அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் கோட்ட மேலாளர் வன்லால் தலைமையில் அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள், சாரணர் படை மாணாக்கர் உள்ளிட்டோர் யோகா பயிற்சியில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் ராணுவ பயிற்சி மையத்தில் ராணுவ அதிகாரிகள் குடும்பத்துடன் யோகாசன முத்திரைகளை செய்து காண்பித்தனர். வேலூர் கோட்டை பூங்காவில் இன்று நடைபெற்ற யோகா பயிற்சியில் தொல்லியல் துறை அதிகாரிகள், பள்ளி கல்லூரி மாணாக்கர் உள்ளிட்டோர் யோகா பயிற்சியை மேற்கொண்டனர். தருமபுரியில் பள்ளி கல்லூரி மாணாக்கர் பங்கேற்ற யோகா பயிற்சியின் மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: யோகாசனம் மேற்கொள்வதன் மூலம் சகிப்புத்தன்மை அதிகரிக்கும், கழுத்து வலி, முதுகு வலி, மூட்டு வலிகளுக்கு தீர்வாக அமையும். இவ்வளவு நன்மைகள் மனிதர்களுக்கு அளிக்கும் யோகா பயிற்சி சர்வதேச யோகா தினத்தில் தருமபுரி மாவட்டத்தில் அரசு பள்ளிகள், தனியார் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள், பொது நிறுவனங்கள் சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. யோகாசன வடிவத்தில் மாணவர்கள் நின்று பார்ப்போரை வியக்க வைத்தனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: தஞ்சை பெரிய கோவில் வளாகத்தில் தொல்லியல் துறை சார்பில் நடைபெற்ற யோகா பயிற்சியில் கலந்து கொண்ட மாணவர் இப்பயிற்சி தமக்கு பெரிதும் ஊக்கமளிப்பதாக கூறினார்.
2: இன்னைக்கு வந்து உலக யோகா தினம். நாங்க வந்து கேச்ச ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கோம். பெரிய கோவில்ல வந்து யோகா நடக்குது அப்படிங்கறது வந்து ஸ்கூல் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு எங்க NCC குரூப்ல இருந்து நாங்க வந்து யோகா பண்றதுக்காக வந்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா வந்திருக்காங்க. யோகா ட்ரைனர்லாம் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. அது எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதனால நாங்க வந்து டெய்லிக்கும் அவங்க வந்து வீட்டுல எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதனால பண்றதுனால நம்ம உடம்பு மனசு அளவுக்கு நமக்கு எல்லாருமே ஆரோக்கியமா இருக்கும். அதனால நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க.
0: MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு நாடு முழுவதும் சற்று நேரத்தில் நடைபெறுகிறது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான், நீட் மறுதேர்வு சுமூகமாக நடைபெற அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி உள்ளிட்ட 12 மொழிகளில் நடைபெறும் இத்தேர்வை நாடு முழுவதும் 551 நகரங்களில் 22 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணாக்கர் எழுதுகின்றனர். தமிழகத்தில் சென்னை, கோவை, திருச்சி உள்ளிட்ட 31 மாவட்டங்களில் 307 தேர்வு மையங்களில் நடைபெறும் இத்தேர்வை 142,000 பேர் எழுதுகின்றனர். திருச்சி மாவட்டத்தில் 6,688 பேர் தேர்வு எழுதுகின்றனர். ஈரோடு மாவட்டத்தில் 13 தேர்வு மையங்களில் நடைபெறும் இத்தேர்விற்கான அனைத்து அடிப்படை வசதிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் கூறியுள்ளது. மத்திய தொழில் பாதுகாப்பு படைகள் மற்றும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மாணாக்கர் ஆபரணங்கள் உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் ஹால் டிக்கெட் உள்ளிட்ட ஆவண சரிபார்ப்பிற்கு பின்னர் தேர்வறைக்குள் அனுமதிக்கப்பட்டனர். நாடு முழுவதும் ரயில்வே நவீனமயமாக்கல் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இதன்படி 1,300 ரயில் நிலையங்களில் மேம்பாட்டுப் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகளில் ரீல்ஸ் எடுப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் எச்சரித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணாக்கருக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையிலான செயல்களில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொண்டார். தஞ்சை மாவட்டம் பட்டீஸ்வரத்தில் நெல் கொள்முதல் நிலையத்தில் மழையில் நனைந்த நெல் மூட்டைகள் பிரிக்கப்பட்டு அரவை ஆலைகளுக்கு அனுப்பப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கொள்முதல் நிலையத்தில் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்ட அவர், நெல் மூட்டைகளை பாதுகாக்கும் வகையில் உரிய அளவு தார்பாய்களை தட்டுப்பாடின்றி வைத்திருக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கமும் குற்ற சம்பவங்களும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டம் ஒழுங்கு தொடர்பான பிரச்சினைகளை எதிர்கொள்ள அரசு கால அவகாசம் எடுத்துக் கொள்ளக்கூடாது என்றார். தேனி கும்பக்கரை அருவியில் சுற்றுலாப் பயணிகளுக்கு இன்று முதல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் போதிய நீர்வரத்து இல்லாததால் கடந்த மாதம் 23 அருவிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளான கொடைக்கானல், வட்டக்கானல், வெள்ளக்கவி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மிதமான மழையால் அருவிக்கு நீர்வரத்து ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக இன்று காலை முதலே சுற்றுலா பயணிகள் அருவிக்கு செல்லவும் அருவியில் குளிக்கவும் வனத்துறையினர் அனுமதி அளித்தனர். தேனியிலிருந்து ராஜ்குமார்.
0: மதுரையில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் இன்று தொடங்கி வைத்தார். சேலம் பேருந்து நிலையத்தில் மாநகராட்சி ஆணையர் திரு லலித் ஆதித்யநீலம் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அங்குள்ள சுகாதார வளாகங்களை தூய்மையாக பராமரி

0: வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அடுத்த குன்னூரில் திருமண வீட்டினர் சென்ற பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 40 பேர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களை மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி சந்தித்து ஆறுதல் கூறினார். வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சிதம்பரம் அருள்மிகு நடராஜர் திருக்கோவில் ஆணி திருமணஞ்சர தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெறுகிறது. ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்தனர். ஆணி திருமஞ்சர உற்சவ தரிசனம் நாளை மறுநாள் நடைபெறும். ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்றிரவு 7 மணிக்கு தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று ஜப்பான் டுனிஷியாவை 4-0 என்ற கோல் கணக்கிலும், ஜெர்மனி ஐவரி கோஸ்டை 2-1 என்ற கோல் கணக்கிலும் வென்றன. ஈக்வட்டார் குவாரச்சவ் இடையேயான போட்டி டிராவில் முடிவடைந்தது. ஸ்பெயின் சவுதி அரேபியா இன்றிரவு எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டு மக்கள் அனைவரும் யோக பயிற்சியை வாழ்நாள் பயிற்சியாக கடைபிடிக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. கல்வி நிறுவனங்களில் மாணாக்கருக்கு இடையூறு ஏற்படுத்தும் செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் எச்சரித்துள்ளார். நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

நேர்கள் நினைவிற்கு நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் இன்று பயிர்களுக்கு சரிவிகித உரம் அளித்தலின் முக்கியத்துவம் உரை வழங்குகிறார் அரியலூர் வேளாண்மை அறிவியல் நிலைய தலைவர் டாக்டர் ஜி அழகு கண்ணன் அவர்கள்.

பயிர்களுக்கு சரிவிகித உரம் கொடுக்கறதுனால என்னென்ன பலன்களை பெறலாம், இந்த சரிவிகித உரத்தை எப்ப கொடுக்கணும், எப்படி எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற பல தகவல்களை நமக்கு தர இருக்கிறாங்க அரியலூர் வேளாண்மை அறிவியல் நிலைய தலைவர் முனைவர் ஜி அழகுக்கண்ணன் அவங்க.

நம்ம திருச்சி மாவட்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற இதர ஒரு 5-6 மாவட்டங்களில் நம்மளுடைய விவசாயிகள் வந்து மிகவும் தீவிரமாக விவசாய பணியில் ஈடுபடுறவங்க. குறிப்பாக வந்து நெல், கரும்பு, உளுந்து இந்த மாதிரியான பயிர் வகைகள் சாகுபடி இந்த பகுதிகளில் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம விவசாய பெருங்குடி மக்கள் என்னென்ன மாதிரியான அந்த ஒருங்கிணைந்த உரமளித்தல நம்ம கடைபிடிக்கிறது, பயிர்களுக்கு வந்து ஒரே மாதிரி உரங்களை தொடர்ந்து அளித்துக்கிட்டே இருக்காமல் நம்ம வந்து வெறுமனே எப்போதுமே சாப்பாடு மட்டுமே சாப்பிட்டுட்டே இருக்க முடியாது. காலையில் இட்லி சாப்பிட்லாம், மத்தியானம் ரைஸ் சாதம் சாப்பிட்லாம், இரவு நேரத்தில் 2 சப்பாத்தி இருந்தால் சாப்பிட்லாம் அப்படின்னு நம்ம பொதுவாக நினைக்கிறோமோ, அதே மாதிரி இந்த பயிர்களுக்கும் மாற்றி மாற்றி இந்த உரங்களை அளிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது. இப்போ மத்திய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கணக்கெடுப்பு செஞ்சுருக்காங்க. அந்த கணக்கெடுப்பின்படி நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில், குறிப்பாக 100 மாவட்டங்களில் மிகவும் அதிக அளவில் நம்ம அந்த டிஏபின்னு சொல்லக்கூடிய உரத்தை உபயோகப்படுத்துகிறோம். இந்த டிஏபி உரம் உபயோகப்படுத்துறதுனால மண்ணினுடைய வளம் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்படுது அப்படின்னு ஆராய்ந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய ரசாயன உரங்கள் உபயோகப்படுத்துறதையே நம்ம குறைக்கணும். நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நல்ல மண், அந்த மண்ணினுடைய கார அமிலத்தன்மை ஒரு 7 மேலே இருக்குதுன்னு வச்சிங்களேன், 7.5 இருக்கலாம், 8 இருக்கலாம், 7-8 வரைக்கும் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய மண் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த நல்லா இருக்கக்கூடிய மண்ணை நம்ம தொடர்ந்து டிஏபி உரம் அளிக்கிறதுனால அதை அமில மண்ணாக மாற்றி நம்ம பயிர்கள் வந்து அந்த 7-8 வரைக்கும் இருக்கக்கூடிய கார அமிலத்தன்மை இருக்கக்கூடிய மண்ணில் நான் நல்லா வளருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம நெல்லையோ பருத்தியவோ கரும்பையோ நம்ம சாகுபடிக்கு லாய்கேற்ற மண்ணா அதை மாத்திடுறோம். அதனால நம்ம உரத்தை வந்து நம்ம வாங்குறத குறைச்சிக்கணும், அதை வந்து பயிர்களுக்கு அளிக்கிறத மட்டுப்படுத்தணும், அதுக்கு மாற்று உரங்களை நம்ம உபயோகப்படுத்தணும்னு சொல்றோம். விவசாயிகிட்ட கேட்டாவே சொல்லுவாங்க, என்னென்ன மாதிரியான சத்துக்கள்லாம் செடிக்கு வேணும் அப்படின்னாக்கா 16 வகையான சத்துக்கள் வேணும். அதுல வந்து தலை, மணி, சாம்பல் சத்து வந்து பிரதானமான சத்துக்கள். இது வந்து நம்ம யூரியா, சூப்பர் பாஸ்பேட்டு, பொட்டாஷ் போடுறதுனால கிடைக்குது. அதே மாதிரி இரண்டாம் நிலை சத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கால்சியம், துத்தநாகம் மற்றும் சல்ஃபர், இந்த சத்துக்களையும் நம்ம மண்ணுக்கு அளிக்கணும். மூன்றாம் நிலை சத்துக்கள், அதாவது நுண்ணூட்ட சத்துக்கள்னு சொல்லுவோம். நம்ம என்ன பண்றோம்னா அந்த பேரூட்ட சத்துக்களை மட்டும் முடமுடையா வாங்கிட்டு வந்து நம்ம பயிர்களில் மண்ணுக்கு அளிக்கிறோம். அதை நம்ம கொஞ்சம் குறைச்சிட்டு இந்த நுண்ணூட்ட சத்துக்களையும் நம்ம கொடுக்கணும். நம்ம பார்த்துருப்போம், இதுல வந்து இப்ப தென்னை மரம் வச்சிருக்கிற விவசாயிங்க அனுபவப்பட்டிருப்பீங்க, காயெல்லாம் வந்து ஒல்லி ஒல்லியா வந்திருக்கும். காயில வந்து இப்ப யாராவது தர்பூசணி போட்டாங்க, அந்த தர்பூசணி காய் பழம் வந்து வெடிப்பு, பழங்கள்ல வெடிப்பு ஏற்படும். இதெல்லாம் வந்து அந்த போரான்னு சொல்லக்கூடிய ஒரு நுண்ணூட்ட சத்தினுடைய குறைபாடுனால அந்த காய்கள் வர்றது, மகசூல் குறையிறது, இது எல்லாமே போகணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், நுண்ணூட்ட சத்துக்கள், பேரூட்ட சத்துக்கள் எல்லாத்தையும் சரிவிகித அளவுல வெவ்வேறு வடிவங்கள்ல கொடுக்கணும். இப்ப நமக்கு தெரிஞ்சது எல்லாம் இப்ப ரசாயன உரங்களை மட்டுமே நம்ம உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் ஒருங்கிணைந்த உர மேலாண்மையை நம்ம எப்படி கடைபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பயிர்களுக்கு அளிக்கக்கூடிய அந்த உரங்களினுடைய அளவை கட்டுப்படுத்துறது, இதெல்லாம் நம்ம பண்ணணும். இப்போ மண்ணில் இருக்கக்கூடிய இயற்கை ஊட்டங்களையே நம்ம ஊக்குவிக்கணும். நம்ம ஏற்கனவே மண்ணில் வந்து அந்த கரிமத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அளவு இருக்குது, அந்த ஆர்கானிக் கார்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா விதமான மண்ணில் நடக்கக்கூடிய செயல்பாடுகளுக்குமே அந்த ஆர்கானிக் கார்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கரிமத்தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம மண்ணில் பெரும்பாலும் மண்ணை எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆய்வகங்கள் கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்க, உங்களுடைய மண்ணினுடைய அந்த கரிமத்தன்மை வந்து 0.5% தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. குறைந்தது 1% இருக்கணும். ஆனால் பெரும்பாலான நம்ம மண்ணுகளில் இயற்கை உரங்கள் உபயோகப்படுத்துறது நம்ம குறைச்சிட்டதுனால அந்த கரிமத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு. அந்த கரிமத்தன்மை, அந்த கரிமங்களுடைய அளவு போதுமான அளவு இருந்தால் தான் நம்ம மண்ணில் இடக்கூடிய மற்ற ரசாயன உரங்களுடைய செயல்பாடும் செடிகள் எடுத்துக்கக்கூடிய அந்த திறனும் அதில் அதிகமாக இருக்கும். அந்த நம்ம மனசில் வச்சுக்கிட்டு இந்த ஒருங்கிணைந்த உர மேலாண்மையை கடைபிடிக்கணும். இப்போ ரசாயன உரம் அதிகமாக பயன்படுத்திக்கிட்டே போகிறதுனால நம்ம என்ன போடுறோம், யூரியா, டிஏபி, பொட்டாஷ் அப்படின்னு இந்த உரங்களை எல்லாம் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால மண்ணினுடைய பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி தந்துற மாதிரி ஆயிடுது. அதனால நம்ம என்ன பண்ணணும், அங்கக உரங்கள், இயற்கை உரங்கள் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அங்கக உரங்களை பயன்படுத்தணும். குறிப்பாக வந்து நம்மளே வந்து கால்நடைகள் வச்சிருப்போம். முன்னாடிலாம் ஒரு வீட்டுக்கு 5 மாடு 4 மாடு ஒரு 10 ஆடு இந்த மாதிரிலாம் வச்சிருப்போம். இப்போ என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அந்த மாடுகள் வந்து பசுக்களை பராமரிக்கிறது சிரமம் இருக்கு, அதுக்கு தேவையான தீவனம் நம்மளால கொடுக்க முடியல. குறிப்பாக நிறைய விவசாயிகள்கிட்ட பேசும்போது அவங்க சொல்றது

என்ன அப்படின்னா சார், மாடு வச்சுக்கிட்டோம்னா எங்கேயுமே ஒரு நல்லது கெட்டதுக்கு கூட போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருது சார், அதனால் இந்த மாடே நாங்கள் எல்லாம் விற்றுட்டோம் சார் இருக்கிறது எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை வந்திருக்கு. அப்போ நான் என்ன அவங்ககிட்ட எல்லாம் கேள்வி கேட்பேன்னா சில கூட்டங்களில், சரி எப்படி நீங்கள் உழவு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பேன். உழவு பண்ணுறது என்ன சார், டிராக்டர் விட்டால் ஒரு மணி நேரத்தில் ஓட்டிடுது, ஒரு ஏக்கரை ஒரு 1000 ரூபா தான் செலவாகுது அப்படின்னு சொல்லுவேன். அப்போ டிராக்டர் எத்தனை கிலோ உங்கள் சாணி போடுது உங்கள் வயலுக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்க சிரிக்கிறாங்க. அது சிரிக்கக்கூடிய விஷயம் இல்லை. நம்ம வந்து சிந்திச்சு கண்டிப்பாக அந்த கரிம சத்துக்களை வந்து மண்ணில் அதிகமாக கொடுக்கணும், நம்ம இயற்கை உரங்களை உபயோகப்படுத்தணும், அதற்கு மூலாதாரமாக ஒரு ஆதாரமாக இருக்கக்கூடிய கால்நடைகள், அதெல்லாம் நம்மளுடைய கால்நடைகள்லாம் ஆடு மாடு பசுங்கிறதெல்லாம் நம்மளுடைய பின்னி பிணைந்து வந்தது. நம்ம அதை விட்டுட்டு நம்ம விவசாயத்தில் நம்ம வெற்றி அடையிறோம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. அப்போ அந்த பண்ணை உரங்கள், குறிப்பாக வந்து நம்ம கால்நடைகள்லேருந்து கிடைக்கூடிய உரங்களை சரியான முறையில் அதை பதப்படுத்தணும். அதை வந்து பார்த்தா வெயிலில் கொட்டி வச்சுருப்போம். அந்த இயற்கை எருவை வந்து வெயிலில் கொட்டி வச்சுருக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே ஆவியாக போயிருங்க, அந்த சத்து வந்து வீணாக போயிடும். அப்போ அதை வந்து ஒரு எரு குழிகளை அமைத்து அந்த எரு குழிகளில் சரியான முறையில் அதை நம்ம பராமரிப்பு பண்ணி அந்த மக்கிய தொழு உரங்களை எடுத்து நம்ம உரமாக பயன்படுத்தணும். இந்த மக்கிய தொழு உரங்களை கூட நம்ம இன்னும் கொஞ்சம் செறிவூட்டலாம். இந்த மக்கிய தொழு உரங்களில் ஒரு சத்துக்கள் மட்டும் இருக்கும், அங்கேயே என்ன செய்யலான்னா நுண்ணுயிரிகளும் அதோடைய கலந்துடலாம். அந்த நுண்ணுயிரிகள் அப்படின்னா என்ன, அசோஸ் பயிரலம்னு நீங்கள் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம யூனியன் ஆஃபீஸ்க்கு விதை வாங்க போகும்போது வேளாண்மை துறையினுடைய டெப்போவில் உங்களுக்கு கொடுப்பாங்க, கருப்பாக ஓப்பன் பண்ணிங்கன்னா கருப்பாக இருக்கும். அந்த உரத்தை வந்து நம்ம உபயோகப்படுத்துறது இல்லை, அது ஒரு பக்கமாக தூரமாக தூக்கி போட்டுற பழக்கம் உண்டு. அந்த மாதிரி தூக்கி போட்டுறாமல் அதை வந்து இந்த எருவோடைய கலந்து இடும்பொழுது அந்த நுண் உயிரிகளினுடைய பெருக்கம் அந்த எருவில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது செய்யக்கூடிய சிறப்பான வேலைகளை நம்ம அந்த நுண் உயிரிகள் எல்லாமே செய்யும். அந்த மாதிரி நம்ம பண்ணையில் கிடைக்கூடிய உரங்களை மட்க வைத்து அதை நம்ம உபயோகப்படுத்துறது மிக மிக முக்கியமானது. ரெண்டாவதாக கோழி பண்ணை உரம், இந்த பறவைகளின் எச்சம் நம்ம போடும்போது குறிப்பாக நம்ம கோழிகள் வளர்க்குறோம். இப்போ எல்லாம் பார்த்தோம்னா கிராமங்கள்லேயே கூட ஒரு வருமானத்திற்காக ஒரு 400 கோழி 200 கோழி வைத்திருக்கக்கூடிய அந்த விவசாயிகள் எல்லாமே இருக்காங்க. அப்போ இந்த கோழி எருவையும் நம்ம சரியான முறையில் எப்படி உபயோகப்படுத்துறது, அதை வந்து நல்லா மட்க வச்சு நான் உடனே போட்டோம்னா கோழி எரு சூடு செடிங்கள்லாம் சேர்த்து போயிடும். ஆமாம், கண்டிப்பாக சேர்த்து போயிடும். கோழி எரு வந்து நம்ம மரங்களுக்கோ இல்லை செடிகளுக்கோ உபயோகப்படுத்தும் போது ஒன்று அடியுரமாக உபயோகப்படுத்தினோம், மரங்களுக்கு போடும்போதோ இல்லை செடிகளுக்கு போட்டோம்னா மேலூரமாக கொடுத்தோம்னா செடிகளுடைய வேர் பகுதியிலேருந்து கொஞ்சம் தள்ளி அளவு வந்து கம்மியாக கொடுக்கணும். அப்படி இல்லைனா அந்த எருவினுடைய அந்த சூட்டுத்தன்மை வந்து பயிர்களை வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம அந்த புண்ணாக்குலாம் இருக்குது இல்லைங்களா, கடலை ஆட்டுறோம், கடலை ஆட்டும்போது அந்த புண்ணாக்கு கிடைக்கும் நமக்கு, அதை நம்ம கால்நடைகளுக்கு தீவனமாக உபயோகப்படுத்திடுறோம், அது நல்ல விஷயம்தான். அதே மாதிரி வேப்பம் புண்ணாக்கு நம்ம இடும்போது அந்த இயற்கையில் மண்ணினுடைய அந்த மண் வளம் அதிகரிக்கப்படுகிறது, அந்த மண்ணினுடைய நயம் அதனுடைய தன்மை அதனுடைய வேதியியல் பண்புகள் அது எல்லாமே இந்த புண்ணாக்கு இடும்போது மாறுபடுது. அந்த மாதிரி நம்ம புண்ணாக்குகளை உபயோகப்படுத்தலாம். இழுப்பு புண்ணாக்கு கிடைக்கும் நமக்கு, ஆமணக்கு புண்ணாக்கு, அதெல்லாம் நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்துறது இல்லை, கால்நடைகளுக்கு நம்ம அதை கொடுக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய புண்ணாக்கு வகைகளை அதிகமாக கொடுக்கும்போது மண்ணில் வந்து மணிச்சத்து அதிகமாக கிடைக்கும். அடுத்து பார்த்தோம்னா மண்புழு உரம் கொடுக்கறது. நீங்கள் எல்லாருமே மண்புழு உரம் தொட்டி போட்டிருப்பீங்க எனக்கு தெரியும். விவசாயிகள் எல்லாமே ரொம்ப ஆர்வமாக நம்ம மண்புழு உரம் உற்பத்தி பண்ணோம், வேளாண் அறிவியல் மையத்தில் சொல்லியிருக்காங்க, நம்ம வேளாண்மை துறையில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம அதை போடுவோம். ஆனால் ஒரே ஒரு முறை மட்டும் அதை மண்புழு உரம் உற்பத்தி பண்ணி அந்த தொட்டிகளை எல்லாத்தையும் நம்ம சும்மாவே போட்டு வச்சிருக்கக்கூடிய நிலவரத்தை நான் நிறைய விவசாயிகளுடைய தோட்டத்தில் பார்க்குறேன். நான் வந்து நீங்கள் இதுவும் உங்களை விவசாயிகளை குறையாக சொல்கிறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் அதை தொடர்ந்து உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே அந்த நல்ல எண்ணத்தில் தான் இதை சொல்கிறேன் நான். அந்த மாதிரி மண்புழு தயாரிக்கக்கூடிய உர தொட்டிகளில் பாதி மட்கிய உரம், கால்நடை கழிவுகளை மக்க வச்சு அதை வந்து பாதி சிதை விட்டுற பாதி மட்கிய உரங்களை எடுத்து ஒரு இப்போல்லாம் வந்து மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்குன்னு தனியாக அந்த சில்பாலின்னு சொல்லக்கூடிய பெரிய பை வச்சுருக்காங்க. அந்த பை வந்து ஒரு பை வந்து 700 ரூபா 800 ரூபா தான் இருக்கும். அதில் வந்து 1 டன் வரைக்கும் நம்ம உரங்களை கொட்டி அந்த மண்புழு அதில் அறிமுகப்படுத்திடலாம். மண்புழு அது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு சிதைச்சி
அந்த உரத்தை வந்து மண்புழுவினுடைய கழிவுகளாக நம்ம எடுக்கும்போது அதனுடைய சத்துக்களும் அதிகமாகுது. தலை மணி சாம்பல் சத்து இல்லாமல் சில வகையான நுண்ணூட்ட சத்துக்கள், குறிப்பாக வந்து மெக்னீசியம், இரும்பு, துத்தநாகம், தாமிரம், கந்தகம் போன்ற அந்த சத்துக்களும் அதிகமாகுது. அது மட்டும் இல்லாமல் அது மண்புழுவினுடைய செரிமான மண்டலத்துக்குள்ளே போயிட்டு திரும்ப வெளியே வர்றதுனால அங்கே வந்து பயிர் வளர்ச்சி ஊக்கிகளான ஜிப்ரலின்

சைட்டோகைனின் அப்படின்னு நம்ம செடிகளுக்கு தேவையான அந்த வளர்ச்சி ஊக்கிகளும் கிடைக்குது. மண்ணினுடைய கார அமிலத்தன்மை வந்து நடுநிலையாக பாதுகாப்புறதுக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. அப்போ இந்த மண்புழு உரம் நம்ம கிடைக்கக்கூடிய வேளாண் கழிவுகளை நேரடியாக உரமாக உபயோகப்படுத்துறத கூட விட்டுட்டு கொஞ்சம் மண்புழு உரமாகவும் நம்ம மாற்றி உபயோகப்படுத்தும் போது, குறிப்பாக இந்த அதிகமான விலை கிடைக்கக்கூடிய பயிர்கள், காய்கறி பயிர் இருக்க கத்திரி, அதை வந்து கொஞ்சம் மண்புழு உரத்தை ஒவ்வொரு செடிக்கும் கொடுக்கலாம். தக்காளி இந்த மாதிரி அதுக்கு உபயோகப்படுத்தலாம். நெல் வயல்லையுமே இதை நம்ம உபயோகப்படுத்தலாம். இது ரொம்ப முக்கியம். அடுத்து மிக முக்கியமாக நம்ம ஒரு மறந்துட்ட ஒரு விஷயம், குறிப்பாக நம்ம வந்து இந்த டெல்டா மாவட்டத்திலேருந்து இப்போ பேசிகிட்டு இருக்கோம், அதனால் சொல்கிறேன் நான். முன்னாடிலாம் இந்த பசுந்தால் உரம் அப்படின்னு ஒன்று போடுவோம், உங்களுக்கு தக்கப்பூண்டு சணப்பை இதையெல்லாம் போட்டு நம்ம உழவு பண்ணுறது உண்டுங்க. ஒரு 60 நாள் 45 நாள் அது வளரும். அந்த பாதி செடி வந்து அந்த சணப்பையில் வந்து பூ எடுக்கும்போது அதை நம்ம மடக்கி அப்படியே உழவு ஓட்டிடுவோம். உழவு ஓட்டிட்டு அந்த சேர் அடிக்கும்போது பார்த்தோம்னா அந்த வேர் குச்சிகள், அந்த செடியினுடைய குச்சிகள்லாம் உள்ள அப்படியே இருக்கும். அது வந்து அந்த நெல் பயிர் நட்டத்துக்கு அப்புறம் அது வளர வளர அதுக்கு தேவையான சத்துக்களை எல்லாம் கொடுக்கும். அந்த மண்ணினுடைய கார அமிலத்தன்மையை நடுநிலையாக வைக்கிறதுல பெரிய பயனளிக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அதையுமே கூட கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டோம். அந்த பசுந்தால் உரங்களான சணப்பை, தக்கப்பூண்டு, பயிர், கொத்தவரை, அகத்தி இதையெல்லாம் போட்டு மண்ணில் போட்டு அதே மண்ணிலேயே விளைவிச்சு 45 நாள் வளர்ந்ததுக்கு அப்புறம் அதை நம்ம அப்படியே மண்ணில் போட்டு அதை உரமாக எருவாக மாற்றும்போது அவ்வளவு அந்த பயிரில் வந்து மகசூல் வந்து அடுத்து நடக்கூடிய நெல்லில் வந்து அந்த மகசூல் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகம். இதை நம்ம மானாவாரி பயிர்கள்லையுமே கூட அந்த மாதிரி போட்டுட்டு மழை காலங்களில் ஒரு உழவு ஓட்டிட்டு அடுத்து பயிர் செய்யும்போது அதனுடைய சத்துக்கள் எல்லாம் அங்கே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே களை கட்டுப்பாடும் ஓரளவுக்கு நமக்கு கிடைக்கும். ரெண்டாவது பசுந்தலை உரம். இது என்ன பண்ணுவோன்னா நெல் நடவு பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரோட் சைடில் இருக்கக்கூடிய போய் அந்த எருக்க மாறு, அந்த தக்கப்பூண்டு மாதிரி முளைச்சிருக்கும், அது எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டு வாங்க, புடுங்கி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த வயலில் போட்டு அந்த நம்ம சகதி அடி சேரடிக்கிறதுக்கு முன்னாடி அதை போட்டு சேரடிப்போம். அந்த மாதிரியான செயல்முறைகளை எல்லாம் இப்போ நம்ம கடைபிடிக்காமல் விட்டுட்டதுனால தான் எல்லாமே நம்ம ரசாயன உரங்களையே உபயோகப்படுத்த வேண்டிய ஒரு கெட்டான சூழ்நிலைக்கு வந்திருக்கிறோம். இப்போ விவசாயிகளாகிய நீங்கள் கொஞ்சம் திரும்பவும் ஓரளவுக்கு முழுசாக முடியல, முன்னாடி மாதிரி நாங்கள் 15 மாடுலாம் வைக்க முடியல அப்படின்னா கூட 2 மாடு 3 மாடாவது ஒரு வீட்டுக்கு இருக்கிற மாதிரி நம்ம அதை பார்த்துக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பசுந்தால் மற்றும் பசுந்தலைகளினுடைய உரங்களினுடைய நன்மை அப்படின்னு பார்த்தோம்னா மண்ணினுடைய அமைப்பையும் அது மேம்படுத்திடுதுங்க. அதே மாதிரி அந்த நீர் பிடிப்பு திறனையும் அதிகப்படுத்துது, மண் அரிப்பு இல்லாமல் அந்த மண்ணை வந்து பார்த்துக்குது, களைச்செடிகள் வளர்றதையும் குறைக்குது, மண்ணோட கார அமிலத்தன்மையும் இல்லாமல் அது பார்த்துக்குது. அதனால் அந்த மண்ணினுடைய பசுந்தால் மற்றும் பசுந்தலை உயிரப்பயிர்களை பண்ணணும். தொடர்ந்து உங்களுக்கு வந்து ஆலோசனைகள் தேவைப்பட்டாலும் நம்மளுடைய மையத்தை வந்து நீங்கள் அணுகலாம். என்னுடைய கைபேசி வந்து நீங்கள் குறிச்சிங்க, 96

அது பார்த்துக்குது. அதனால் அந்த மண்ணினுடைய பசுந்தால் மற்றும் பசுந்தலை உயிரப்பயிர்களை பண்ணணும். தொடர்ந்து உங்களுக்கு வந்து ஆலோசனைகள் தேவைப்பட்டாலும் நம்மளுடைய மையத்தை வந்து நீங்கள் அணுகலாம். என்னுடைய கைபேசியை வந்து நீங்கள் குறிச்சிங்க, 96 29 24 65 86. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு என்னுடைய கைபேசி என் சொல்கிறேன், 96 29 24 65 86. இந்த எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நன்றி.

பயிர்களுக்கு சரிவிகித உரம் கொடுக்கறதுனால பயிரோட வளர்ச்சியும் நல்லா இருக்கும், மகசூலையும் அதிகமா பெறலாம் அப்படிங்கிற பல தகவல்களை இதுவரைக்கும் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க அரியலூர் வேளாண்மை அறிவியல் நிலைய தலைவர் முனைவர் ஜி அழகு கண்ணன் அவங்க.

0: இத்துடன் வேளாண் அரங்கம் நிறைவு பெறுகிறது.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் செய்திமலர். இன்றைய மலரில் 12வது சர்வதேச யோகா தின சிறப்புகள் இடம்பெறுகின்றன. பிரதமர் திரு நரேந்திரமோடி மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் பிரம்மாண்ட யோகா நிகழ்ச்சியில் இன்று பங்கேற்றார். தமிழகம் உட்பட நாடு முழுவதும் ஏராளமான பகுதிகளில் யோகா சங்கம நிகழ்வுகள் இன்று இடம்பெற்றன. பாரம்பரிய யோகக் கலையின் பல்வேறு சிறப்புகள் குறித்து யோகா பயிற்றுநர்கள் எமது செய்தி பிரிவிடம் கலந்துரையாடினர். திருச்சி ஆர்ச்சிட் பள்ளியின் யோகா பயிற்றுநர் திருமதி வள்ளி அனோஜ்குமார்.
2: இந்தியாவின் தொன்மையான யோக கலைய உலக நாடுகளுக்கு எடுத்து சொல்லும் நோக்கத்தோட 2014 ஐக்கிய நாடுகள் சபையால் இந்த நாள் அங்கீகரிக்கப்பட்டது. அதன் பிறகு உலகெங்கிலும் கோடிக்கணக்கான மக்கள் யோகாவை தங்கள் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக ஏற்று வருகின்றனர். யோகா என்பது வெறும் உடற்பயிற்சி மட்டுமல்ல, உடல் மனம் ஆன்மாவை ஒருங்கிணைத்து முழுமையான ஆரோக்கியத்தை வழங்கும் ஒரு வாழ்க்கை முறையாகும். இன்றைய வேகமான வாழ்க்கை முறையில் மன அழுத்தம், பதற்றம், தூக்கமின்மை போன்ற பல பிரச்சனைகளை சந்தித்து வரும் நிலையில் யோகா ஒரு சிறந்த தீர்வாக உள்ளது. இந்த ஆண்டு சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு மத்திய ஆயுஷ் அமைச்சகம் யோகா ஃபார் ஹெல்தி ஏஜிங் அப்படிங்கிற தீமை அறிவிச்சிருக்கு. வயது அதிகரித்தாலும் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் மன உறுதியுடனும் வாழ்வதற்கு யோகா எவ்வாறு உதவுகிறது என்பதை எடுத்துரைப்பதே இந்த ஆண்டின் நோக்கமாகும். மேலும் யோகாவை ஒரு நாள் கொண்டாட்டமாக மட்டும் இல்லாமல் ஆண்டின் 365 நாட்களும் கடைபிடிக்க வேண்டிய வாழ்க்கை முறையாக மாற்றும் நோக்கில் யோகா ஃபார் 365 டேஸ் என்ற இயக்கத்தை மத்திய அரசு முன்னெடுத்து வருகிறது. அதனோடு மட்டுமல்லாமல் பள்ளிகள், கல்லூரிகள், அரசு அலுவலகங்கள், தனியார் நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்கள் யோகா பயிற்சியில் பங்கேற்க ஊக்குவிக்கப்பட்டு வருகின்றன. யோகா தினத்தை முன்னிட்டு தமிழகம் உட்பட இந்தியா முழுவதும் பள்ளிகளில் ஒரு மாத காலமாக சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. மேலும் மாணவர்களுக்காக பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி, வினாடி வினா போட்டி போன்ற பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் மாணவர்களுக்கு யோகா குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. எனவே இந்த யோகா தினத்தில் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளும் யோகாவை நமது வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்வோம்.
1: யோகா ஆசிரியர் திரு மாரிமுத்து.
3: முதுமையில தான் நிறைய நோய்களுக்கு ஆட்படுவோம், இதெல்லாம் அந்த காலம். ஆனா இப்ப 25-30 வயது கடக்கிற பொழுது நிறைய பேர்களுக்கு 60 வயதுக்காரர்களுக்கு வரக்கூடிய அத்துணை நோய்களுமே வர ஆரம்பிச்சு. அப்ப இதுக்கெல்லாம் தீர்வு அப்படின்னா முன்னோர்கள் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கக்கூடிய யோக மார்க்கம். பள்ளி பருவத்திலேயே இந்த யோக கலைய கட்டாய பாடமா கொண்டு வர்ற நிலையில மாணவர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமுதாயமும் ஒழுக்கமான சமுதாயமா இந்த கலை மாற்றி அமைத்து கொடுக்கும். ஹார்மோன் இம்பாலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதன் மூலமா பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகள், பிரசவத்திற்கு முந்தைய பிந்தைய உடல் உபாதைகளை குறைக்கிறதுக்கான பயிற்சி முறைகள் எல்லாமே யோக கலையில இருக்கு. பிராணாயாமம் பயிற்சியின் மூலமா நரம்பு மண்டலத்தை, சுவாச மண்டலத்தை பலமாக்கக்கூடிய முறைகளும் இதுல நிரம்பவே இருக்கு. மாணவர்கள் அவங்களுடைய கவன சிதறல இருந்து மேம்படுறதுக்கும் அதே போல ஆரோக்கியத்துல இன்னும் மேம்படுறதுக்கும் இந்த யோக பயிற்சி முறைகள் நன்மையை பயக்கக்கூடியது.
1: தனியார் சமூக

0: சிவை அறக்கட்டளை நிர்வாக அறங்காவலர் மற்றும் யோகா ஆசிரியர் திரு விஜயகுமார்.
1: யோகம் என்றால் ஒருங்கிணைத்தல் என்று அர்த்தம். யோகா பயிற்சி என்பது உடல், மனம் மற்றும் ஆன்மா ஆகிய மூன்றையும் ஒருங்கிணைக்கும் தொன்மையான இந்திய கலையாகும். ஆசனங்கள் உடல் உறுதிக்கும், பிராணாயாமம் சுவாச மண்டலத்திற்கும், தியானம் மன ஒருமைப்பாட்டிற்கும் வழிவகுக்கிறது. யோக பயிற்சிகள் மூலம் உடல் நலத்தையும் மன அமைதியையும் பெறலாம். உடலின் நெகிழ்வு தன்மையை அதிகரிக்கும், தசைகள் மற்றும் எலும்புகளை வலுப்படுத்தும், மன அழுத்தம் மற்றும் பதற்றத்தை குறைக்கும், இரத்த ஓட்டத்தை சீராக்கும், நினைவாற்றல் மற்றும் கவனத்திறனை மேம்படுத்தும், ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு வழிவகுக்கும். பல்வேறு உடல் மற்றும் மனநல பிரச்சனைகளுக்கு யோக முறைகளை பயன்படுத்தி துணை சிகிச்சையாக பெறப்படக்கூடிய ஒரு முறை யோக சிகிச்சை ஆகும். யோக சிகிச்சையினால் முதுகு வலி, கழுத்து வலி போன்ற பிரச்சனைகளை குறைக்கலாம். உயர் இரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு போன்ற நீண்டகால நோய்களின் மேலாண்மைக்கு கட்டுப்படுத்துவதற்கு துணையாக இருக்கும். மனச்சோர்வு, பதற்றம் மற்றும் தூக்கமின்மையை குறைக்க உதவும். சுவாச திறனை மேம்படுத்தும், நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தும். யோக வாழ்வியல் என்பது யோக கலையினை உடற்பயிற்சியாக மட்டுமல்லாமல் வாழ்க்கை முறையாக கடைபிடிப்பதாகும். ஒழுக்கம், எளிமை, சத்தான உணவு, நேர்மறை சிந்தனை, தியானம், பிறரிடம் அன்பு காட்டுதல் போன்றவை வாழ்வியல் நெறியாகும்.
0: RSK பள்ளியின் யோகா பயிற்றுனர் திரு முரளிதரன்.
2: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு, நாம என்ன செய்யணும்னு மிஷின்லாம் யோசிக்கிற நிலைமைக்கு ஆளாயிட்டோம். இந்த சூழ்நிலையில எவ்வளவுக்கு எவ்வளவு பழங்கால வாழ்க்கை முறையை விட்டுட்டு நம்ம விலகி போறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய உடலும் மனமும் பாதிக்கப்படுது. பழங்காலத்துல வாழ்க்கை முறை யோகாவோட இணைஞ்சு இருந்துச்சு. பாட்டியம்மா அம்மியை வச்சுட்டு சட்னி அரைக்கிறப்ப ஒரு கால் நீட்டி வச்சிருப்பாங்க, ஒரு கால் மடக்கி வச்சிருப்பாங்க. அவங்களுடைய அந்த லோயர் ஸ்டொமக் வந்துட்டு ஃபுல்லா பல்ஜ் ஆகும். அப்படி பெண்ட் பண்றப்போ அதுதான் ஜானு சிரசாசனம். அந்த ஆசனம் பண்றப்போ வயிறு எக்ஸ்ட்ரா ஃபிளாப் வந்து குறையும், நம்மளுடைய முதுகு தண்டுவடம் நல்ல பிளெக்சிபிலிட்டி கிடைக்கும். அது மாதிரி ஒவ்வொரு ஆசனங்களும் தன்னுடைய வாழ்க்கை முறையில வந்து கலந்து இருந்தது. அதனால நமக்கு வியாதி இல்லை. இப்போ நம்ம வாழ்ற வாழ்க்கை முறை EMI-லயே இருக்கு. நம்மளுடைய உடல் நல்லா இருந்தா தானே நம்ம அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு நம்மளால EMI கட்ட முடியும். அதனால நம்ம வந்து இயர்லி மார்னிங் யோகா பண்ணணும். EMI-ய விட்டுட்டு இயர்லி மார்னிங் யோகா EMY-னு மனசுல வச்சுக்கோங்க. டெய்லி காலையில ஒரு சில யோகா எக்ஸசைஸ் நம்ம பிராக்டிஸ் பண்றப்போ மன நிம்மதி அடையும். உடலுக்குள்ளார உள்ள உள்ளுறுப்புகள் எல்லாம் ரீஜெனரேட் ஆகும். உடலும் உள்ளமும் நன்றாக இருக்கும் பொழுது நாம் நினைத்ததை லட்சியத்தை அடைய முடியும்.
0: பாரதி மெட்ரிக் பள்ளியின் யோகா ஆசிரியை திருமதி விக்னேஸ்வரி.
3: இந்திய பிரதமரின் வழிகாட்டுதலின்படி ஆயுஷ் அமைச்சகம் அதிகாரப்பூர்வமான கருப்பொருளை ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு விதமான தலைப்புல June 21 முன்னதாகவே வெளியிடுறாங்க. ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா. ஒவ்வொருத்தரும் முதுமையை நோக்கி போயிட்டு இருக்கோம். இந்த முதுமையில நாம இயங்குவதற்கும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு இந்த யோக பயிற்சி நமக்கு பெரிதும் பயன்படுகிறது. வயதானவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியம் பேணுதலில் கவனம் செலுத்தணும் அப்படிங்கறது தான் மைய பொருள். மூட்டு வழியாக இருக்கட்டும், முதுகு வழியாக இருக்கட்டும், இவற்றை நீக்கி உடலையும் மனதையும் அமைதியாக வைத்திருப்பதற்கு உதவுகிறது இந்த யோக பயிற்சி. ஆசனம் அப்படிங்கிறது என்ன? உடலை வளைத்து நீட்டி வலுப்படுத்தும் ஒரு நிலை. பிராணாயாமம் என்பது மூச்சை கட்டுப்படுத்தும் ஒரு பயிற்சி. தியானம் என்பது மனதை ஒருநிலைப்படுத்துதல். வயது கூடலாங்க, வலி கூட கூடாது. அப்போ வலி இல்லாமல் இருக்கணும்னா அனுதினமும் யோக பயிற்சியை செய்யுங்கள், ஆரோக்கியமாக இருங்கள்.
0: ஸ்ரீரங்கம் விவேகானந்தா யோகா மையத்தை சேர்ந்த முனைவர் ஸ்ரீதர் பேசுகையில்,
4: பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் நமது பாரத தேசத்தின் ரிஷிகளாலும் முனிவர்களாலும் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு கலைதான் யோக கலை. நமது பிரதமர் அவர்கள் கூட கூறுவார்கள், உலகிற்கே பாரதம் கொடுத்த பொக்கிஷம் யோக கலை என்று. மேலும் 2014 December 11 ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை June 21 சர்வதேச யோகா தினமாக அறிவித்தது. இந்த தீர்மானத்திற்கு 175 நாடுகள் ஆதரவளித்தன. அன்று முதல் யோகா பயிற்சியால் ஒன்றுபட்ட உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளை மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றனர். இந்த உலகளாவிய கொண்டாட்டம் ஒற்றுமையையும் நல்லிணக்கத்தையும் வளர்த்துக் கொண்டிருக்கிறது. எல்லைகளையும் கலாச்சாரங்களையும் கடந்து அமைதி மற்றும் நல்வாழ்வு நிறைந்த உலகிற்கு நம்மை நெருக்கமாக கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. நின்ற நிலை ஆசனங்கள், அமர்ந்த நிலை ஆசனங்கள், குப்புறப்படுத்த நிலை ஆசனங்கள், மேலும் படுத்த நிலை ஆசனங்கள், மூச்சு பயிற்சிகள், முக்கியமாக கபாலபாதி, நாடி சுத்தி பிராணாயாமம், மேலும் தியான பயிற்சிகள் மிக அற்புதமாக அனைத்து இடங்களிலும் நடைபெறுகிறது. ஏன், உலகம் முழுவதும் நடைபெறுகிறது. கண்டிப்பாக குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் கலந்து கொண்டு ஆரோக்கியமாக வாழலாம். நாம் எல்லாம் ஆரோக்கியமான பாரதத்தை படைக்கலாம்.
0: இம்மையத்தை சேர்ந்த முனைவர் சந்தான கிருஷ்ணன்.
5: யோகா என்பது உலகிற்கு இந்தியா வழங்கிய அரிய கலாச்சார பொக்கிஷம்.

0: ஆகும். உலக நாடுகளில் இருக்கும் அனைத்து மக்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் விதமாக ஆரோக்கியத்தை உலகிற்கு வழங்கிய ஒரு நர் தினம் சர்வதேச யோகா தினம். இந்திய பாரம்பரிய அறிவு மற்றும் பண்பாட்டின் பெருமையை உலக அரங்கில் எடுத்து காட்டக்கூடிய ஒரு கலாச்சார திருவிழாவாகவும், ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ள ஒவ்வொரு தனி மனிதனும் தினந்தோறும் வாழ்வில் ஒரு கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டும் என்றால் அது யோக கலை என்பதை உலக நாடுகளுக்கும் உலக மக்களுக்கும் எடுத்துரைத்த நல்ல நாள். யோகாவின் உடல் மன மற்றும் ஆன்மீக நலன்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதே இதன் முக்கிய நோக்கமாக கருதப்படுகிறது. பல்வேறு நாடுகளை சேர்ந்த மக்கள் ஒன்றிணைந்து யோக பயிற்சி செய்வதன் மூலம் சகோதரத்துவம் மற்றும் அமைதியை வளர்க்கிறது. யோகா உடல் மனம் ஆன்மாவை ஒருங்கிணைத்து ஒரு சிறந்த வாழ்க்கை முறையை நமக்கு வகுத்து தருகிறது. ஜூன் 21 ஆண்டின் மிக நீண்ட பகல் நேரம் கொண்டாடப்படக்கூடியதாக இருப்பதால் அது உடல் மற்றும் மன நலனுடன் தொடர்புடைய ஒரு சிறப்பான நாளாகவும் கருதப்படுகிறது. கடந்த மாதங்களில் சர்வதேச யோகா தினத்தை சிறப்பாக கொண்டாடும் விதமாக நமது அரசு பல்வேறு விதமான திட்டங்களை அறிமுகப்படுத்தியது. குறிப்பாக 365 நாட்களுக்கும் யோகா என்ற ஒரு தலைப்பிலும், 100 நாட்கள் கொண்டாட்டம் என்ற தலைப்பில் நமது பாரம்பரிய வரலாற்று சிறப்புமிக்க இடங்களில் யோகா விழிப்புணர்வுகள் நடத்துவது மற்றும் இன்றைய இளைய தலைமுறையிடையே ஆன்லைன் மூலமாக யோகாவை மிக எளிமையாகவும் சுருக்கமாகவும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணியையும் இந்த ஆண்டு நமது மத்திய அரசாங்கத்தின் கீழ் இறங்கும் ஆயுஷ் அமைச்சகம் செய்திருந்தது. இதன் மூலமாக யோகாவின் நன்மைகளை உலக மக்களிடம் கொண்டு சேர்த்து ஆரோக்கியமான, அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை உருவாக்குவதற்கு சர்வதேச யோகா தினம் சிறப்பாக ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது.
1: யோகா ஆசிரியர் திரு நன்மாறன்,
2: யோகா என்பது இந்தியாவில் தோன்றி வளர்ந்து வழி வழியாக வரும் ஒரு ஒழுக்க நெறியாகும். ஆய கலைகள் 64 யோகா அன்பை உணர்த்தும் கலை, வாழ்வை வளமாக்குகின்ற கலை, சுறுசுறுப்பை ஊட்டும் கலை, உடலையும் மனதையும் ஒருங்கிணைத்து செயல்பட வைப்பது யோகா கலையினுடைய சிறப்பு. உடல் உறுப்புகளை கொண்டு உடல், மூச்சு, மனம் ஆகிய மூன்றையும் கட்டுப்படுத்தி செய்யப்படும் பயிற்சி ஹத யோகமாகும். உடல் வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன் என்கின்றார் திருமூலர். உடல் நன்றாக இருந்தால்தான் உயிராற்றல் நன்கு இயங்க முடியும். பதஞ்சலி முனிவராலும் திருமூலர் 5000 ஆண்டுகளுக்கு முன்னரே போற்றி வளர்க்கப்பட்ட கலை யோகா. இது இயமம், நியமம், ஆதனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம் என பயிற்சிகளை கொண்டது. முதல் நிலையான இயமம் என்பது தீயனவற்றை அகற்றி ஒழுக்கத்தை பின்பற்ற வேண்டும், அன்பினால் எதையும் சாதிக்கலாம் என அறிவுறுத்துவது. இரண்டாம் நிலையான நியமம் என்பது நல்லவற்றையே செய்தல், நல்ல நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளல். மூன்றாம் நிலையான ஆசனம் என்பது உடலை ஒரு குறிப்பிட்ட நிலையில் நிறுத்தி வைப்பதாகும். பல்வேறு நோய்களுக்கு குறிப்பிட்ட சில ஆசனங்கள் மூலம் உள் உறுப்புகளை இயங்க வைத்து நோயை போக்க முடியும். முறையாக யோக பயிற்சிகளின் பயிற்சியாளர்களுடைய வழிகாட்டுதலோடு ஆசனங்களை தொடர்ந்து செய்வது சிறந்தது. உணவு சாப்பிட்டு 3 மணி நேரத்துக்கு பிறகு செய்ய வேண்டும். அதிகாலை மற்றும் மாலை நேரம் மிகச் சிறந்தது. வெளிச்சம், காற்றோட்டம் அவசியம். தரை விரிப்பு அல்லது யோகா விரிப்பில் தான் செய்ய வேண்டும். உட்கட்டாசனம், இதில் கால் வலி, ரொமாட்டிசம், மூட்டு வலி குணமாகும். தாளாசனம், நரம்பு தளர்ச்சி, வலிப்பு நோய் நீங்கும். பிறையாசனம், தொப்பை விலகும், முதுகு வலி குறையும், இளமை மேம்படும், முகப்பொழிவு கிடைக்கும். பவன முக்தாசனம், வயிற்று உறுப்புகள் உறுதி பெறுகின்றன, வாயு கோளாறு, மலச்சிக்கல் நீங்கும். நடராஜர் ஆசனம், கால் நடுக்கம், மனபயம், தொப்பை பிரச்சனை நீங்கி உடலுக்கு நல்ல அழகையும் மன மகிழ்ச்சியையும் அளிக்கக்கூடிய. உஷ்ராசனம், நுரையீரல் உறுப்புகள் பலம் பெற்று சுவாச பணிகள் நீங்கும். ஜானுசீராசனம், நீரிழிவு நோயை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர மிகச்சிறந்த ஆசனம். வஜ்ராசனம், சாப்பிட்ட பின்பும் செய்யக்கூடிய ஒரே ஆசனம், உயர் ரத்த அழுத்தம், மூல வியாதிக்கு மிகச்சிறந்தது. நவாசனம் அல்லது படகாசனம், தொப்பை மற்றும் வயிற்று வலி குறையும். வயிற்றில் உள்ள அனைத்து உறுப்புகளும் புதுப்பிக்கப்பட்டு தேவையற்ற கழிவுகள் நீக்கப்படுகின்றன. சாந்தி ஆசனம், உடலும் மனமும் அமைதியடையும், உடல் முழுமையாக தளர்ச்சி அடையும். நான்காம் நிலை பிராணாயாமம், மூச்சை ஒழுங்குபடுத்தி சுவாசத்தை முறையாக மாற்றி அமைப்பதன் மூலம் பெரும்பாலான நோய்களை தீர்க்க முடியும். பிராணாயாமத்தை முறையாக கற்றுக்கொள்வதன் மூலம் இளமையுடன் இருக்கலாம் என திருமூலர் திருமந்திரம் பாடல் 569 குறிப்பிடுகின்றார். நடமாட்டமே இல்லாத நிலையில் உள்ள முதியவர்கள் கூட நிமிர்ந்து உட்கார்ந்த நிலையிலேயே பிராணாயாம பயிற்சி செய்து உடலையும் மனதையும் உற்சாகமாக்கிக் கொள்ள முடியும். அனைத்து நோய்களுக்கும், மனம் சார்ந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை வழங்கி ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உத்தரவாதம் அளித்து நல்ல சமுதாயம் அமைய ஆணி வேறாக இருப்பது யோக கலை.
1: யோகா ஆசிரியை திருமதி சுஜாதா சண்முகம்,
3: தொழில்நுட்ப வளர்ச்சி அதிகரித்துள்ள நிலையில் மன அழுத்தம், கவலை, தூக்கமின்மை, உடல் பருமன் போன்ற பல பிரச்சனைகளும் அதிகரித்துள்ளன. இவற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள எளிய மற்றும் இயற்கையான வழி யோகா ஆகும். யோகாவின் தாயகம் நம்முடைய இந்தியா என்பதில் நாம் அனைவரும் பெருமை கொள்ள வேண்டும். இந்தியாவின் முயற்சியால் 2014 ஆண்டு

0: ஐக்கிய நாடுகள் சபை ஜூன் 21 சர்வதேச யோகா தினமாக அறிவித்தது. அதன் பிறகு உலகின் பல நாடுகளில் யோகா தினம் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. யோகா நமக்கு கற்றுத்தரும் முக்கியமான விஷயம் ஒழுக்கம். தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எழுந்திருத்தல், உடற்பயிற்சி செய்தல், சரியான உணவு உண்ணுதல், மனதை அமைதியாக வைத்திருத்தல் போன்ற நல்ல பழக்க வழக்கங்களை உருவாக்குகிறது. யோகா நமக்கு 3 முக்கியமான பரிசுகளை அளிக்கிறது: ஆரோக்கியமான உடல், அமைதியான மனம், மகிழ்ச்சியான வாழ்க்கை. இறுதியாக இந்த யோகா தினத்தில் நாம் அனைவரும் ஒரு உறுதிமொழி எடுப்போம். தினமும் குறைந்தது 20 நிமிடங்கள் யோகா செய்வேன். என் குடும்பத்தினரையும் யோகா செய்ய ஊக்குவிப்பேன். ஆரோக்கியமான உடல், அமைதியான மனம் மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை உருவாக்குவேன்.
1: இதுவரை திருச்சிராப்பள்ளி மண்டல செய்திப்பிரிவு வழங்கிய சர்வதேச யோகா தின செய்தி மலர் கேட்டீர்கள். மலர் விளக்கம் சுஜாதா கோபிநாதன், மலர் ஆசிரியர் சாந்தி ரமேஷ்.

0: என்ன சோனமுத்தா, பல புத்தகங்களை அடுக்கி வச்சுக்கிட்டு நடுவுல உட்கார்ந்து இருக்க, படிக்கிற மாதிரி படம் தானே பாக்குற?
1: வந்து இப்ப நான் என்ன உங்ககிட்ட சொல்றது?
2: அதுவா, நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டி அறிவிப்பு கேட்டேன், அதுல நான் கலந்துக்க போறேன். அதுக்குதான் என் கற்பனை குதிரைய தட்டி விட்டுட்டு உட்கார்ந்துருக்கேன்.
3: ஆளை பார்த்தா டம்மி பீசா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கியடா.
0: அப்படியா? எந்தெந்த தலைப்புல நாடகம் எழுதி அனுப்பலாமா?
2: அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல நாடக பாணியில கதையை எழுதி 8A8 பக்கத்துக்குள்ள நல்லா A4 பேப்பர்ல டைப் பண்ணி அனுப்பணுமா?
0: அது சரி, எந்த முகவரிக்கு?
2: நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1 அப்படின்ற முகவரிக்கு.
0: அட, எந்த தேதிக்குள்ள நாடகத்தை எழுதி அனுப்புறதுன்னு சொல்லியா?
2: கரெக்டா கேட்ட, வர 30ஆம் தேதிக்குள்ள நாடகத்தை அனுப்பணும். அது மட்டும் இல்ல, என் நாடகம் தேர்வாச்சுன்னு வச்சுக்க, அதை ஒளிபரப்பவும் செய்வாங்க, அதுக்கு சன்மானமும் கொடுப்பாங்க.
0: அப்ப நீ பரிசு வாங்கினதுக்கு அப்புறம் உன்னை வந்து பாக்குற.
1: ஐயோ, அலாட்டாய்க்கடா, அலாட்டாய்க்க.
2: சரி சரி, இப்ப நீ கிளம்புறியா, நான் நாடகத்தை எழுதணும்.

0: இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். பழங்குடியின மக்களின் முன்னேற்றத்திற்காக கல்வி பெறும் இளையோர் முன்வர வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூர் ராணி துர்காவதி பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், சுயமரியாதைக்கு முன்னுரிமை அளிக்கும் பழங்குடியினர் தங்கள் பிரச்சினைகள் பற்றி வெளிப்படையாக தெரிவிக்க விரும்ப மாட்டார்கள் என்பதால் பழங்குடியின கிராமங்களை ஒட்டி வாழும் சமூகத்தினர் அவர்களுக்கு அரசின் திட்டங்கள் மற்றும் வாய்ப்புகள் குறித்து எடுத்துரைக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். நாட்டின் கடல்சார் கட்டமைப்பை வலுப்படுத்தும் நடவடிக்கைகள் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட INS துனாகிரி, INS அக்ரே, INS சன்ஷோதக் அதிநவீன போர் கப்பல்களை இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்து பேசிய பிரதமர், இதன் மூலம் பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் சுயசார்பு எட்டப்பட்டு மிக அதிக அளவிலான ஏற்றுமதியும் நடைபெறுவதாக குறிப்பிட்டார். மேகதாது அணை விவகாரம் குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு முதலமைச்சர் அழைப்பு விடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். வேலூரில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், பெண்கள் சிறுமிகள் பாதுகாப்பு விஷயத்தில் அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றார். சர்வதேச இசை தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தஞ்சை தென்னக கலை பண்பாட்டு மையத்தில் சிறப்பு இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. ஏராளமான இசைக்கலைஞர்கள் பங்கேற்ற இந்நிகழ்ச்சியில் உடல் மன ஆரோக்கியத்திற்கு யோகா மற்றும் இசையின் அவசியம் குறித்து வலியுறுத்தப்பட்டது. வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாகை வேதாரண்யத்தை அடுத்த பொதுவுடை வீரன் கோவில் கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இதில் பங்கேற்றனர். ICC உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்றிரவு 7 மணிக்கு தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 4 மணிக்கு.

விமர்சன மின்னஞ்சல்களோடும் பாடல்களோடும் தகவல்களோடும் நனையலாம். திருச்சிராப்பள்ளி FM 102.1 இசை தூரலில்

0: நேயர்களுக்கு சர்வதேச யோகா தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
1: ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை, சீனிவாசா நகர் மற்றும் காட்டூர், திருச்சி.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
1: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: நிறைய பேர் இரவு பகல் பார்க்காம வேலை செய்வாங்க, ஆனாலும் தூக்கம் அப்படிங்கறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. 11 நாட்கள் நம்ம தூங்காம இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு 1964 ஒரு ஆய்வு செஞ்சிருக்காங்க. முதல் 3 நாள் நம்ம தூங்கல அப்படின்னா காரணமே இல்லாம சிரிப்பு வருமா. 4

ஏழு நாள் வரைக்கும் நம்ம தூங்கலை அப்படின்னா கடுமையான கோபம் வருமா. இந்த அறிகுறியெல்லாம் தெரிஞ்சால் ஒழுங்காக உடனே தூங்கிடணும். மீறி 8-16 நாள் வரைக்கும் முழிச்சிருந்தீங்க அப்படின்னா இல்லாத மனிதர்களை பார்க்கறது, சந்திரமுகி படத்தில் ஒரு தூரத்தில் சத்தம் வருது கேட்குதா அப்படின்னு ரஜினி கேட்பார்ல, அந்த மாதிரி விசித்திரமான குரலில் இல்லாத மனிதர்களை பார்க்கறது, இந்த மாதிரி நம்முடைய மனநிலை சிதையுமா. இதுவே 11 நாளையும் தாண்டி தொடர்ந்துச்சுன்னா சோழி முடிஞ்சிச்சு. நினைவாற்றல் பாதிப்பு, மனநல கோளாறுகள் ஏற்படுமா. ஆகவே மக்களே, மனசதுக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம். தூங்கிடுங்க. ஆமாம்.

0: நாள்பட்ட நோய்களுக்கு இயற்கை உணவு, பிசியோதெரபி, இயற்கை மருத்துவ சிகிச்சைகளுடன் தங்கி சிகிச்சை பெறும் வசதிகளுடன்
1: ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை, சீனிவாசா நகர் மற்றும் காட்டூர்.
2: ராம் நெய் வழங்கும் ஆலய உலாவில் சிவனு

0: கட்டணும்.
1: ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் அழகு குறையாத நடராசன்,
2: ஒற்றை காலை தூக்கி அகிலம் காக்கும் பேரழகனின் ஆணி திருமஞ்சன பெருவிழா
1: கோனேரி ராஜபுரத்திலிருந்து நேரலையாக.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 10:30 நிகழ்ச்சியில் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள்.
3: ராம் நெய், இனிமையான நிமிடத்தில் ஒரு சுவையான தருணம். ராம் நெய்.
4: கேட்டிருக்கின்றோம் இசைதொழில் நிகழ்ச்சி திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1. அழிவு நிலையில இருக்க பறவைகள் விலங்குகளை காப்பாற்ற நம்முடைய அரசு நிறைய முயற்சிகள் செஞ்சிட்டு இருக்கு. சமீபத்தில் கூட சிட்டுக்குருவியை பாதுகாக்க ஒரு சில விஷயங்களை நம்ம தொடர்ந்து செய்யறோம் இல்லையா. இதே போல ஸ்காட்லாண்ட்ல அழியும் விளிம்புல இருக்கிற ஸ்விஃப்ட் அப்படிங்கிற ஒரு பறவையை காக்கிறதுக்கு புதிய சட்டம் ஒன்று போட்டிருக்காங்களாம். அங்க கட்டப்படுற ஒவ்வொரு வீடுகள்லயும் இந்த ஸ்விஃப்ட் பறவைகள் கூடு கட்டி வாழ்ற மாதிரி தொழில்களை அமைக்கணும் அப்படின்னு அந்த அரசாங்கம் சொல்லியிருக்கு. நல்லா இருக்குல்ல, பறவைகள் இருந்தாதான் மனிதர்களும் இருக்க முடியும்

3:21 கேட்டு இணைந்திருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இசை தூரல். ஆமைகள் ரொம்பவே விசித்திரமான அதிசயமான பல விஷயங்களோட தொடர்பு உள்ளது. சங்க காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் ஆமைகளுக்கும் மனிதர்களுக்குமான தொடர்பு அப்படிங்கிறதே ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். சமீபத்தில் கூட ஜோனதன் அப்படிங்கிற ஒரு ஆமை கின்னஸ் சாதனை புத்தகத்தோட அடையாளமாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. 194 வயசான இந்த ஆமை உலகத்திலேயே நீண்ட காலம் நிலப்பரப்பில் வாழும் உயிரினம் அப்படிங்கிற பெருமையை பெற்றிருக்கு. இணைந்திருக்கின்றோம். இது இசை தூரல் நிகழ்ச்சி திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: சொல்லு கார்த்தி. டே அருண், இந்த கதை கட்டுரை கவிதை எல்லாம் எழுதுவல்ல, நம்ம திருச்சி வானொலியில நாடகத்துக்கு கதை எழுதி அனுப்ப உனக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருக்கு நண்பா.
1: நிஜமாவா சொல்ற? கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல.
0: அதான்பா, நம்ம திருச்சி வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆயிடுச்சுல்ல.
1: ஆமா,
0: இந்த பெருமையில நேயர்களும் பங்கெடுத்துக்கிற விதமா வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க நண்பா.
1: ஓஹோ,
0: அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட பேஸ் பண்ணி நாடக பாணியில கதை எழுதி 8x8 பக்கத்துக்குள்ள நல்லா A4 தாள்ல டைப் பண்ணி அனுப்பணுமா.
1: 8x8 பக்கத்துலயா? போதுமா?
0: போதும், நாடகம் 15 நிமிஷம் தானே.
1: ஓகேப்பா.
0: முகவரி உனக்கே தெரியும் தானே? இருந்தாலும் உனக்கு நான் ஒரு வாட்டி சொல்றேன், கேட்டுக்க. நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1.
1: நாடகத்தை மெயில்ல சென்ட் பண்ணலாமா?
0: இல்ல இல்ல, தபால் மூலமா தான் அனுப்பணும்.
1: எல்லாம் சரிதான், எந்த தேதிக்குள்ள அனுப்பணுமா?
0: சரியா கேட்ட, வர 30ஆம் தேதிக்குள்ள எழுதி அனுப்பிடு. அது மட்டும் இல்ல, உன்னோட நாடகம் தேர்வானா வானொலி நிலையத்தாரே அத பதிவு பண்ணி அதை ஒளிபரப்பவும் செய்வாங்க. ஒளிபரப்பாகிற உன் நாடகத்துக்கு தக்க சன்மானமும் உண்டு நண்பா.
1: கரும்பு திங்க கூலின்னு சொல்லு, சவாலான வேலைதான்.
0: சரிதான், ஓ சாமர்த்தியத்தை அதுல காட்டு.

0: அகவல்
1: முதல்ல மயில்
0: சிறப்பு,
1: அப்புறம் அணி அழகுன்னு சொன்னீங்கல்ல,
0: அணி அப்படிங்கறது சரி,
1: மூணு சொல்லி
2: பாருங்களேன்,
1: கடை
0: விற்பனை செய்யும் இடம் கடை சரி,
1: அப்புறம் பாவ மன்னிப்பு
0: பாவ அப்படிங்கறது சரி,
1: அப்புறம் இரவு வந்து அல்
0: அல் அப்படிங்கறது மிகச்சரி.
3: சூப்பர்பா,
0: சூப்பருங்க,
2: அருமை அருமை, வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ மேடம்.
2: அதாவது பாருங்களேன், நம்முடைய நேர்கள் எல்லாம் கூட
0: கண்டுபிடிச்சு
2: இரவு கல் அப்படிங்கறதெல்லாம் மிக சரியா சொல்லுவாங்களான்னு எனக்கு ஒரு குழப்பம் இருந்துட்டே இருந்தது. ஏதாவது ஒரு குறிப்பு கொடுத்து போடுவோமா அப்படின்ட்டா,
0: குறிப்பு எல்லாம் தேவையில்லைங்க, நாங்க வந்து எங்களுக்கு லைன் கிடைச்சா போதுங்க, நாங்க வந்து சொல்லிடுவோம் அப்படின்னு நம்ம நேர்கள் எல்லாம் காத்திருப்பாங்க. அருமையான நேயர்கள், நேயர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள். நேயர்களே,
4: திருச்சிராப்பள்ளிகளுடன் உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்த, மாணவர்களின் நிறைவாற்றல் பார்வை திறன் எதிர்ப்பாற்றல் அதிகரிக்க,
5: ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை சீனிவாசா நகர் மற்றும் காட்டூர் திருச்சி.
6: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
7: நியூ லட்சுமி ஜுவல்லரி மலைவாசல் திருச்சி.
8: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
9: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
8: உண்மையாவா?
9: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
10: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
11: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.

0: நேயர்களுக்கு சர்வதேச யோகா தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
1: ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை, சீனிவாசா நகர் மற்றும் காட்டூர், திருச்சி.
2: திருச்சி பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் வழங்கும் ஆலய உலாவில்
3: நாளை காலை 10:30 மணிக்கு

0: போகுமே.
1: உலோகத்தில் வடிக்காமல்
2: உயிரில் உதித்த சுயம்பு வடிவமாய்
1: எட்டு கரங்களில் அருள் புரியும் எழில்மிகு நடராஜனின் பேரழகு
2: ஆணி திருமஞ்சன சிறப்பாக கோனேரி ராஜபுரத்தில் இருந்து நேரலை.
0: ருத்ர தாண்டமாடுகின்ற கூட்டணி பயம் ஒடுங்க எங்கள் நெற்றி தீண்டி போக வேண்டுமே.
1: எஃப்எம் ரெயின்போ 102.1
2: இந்நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியோடு

0: வணக்கங்கள். நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1. குறுகெழுத்து போட்டிக்கு இந்த தடவை கட்டங்கள் எத்தனைங்கிறத சொல்லியாச்சு, ஆனா குறிப்புகள் கொடுக்கலையே.
1: இப்போ நம்ம நேயர்களுக்கு குறிப்புகளை
0: இல்ல, நேர் ஒருத்தர் இணைப்புல இருக்காரு. நம்ம என்ன பண்ணுவோம், நேர பேச வச்சுட்டு குறிப்பு சொன்னோம்னா அவங்களுக்கு கேக்கும்ல.
1: பாருங்க, களத்துல இறக்கிடுவோம் ஆளுங்களை.
0: வணக்கம்.
2: வணக்கம் மேம், இனிய மாலை வணக்கம் யோகேஸ்வரி மேம்க்கும் லவணாவின் சாருக்கும்.
0: வணக்கம். யார் எங்க பேசுறீங்க?
1: யார் பேசுறதுங்க?
2: எஸ்மபட்டி ரமேஷ் சார். வணக்கம்
0: ரமேஷ் ஐயா, குறிப்பு சொல்லிடலாமா?
2: சொல்லுங்க மேம்.
1: இடம் இருந்து வளம்.
2: ஓகே சார்.
1: நான்கு கட்டங்கள் இருக்குல்ல,
2: அதற்கான
1: குறிப்பு. உடல் நலம் காக்க தேவை. உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த நலம் காக்க நமக்கு தேவை. இதுதான் அந்த நான்கு கட்டங்கள். ஓகேவா? நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் அடுத்தடுத்து குறிப்புகள் சொல்றேன், அதையும் வச்சு நீங்க யோசிங்க. கீழிருந்து மேல். புதிதாய் பிறந்த குழந்தைய நாம இப்படி அழைப்போம். புதிதாய் பிறந்த குழந்தையை இப்படி
0: அழைப்போம்.
1: புதிதாய் பிறந்த குழந்தைய. அடுத்து இரண்டாவது கட்டம், அதற்கு கீழிருந்து மேல், அதற்கான குறிப்பு. மரத்தோட ஒரு உறுப்பு. மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு.

0: உறுப்பு.
1: உறுப்பு.
0: ஆமாம், மூன்றாவது கட்டம் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே ஒரு கட்டம் போட்டிருக்கீங்க இல்லையா, அதுக்கு கீழிருந்து மேலாக நம்ம நிரப்பணும் இல்லையா, அதற்கான குறிப்பு தேக்கு மரம். அதான் ஆங்கிலத்தில் நம்ம எப்படி சொல்லுவோம், தேக்கு மரத்தை ஆங்கிலத்தில் நாம் எப்படி சொல்வோம், அது தான் நீங்கள் அதில் எழுத போகிறீங்க. கடைசி குறிப்பு கீழிருந்து மேல், ஒரு உணவு வகை, நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு உணவு வகை.
1: முதல் குறிப்பு என்னங்க சார்? உடல் நலம் சேன.
0: உடல் நலம் காக்க தேவை, நமக்கு உடம்பு சரியில்லைனா இதை செய்யணும்.
2: மருத்துவமனைக்கு போய்
1: மருந்து உட்கொள்ளணும் சார்.
2: அது மருந்து
0: எப்படி
2: உட்கொள்றதுக்கு
0: மருந்து
2: முன்னாடி,
0: உட்கொள்ளணும்னு இவ்வளோ பெரிய நம்ம இந்த கட்டத்தை நிரப்பணுங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லுங்க.
2: நான்கு
1: இரண்டு மரத்தின் இன்னொன்று வந்து கிளை சார்.
0: மரத்தின் உறுப்பு கிளை அப்படின்னு சொல்றீங்க,
1: ஆமா சார்.
0: சரி, அது நாங்கள் அதில் எழுதிக்கிறோம். அடுத்து
1: அடுத்தது வந்து சிகிச்சை.
0: சிகிச்சை, இடமிருந்து பலம்.
2: சரியான
0: சரி,
2: பதில்.
1: ரெண்டாவது இது அம்மி கீழே இருந்து மேல் வந்து கிளை சார் அது.
0: ஆமாம், அது சரி.
1: புதிதாய் பிறந்த குழந்தை சிசு.
0: சிசு சிறப்பு. இன்னும் ரெண்டே குறிப்பு தான் இருக்குது பாருங்க, சிகிச்சைன்னு எழுதிட்டீங்க.
1: அடுத்து நாலாவது குறிப்பு என்னங்க சார்?
0: நாலாவது குறிப்பு வந்து அதில் ஒரு சிறு மாற்றம். ஆமாம்,
1: ஆங்கில
0: டீக் அப்படின்னு சொல்லுவோம், பட் இங்கே இச் இருக்கு. ஆமாம் சரி, இதை நம்ம இங்கே வந்து உங்களுக்கு போனஸ் மதிப்பெண்.
1: ஓகே சார்.
0: ஆமாம்,
1: கடைசி சார்,
0: கடைசி வந்து ஒரு உணவு வகை.
1: தோசை.
0: தோசை அப்படிங்கிறது சரி. மிக
2: அழகாக
0: எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க. அந்த டீக் மட்டும் மாறிடுச்சு, அதுக்கும் அவருக்கு நம்ம போனஸ் மதிப்பெண். அதை கண்டுபிடிச்சார் ஆனால் இல்லையா,
2: அதனால உங்களுக்கு மதிப்பெண் கொடுத்துட்டோம்.
0: வாழ்த்துக்கள் நேயர்களே. நீங்களும் இதே போல குறுக்கெழுத்து போட்டியில் கலந்துக்கலாம், உங்களுடைய பதில்களையும் சொல்லி இந்த கட்டங்களை நிரப்பலாம். அடுத்த குறிப்பு நம்ம சொல்லிடலாமா, அடுத்த கட்டங்களுக்கான குறிப்பு, இடமிருந்து பலம், ஒரு பூ.
2: ஒரு பூ.
0: ஆமா, ஒரு பூவோட பெயர். கீழிருந்து மேல், இறைவனை இப்படியும் அழைப்போம். இறைவனை நம்ம நிறைய பேர் சொல்லி அழைப்போம், இறைவனை குறிக்கக்கூடிய ஒரு சொல்.
2: சரி,
0: இரண்டாவது கட்டம் கீழிருந்து மேல், இதற்கான குறிப்பு நிலவு.
2: நிலவு.
0: ஆமா, நிலவை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அடுத்து மூன்றாவது கீழிருந்து மேல், மூன்றாவது கட்டமுக்கு கீழே போட்டிருக்கோம், அதற்கான கீழிருந்து மேல் குறிப்பு விக்ரம் ஸ்னேகா, இவங்க இணைந்து நடித்த திரைப்படம்.
2: திரைப்படத்தின் பெயர்.
0: ஆமா,
2: இரண்டே எழுத்து தான்.
0: ஆமா, கடைசி குறிப்பு வந்து தோழி.
2: தோழி
0: அப்படிங்கிற சொல்லை குறிக்கக்கூடிய ஒரு சொல், அல்லது பொறுத்து கொள்ளுதல், அதற்கான சொல். இதுதான் குறிப்பு. பதில் தெரிஞ்சா வாங்க வண்ண கோலங்களுக்கு.
2: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டு கொண்டிருப்பது திருச்சி ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனையின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
4: கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி.
5: திருச்சி சாரதாசு, காத்திருங்கள்.
6: நாள்பட்ட நோய்களுக்கான கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, முதுகு எலும்பில் ஜவ்வு விலகுதல் போன்ற நோய்களுக்கு அறுவை சிகிச்சை இன்றி குணம் பெற
7: தங்கி சிகிச்சை பெறும் வசதிகளுடன் ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை, சீனிவாசா நகர் மற்றும் காட்டூர், திருச்சி.
8: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.

0: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
1: நாள்பட்ட நோய்களுக்கான கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, முதுகு எலும்பில் ஜவ்வு விலகுதல் போன்ற நோய்களுக்கு அறுவை சிகிச்சை இன்றி குணம் பெற
2: தங்கி சிகிச்சை பெறும் வசதிகளுடன் ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை, சீனிவாசா நகர் மற்றும் காட்டூர், திருச்சி.
3: அந்த குறிப்புக்கு கூடுதல் குறிப்பு நீங்க பாடல போட்டீங்க
4: இல்லையா?
3: நீங்க கொடுத்த பாடலே ஒரு பதிலுக்கான குறிப்பு தான்.
4: அப்படியா சொல்றீங்க? ஏன் அந்த பாட்டுல இருந்து என்ன குறிப்பு கண்டுபிடிக்க முடியும்?
3: இப்ப நேயர்கள் சொல்லுவாங்க பாருங்க பதில்.
4: வணக்கம்.
5: இதுவரைக்கும் வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர்.
4: ஐயா வணக்கம், பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
5: நலமா இருக்கீங்களா நீங்கள் இருவரும்?
4: நலம். நீங்கள் நலமா?
5: நலம் நலம். எனக்கு அந்த விக்ரமும் ஸ்னேகாவும் இணைந்து நடித்த திரைப்படம் அந்த ஒண்ணுத்துக்கு நல்ல விடை தெரியும், கிங். அத
3: கண்டுபிடிச்சிட்டேன், கிங்
4: மாதிரி.
5: அப்புறமா நிலவுக்கு இன்னொரு பெயர் நீங்க மதி, அப்படி வருமா?
3: மதி அப்படி.

0: வரும்.
1: அது ரெண்டும் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்புறமா இறைவன் வந்து ஆண்டவன் அப்படின்னு இன்னொரு பேர்ல சொல்லுவோம், கரெக்டா?
0: ஆண்டவன் நம்மள்ட்ட ரெண்டு கட்டம் தானே இருக்கு, கட்டம் போட்டிருக்கீங்களா இல்லையா நீங்க?
1: ஆமா, இல்ல எனக்கு தெரியல, ரெண்டு எழுத்துல எப்படி சொல்லுவோங்கிறது எனக்கு தெரியல.
0: சரி,
1: ஆதி ஆதி பகவன் ஆதின்னு சொல்லுவோம்.
0: ஆதின்னு சொன்னீங்கன்னா ஒரு பூ வகை வரணும் சொல்லுவோம், இல்ல ஒரு பூ வகை வரணும், நீங்க அதையும் கனெக்ட் பண்ணும்ல.
1: சாமி சாமின்னு சொல்லுவோம், ஆண்டவன் சாமி,
0: சாமி அப்படிங்கறது. சரி, அடுத்து
1: பூ,
0: பூ பேர் என்ன? கிட்டத்தட்ட வந்துருச்சு, நீங்க மூணு எழுத்து கண்டுபிடிச்சிட்டீங்க.
1: ஆமா,
0: இப்ப பூ பேரை கண்டுபிடிங்க.
1: அது ரெண்டு எழுத்து தானே?
0: நாலு எழுத்து.
1: சாம இந்தி, சாமந்தி, சாம இந்தி, சாமந்தி.
0: சாமந்தி இல்ல, சாமங்கி.
1: சாமங்கியா?
0: சாமங்கி அப்படிங்கறது. சரி, இன்னும் ஒரு கேள்விக்கு பதில், அப்ப கடைசி கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். தோழி அல்லது பொறுத்து கொள்ளுதல், இதான் உங்களுக்கு அனுக்குறிப்பு. தோழி, தோழியை குறிக்கக்கூடிய ஒரு சொல், அல்லது பொறுத்து கொள்ளுதல்.
1: பொறுத்து கொள்ளுதல்,
0: ரெண்டுக்கும் ஒரே பதில் தான்.
1: தோழி, நன்றி.
2: இரண்டு எழுத்து, அவங்க என்னுடைய பிரிய அப்படின்னு சொல்லுவோம்.
0: நீங்க வந்து அதான் யோகேஸ்வரி, நீங்க முடிவு பண்ணிட்டீங்க.
1: அதனாலதான்
0: இவங்க வந்து நேயர்களோட உள்ளங்கள்ல இன்னைக்கும் பிரிய சகியா இருக்காங்க.
2: நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள் ஐயா.
1: தேங்க்யூ மேம், பை பை பை.
0: சரிங்க, அதான் நீங்க சொன்ன மாதிரியே வந்து நேர்களுக்கு அதாவது கூடுதல் குறிப்பு வர நேரம் எல்லாமே சிறப்பா ஒரு வணக்கம் உங்களுக்கு வைக்கும் போதே எங்களுக்கு தெரியுது.
2: அப்படிலாம் இல்லைங்க, நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. சரி, நேரில் எல்லாரையும் வெற்றியாளர் ஆக்கினா நமக்கு மகிழ்ச்சி
0: தானே.
2: அப்படி ஒரு நல்ல எண்ணத்துலதான் சொல்றது, மத்தபடி என்னத்தை.
0: நிஜமாவே சிறப்பா இன்னைக்கு வந்து ரொம்பவே கலகலப்பா வந்த நேர்கள் எல்லாமே வந்து அழகா பதில் சொன்னாங்க இல்லையா?
2: ஆமா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா கலந்து கொண்ட எல்லா நேர்களும் வெற்றியாளர்கள் தான் அப்படிங்கறத சொல்லிக்கலாம்.
0: ஆனாலும் நேர்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க.
2: ஆமா,
0: எனக்கு ஒரு குறிப்பு கொடுக்க மாட்டீங்களா?
2: ஒரு கட்டம், ஒரே ஒரு கட்டத்தை நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு.
0: சரி, இப்ப அவங்களுக்காக ஒரு குறிப்பு கொடுத்துடலாமா?
2: கண்டிப்பா.
0: இடம் இருந்து பலம், ஒரு ஊரோட பெயர்.
2: ஒரு ஊரோட பெயர், சரி.
0: கீழிருந்து மேல், முடி, நம்ம தலை முடியை குறிக்கக்கூடிய ஒரு சொல்.
2: ஒரு சொல்.
0: கீழிருந்து மேல் இரண்டாவது குறிப்பு, பாதையை குறிக்கக்கூடிய சொல்.
2: பாதை.
0: மூணாவது, பெரிய அப்படிங்கிற சொல்லை குறிக்கக்கூடிய ஒரு சொல்.
2: பெரிய.
0: பெரிய அப்படின்னா நம்ம இந்த சொல்ல சொல்லுவோம். கடைசியான குறிப்பு, ஒரு மாதம்.
2: ஒரு மாதத்தின் பெயர். சரி, இதுக்கான பதில் தெரிஞ்சிச்சுன்னா நிறைவு நேரா நீங்க வரலாம். இது வண்ண கோளங்கள்ல குறுக்கெழுத்து போட்டி.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
4: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். அஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
5: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
6: மருத்துவர்களால் எடுக்கப்படும் 1-to-1 யோகாசன பயிற்சிகளை கற்க, உடல் மனம் மற்றும் ஆன்ம நலனை மேம்படுத்த, சர்க்கரை நோய், உடல் பருமன், தைராய்டு நோய்களுக்கான சிறப்பு யோகாசன பயிற்சி கற்க வாருங்கள்.
7: ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை, சீனிவாச நகர் மற்றும் காட்டூர், திருச்சி.
8: ராம் நெய் வழங்கும் ஆலய உலாவில்

0: தடும்.
1: ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் அழகு குறையாத நடராசன்,
2: ஒற்றை காலை தூக்கி அகிலம் காக்கும் பேரழகனின் ஆணி திருமஞ்சனப் பெருவிழா
1: கோனேரி ராஜபுரத்திலிருந்து நேரலையாக.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 10:30 நிகழ்ச்சியில் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள்.
3: ராம் நெய், இனிமையான நிமிடத்தில் ஒரு சுவையான தருணம். ராம் நெய்.

0: சிரிக்கலாம், பறக்கலாம், கவலைகள் மறக்கலாம், நம்ம வண்ண கோலங்களுக்கு நீங்களும் வந்தா.
1: பாருங்களேன் எப்படி ஒரு லிங்க் எடுத்துருக்கிறாரு லோகநாதர். அப்படி வந்து சிரிக்கிறதுக்கும் பறக்கிறதுக்கும் யாரு நிறைவு நேரா வந்திருக்காங்கன்னு பார்த்தலாமா?
0: கண்டிப்பா, நம்ம நேயர்களுக்கு லைன் கிடைச்சாவே சிரிப்பாங்க.
1: ஆமா,
0: பதில சொல்லிட்டா பறப்பாங்க.
1: வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: சீனிவாசன் பேசுறேன். ஏற்கனவே கட்டம் எல்லாம் போட்டு போட்டோ இதெல்லாம் அனுப்பிச்சிருக்கேன் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல.
0: அப்படியா? இருந்தாலும் இது வந்து தொலைபேசியில, தொலைபேசியில தான் நம்ம தொடர்பு கொள்ளணும் இந்த நிகழ்ச்சியில.
2: கரெக்ட்.
0: சொல்லுங்க.
2: சிவகாசி.
0: சிவகாசி, சரி, ஒரு ஊரோட பேரு.
2: அப்புறம் ஃபர்ஸ்ட் இது வந்து சிகை.
0: சிகை.
2: ரெண்டாவது வந்து வழி.
0: வழி.
2: மகா.
0: மகா. சரி.
2: மாசி.
0: மாசி அப்படிங்கிறது மிகச்சரி.
3: சூப்பர் பா.
0: நிறைவு நேரா வந்து கலக்கிட்டீங்க.
2: வெரி குட் சார்.
0: ரொம்ப
1: வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் ஐயா. அதாவது நிறைய நாங்க வந்து நிறைவு நேரா வரீங்க, முடிச்சிருவீங்களோ இல்லையோ, இல்லனா நாங்க பதிலாம் சொல்லி குடுக்கலாம், குறிப்பெல்லாம் குடுக்கணுமோன்னு நினைச்சோம்.
0: எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்ட்டு.
1: ஆமா, அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. நீங்க கேள்வியை மட்டும் கேளுங்கன்னு ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க. வாழ்த்துக்கள் ஐயா. இணைப்பான கிடைச்சாலும் நிறைவு நேரா வந்து நிறைவா வந்து நிகழ்ச்சியை முடிச்சு வச்சிருக்கீங்க.
2: ரொம்ப சந்தோஷம்.
1: வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
0: நிஜமாவே நிறைவாக இருக்குது இன்றைக்கி நிகழ்ச்சி. எல்லா நேயர்களுமே வந்து சூப்பராக பங்கெடுத்தாங்க. நேயர்களே, இதே போல தான் ஒவ்வொரு நாளும் வண்ணக்கோலங்கள் உங்களை மகிழ்ச்சிப்படுத்துறதுக்காக ஒவ்வொரு விதமான விளையாட்டுகளோடு நாங்கள் வரோம்.
1: ஆமாம், நம்ம வண்ணக்கோலங்களில் எப்போவுமே சொல்கிறதான், வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு ஜகஜம். அதனால் இன்றைக்கி பங்கேற்ற நேயர்கள் வந்து நம்ம வெற்றி பெறலையே, வெற்றியாளராக முடியலையே, அப்போல்லாம் எப்போவுமே நினைக்கக்கூடாது. எந்த ஒரு விளையாட்டாக இருந்தாலும் அதில் பங்கேற்கணும், அதுதான் நம்முடைய முதல் வெற்றி. திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில பங்கேற்ற நேயர்களுக்கும் பங்கு பெற முயற்சித்த அத்துணை நேயர்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள்.

0: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி ஸ்ரீ ஜெயரங்க இயற்கை மருத்துவமனையின் வண்ணக் கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கொண்டிருக்கும்
1: ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை, சீனிவாசா நகர் மற்றும் காட்டூர்.

0: இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்ததா பொன்பாலை நிகழ்ச்சி உங்களுக்காகவே காத்திருக்க. நிகழ்ச்சிக்கு முன்பாய் கேட்கலாம்
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். நாடு முழுவதும் ரயில்வே நவீனமயமாக்கல் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் பிகேனர் ரயில் நிலையத்தில் புதிய ரயில் சேவைகள் துவக்க நிகழ்ச்சியில் பேசிய அவர், இதன் கீழ் 1300 ரயில் நிலையங்கள்

நாடுகளில் மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை சுவிட்சர்லாந்தில் இன்று நடைபெறுகிறது. அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸ், ஈரான் நாடாளுமன்ற தலைவர் முகமது பஹர் கலீஃபா தலைமையிலான குழு மற்றும் பாகிஸ்தான், கத்தார் நாடுகளைச் சேர்ந்த நடுவர்களும் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்கின்றனர். 12வது சர்வதேச யோகா தினத்தையொட்டி ஆவடி இந்திய ராணுவப்படை வளாகத்தில் யோகா நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றன. இயற்கையோடு கூடிய மன அமைதி, சமநிலை உள்ளிட்டவற்றை பேணிக்காக்க யோகா சிறந்த பங்களிக்கும் நிலையில் ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்ற இந்த ஆண்டின் கருப்பொருளும் எடுத்துரைக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் மஞ்சங்கரணையில் தனியார் இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவால் உயிரிழந்த 7 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள அவர், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கவும் அறிவுறுத்தியுள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குமாறு ஆணையிட்ட முதலமைச்சர் இச்சம்பவம் தொடர்பாக 3 நாட்களில் முழு விசாரணை அறிக்கை அளிக்கவும் உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே அமைச்சர்கள் திரு அருண்ராஜ், திரு குமார், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு ராஜ்மோகன் உள்ளிட்டோர் நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். வாயு கசிவு ஏற்பட்ட பகுதியை தனிமைப்படுத்தி வாயு கசிவின் தாக்கத்தை மதிப்பீடு செய்து பொதுமக்களை பாதுகாக்கும் பணிகளும் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்றிரவு 7 மணிக்கு தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 6 மணிக்கு.

5:03 ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறோம். வணக்கம் நேயர்களே, பொன்மாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். மாலை நேரத்து இதமான தென்றலோடு மனதை வருடும் இடைக்கால காதல் பாடல்கள் உங்களுக்காக இதோ.

0: ஆபாரம்பூ படத்தில் எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டோம். நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது பொன்மாலை.
1: ஏழு வர்ண சுரங்களாய் திருச்சி சாரதாசன் சங்கீத சந்தோஷப்பட்டு
2: ஆறு மாதத்திற்கு ஒருமுறை வாகனத்தை சர்வீஸ் செய்யும் நீங்கள் உங்கள் உடலை சர்வீஸ் செய்து கொண்டதுண்டா?
3: இதோ இயற்கை உணவு யோகாசன பயிற்சிகளுடன் உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்த ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை, சீனிவாசா நகர் மற்றும் காட்டூர் திருச்சி.
4: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
0: 5:09 நாம் இணைந்திருக்கிறோம் பொன் மாலையோடு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடிய பாடல் விக்ரம் திரைப்படத்திலிருந்து.

5:14 நாம் கேட்டிருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாலை. சொல்லாத காதலின் ஏக்கம் இவள் கண்ணிமைகளில் தேங்கும், செந்தூர பூவின் வாசம் இவள் கனவுகள் எங்கும் வீசும்.

0: நேயர்களுக்கு சர்வதேச யோகா தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
1: ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை, சீனிவாசா நகர் மற்றும் காட்டூர், திருச்சி.
2: திருச்சி மற்றும் சென்னை கைராசி என் கோபால்தாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆலய உலாவில்
3: ஈசனடி போற்றி அடி போற்றி.
2: 8 அடி உயரமும் மனித உடலில் இருப்பது போல கைரேகைகள், மச்சம், முடி, நகங்கள் கொண்ட பிரம்மாண்ட சுயம்பு திருமேனியாய் நடராச பெருமான் காணும்
4: ஆனி திருமஞ்சன வைபவத்தின் நேரலை கோனேரி ராஜபுரத்திலிருந்து
3: ஒரு கையில் தமர்கம் மறு கையில் திரிசூலம் உடையாக புலித்தோலை சூடுவார்.
4: நாளை காலை 10:30 திருச்சி FM Rainbow 102.1

0: ஆனி திருமஞ்சன வைபவத்தில்
1: என் கோபாலதாஸ் ஜுவல்லர்ஸ், சின்னக்கரை ஸ்ட்ரீட், கலெக்டர் ஆபீஸ் ரோட், திருச்சி.
2: நேரமாலை 5:20. நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. தங்கத்தின் நயமும் இவளிடம் தோற்கும், மலர்களின் வாசமும் இவளிடம் ஏங்கும், இவள் கண்கள் பேசும் மொழியில் தலைவனின் மொத்த காதலும் சரணடையும்.

நேரம் மாலை 5:24. ஆகாசவாணி திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன் மாலை கேட்டணிஞ்சிருக்கோம். ஊரே அடங்கி உலகமே உறங்கிய பின்னும் விழித்திருக்கிறது இவள் காதல், நிலவும் விண்மீனும் துணையாய் காத்து நிற்க.

0: மெல்ல திறந்தது கதவு படத்துல ஜானகி பாடிய பாடல் கேட்டோம்.
1: நாள்பட்ட நோய்களுக்கு இயற்கை உணவு, பிசியோதெரபி, இயற்கை மருத்துவ சிகிச்சைகளுடன், தங்கி சிகிச்சை பெறும் வசதிகளுடன்
2: ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை, சீனிவாசா நகர் மற்றும் காட்டூர்.

ஆகாசவாணி திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம். பொன்மாலை நேரம் 5:30. ஏழு ஸ்வரங்கள் பத்தாது இவர்களின் காதலின் ஆழத்தை இசைத்து காட்ட. காற்றலைகளில் மிதந்து வருகிறது பாடல் 2:1 திரைப்படத்தில் மனோ சித்ரா இணைந்து பாடியது.

0: கருப்பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா. ஆரோக்கியமான முதுமைனா முதுமையை யாரும் நம்ம தவிர்க்க முடியாது, முதுமையை எவ்வளோ ஆரோக்கியமாக கொண்டு போகிறோன்றது தான் முக்கியம். ஸோ யோகா வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. யோகா வந்து ஒரு நம்மளுடைய உடல் மனம் மற்றும் ஆன்மாவை சேர்ந்து ஒன்றா இணைச்சு பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏஜ் ஆன பின்னாடி வர பிளட் ப்ரெஷர், டயபெட்டிஸ், கால் வலி, மூட்டு வலி, முதுகு வலி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் யோகா. ஸோ எல்லாரும் யோகா பண்ணுங்கள், ஹெல்த்தி லைஃப் லீட் பண்ணுங்கள்.
1: திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் வாயு கசிவு ஏற்பட்டதில் 2 பேர் உயிரிழந்தனர். இந்த தொழிற்சாலையில் இன்று காலை 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்த போது இந்த வாயு கசிவு ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைப்பேர் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இன்று காலை சுமார் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் திடீரென அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு சுமார் 70க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மூக்கு மற்றும் வாயில் இரத்த கசிவு ஏற்பட்டு மயங்கிய நிலையில் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர் மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படை துறையினர் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு மஞ்சங்கரணை பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் 10க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மிகவும் ஆபத்தான நிலையில் சென்னை சான்லி மருத்துவமனை மற்றும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் 2 பேர் இறந்துள்ளதாக முதல் கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றுதல், அபாய பகுதியை தனிமைப்படுத்துதல், வாயு கசிவின் தாக்கத்தை மதிப்பீடு செய்தல் மற்றும் மாவட்ட நிர்வாகத்துடன் ஒருங்கிணைந்து பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்தல் உள்ளிட்ட பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ.கே. தனசேகரன்.
1: இந்த விபத்து குறித்து அதிர்ச்சி தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு விஜய் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதியுதவியும் அறிவித்துள்ளார். இதற்கிடையே பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களில் சிலரது உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளது என்று குறிப்பிட்டார். 7 பேர் உயிரிழந்ததாக வெளியான செய்திகள் தவறானவை என்றும் திரு அருண்ராஜ் தெளிவுபடுத்தினார். ஆளுநர் உடனான மோதல் போக்கை தவிர்த்து பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணும் வகையில் தவேக அரசு செயல்பட்டு வருகிறது என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், துணைவேந்தர் நியமனம் தொடர்பான பிரச்சினையில் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னர் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு இன்று நடைபெற்றது. நாடு முழுவதும் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 நகரங்களிலும் இந்த தேர்வு நடைபெற்றது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். ஆட்சி அதிகாரத்தை தவேகவினர் தவறாக பயன்படுத்துவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாமக்கல் மாவட்டத்தில் தவேகாவைச் சேர்ந்த நிர்வாகி பெண் ஒருவர் மீது நடத்திய தாக்குதல் சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். சாதி ரீதியாக அவரை அந்த நிர்வாகி வசைபாடியதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். குற்றவாளிகளுக்கு அமைச்சர் பதவியும் சமூக விரோதிகளுக்கு கட்சி பொறுப்பும் கொடுப்பதுதான் தவேகாவின் மாற்று அரசியலா என்றும் அவர் வினவியுள்ளார். விளம்பரங்களில் கவனம் செலுத்துவதை தவிர்த்துவிட்டு இதுபோன்ற கட்சி நிர்வாகிகள் மீது உரிய நடவடிக்கையை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது விவகாரம் தொடர்பாக தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் தனி நடுவர் மன்றம் குறித்த பகுதிகளை நீக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தின் உரிமைகளை பாதிக்கும் இந்த யோசனையை உரிய பேரவை விதிகளை பின்பற்றி நீக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார். மேக

0: மேகதாது விவகாரம் குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு முதலமைச்சர் அழைப்பு விடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பான தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதையும் சுட்டிக்காட்டினார். இப்பிரச்சினையில் அனைத்து கட்சியினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தவிக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று தாம் நம்புவதாகவும் திரு தொல் திருமாவளவன் கூறினார். தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரம் முதல் 4.5 கிலோமீட்டர் உயரம் வரை ரயல்சீமா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், திருச்சிராப்பள்ளி மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு மாலை இரவு நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். மதுரை மாவட்ட ஆட்சியராக திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். மதுரை தெற்கு ரயில்வே கோட்டம் சார்பில் சர்வதேச யோகா தின நிகழ்ச்சி கோட்ட மேலாளர் திரு ஓம் பிரகாஷ் மீனா தலைமையில் இன்று நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து குறைந்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் ஜோதி தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவில் தீபக்கும் மகளிர் 57 கிலோ எடைப்பிரிவில் பிராச்சியும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங், வேலவன் செந்தில்குமார் இணை பட்டம் வென்றது. மலேசியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-11, 11-7, 11-2 என்ற செட்கணக்கில் பாகிஸ்தானின் நசீர் இக்பால், நூர் ஜமான் இணையை வென்றது. நியூசிலாந்தில் நடைபெற்ற நேஷன்ஸ் மகளிர் ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனைவரையும் ஒருங்கிணைக்கும் சக்தியாக யோகா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட வாயு கசிவால் உயிரிழந்த 2 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதி உதவியை மாநில அரசு அறிவித்துள்ளது. ஆட்சி அதிகாரத்தை தவேகவினர் தவறாக பயன்படுத்துவதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. மேகதாது பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
2: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நேரம் 6:40. நேயர்களே, இனி நமது அலைவரிசைகளில் மான்செஸ்டரில் நடைபெறும் இந்திய தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையேயான ICC மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை போட்டியின் நேரடி வர்ணனையை ஆட்ட நேர இறுதி வரை கேட்கலாம். திருச்சி FM ரெயின்போ 102.1 தினசரி நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆனர் செயலியில் கேட்கலாம்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக கேட்டிணைந்திருக்கும் நேயர்களே, ஆரவாரம் தரும் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக அரும்பணி ஆற்றிய சிறந்த மாவட்ட ஆட்சித்தலைவர், சிறந்த தொண்டு நிறுவனம், சிறந்த மருத்துவர், மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிக அளவில் வேலைவாய்ப்பு அளித்த சிறந்த தனியார் நிறுவனம், சிறந்த சமூக பணியாளர், மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிக அளவில் கடன் வழங்கிய சிறந்த மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி, இந்த பிரிவுகளில் வர சுதந்திர தின விழாவின் போது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களால் விருதுகள் கொடுக்க இருக்காங்க. இந்த பிரிவுகளில் விருதுகளுக்கு தகுதியுள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். விருதாளர்கள் awards.tn.gov.in அப்படிங்கிற வலைதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள படிவத்தில் விவரங்களை பதிவு செய்து அதில் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய விவரங்களை இணைத்து வர 25 தேதி, அதாவது இந்த மாதம் 25

ஐந்தாம் தேதிக்குள்ள விண்ணப்பிக்கலாம். தபால் மூலமாக பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கிறாங்க. கேட்டிணைஞ்சிருக்கோம், இது ஆரவாரம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நியூஸ் ஆன செயலி வழியாக.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைஞ்சிருக்கோம். நியூஸ் ஆன் ஆர் செயலி வழியாக நேயர்கள் நம்ம நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு இருக்கிறாங்க. நேயர்களே, ஆரவாரம் தரும் நிறைவான தகவல் என்ன அப்படின்னா, வானிலை முன்னறிவிப்பு தான். சுமார் 3 கிலோமீட்டர் மற்றும் 4.5 கிலோமீட்டர் உயரத்தில் ராயலசீமா மற்றும் அதனையொட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த சில மணி நேரங்களில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், திருச்சிராப்பள்ளி, மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தளவில் தமிழக கடலோரப் பகுதிகளில் இன்றும் நாளையும் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனையொட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆரவாரம் கேட்டணிஞ்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

ஒழித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய ஆரவாரம். நேயர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று இரவு 7:25 நமது நியூஸ் ஆன் ஏர் செயலியில் திருச்சி FM ரெயின்போ 102.1 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் மருந்தில்லா மகசூல், தோட்டக்கலை பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி நிர்வாகம் குறித்த நேர்முக நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் திருச்சி மகளிர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் ஏ கல்யாண சுந்தரம் அவர்கள். தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகளும் இடம்பெறும் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில்.

0: நேரம் 7 மணி, கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். நாட்டின் கடல்சார் கட்டமைப்பை வலுப்படுத்தும் நடவடிக்கைகள் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட INS துனாகிரி, INS அக்ரே, INS சன்ஷோதக் அதிநவீன போர்க்கப்பல்களை இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்து பேசிய பிரதமர், இதன் மூலம் பாதுகாப்புத் துறையில் சுயசார்பு உறுதி செய்யப்படுவதாக கூறினார். தமிழகத்தில் விஷத்தன்மை ரசாயனங்களை பயன்படுத்தும் ஆலைகளில் கண்காணிப்பு பலப்படுத்தப்படும் என்று மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் மஞ்சங்கரணையில் தனியார் இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவு பாதிப்புகளை ஆய்வு செய்த பின் செய்தியாளரிடம் பேசிய அவர், இச்சம்பவத்தில் 2 பேர் மட்டுமே உயிரிழந்ததாக தெரிவித்தார். 10-க்கும் மேற்பட்டோருக்கு செயற்கை சுவாச கருவி மூலம் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். அமோனியா வாயு கசிந்ததை அடுத்து தேசிய பேரிடர் மீட்புப் படையினர், அணு உயிரி ரசாயன சிறப்பு மீட்புப் படையினர் சம்பவ இடத்தில் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். தமிழக மாணாக்கர் உலகளாவிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள தங்களது இலக்குகளில் உறுதியாக இருப்பதன் அவசியத்தை மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் வலியுறுத்தியுள்ளார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் தொகுதியில் பள்ளி மாணாக்கருக்கு 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கல்வித் தொகையை இன்று வழங்கி பேசிய அவர், செயற்கை நுண்ணறிவு உட்பட புதிய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப மாணாக்கர் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். ஓமன் நாட்டில் பணியில் இருந்தபோது உயிரிழந்த கப்பல் மாலுமி நிஷாந்தின் மனைவிக்கு தொகுப்பூதிய அடிப்படையில் இளநிலை உதவியாளர் பணிக்கான பணி நியமன ஆணையை மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் இன்று வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டம் குரூஸ்புரம் பகுதியைச் சேர்ந்த கப்பல் மாலுமி நிஷாந்த் கடந்த 11ஆம் தேதி ஓமனில் உயிரிழந்த நிலையில் அவரது குடும்பத்தினரின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு இந்நடவடிக்கை. மான்செஸ்டரில் நடைபெறும் ICC உலகக்கோப்பை மகளிர் 20-20 கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்காவிற்கு எதிராக டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 8 மணிக்கு.

0: இனி தொடர்வது மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஆர் விஜயகுமார்.
1: திருவாரூர் மாவட்டத்தில் வளர்க்கப்படும் 240,000 கால்நடைகளுக்கு 12 இலக்க காதுவில்லை அடையாள எண் பதிவு செய்து அதன் முழு விபரத்தையும் மின்னணு தகவல் மூலம் பதிவேற்றம் செய்திட தேசிய கால்நடை இயக்கம் திட்டம் வகுத்துள்ளது. எனவே மேற்காணும் திட்டத்தில் அனைத்து கால்நடை வளர்ப்போர் விவசாயிகள் அனைவரும் தங்கள் கால்நடைகளின் முழு விபரங்களையும் பதிவேற்றம் செய்து பயன்பெறுமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு கல்வி நிலையங்களில் யோகா நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. உடலையும் மனதையும் பண்படுத்தும் யோகா சிறப்பை உலகிற்கு உணர்த்தும் வகையில் சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. உடற்பயிற்சி மற்றும் மனப்பயிற்சி ஆகியவை தொடர்பான பயிற்சிகள் வழங்கப்பட்டு பொதுமக்கள் நலத்துடன் வாழ்வதற்கு யோகா மிகப்பெரிய உதவியாக உள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் நாய்களுக்கு தடுப்பூசி போடும் பணி நடைபெற்று வருகிறது. நாய்களுக்கு ரேபிஸ் எனும் வெறி நோய் தடுப்பூசி செலுத்துவது மூலம் மனிதர்களுக்கு பரவும் கொடிய நோயை தடுக்கவும் நாய் இனத்தின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் நடவடிக்கையாக உள்ளது. அந்த வகையில் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நகராட்சிகளிலும் நாய்களுக்கு தடுப்பூசி போடும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. தடுப்பூசி போடப்பட்டவுடன் நாய்களின் மீது குறிப்பிட்ட அடையாளம் வைக்கப்பட்டு பின்னர் அதே பகுதியில் மீண்டும் விடப்படுகிறது. தெருநாய்களுக்கு இந்த ரேபிஸ் தடுப்பூசி போடும் பணியில் கால்நடைத்துறை மற்றும் நகராட்சி பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மாணிக்கவாசக பெருமானின் குரு பூஜையை ஒட்டி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மாணிக்கவாசக பெருமானின் சிலை மற்றும் ஓலைச்சுவடிகளை வைத்து சிவனடியார்கள் பேரணி நடத்தினார்கள். திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்பது மாணிக்கவாசக பெருமான் அருளிய திருவாசக நூலிற்கு சிறப்பு.

0: சேர்ப்பதாகும். இறைவனை வணங்கும் போது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க வணங்க வேண்டும் என்று கூறும் அவரது வார்த்தைகள் அன்பே சிவம் என்பதற்கு அடிப்படையாக இருக்கிறது. மாணிக்க வாசக பெருமான் சிதம்பரம் நடராஜ பெருமானிடம் சரணாகதி அடைந்த ஆனி மாதம் மக நட்சத்திரத்தன்று அவரது குரு பூஜை விழா நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் மன்னார்குடியில் நடத்தப்பட்ட இந்த குரு பூஜை விழாவில் ஏராளமான சிவனடியார்கள் கலந்து கொண்டு திருவாசக ஓலைச்சுவடிகள் மற்றும் மாணிக்க வாசக பெருமானின் திரு சிலையை ஊர்வலமாக கொண்டு வந்தனர். திருவாரூர் போக்குவரத்து அலுவலகத்தில் நடைபெற்ற லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் கணக்கில் வராத 188,000 ரூபாய் கைப்பற்றப்பட்டது. தமிழகம் முழுவதும் போக்குவரத்து அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் திருவாரூரிலும் சோதனை நடத்தினர். டெல்டா மாவட்டங்களில் ஜூன் மாத வாக்கில் மேற்கொள்ளப்படும் குறுவை நெல் சாகுபடிக்கு தண்ணீர் கிடைக்கும் வகையில் மேட்டூர் அணை ஜூன் 12 தேதி திறக்கப்படாததால் முன்னேற்பாடு பணிகளை செய்திருந்த விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தஞ்சை, நாகை, திருவாரூர் ஆகிய டெல்டா மாவட்டங்களில் இந்த ஆண்டு ஜூன் 12 தேதி மேட்டூர் அணை திறக்கப்படாததால் குறுவை சாகுபடி பணிகள் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டு உள்ளது. இதனால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குறுவை சாகுபடி குறைவாகவே செய்யப்படும் நிலை உருவாகியுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 3 போக நெல் சாகுபடி செய்யப்படுவது வழக்கம். மாவட்டத்தை பொறுத்தவரை 70% ஆற்றுப்பாசன தண்ணீரையும் 30% நிலங்கள் ஆழ்குழாய் பாசனத்தை நம்பியுமே சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. ஜூன் மாத வாக்கில் குறுவை நெல் சாகுபடி துவக்குவது வழக்கம். கடந்த 8 ஆண்டுகளாக மேட்டூர் அணையில் உரிய தண்ணீர் இருந்ததால் குறுவை சாகுபடிக்கு ஜூன் 12 தேதி அணை திறக்கப்பட்டதன் பயனாக சுமார் 100,000 ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டு வந்தது. இந்த ஆண்டும் தண்ணீர் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் விவசாயிகள் நிலங்களை சமன் செய்தல் மற்றும் முன்னேற்பாடு பணிகளை செய்து வந்தனர். இதற்காக ஏக்கர் ஒன்றிற்கு அவர்கள் 20,000 ரூபாய்க்கும் அதிகமாக செலவு செய்துள்ள நிலையில் இந்த ஆண்டு ஜூன் 12 தேதி மேட்டூர் அணை திறக்கப்படாததால் கவலை அடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக வெயில் காணப்பட்டு வந்த நிலையில் கடந்த வாரங்களில் 2 தினங்கள் மழை பெய்ததால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாநில உயர்கல்வித்துறை அமைச்சரும் திருவாரூர் மாவட்டத்திற்கான பொறுப்பு அமைச்சருமான பே விஸ்வநாதன் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் வ மோகனச்சந்திரன் மற்றும் திருவாரூர், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி ஆகிய தொகுதிகளின் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் பங்கேற்றனர்.
1: திருவாரூர் மாவட்ட செய்திகள் கேட்டும் எழுதியவர் ஆர் விஜயகுமார். தொடர்வது தமிழில் செய்திகள். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். ஆரோக்கியமான வாழ்விற்கு வழிகாட்டியாக யோகா திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். ஹரியானாவில் 3 முதல் 9 வகுப்பு வரையிலான பாடங்களில் யோகா சேர்க்கப்பட உள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் நடைபெற்ற 3 மாம்பழ திருவிழா இன்று நிறைவடைந்தது. ஈரான், அமெரிக்கா இடையேயான அமைதி பேச்சுக்கள் சுவிட்சர்லாந்தில் இன்று தொடங்கின. ஆசிய தொடர் ஓட்ட சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். ஆரோக்கியமான வாழ்விற்கு வழிகாட்டியாக யோகா திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி இன்று ஜபல்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். இந்தியாவின் பாரம்பரிய கொண்டாட்டம் யோகா என்றும் குடியரசுத் தலைவர் கூறினார். இந்நாளையொட்டி லேயில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மனித குலத்திற்கான இந்தியாவின் கொடை யோகா என்று குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி கொல்கத்தாவில் நடைபெற்ற யோகா தின பிரதான நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசினார். உலகின் மிகப்பெரிய சமுதாய கொண்டாட்டமாக யோகா உருவெடுத்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். மத்திய அமைச்சர்கள் பலரும் பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்ற யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். பாதுகாப்புத்துறை சார்பில் ஷில்லாங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பங்கேற்று பேசினார். தினசரி யோகா பயிற்சி மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். பஞ்சாபில் எல்லை பாதுகாப்பு படையினர் சார்பில் யோகா தினத்தையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் ஜலந்தரில் நடைபெற்ற யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்று யோகா பயிற்சியை மேற்கொண்டார். இந்நாளையொட்டி தோஹாவில் 2,000-க்கும் மேற்பட்டோர் யோகா பயிற்சியை மேற்கொண்டனர். மஸ்கட் மற்றும் டாக்காவில் உள்ள இந்திய தூதரகங்களிலும் யோகா தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். மகாராஷ்டிராவில் அம்மாநில முதலமைச்சர் திரு தேவே

தேவேந்திர பட்னவிஸ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்று யோகா பயிற்சியை மேற்கொண்டனர். தமிழகத்திலும் யோகா தினம் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி பங்கேற்று பேசினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி யோகாவை உலக அளவில் பிரபலப்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார். உடல் ஆரோக்கியத்திற்கு யோகா பயிற்சி உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். பகவத்கீதையில் யோகா பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். யோகாவின் மகத்துவத்தை 171 நாடுகள் ஏற்றுக்கொண்டு இன்று சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுவதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மகாபலிபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்று யோகா பயிற்சியை மேற்கொண்டார். இதில் ஏராளமானோர் பங்கேற்றனர். ஹரியானாவில் 3 முதல் 9 வகுப்பு வரையிலான பாடங்களில் யோகா சேர்க்கப்பட உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி அறிவித்துள்ளார். சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அடுத்த கல்வியாண்டு முதல் இது செயல்பாட்டுக்கு வரும் என்று தெரிவித்தார். பணியாளர் தேர்வுக்கான தேர்வுகளிலும் யோகா கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். யோகா விளையாட்டுப் பிரிவுகளின் கீழ் கொண்டுவரப்பட உள்ளதாகவும் திரு நயாப் சிங் சைனி தெரிவித்தார். அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்த பேச்சுக்கள் புதுதில்லியில் நடைபெற உள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதில் பங்கேற்பதற்காக அமெரிக்க வர்த்தகத்துறை அமைச்சர் திரு ஜெமீசன் கிரீ நாளை புதுதில்லி வரவுள்ளதாக கூறினார். ஐரோப்பிய யூனியன் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நடப்பாண்டு இறுதிக்குள் கையெழுத்திடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த ஒப்பந்தம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி அல்லது மார்ச் மாதம் முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்றும் திரு பியூஷ் கோயல் கூறினார். பிரிக்ஸ் நாடுகளின் எரிசக்தித்துறை அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் ஹரியானாவில் வரும் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 11 நாடுகளின் எரிசக்தித்துறை அமைச்சர்கள் இதில் பங்கேற்க உள்ளதாக பிரிக்ஸ் அமைப்பின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிசக்தி பாதுகாப்பில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இதில் விவாதிக்கப்பட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கேரளத்திற்கு கூடுதல் புழுங்கல் அரிசியை ஒதுக்குமாறு மத்திய அரசிடம் கோரியுள்ளதாக அம்மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு அனூப் ஜேக்கப் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஓணம் பண்டிகை காலத்தின் தேவையை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறினார். இதுகுறித்து மத்திய அரசுக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். திறந்தவெளி சந்தை விற்பனை திட்டத்தின் கீழ் கூடுதல் அரிசியை ஒதுக்குமாறு கோரப்பட்டுள்ளதாகவும் திரு அனூப் ஜேக்கப் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஈரான் அமெரிக்கா இடையேயான அமைதி பேச்சுக்கள் சுவிட்சர்லாந்தில் இன்று தொடங்கின. பெர்கன்ஸ்டோக்கில் இந்த பேச்சுக்கள் நடைபெற்று வருவதாக சுவிட்சர்லாந்து அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அமெரிக்காவின் சார்பில் அந்நாட்டு துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ் தலைமையிலான குழுவினரும், ஈரான் சார்பில் அந்நாட்டு நாடாளுமன்ற அவைத்தலைவர் திரு முகமது பாகர் கலிஃபாப் தலைமையிலான குழுவினரும் இதில் பங்கேற்றுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் மற்றும் கத்தாரைச் சேர்ந்த மத்தியஸ்தர்களும் இதில் கலந்து கொண்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்டின் ராஞ்சியில் நடைபெற்ற 3 நாள் மாம்பழத் திருவிழா இன்று நிறைவடைந்தது. நபார்ட் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த திருவிழாவில் 100 டன்னுக்கும் கூடுதலான மாம்பழங்கள் விற்பனையாயின. பழங்குடியினருக்கு வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் நோக்கில் இந்த திருவிழா நடத்தப்பட்டதாக நபார்ட் கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் அரசு போக்குவரத்துக் கழக ஊழியர்களின் வேலை நிறுத்தம் 3வது நாளாக இன்றும் நீடிக்கிறது. இதன் காரணமாக மும்பையில் பேருந்து போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்குவங்கத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், 30 பேர் காயமடைந்தனர். ஜபல்பைகுரி மாவட்டத்திற்கு உட்பட்ட பயணகுரியில் நின்று கொண்டிருந்த லாரி மீது அரசு பேருந்து மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர். ஆப்கானிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். பர்வான் மாகாணத்திற்கு உட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த வாகனத்தில் திடீரென்று கோளாறு ஏற்பட்டதை அடுத்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். ஆசிய தொடர் ஓட்ட சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. சீனாவின் ஷாங்யூவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் 25 மீட்டர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது.
பிரெஞ்ச் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 5 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ஒற்றையர் பிரிவுகளில் நித்யஸ்ரீ சுமதி சிவன், நிதேஷ், துளசிமதி முருகேசன், கிருஷ்ணா

0: மகர் ஆகியோரும் மகளிர் இரட்டையர் பிரிவில் துளசிமதி முருகேசன் மானசி ஜோஷி இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் நவீன் சிவக்குமார் சூரியகாந்த் யாதவ் இணையும் ஒற்றையர் பிரிவில் நவீன் சிவக்குமாரும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆசிய ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் ஹர்ஷித் தங்கப்பதக்கத்தையும் அக்ஷத் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். செக் குடியரசில் நடைபெற்ற ஐரோப்பிய தங்கக்கோப்பைக்கான குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா 8 தங்கம் 3 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான ஆட்டம் சற்றுமுன் தொடங்கியது. மான்செஸ்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது. இலங்கையில் நடைபெற்ற முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி கோப்பையை வென்றது. தம்புலாவில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்தியா ஏ அணி 66 ரன் வித்தியாசத்தில் இலங்கை ஏ அணியை வென்றது. இதில் முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 377 ரன் எடுத்தது. வைபவ் சூரியவன்ஷி அதிரடியாக ஆடி 29 பந்துகளில் 94 ரன் குவித்தார். 11 பந்துகளில் அரைசதம் அடித்ததன் மூலம் அதிவிரைவாக அரைசதம் அடித்த வீரர் என்ற சாதனையையும் அவர் படைத்தார். 378 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இலங்கை ஏ அணி 47.1 ஓவரில் 311 ரன் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தது. அதிகபட்சமாக வனுஜா சாகன் 62 ரன் எடுத்தார். யாஷ் தாக்கூர் மற்றும் விப்ராஜ் நிகான் தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். நியூசிலாந்தில் நடைபெற்ற நேஷன்ஸ் மகளிர் ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. ஆக்லாந்தில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் நியூசிலாந்தை வென்றது. இதன் மூலம் புரோ ஹாக்கி லீக் போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. இக்கோப்பையை வென்ற இந்திய அணியில் இடம்பெற்றுள்ளவர்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் ரோட்டர்டாமில் தற்போது நடைபெற்று வருகிறது. இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சுப்மன் கில் தலைமையிலான இந்த அணியில் விராட் கோலி மற்றும் பும்ரா உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா முதல் ஆட்டத்தில் நியூசிலாந்தை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆரோக்கியமான வாழ்விற்கு வழிகாட்டியாக யோகா திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். ஹரியானாவில் 3 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான பாடங்களில் யோகா சேர்க்கப்பட உள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் நடைபெற்ற 3 நாள் மாம்பழத் திருவிழா இன்று நிறைவடைந்தது. ஈரான் அமெரிக்கா இடையேயான அமைதி பேச்சுக்கள் சுவிட்சர்லாந்தில் இன்று தொடங்கின. ஆசிய தொடர் ஓட்ட சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி.
2: பண்டையெல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
3: உழவர் உலகம்.
2: பண்டையெல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை
3: பெருக்கி. நிகழ்ச்சியில் இன்று மருந்தில்லா மகசூல், தோட்டக்கலை பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி நிர்வாகம் நேர்முகம். பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி மகளிர் தோட்டக்கலை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஏ கல்யாண சுந்தரம் அவர்கள்.

வேளாண் பெருமக்களே, நம்மளுடைய எல்லாருடைய நினைப்பும் என்ன அப்படின்னா, எப்போதும் குறைஞ்ச செலவுல அதிக மகசூல் எடுக்கணும் அப்படிங்கிறது தான். எப்பேற்பட்ட விவசாயியா இருந்தாலும் இதை மனசுல வச்சுதான் ஒவ்வொரு பயிரையும் நாம சாகுபடி பண்றோம். ஆனா நம்மால முடியுதா அப்படின்னா கேள்விக்குறிதான் மிச்சமா நிக்குது. ஏன்னா எந்த பயிரை சாகுபடி பண்ணாலுமே நமக்கு பூச்சி நோய் தாக்கத்தான் செய்யுது. சரியான நேரத்துக்கு உழவு பண்றோம், தேவையான அளவு இடுபொருள்களையும் கொடுக்கறோம். அதே போல களை எடுக்கிறது, நீர் நிர்வாகம், உர நிர்வாகம், இது எல்லாத்தையும் கடைபிடிச்சாலுமே பூச்சிகள் தொந்தரவு, நோய் தொந்தரவு அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்கு. அப்போ இந்த நோய் தொந்தரவுல இருந்தும் பூச்சி தொந்தரவுல இருந்தும் நாம பயிரை காப்பாத்தணும் அப்படின்னா ஏதேனும் ஒரு ஒருங்கிணைந்த முறைகளை நாம கடைபிடிக்கிறது அவசியம். அந்த வகையில இன்றைய நிகழ்ச்சியில மருந்தில்லா மகசூல், அதாவது தோட்டக்கலை பயிர்கள்ல ஒருங்கிணை

0: முறையில எப்படி பூச்சி நிர்வாகம் செய்யறது, ஒருங்கிணைந்த அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல நிறைய முறைகள் இருக்கு. உளவியல் முறை, இயந்திர முறை, உயிரியல் முறை, வேதியியல் முறை, இதெல்லாம் ஒன்னொன்னு எப்படி என்ன இதை பத்தின விவரம் நமக்கு தெரியணும் இல்லையா? திருச்சிராப்பள்ளி மகளிர் தோட்டக்கலை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் ஏ கல்யாண சுந்தரம் அவங்க ரொம்ப தெளிவா நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க.
1: வணக்கம் நேயர்களே, இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் மருந்தில்லா மகசூல் அப்படிங்கிற தலைப்பில் தான் இன்றைக்கி பேச இருக்கோம். தோட்டக்கலை பயிர்களை ஒருங்கிணைந்த பூச்சி நிர்வாகம் எப்படி பண்ணுறது, பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்காமல் எப்படி இயற்கை முறையில் பூச்சிகளை கட்டுப்படுத்திக்கிட்டு நிறைய விளைச்சல் பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஆலோசனை சொல்வதற்காக அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் மகளிர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தினுடைய பூச்சியியல் துறை பேராசிரியர் மற்றும் பயிர் பாதுகாப்பு துறையின் தலைவருமான முனைவர் ஆ கல்யாண சுந்தரம் ஐயா. நேர்களாய உங்களது சார்பாகவும் வானொலி சார்பாகவும் ஐயாவுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா வணக்கம்.
2: வணக்கம்
1: ஐயா. இப்போ தோட்டக்கலை பயிர்கள், தோட்டப்பயிர்கள் அப்படின்னு சொன்னாவே அதுக்கு நிறைய நம்பர்ஸ் இருக்கு, இதெல்லாம் நீங்க தோட்டக்கலை பயிர்கள்னு சொல்றீங்கன்னு சொல்லுங்க.
2: நேயர்கள் மற்றும் விவசாய பெருமக்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வேளாண்மையை பொறுத்த மட்டும் நம்ம நெல், கம்பு, கேழ்வரகு இது போல பயிர்களை பார்க்கறது தான் வேளாண்மை துறையில வர்றது. தோட்டக்கலை துறைகளில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து காய்கறிகள், பழப்பயிர்கள், கிழங்கு வகை பயிர்கள், நறுமண பயிர்கள், மலைப்பயிர்கள் மற்றும் மலர் பயிர்களை பற்றி படிக்கிறது தான் வந்து தோட்டக்கலை துறையில் வர்றதுங்க.
1: ஐயா, இப்போ தோட்டக்கலை பயிரில் இப்போ நம்ம மருந்தில்லா மகசூல் பற்றி பேச இருக்கிறோம். இத்தனை தோட்டக்கலை பயிர்களையும் மருந்தில்லா மகசூல் மூலமாக பூச்சிகளை கட்டுப்படுத்த இயலுமா?
2: அது மருந்தில்லா மகசூல் என்பது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விவசாயிகள்லாம் வந்து பூச்சின்னு பார்த்த உடனே வந்து மிரண்டுட்டு அவங்க மருந்து அடித்து வீட்டுக்கு வந்தால் தான் வந்து நிம்மதியான தூக்கம் தூங்குறாங்க. அப்படி இல்லாமல் அந்த பூச்சிகளை நிர்வாகம் பண்ணுறதுக்கு வந்து நிறைய முறைகள் இருக்குது. ஒருங்கிணைந்த முறைகள்ன்ட்டு நம்ம உளவியல் முறைகள், இயந்திர முறைகள், உயிரியல் முறைகள், அப்புறம் கடைசியாக தான் வந்து நம்ம வேதியியல் முறைகளுக்கு வந்து நம்ம போகிறோம். நம்ம இதில் எல்லா முறைகளையும் நம்ம கையாண்ட பிறகு தான் கடைசியாக நம்ம பூச்சி மருந்துக்கு போகிறோம். ஏன் பூச்சி மருந்துக்கு போகக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க 3R, அதாவது ரெசிஸ்டன்ஸு, ரிசர்ஜன்ஸு, ரெசிடியூஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம கொடுக்கக்கூடிய அந்த டோசேஜையும் தாங்கி வளரக்கூடிய தன்மையை அந்த பூச்சி வந்து பெற்றுடும், அதுதான் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. அப்படி இல்லாமல் பூச்சி மருந்து அடித்த பிறகு அதனுடைய இனப்பெருக்க தன்மை அதிகமாகிறது தான் வந்து ரிசர்ஜன்ஸ்னு சொல்லுவாங்க. அதை இல்லாமல் அந்த எஞ்சிய நச்சுக்கள் வந்து அந்த பயிர்கள்லேயே இருக்கும், நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்கள்லேயே இருக்கும், அதுதான் வந்து ரெசிடியூஸ்.
1: அந்த எச்சம் இருந்துச்சுன்னா நம்மளுடைய உணவு மூலமாக போகும்போது நம்மளுக்கு தான் கேடு இருக்கும்,
2: கண்டிப்பாக கேடு வரும். இப்படியெல்லாம் பார்க்கும்போது இந்த பூச்சி மருந்துகளை கூடுமான வரை பயன்படுத்தாமல் நம்ம பயிர் செய்வது தான் வந்து நமக்கும் சுற்றுச்சூழலுக்கும் நல்லது என்ற முறையில் இந்த காய்கறி பயிர்களில் வந்து உயிரியல் முறை மூலமாக நம்ம எப்படி பூச்சி நிர்வாகம் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கறது வந்து விவசாயிகளுக்கு வந்து மிக முக்கியமான ஒன்று,
1: இன்றைய காலகட்டத்தில் மிக முக்கியமான கருதுகோளுங்க. இப்போ உயிரியல் முறையில் பூச்சிகளை எப்படி நிர்வாகம் பண்ணலாம் அப்படிங்கும்போது ஒரு நாலு மெத்தட் சொன்னீங்க, அதில் முதல் மெத்தடாக உளவியல் மெத்தடை சொல்கிறீங்க. உழவு செய்யறதுனால எப்படிங்க பூச்சியை கட்டுப்படுத்த முடியும்?
2: அதாவது நம்ம பூச்சியை கட்டுப்படுத்துறதோ இல்லை நிர்வாகம் பண்ணுறதோ, முன்னாடி எல்லாம் பூச்சியை வந்து கட்டுப்படுத்துறதான் சொல்லுவாங்க, இன்செக்ட் கண்ட்ரோல் சொல்லுவாங்க. இப்போ அது மாறி இன்செக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வந்துருச்சு, அதாவது பூச்சி நிர்வாகம் பண்ணுறது. அதாவது பூச்சிகளை நம்ம வகைப்படுத்தும் போது நன்மை தரும் பூச்சிகளும் இருக்கு, தீமை தரும் பூச்சிகளும் இருக்கு, அதை முன்னாடி நமக்கு கண்டுபிடிக்க தெரியணும். இப்படி வகைப்படுத்தும் போது இந்த நன்மை தரும் பூச்சிகளும் இருக்கணும், இதை வச்சு தீமை தரும் பூச்சிகளை வந்து நிர்வாகம் பண்ணணும். இதை வந்து பூச்சி நிர்வாகம், அதாவது உயிரியல் முறைகள் வந்து பூச்சி நிர்வாகம் பண்றது. இதுல நீங்க கேட்கக்கூடிய இந்த உளவியல் முறைகள் அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்கன்னா, பூச்சி மருந்து தான் அடிச்சு நம்ம பூச்சி நிர்வாகம் பண்ணணும் அவசியம் கிடையாது. உழுதுலேருந்து ஆரம்பிச்சு அறுவடை வரைக்கும் நிறைய முறைகள் நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும். நம்ம அதாவது முன்னாடி ஆழ உழுவோம், ஆழ உழுதாதான் அதிகமான அந்த நீர் சேமித்து வைத்துக் கொள்ளப்படும். அதனால பாத்தீங்கன்னா உழவுக்கு மட்டும் நல்லதில்லை, பயிர் செய்க்கு மட்டும் நல்லதில்லை, அதோடு சேர்த்து பூச்சியை நிர்வாகம் பண்ணலாம். ஏன் அப்படின்னா நிறைய பூச்சிகள் வந்து வேர்களில் இருக்கும், மண்ணுக்கு அடியில் இருக்கும், வேர் புழுக்கள், கரையான்கள் மற்றும் ஒரு சில பூச்சிகளுடைய ஒவ்வொரு பருவங்கள், அதாவது பூச்சின்னு பார்த்தீங்கன்னா முட்டை பருவம் இருக்கும், புழு பருவம் இருக்கும், கூட்டுப்புழு பருவம் இருக்கும், மற்றும் வளர்ந்த அந்த பூச்சிகளாக மாறும். இப்படி பார்க்கும்போது ஒரு சில பருவங்கள் அதாவது கூட்டுப்புழுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணுக்கு அடியிலையும் இருக்கும், நம்ம ஆழ உழும்போது அந்த கூட்டுப்புழுக்கள்லாம் வெளியில் வந்த பிறகு நம்ம

0: இருக்கும், மற்றும் வளர்ந்த அந்துப்பூச்சிகளாக மாறும். இப்படி பார்க்கும்போது ஒரு சில பருவங்கள், அதாவது கூட்டுப்புழுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணுக்கு அடியிலையும் இருக்கும். நம்ம ஆழ உழும்போது அந்த கூட்டுப்புழுக்கள்லாம் வெளியில் வந்த பிறகு நம்ம பார்த்துருப்போம், நிறைய வந்து பறவைகள்லாம் பறந்துட்டு வரும் நம்ம உழும்போது. ஏன்னா அந்த கூட்டுப்புழுக்களை சாப்பிட்றதுக்கு தான். அதனால் ஆழ உழும்போதும் நம்ம வந்து பூச்சி நிர்வாகம் பண்ணுறோம், ஒன்று. அடுத்தது உழவியல் முறைகளில் வந்து இப்போ காய்கறி பயிர்களில் முக்கியமாக சொல்லப்போனால், இந்த நாற்றுகளை நம்ம நடும்போது அந்த பூச்சி நோய்களை தாங்கி வளரக்கூடிய ரகங்களை நடணும். நம்ம பூச்சி மருந்து தான் அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொரு முறையிலையும் கல்லூரிகள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள்லாம் பூச்சி நோய்களை தாங்கி வளரக்கூடிய ரகங்களை வெளியிட்டு இருக்காங்க. அந்த ரகங்களை வந்து நடணும். அதை இல்லாம போதுமான அளவு நீர் நிர்வாகம் பண்ணணும். சாறு உறிஞ்சி பூச்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காய்ச்சல் விட்டும் இந்த சாறு உறிஞ்சி பூச்சிகளுடைய தாக்கத்தை வந்து குறைக்கலாம். நம்ம காய்ச்சலும் பாய்ச்சலும் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு காய்ச்சல் விட்டா அந்த சாறு உறிஞ்சி பூச்சிகளுடைய தாக்கம் குறையும். அதனால நீர் நிர்வாகம் மிக முக்கியமானது. இது எல்லாமே உழவியல் முறைகள்ல வந்துருவாங்க. அடுத்தது களை நிர்வாகம். நிறைய களைகள்ல பாத்தீங்கன்னா பூச்சிகள் நிறைய இருக்கும். காய்கறி பயிர்களே போடுறோம், அதை அறுவடைக்கு பின்னாடி களைப்பயிர்களில் போயிடும் அந்த பூச்சிகள் எல்லாமே. அதனால காய்கறி பயிர்களையோ மற்ற தோட்டக்கலை பயிர்களையோ திருப்பி நடும்போது அந்த களைகள்லேருந்து அந்த பூச்சிகள் காய்கறி பயிர்கள் நாடி வரும். அதனால களை நிர்வாகம் வந்து முக்கியமானது. எப்போ தேவையோ அந்த சமயத்தில் களையை நம்ம எடுத்துட்டுறோம். உர நிர்வாகத்தில் தேவைக்கேற்ப உரத்தை போடணும். உரத்தை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அள்ளி வாரி வீசிடுவோம். நல்லா பசுமையாக வர்ற வரைக்கும், அந்த இலை வந்து நல்லா பச்சை பசேல்னு இருக்க வரைக்கும் நம்ம உரத்தை தெளிச்சிடுவோம். அப்படி இல்லாமல் தேவைக்கேற்ப உர நிர்வாகம் பண்ணும்போதும் அந்த பூச்சி நிர்வாகம் பண்ணலாம். இது போன்ற ஆழ உழுதல், உர நிர்வாகம், நீர் நிர்வாகம், களை நிர்வாகம், இதன் மூலமாகவும் நம்ம பூச்சி வந்து நிர்வாகம் பண்ணுறோம். அதுதான் வந்து உழவியல் முறைகளில் வந்து பூச்சி நிர்வாகம் செய்யறதுங்க.
1: சிறப்புங்க. அதாவது பூச்சி தாக்குதலை தாங்கி வளரக்கூடிய பயிர்களையும் சேர்த்து தேர்வு பண்ணிக்கணும் அப்படிங்கிறத அழகாக சொன்னீங்க ஐயா. இப்போ இதை தாண்டி அடுத்து இன்னும் ஒரு மூணு மெத்தட் சொன்னீங்க, அடுத்த மூன்று மெத்தடுகளை பற்றி சொல்லுங்க.
0: அதாவது உழவியல் முறைகள் இல்லாமல் இயந்திர முறைகள், உயிரியல் முறைகள், அப்புறம் கடைசியாக தான் நம்ம வேதியியல் முறைகளுக்கு போகிறோம். அந்த இரண்டாவது முறையான இயந்திர முறைகள்னு சொல்லுவோம். இயந்திர முறைகள் அப்படின்னா நம்ம போய் நம்ம அந்த பயிரை பார்க்குறோம், பயிரில் வந்து பூச்சிகள் இருக்குது, அது தீமை செய்யுது, தண்டு துளைப்பானோ இல்லை அது காய் துளைப்பானோ இருக்குது, இல்லை சாறு உறிஞ்சி பூச்சிகள்லாம் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய கையிலே அந்த இலையவோ இல்லை தண்டையோ பிச்சு நம்ம அழிச்சிடலாம். நம்ம பூச்சி மருந்து தான் போகணும்னு அவசியம் கிடையாது. விவசாயிகள் எல்லாருமே வந்து ஏறக்குறைய தினம்தோறும் வயலை பார்க்கறது ஒரு சாத்தியமான ஒன்று தான். அதனால அவங்க போகும்போது இந்த முட்டை குவியல்கள் இல்லை பெரிய பெரிய புழுக்கள்லாம் இருக்குது, புரோடினியா புழு இருக்குது, இல்லை இந்த வெண்புழுக்கள்லாம் இருக்குது, இப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து கையாலேயே எடுத்து அதை அழிச்சிடலாம். அதனால இப்போ ஒரு புழுவை தான் நம்ம எடுத்து அழிக்கிறோம் அப்படின்னு கிடையாது. அந்த ஒரு புழுக்கள் ஆண் புழுவாக இருக்கலாம், இல்லை பெண்ணாக வந்து வந்துருச்சு வளர்ந்த அந்த பூச்சிகளாகவோ இல்லை வண்டுகளாகவே வந்துருச்சு அப்படின்னா அது ஆயிரக்கணக்கில் வந்து முட்டைகள் இடும். அந்த முட்டைகளே வந்து ஏக்கர் கணக்கில் அழிக்கிறதுக்கு வந்து ஏதுவாக இருக்கும். அதனால நம்ம கையிலேயே சேகரித்து அழிக்கிறது ஒரு முறை இயந்திர முறைகளில். அதை இல்லாமல் விளக்கு பொறிகள் வைக்கலாம். விளக்கு பொறிகள் நம்ம பார்த்துருப்போம். நம்ம எங்கெங்கெல்லாம் நம்ம வயல் ஒட்டி வீடு கட்டிருக்குமோ அந்த இடத்துல ஈவினிங்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லைட் போட்டிருந்தா நிறைய அந்த பூச்சிகள் வரும். இது போன்று இந்த ஃபோட்டோ டிராஃபிக் இன்செக்ஷன் சொல்லுவாங்க, இந்த விளக்கு பொறிகளை வச்சு விளக்கை நாடி வர பூச்சிகளை கவர்ந்து எடுத்து அதை அழிப்பதன் மூலமாகவும் நம்ம பூச்சி நிர்வாகம் பண்ணலாம். இதை இல்லாமல் இனக்கவர்ச்சி பொறிகள் இருக்குது. இனக்கவர்ச்சி பொறிகள் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஆண் இனம் பெண் இனம் இருக்குது அப்படின்னா அந்த பெண் இனம் வந்து ஒரு கெமிக்கலை வந்து சுரக்கும், அதனால ஆண் இனத்தை வந்து கவர்ந்து எடுக்கும். அப்படி கவர்ந்து எடுக்கும் போது இந்த இனச்சேர்க்கை செய்யறதுக்காக உள்ள அந்த கெமிக்கலை பயன்படுத்தி ஆர்டிஃபிஷியலாக வந்து நம்ம ஃபெரோமோன் ட்ராப், அதாவது இனக்கவர்ச்சி பொறிகள் வந்து நம்ம பயன்படுத்தலாம். இந்த இனக்கவர்ச்சி பொறிகள் பயன்படுத்துவதன் மூலமாக, அதாவது பெண் அந்துப்பூச்சினுடைய அந்த பயோகெமிக்கல் என்டைட்டி அந்த இதை மட்டும் எடுத்து ஒரு குடுவை மாதிரி கவர்ச்சி பொறிகளில் வைக்கும் போது ஆண் அந்துப்பூச்சிகள் எல்லாமே கவர்ந்து இழுக்கப்படுது. அதனால அந்த சுற்றுச்சூழலில் ஆண் அந்துப்பூச்சிகள் இருக்காது, அது செயற்கை பண்ணாது, அதனால அதனுடைய தாக்கத்தை வந்து குறைக்கலாம்.
1: இந்த இனக்கவர்ச்சி பொறியை வந்து எந்த காலகட்டத்தில் பயன்படுத்தலாம்?
0: அதாவது வந்து அந்துப்பூச்சிகளாக வரும் காலம். அதனால தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பூச்சிகளை வந்து கண்டறியறதுக்கு வந்து நம்ம கற்றுக்கணும். அதாவது இப்போ காய் துளைப்பான் இருக்குது அப்படின்னா நம்ம காய் துளைப்பான் தெரியணும், முதல்ல தத்துப்பூச்சிகள் தெரியணும், அசுவினி இருக்கா அசுவினி தெரியணும், அசுவினி தத்துப்பூச்சிகள், காய் துளைப்பான்கள், தண்டு துளைப்பான்கள், பூ துளைப்பான்கள், இப்படி ஒவ்வொரு பூச்சியும் நம்ம கண்டறிய கற்றுக்கொண்டோம் அப்படின்னா அந்த பூச்சியினுடைய வளர்ந்த அந்த பூச்சிகள் என்ன வெளியில வருதுன்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லலாம். அதனால விவசாயிகள் இருக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு பூச்சினுடைய வாழ்நாளை ஈஸியா கண்காணிச்சிடலாம். இப்ப காய்த்தொலைப்பான் இருக்குது, காய்த்தொலைப்பான் வந்து புழு பருவத்துல இருக்குது அப்படின்னா ஒரு புழு பருவம் வந்து ஒரு 3 வாரம் இருக்கும், 3 வாரத்திலிருந்து 4 வாரம்.

0: அது முடிஞ்ச பிறகு கூட்டுப்புழுவா மாறும். கூட்டுப்புழுவா மாறின உடனே ஒரு வாரத்துல அந்துப்பூச்சிகளை வெளியில வந்துடும். அந்த சமயத்துல எப்ப அந்துப்பூச்சிகளாக வெளியில வருமோ அந்த சமயத்துல நம்ம இலக்குவரிச்சி பொறிகளை வச்சோம்னா அந்த அந்துப்பூச்சிகள் எல்லாம் கவர்ந்தெடுக்கப்படும். அதனுடைய தாக்கத்தை வெகு சுலபமாக வந்து குறைச்சிடலாம்.
1: அப்ப நீங்க வந்து விவசாயம் இருந்தா போய் பயிரை மட்டும் பார்க்க கூடாது, பூச்சிகளையும் பார்க்கணும்.
0: கண்டிப்பாக பார்க்கணும். விவசாயம் வந்து நன்மை தரும் விவசாயமா, மகசூல் தரும் விவசாயமா, சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விவசாயம் நம்ம பண்றோம் அப்படின்னா, ஒரு ரெஸ்பான்சிபிள் விவசாயம் நம்ம பண்றோம்னா கண்டிப்பாக அதை பார்த்து தான் ஆகணும்.
1: ஐயா, இப்ப நீங்க சொன்னீங்க காய் துளைப்பான், தத்து பூச்சி, அஸ்வினி பூச்சிகள் எல்லாம் நல்லா சொல்றீங்க. எவ்வளவு பூச்சிகள் இருக்கும், நான் எவ்வளவு பூச்சியை தான் கண்டுபிடிச்சு வச்சுக்க முடியும்?
0: கண்டிப்பாக பூச்சிகளை வந்து ஈவன் வானொலி பள்ளிகளோ இல்லை அதே போல ஒவ்வொரு வேளாண்மை தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையங்கள் நிறைய பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதை இல்லாம நம்மளுடைய வேளாண்மை துறையும் மற்றும் தோட்டக்கலை துறையுமே வந்து நிறைய பயிற்சிகள் விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அந்த சமயத்துல வந்து அவங்க கேட்டு பார்த்து தெரிஞ்சுக்கணும். இதனுடைய முக்கியத்துவம் வந்து விவசாயிகளுக்கு தெரியும். பார்த்துக்கலாம். பூச்சிகளை வந்து அதனுடைய அறிகுறிகளை வச்சு ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒரு பூச்சி பாத்தீங்கன்னா கடித்து உண்ணும் வாயமைப்பை கொண்ட பூச்சிகள் இருக்கும். நம்ம வெட்டுக்கிளி இருக்கு, சில வண்டுகள் இருக்குது. இந்த வண்டுகள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அந்த இலையவே கடிச்சிருக்கும். அது என்ன பண்ணும், கடிச்சு மென்னு சாப்பிடும். அப்ப அதனுடைய அறிகுறிகள் பாத்தீங்கன்னா அந்த வெட்டு இருக்கும், இல்ல காய தொலைச்சிருக்கும், இல்ல தண்டை தொலைச்சிருக்கும், இல்ல அந்த பூவை தொலைச்சிருக்கும். இது போல உள்ள பூச்சிகள்லாம் பாத்தீங்கன்னா கடித்து உண்ணும் வாயமைப்பு உள்ள பூச்சிகளா இருக்கும். இதனுடைய அறிகுறிகளை வச்சே நம்ம கண்டுபிடிச்சலாம் அதுல என்ன பூச்சி இருக்குது அப்படின்ட்டு. முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த புழுக்கள் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இந்த கடித்து உண்ணும் வாயமைப்புள்ள புழுக்களாக இருக்கும். இதுதான் வந்து துளைப்பான்களாக மாறும். இதே இன்னொரு வகை பூச்சிகள் பாத்தீங்கன்னா சாறு உறிஞ்சும் பூச்சிகளா இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா குத்தி எடுக்கிற கொசு மாதிரி தான் இருக்கும், குத்தி சாறை உறிஞ்சி எடுக்கும். இதுதான் நம்ம சாறு உறிஞ்சும் பூச்சிகளான அசுவினி, வெள்ளை ஈக்கள், இல்ல மாவு பூச்சிகள், செதில் பூச்சிகள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா சாறு உறிஞ்சும் பூச்சிகளாக இருக்கும். இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்கு என்ன இருக்கும், முக்கியமான ஒரு என்ன பண்பு இருக்கும் அப்படின்னா, அந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகள் வந்து நல்ல சாறை உறிஞ்சி எடுத்துட்டு அதோட சேர்த்து தேனையும் சுரக்கும். தேன் அந்த சுரக்குது பாத்தீங்கன்னா அந்த தேன் வந்து நம்ம இலை மேலேயே அப்படியே சொட்டி சொட்டி சொட்டி இருக்கும். இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதுல தேன் வந்து நம்ம இலை மேலேயே சொட்டி சொட்டி இருக்கும். அதை சாப்பிடுறதுக்கு பாத்தீங்கன்னா எறும்புகள் அங்கங்க நடமாடிட்டே இருக்கும். எங்கெங்கெல்லாம் வந்து சாறு உறிஞ்சும் பூச்சிகள் இருக்கோ அங்க எல்லாமே எறும்புகள் நிறைய உறிஞ்சிட்டு இருக்கும். அப்பயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இதுல சாறு உறிஞ்சும் பூச்சிகள் இருக்குது, மாவு பூச்சா இல்ல இலை பேனா இல்ல வெள்ளை ஈக்கலா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதோட சேர்ந்து இந்த தேனுக்கு நாடி வந்து இன்னொரு பூஞ்சனம் வந்து வரும், கேப்னோடியம் ஃபங்கஸ் சொல்லிட்டு பூஞ்சனமும் வந்து அது மேல படர்ந்துக்கும். அதனால பாத்தீங்கன்னா இலைகள் எல்லாமே அப்படியே கருப்பு நிறமா மாறிடும். இதனுடைய அறிகுறிகள் வெகு சுலபமா நம்ம கண்டுபிடிச்சலாம். இது போல நம்ம இருக்குது மாவுலயோ இல்ல சப்போட்டாவுலயோ ஈவன் நம்ம வெண்டையிலயோ கத்திரியிலயோ இது போல அந்த இலைகள் கரும் படலம் இருக்கு அப்படின்னா அது சாறு உறிஞ்சு பூச்சிகள் அதிகமா இருக்கு. எனவே இது போன்ற அறிகுறிகளை வச்சு என்ன பூச்சி இருக்கு
1: சிறப்பீங்க. நம்ம வந்து நம்மளுடைய டாபிக்ல இருந்து அப்படியே கொஞ்சம் விலகி போனோம். கேட்டுட்டு இருக்க விவசாயிகள் எல்லாம் யோசிக்கலாம், என்னது பூச்சியை கட்டுப்படுத்துறேன் இயந்திர முறைன்னு சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டு இருக்காங்களே அப்படின்னு. ஐயா, இயந்திர முறையில கை மூலமா எடுத்து அதுகளை அழிக்கலாம் அப்படின்னீங்க.
0: இப்ப அந்த விளக்கு பொறிகள்ல வந்து நம்ம அந்த அந்து பூச்சிகளை கவர்ந்து இழுத்து நம்ம வந்து அதை நிர்வாகம் பண்றோம். விளக்கு பொறிகள் அது இல்லாம இணக்கவரிச்சி பொறிகள், இந்த இணக்கவரிச்சி பொறிகள்ல தான் வந்து நான் சொன்னது மாதிரி பெண் அந்து பூச்சிகளுடைய ஒரு வேதிப்பொருளை எடுத்து ஒரு குடுவையில வச்சுட்டா அந்த வேதிப்பொருளை நாடி ஆண் அந்து பூச்சிகள் எல்லாமும் வரும். அப்படி வரும்போது அந்த குடுவையில விழும்போது ஆண் அந்து பூச்சிகளை எல்லாத்தையுமே கவர்ந்து இழுத்து அழிக்கிறோம். அதனால ஆண் அந்து பூச்சிகளை சுற்றுச்சூழல்ல இருக்காது. ஆண் அந்து பூச்சிகள் இருந்தாதான் இனச்சேர்க்கை பண்ண முடியும், இனச்சேர்க்கை நடந்தாதான் முட்டைக்குவியல் வரும். அதனால அதன் வழியா எந்த பூச்சி நம்ம அடிக்கிறோமோ முக்கியமா சொல்ல போனீங்கன்னா இந்த காய்ப்புழுக்கள், காய்ப்புழுக்கள் பாத்தீங்கன்னா கத்தரி, வெண்டை, மிளகாய் இதுல எல்லாமே காய்ப்புழுக்கள் அதிகமா இருக்கும். இந்த காய்ப்புழுக்களை இணக்கவரிச்சி பொறிகள் இருக்குது, அதை வச்சு நம்ம அதனுடைய நிர்வாகம் பண்ணிக்கலாம். இதுதான் இயந்திர முறைகள்ல நம்ம பூச்சை வந்து நிர்வாகம் பண்றது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் உளவியல் முறைகளை, அடுத்தது இரண்டாவதாக இந்த இயந்திர முறைகள் வச்சு நம்ம பூச்சை நிர்வாகம் பண்றோம்.
2: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உழவர் உலகம். தோட்டக்கலை பயிர் சாகுபடியில மருந்தில்லா மகசூல் எப்படி செய்யறது, குறிப்பா உளவியல் முறையிலையும் இயந்திர முறையிலையும் எப்படி பூச்சிகளையும் நோய்களையும் நாம கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்த இதுவரைக்கும் ரொம்ப தெளிவா நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டு இருக்காங்க திருச்சிராப்பள்ளி மகளிர் தோட்டக்கலை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் ஏ கல்யாண சுந்தரம் அவங்க. இன்னும் உயிரியல் முறையும் வேதியியல் முறையும் இருக்கு. உயிரியல் முறைனா எப்படி பூச்சிகளை கட்டுப்படுத்துறது, நோய்களை கட்டுப்படுத்துறது, அதே போல வேதியியல் முறை அப்படிங்கிறது மண்ணுக்கோ சுற்றுச்சூழல்

0: கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒண்ணு. எந்த மாதிரி சூழ்நிலையில இதை நாம கையாளணும், இது போன்ற இன்னும் பல கேள்விகளுக்கு நிகழ்ச்சியில நமக்கு பதில் இருக்குது. கேட்டு தெரிஞ்சுக்கோங்களா?
1: அடுத்து வந்து உயிரியல் முறையில எப்படி எல்லாம் பூச்சியை நிர்வாகம்,
2: இந்த உயிரியல் முறைகள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு உயிரை வச்சு இன்னொரு உயிரை வந்து நம்ம நிர்வாகம் பண்றோம். இந்த ஒரு உயிர் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூச்சிகள் இருக்குது அப்படின்னா, அந்த பூச்சிகளையே நம்ம எப்படி ஏற்கனவே வகைப்படுத்திருக்கோம் அப்படின்னா, நன்மை தரும் பூச்சிகளாகவும் தீமை தரும் பூச்சிகளாகவும் வகைப்படுத்திருக்கோம். அந்த தீமை தரும் பூச்சிகள் தான் வந்து நம்ம காய் தொலைப்பானோ இல்லை தண்டு தொலைப்பானாகவும் மற்றும் பூ தொலைப்பானாகவும் இல்லை வேர் தொலைப்பானாகவும் நம்ம வந்து வகைப்படுத்திருக்கோம் தீமை தரும் பூச்சிகள். நன்மை தரும் பூச்சிகளை எப்படி வகைப்படுத்தலாம் அப்படின்னா, ஒட்டுண்ணிகளாக இறை விழுங்கிகளாக நம்ம வந்து வகைப்படுத்தலாம். இந்த நன்மை தரும் பூச்சிகளும் அங்கேதான் இருக்கும் சார், பயிர்களை தாக்காது அப்படின்னா பயிர்களை தாக்காது. இந்த உயிரியல் முறைகளில் வந்து இந்த ஒரு உயிர் இன்னொரு உயிரை, அதாவது ஒரு பூச்சி இன்னொரு பூச்சியில வந்து ஒட்டுண்ணிகளாக இருந்து அதை சாப்பிட்டு அதை அழிக்கும். அப்படிப்பட்ட பூச்சிகளாக நம்ம முதல்ல கண்காணிக்கணும், அந்த பூச்சிகள் இருக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கணும். எந்தெந்த பூச்சிகள்லாம் நமக்கு நன்மை தரும் பூச்சிகள்னு சொல்லிட்டு விவசாயிகள் கத்துக்கிறது மிக முக்கியமான ஒன்று. சுற்றுச்சூழல் மாசு இல்லாம நல்ல தலைமுறைகளை உருவாக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விவசாயிகள்லாம் இதெல்லாம் வந்து இதை கூர்ந்து கவனித்து படிக்க வேண்டிய ஒரு காலம் கண்டிப்பாக வந்துவிட்டது. சரி, இந்த ஒட்டுண்ணிகள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒட்டுண்ணிகள் கூடுமான வரை என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒன்று குளவிகளாக இருக்கும், இன்னொன்று ஈக்களாக இருக்கும். அதில் அந்த முட்டையிடும் ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா அதுக்கு ஏதுவான முறையில் முட்டையிடும் அமைப்பு இருக்கும். என்ன பண்ணும், லாங் ஓவி போசிட்டர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த முட்டையை வந்து, அதாவது தீமை தரும் பூச்சிகள் உள்ள முட்டைகளாக தேடி போகும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, பச்சை காய்ப்புழு இருக்கு தக்காளியில், வெண்டையிலேயோ இல்லை கத்திரியிலேயோ இருக்குது அப்படின்னா, அந்த காய்ப்புழு அந்த பூச்சிகள் வெளியில் வந்து அது முட்டையிட்டுச்சு இல்லைங்களா, அந்த முட்டையை தேடி என்ன பண்ணும், ஒரு குளவி வகைகள் போகும். ஜென்ரலாக வந்து பயன்படுத்துகிற ஒரு ஒட்டுண்ணி ட்ரைக்கோகிராமா, வெவ்வேறு வெரைட்டிஸ் இருக்கும், கைலோனிஸ் ஜப்பானிக்கும் சொல்லிட்டு. இந்த ட்ரைக்கோகிராமா என்ன பண்ணும், இந்த தீமை தரும் அந்த தண்டு தொலைப்பான காய் தொலைப்பானுடைய அந்த முட்டைகளை நாடி போய் அது உள்ள போய் இது முட்டையிட்டு, அந்த முட்டை உள்ள இந்த குளவிகள் முட்டையிட்டுரும். அப்ப அந்த முட்டையிலேருந்து வெளியில வர்றது குளவிகளா தான் வெளியில வரும ஒழிஞ்சு, திருப்பியும் அந்த தண்டு தொலைப்பானாக வெளியில வராது. அதனால இந்த ஒட்டுண்ணிகளை வச்சு, இந்த ஒட்டுண்ணிகள்லயே நிறைய ரகங்கள் இருக்கு. ஒட்டுண்ணிகள்ல வந்து முட்டை ஒட்டுண்ணிகள் இருக்குது, அல்லது புழு ஒட்டுண்ணிகள் இருக்கு. ஒரு சில பூச்சிகளை பாத்தீங்கன்னா புழு உள்ளே போய் முட்டையிட்டுரும். அதனால யாரும் விவசாயிகள் போய் பார்க்கறீங்களோ, நிலத்தில் போய் பார்க்கும்போது அந்த புழுக்கள்லயே பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த கூட்டுப்புழுகள் வந்து அப்படியே இருக்கும். அந்த புழு வந்து நகரத்துக்கு ரொம்ப சிரமப்படும், வெள்ளை வெள்ளை வெள்ளை வெள்ளையா கூண்டு கூண்டா இருக்கும். அது வந்து என்ன அப்படின்னா அந்த குளவிகளுடைய கூட்டுப்புழுக்கள். அதனால புழுக்களுடைய ஒட்டுண்ணிகள், அதோடு இல்லாம கூட்டுப்புழுகளையும் தாக்கக்கூடிய ஒட்டுண்ணிகள் இருக்கு. இது போன்ற இந்த குளவிகள் எல்லாமே முட்டை ஒட்டுண்ணிகளாகவும் புழு ஒட்டுண்ணிகளாகவும் கூட்டுப்புழு ஒட்டுண்ணிகளாகவும் அதை தாக்கும். அதை தாக்கக்கூடிய அதை வந்து நம்முடைய கண்காணிச்சுக்கணும். இது வந்து ஒட்டுண்ணிகள். அடுத்தது பார்த்தீங்கன்னா இறை விழுங்கிகள் இருக்கு. அது என்ன பண்ணும், அதை பிடிச்சி அழிச்சு சாப்பிடும். அது ஒரு இறையா பயன்படுத்தும். இறை விழுங்கிகளில் பார்த்தீங்கன்னா பொறிவண்டுகள் இருக்குது, அடுத்தது சிற்பிங்கிற ஒரு ஈனுடைய புழுக்கள் இருக்கும், தட்டான் இருக்கு, ஊசி தட்டான் இருக்கு, நாவாய் பூச்சிகள்லாம் இருக்கு, ராபர் ஃப்ளைன்னு சொல்லிட்டு கலவான் ஈக்கள் இருக்கு. இது போன்ற இறை விழுங்கிகள் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பூச்சிகள்லாம் மேக்சிமம் வந்து புழுக்களையும், நாவாய் பூச்சிகள்லாம் வந்து புழுக்களையுமே சாப்பிடக்கூடிய பண்பு உள்ளது. இது போன்ற இந்த இறை விழுங்கிகள் எல்லாமே தீமை தரும் அந்த புழுக்களையும், சாறு உறிஞ்சு பூச்சிகளாக இருந்துச்சுன்னா நம்ம அசுவினியும், இப்ப நம்ம சிற்பிட ஈனுடைய அந்த புழு இருக்கு பாத்தீங்களா, அது அசுவினியை வந்து பிடிச்சு சாப்பிடும். அதனால இந்த இறை விழுங்கிகளை பயன்படுத்தும் போதும் நம்முடைய பூச்சி தாக்கத்தை வந்து நிர்வாகம் செய்யலாம்.
1: அதுல பறவைகளும் சேர்ந்துக்குமா?
2: கண்டிப்பா கண்டிப்பா, நீங்க சொல்றது உண்மை, அதுல பறவைகளும் சேர்ந்துக்கும். அதனாலதான் இது போல கற்றறிந்த விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம தேங்காய் மட்டையை மட்டும் குத்தி குத்தி வச்சிருப்பாங்க. ஏன்னா பறவைகள் வந்து உட்கார்ந்து அந்த புழுவை போய் சாப்பிடும். குறிப்பா இந்த புரோட்டீனியா புழு எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசா இருக்கும். புரோட்டீனியா புழு பெருசு பெருசா இருக்கும், இன்ஸ்டார்னு சொல்லுவாங்க. இந்த சின்ன சின்னதா இருக்கிற புழுக்கள்லாம் வந்து கண்ணுக்கு தெரியாது. ஒன்ஸ் அந்த புழு ஒரு அஞ்சாவது இன்ஸ்டாருக்கு வந்துருச்சு அப்படின்னா நல்ல பெரிய பெரிய புழுக்களாக இருக்கும். அந்த புழுக்களை போய் தேடி போய் அந்த பறவைகள் சாப்பிடும், இந்த ரெட்டைவால் குருவிகளும் போய் சாப்பிடும். அதனாலேயே அந்த தென்னை மர மட்டைகள்லாம் அங்கங்க குத்தி வச்சிருப்பாங்க. நீங்க சொல்றது உண்மைதான். பூச்சிகள்ல வந்து நன்மை தரும் பூச்சிகள் ஒட்டுண்ணிகளாகவும் இறை விழுங்குகளாகவும் நம்ம வந்து பயன்படுத்துறோம். அதை இல்லாம இந்த உயிரியல் முறைகள்ல வந்து என்ன பயன்படுத்தலாம்னா நுண்ணுயிரிகள், மைக்ரோ ஆர்கானிசம், அதாவது பூச்சிகளுக்கு நோயை உண்டு பண்ணும் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நுண்ணுயிர்கள் வந்து பயன்படுத்தலாம், என்டமோ பேத்தஜன்ஸ் சொல்லுவாங்க. இந்த நுண்ணுயிர்களை பயன்படுத்தியும் நம்ம வந்து பூச்சி நிர்வாகம் பண்ணலாம். இது ஏற்கனவே வந்து ப்ரூவ்

0: டெக்னாலஜி தான் அது.
1: அது என்னெல்லாம் இருக்குங்க?
0: நுண்ணுயிர்களில் வந்து பூஞ்சானங்கள், பாக்டீரியா மற்றும் வைரஸுகள் வந்து பெரும்பாலும் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். மார்க்கெட்லேயுமே நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. வெவ்வேறு வகையான பூஞ்சானங்கள் இருக்கும். இதில் வந்து சாறு உறிஞ்சி பூச்சிகள்லாம் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெவேரியா என்கின்ற ஒரு பூஞ்சானத்தை பயன்படுத்தலாம். பெவேரியா பேசியானா அப்படின்ற ஒரு பூஞ்சானம் இருக்குது. அந்த பூஞ்சானத்தை பயன்படுத்தி நம்ம வந்து சாறு உறிஞ்சி பூச்சிகளையும் 20 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு என்ற முறையில் தெளிக்கும் போது அதனுடைய தாக்கத்தை வந்து குறைக்கலாம். இல்லை புழுக்களாக இருக்குது, வெண்புழுக்களாகவோ இல்லை வேரை தாக்கக்கூடிய புழுக்கள். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தோட்டக்கலை பயிர்களில் வந்து வேர்ப்புழுக்கள் நிறைய வந்துருச்சு. வெண்புழுக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். காண்டாமிருக வண்டு தென்னையை தாக்கும். எப்பெல்லாம் வந்து எருக்குழுவை தோண்டுமோ அப்பெல்லாம் வந்து பெரிய பெரிய புழுக்கள் ஒரு சி வடிவில் இருக்கும் அந்த புழுக்கள் இருக்கும். அதே போலவே வெண்புழுக்களும் நிறைய வந்து மண்கடியிலையும் வேர்க்கடியிலையும் இருக்கும். இப்போ இது போல புழுக்கள்லாம் வந்து கட்டுப்படுத்துறதுக்கு மெட்டாரைசியம் என்கின்ற ஒரு பூஞ்சனத்தை பயன்படுத்தலாம். இதை வந்து கூன் வண்டுகள், வேர்ப்புழுக்கள், கரையான்களை பயன்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு 4 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு என்ற முறையில் பயன்படுத்தி அதனுடைய தாக்கத்தை வந்து குறைக்கலாம். வெவேரியா ஒன்று ஒன்று, மெட்டாரைசியம் ஒன்று, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிசீலியம் இருக்குது. வெட்டிசீலியமும் வந்து பார்த்தீங்கன்னா சார்வுறிஞ்சும் பூச்சிகளுக்கு வந்து நிர்வாகம் பண்ணுறதுக்கு வந்து வெட்டிசீலியம் பயன்படுத்தும். இது எல்லாமே வந்து பூஞ்சனங்கள், இது எல்லாமே பூஞ்சனங்கள் உயிரியல் முறைகளில் வந்து பூச்சியை நிர்வாகம் பண்ணுறதுக்கு பயன்படுத்துறது.
1: மைக்ரோ ஆர்கானிசம்,
0: மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். இது இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டக்கலை பயிர்களில் வந்து நிறைய சிலந்திகள் வர ஆரம்பிச்சிச்சு. அது யாருமே வந்து நம்ம விவசாயிகள் வந்து இப்போ கவனிக்கிறது இல்லை. அது ஏன் கவனிக்கிறது இல்லைன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இலைகள் எல்லாமே மஞ்சள் அடிச்சிடும். அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா ஏதோ உரத்தட்டுப்பாடு இருக்கும், தழைச்சத்து கம்மியா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அது இல்லாம சிலந்திகள் வந்து அதிகமான காய்கறி பயிர்களையும் மற்றும் பழப்பயிர்களையும் அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு. இதை வந்து விவசாயிகள் வந்து கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒண்ணு. ஏன் அப்படின்னா இது வந்து கண்ணுக்கு தெரியாது. நீங்கள் வந்து அந்த மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தா தான் வந்து அந்த சிலந்திகள் இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும். அதனுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா முன்னாடி வந்து ஒரு மஞ்சள் நிறத்தில் அப்படியே மாறும், மஞ்சள் நிறமாக மாறும். ஏன்னா அது வந்து சாறு உறிஞ்சதுனால மஞ்சள் நிறமாக மாறும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு படல மாட்டம் இருக்கும், ஒரு படல மாட்டம் இருக்கும். நம்ம சிலந்திகள் நம்ம வீட்டிலலாம் வச்சு பார்த்தீங்களா, அதே போல் ஒரு மெல்லிய படலம் மேலே இருக்கும். ஒவ்வொரு இலையின் மேலேயும் மெல்லிய படலம் இருக்கும். அதை இல்லாமல் இலை மேலே வந்து சாம்பல் ஆட்டம் படிஞ்சிருக்கும். இதை வச்சு நம்ம ரொம்ப சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம் இந்த பயிரை சிலந்திகள் வந்து தாக்கப்பட்டிருக்கு, முரணை சிலந்திகள் இருக்குது. இப்போ இது போல் முரணை சிலந்திகள் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பயன்படுத்துறதுக்கு ஹிர்சூட்டுலான்ட்டு ஒரு பூஞ்சனம் பயன்படுத்துகிறோம். இது போல் பெவேரியா பேசியானா, வெட்டிசீலம் லகானி, மெட்டாரிசம் அனிசோஃபில்லி, இந்த ஹிர்சூட்டுலா, இது போன்ற நுண்ணுயிரிகளை பயன்படுத்தியும் நம்ம வந்து பூச்சி வந்து நிர்வாகம் பண்ணலாம். பூச்சி மருந்து தான் போகணும்னு அவசியம் இல்லை. இந்த நுண்ணுயிர்கள் பயன்படுத்துறதால நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ எல்லாருமே விவசாயிகளுக்கு வந்து ஒரு கேள்வி இருக்குது என்ன அப்படின்னா, சார் அதுவும் தானே பூச்சி கொல்லுது, ஒரு வைரஸ் தானே, அது மனிதர்களுக்கு எதுவுமே தாக்காதுனா மனிதர்களுக்கு கண்டிப்பாக எதுவும் தாக்காது. அதனால பூச்சியே இது போன்ற ஒட்டுண்ணிகள், இறை விழுங்கிகள் மற்றும் நுண்ணுயிரிகளை வச்சு நிர்வாகம் பண்ணுறது தான் உயிரியல் முறைகளில் வந்து பூச்சி நிர்வாகம் சொல்லுவோம்.
1: சரி, இது எல்லாம் முடியலை அப்படின்னா வேதியியல் நிர்வாகம் அப்படிங்கறத பத்தியும் சொன்னீங்க.
0: ஆமா,
1: வேதியியல் நிர்வாகம் எப்படிங்க?
0: இன்றைய தலைப்புல வந்து கடைசியாக இருந்தாலும் கூடுமான வரை வேதியியல் பொருட்களை வந்து பயன்படுத்தக்கூடாது என்றுதான் நம்ம சொல்றோம். இல்ல நிறைய பயிரிட்டுட்டோம், இதுல வேதியியல் முறைகளுக்கு போற நிலைமை எப்ப வரும் அப்படின்னா சரியான கண்காணிப்பு இல்லை. அதாவது வந்து ஒரு விவசாயி காய்கறி பயிர்களையோ பழப்பயிர்களையோ வந்து சரியான கண்காணிப்பு இல்லை அப்படின்னா அந்த பூச்சினுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கும். குறிப்பாக மாவு பூச்சிகளை இல்ல அசுவினியோ இல்ல வெள்ளை ஈக்களோ இது போல இருக்க சமயத்துல அதனுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கும் போதே நம்ம நிர்வாகம் செஞ்சுக்கிடணும். இல்ல செய்ய முடியல, 2-3 வாரம் ஆயிடுச்சு. ஏன்னா அதனுடைய இனப்பெருக்க அந்த பண்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வெகுவாக சீக்கிரமா இனப்பெருக்கம் செஞ்சிடும். அதாவது
1: ஒரு ரீசர்ஜன்ஸ் ஆயிடும்,
0: ரீசர்ஜன்ஸ் அதிகமாயிடும். ரிசர்ஜன்ஸ் இருக்கு, அடுத்தது பாத்தீங்கன்னா அது ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆயிடும். இதனால என்ன பண்ணணும், சரியான நேரத்துல போய் கண்காணிக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. இல்ல என்னால ரொம்ப அதிகமான நிலம் வச்சிருக்கேன், கண்காணிப்புல வந்து கொஞ்சம் சிரமமா இருக்குது அப்படின்னா ஒரு 2-3 வாரங்கள்லயே அதனுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டியது பொட்டானிக்கல் சொல்லக்கூடிய தாவரவியல் சேர்ந்த பூச்சி மருந்துகளுக்கு போகலாம். குறிப்பாக வேப்பம் எண்ணெய், வேப்பம் கொட்ட சாறு, அசாடிரக்டின் இப்படி சொல்லக்கூடிய வேம்பு பேஸ்ல உள்ள அந்த மருந்துகளை வந்து பயன்படுத்தலாம் நம்ம. இல்லை கடைசியில் அந்த வேதியியல் முறைகளுக்கு தான் நாம் போயாகணும், அதுக்கு வேறு வழியே இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் என்னத்தை மனசில் வச்சுக்கணும்னா, நீங்கள் பார்க்குற பூச்சி பொருளாதார சேதநிலைக்கு மேலே போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஒவ்வொரு பூச்சிக்குமே ஒரு பொருளாதார சேதநிலை இருக்குது. என்ன டைப் ஆஃப் பூச்சி அங்க இருக்குது? சாறு குறிஞ்சி பூச்சி.

0: இல்ல கடித்து உண்ணும் பூச்சிகளா, என்ன டைப் ஆஃப் பூச்சி அதுல இருக்குது அப்படின்னு பாத்துக்கணும். அந்த பூச்சி பொருளாதார சேத நிலைக்கு மேல போயிடுச்சா, அதனுடைய தாக்கம் அதிகமாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கணும். அடுத்தது, பூச்சி மருந்துல வந்து இப்ப நிறைய வகைகள் வந்துடுச்சு. முன்னாடி எல்லாம் பூச்சி மருந்துகளை வந்து வாரி தெளிப்போம், அதாவது ஒரு லிட்டருக்கு வந்து குளோரிபைரிஃபாஸ் எல்லாம் முன்னாடி 2.5 மில்லி ஒரு லிட்டர் தண்ணிக்கு தெளிச்சோம். அதெல்லாம் போய் இப்ப புதிய தலைமுறை அந்த பூச்சி மருந்துகளை பயன்படுத்துறது வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஏன் அப்படின்னா, அதனுடைய டோசேஜ் அளவு பாத்தீங்கன்னா மிக குறைவாக இருக்கும். குறிப்பா நம்ம இப்ப இமிடா குளோபைட்லாம் அடிக்கிறோம். இமிடா குளோபைட் வந்து ஒரு நல்ல பூச்சி மருந்து, சாறு உறிஞ்சி பூச்சிகளுக்கு, முக்கியமாக தத்து பூச்சிகளுக்கு வந்து நல்ல ஒரு பூச்சி மருந்து. இது அடிக்கும் போது பாத்தீங்கன்னா, முன்னாடி வந்து ஒரு லிட்டருக்கு வந்து 2.5 மில்லி அடிச்சோம், இப்ப வந்து 10 லிட்டர் தண்ணிக்கே 4 மில்லி தான் வந்து இமிடா குளோபைட் போடுறோம். அந்த அளவுக்கு வந்து அதனுடைய அளவை வந்து நம்ம குறைச்சிட்டோம். அதனால இப்பைக்கு நீங்க விவசாயிகள் பூச்சி மருந்து அடிக்கணும்னு நினைச்சா, இது போல புதிய தலைமுறை பூச்சி மருந்துகளுக்கு போயிடுங்க. இதை இல்லாம பூச்சி மருந்துகளை வந்து என்ன பூச்சி மருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டக்கலை அலுவலர்களையோ வேளாண் துறையோ சார்ந்தவர்களை கேட்டு பூச்சி மருந்து வந்து நம்ம பார்த்துக்கிட்டோம். அடுத்தது, இந்த பூச்சி மருந்தினுடைய அளவு வந்து மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா இப்போ ஒவ்வொரு பூச்சிக்கும் வந்து LD50 என்ற ஒரு அளவை வச்சுதான் வந்து எந்த அளவுக்கு அந்த பூச்சி வந்து நிர்வாகம் செய்யும் சொல்லிட்டு ஆராய்ச்சி மூலியமாக கணிச்சு வச்சிருக்காங்க. அதனால இந்த பூச்சி மருந்தினுடைய அளவு மிக முக்கியமானது. விவசாயிகள் என்ன நினைக்கிறாங்க, ஒரு பூச்சி மருந்தை கொஞ்சம் அளவு சேர்த்து அடிச்சுட்டா சீக்கிரமா பூச்சிகள் செத்து போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி போகக்கூடாது. அதனாலதான் நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி, பூச்சி மருந்தால வரும் தீமைகள்ல அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்துடுது. அதாவது அந்த அளவையும் தாங்கி வளரக்கூடிய தன்மையை அந்த பூச்சி பெற்றுடுது. அதுக்கு என்ன பண்ணணும், பரிந்துரைக்கப்பட்ட அளவு பூச்சி மருந்து அடிக்கணும். இமிடா குளோபைட் நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி 4 மில்லி 10 லிட்டர் தண்ணிக்கு அப்படின்னா 4 மில்லி தான் அடிக்கணும். அடுத்தது, பரிந்துரைக்கப்பட்ட அளவு நம்ம தெளிப்பு திரவமும் பயன்படுத்தணும். ஏன்னா நம்ம விவசாயிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, தெளிப்பு திரவத்தை வந்து ரொம்ப கம்மியாக்கிறாங்க. ஒரு ஏக்கருக்கு 200 லிட்டர் தெளிப்பு திரவம் தான் அடிக்கணும். நம்ம யாரும் விவசாயிகள் அப்படி அடிக்கிறது இல்லை. அதுக்கு பதிலாக ஒரு 10 டேங்க்ல ஒரு 100 லிட்டர் இருக்குதா இல்லை 150 லிட்டர் இருக்குதா அப்படின்னா அதை மட்டும் அடிச்சுட்டு வந்துடுறாங்க. ஆனா சொல்லும் போது இந்த பூச்சி மருந்து அடிச்சோம், நமக்கு வந்து பலன் இல்லை, பூச்சை வந்து கட்டுப்படுத்தலன்னு. அப்படி இல்லாம பரிந்துரைக்கப்பட்ட அளவு, அதாவது ஒரு ஏக்கருக்கு 200 லிட்டர் தெளிப்பு திரவம் பயன்படுத்தி அந்த பூச்சி நிர்வாகம் பண்ணணும். அடுத்தது, என்ன தெளிப்பான பயன்படுத்துறோம், அதுவும் ஒரு முக்கியமான ஒண்ணு. இப்ப வெள்ளை ஈக்கள் இருக்குது, இல்லை சாறு உறிஞ்சி பூச்சிகள் அதிகமாக இருக்குது, இல்லை மாவு பூச்சி, இதுக்கெல்லாம் வந்து நாப்சாக் ஸ்ப்ரேயர், இப்போல்லாம் வந்து பேட்டரி ஆப்ரேட்டர் ஸ்ப்ரேயர், நிறைய வகையான ஸ்ப்ரேயர்ஸ்லாம் வந்துருச்சு, தெளிப்பான்கள் வந்துருச்சு. சரியான தெளிப்பான்களை பயன்படுத்தினா அந்த பூச்சியை வந்து வெகு சுலபமாக நிர்வாகம் செஞ்சிடலாம்.
1: வேதியியல் முறையில் பயன்படுத்துறதுனால இத்தனை வழிமுறைகளை கடைபிடிக்கும் போது நல்ல பலன் கிடைக்கும்.
0: கண்டிப்பாக, அதாவது வேதியியல் முறைகள் வந்து கடைசியாக தான் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம்.
1: சிறப்பு. இப்போ பூச்சி நிர்வாகத்தில் உயிரியல் முறையில் சொல்லும்போது தீமை செய்யக்கூடிய பூச்சிகளை நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளை கொண்டு நிர்வாகம் பண்ணலாம் அப்படிங்கறத சொன்னீங்க. இப்ப என் வயல்ல நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் கம்மியா இருக்கு, அவங்களோட ஆதிக்கம் அதிகமா இருக்கு அப்படின்னா என்ன செய்யலாம்?
0: அதை நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் கம்மியாக இருக்குன்னா, அது அதாவது என்ன பூச்சி நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் வந்து அங்கே இருக்குன்னு முதல்ல பார்க்கணும். புரிவண்டுகள் இருக்கா, இல்லை தட்டான் இருக்கா, இல்லை நாவாய் பூச்சிகள் இருக்கா, இல்லை பச்சை கண்ணாடி ரக்கை பூச்சி இருக்குதா, கிரைசோபான் சொல்லக்கூடிய பச்சை கண்ணாடி ரக்கை பூச்சிகள் இருக்குதா. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இறை விழுங்கிகள். இதனுடைய எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து அதிகமான பூச்சிகள் வருதோ அந்த அளவுக்கு இந்த இறை விழுங்கிகளுடைய எண்ணிக்கையும் அதிகமாகிட்டே இருக்கும். இல்லை அதனுடைய எண்ணிக்கைகள் கம்மியாக இருக்கு அப்படின்னா, இந்த நன்மை தரும் பூச்சிகளான இறை விழுங்கிகளை நம்ம வந்து விடலாம். இது போன்ற ஆராய்ச்சி நிலையம், நம்ம பயிர் பாதுகாப்பு துறை மகளிர் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், இல்லை கோயம்புத்தூர் இருக்க தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் உள்ள பூச்சியல் துறையிலிருந்தும் பொறிவண்டுகள், பச்சை கண்ணாடி ரக்கை பூச்சிகள்லாம் பெற்று நிலத்திலேயே கொண்டு போய் விடலாம். எங்கெங்கெல்லாம் பூச்சிகள் இருக்க கொண்டு போய் விடலாம். இது போன்ற இறை விழுங்கிகளையும் ஒட்டுணிகளையும் மற்றும் இந்த நுண்ணுயிரிகளையும் நம்ம போல நிலத்தில் விடும்போது பார்த்தீங்கன்னா, வேதியியல் முறைகளை இல்லாத இது போன்ற உயிரியல் முறைகள் போகும்போது திருப்பி தானாகவே அதனுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கும். நம்ம வேதியியல் முறைகள் போல திருப்பி திருப்பி நம்ம வந்து அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுதான் வந்து உயிரியல் முறைகளுடைய மிக முக்கியமான ஒரு பண்பு.
1: அதான் நீங்க சொன்ன மாதிரி மருந்து அடிச்சா அடிச்சுக்கிட்டே இருக்கணும், ஒவ்வொரு பயிருக்கும். இதுன்னா காலத்துக்கும் இருக்கும்,
0: ஒரு தடவை நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி நம்ம மருந்தடிச்சு நம்ம பூச்சியும் கொல்லாம இருந்தா இந்த நன்மை தரும் பூச்சிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கும். அதனால குறிப்பிட்ட காலத்துக்கு இந்த நன்மை தரும் பூச்சிகளே போதும். முக்கியமா தோட்டக்கலை பயிர்கள்ல வந்து பழப்பயிர்கள் இருக்கு, இந்த பழப்பயிர்கள்ல மா இருக்கு, சப்போட்டா இருக்கு, பலா இருக்கு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மேல உச்சி வரைக்கும் கொண்டு போயிட்டு நம்ம மருந்தடிக்க முடியறதில்லை. ஆனா இந்த நன்மை தரும் பூச்சிகள் எங்கெங்க இருக்கு தேடி கண்டுபிடிக்கும்,
1: அவங்க பறந்து

0: ப்ரோ.
1: போயிடுவேன் எங்க இருக்குதோ அதுக்கு தேவை வந்து எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஒரு ஒட்டுண்ணியா இருந்து அவருடைய வாழ்க்கையை வந்து முடிச்சாகணும். அதனால இந்த தீமை தரும் பூச்சிகளை நாடி நன்மை தரும் பூச்சிகள் போயிடும். அதுதான் வந்து தோட்டக்கலை பயிர்களில் முக்கியமா உயிரியல் முறைகளை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு முக்கியத்துவம் சொல்றது. நம்ம எங்கெங்கெல்லாம் வந்து இந்த உயிரியல் முறை மூலமாக பயன்படுத்தி ஆர்கானிக் சொல்லக்கூடிய அந்த அங்ககை முறை மூலமாக வந்து பூச்சி நிர்வாகம் பண்றாங்களோ அந்த பழங்களுடைய சுவை வந்து கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது, அதனுடைய விலையும் அதிகமாக தான் இருக்குது. அதனால ஒரு வருடம் இல்ல ரெண்டு வருடம் மகசூல் அதிகமானாலும் அதனால கிடைக்கக்கூடிய அந்த வருமானம் வந்து யாருக்கு அதிகம் அப்படின்னா, யாரெல்லாம் வந்து வேதியியல் முறைகளை இல்லாம உழவியல் இயந்திர முறைகள் மற்றும் உயிரியல் முறைகளை பயன்படுத்துவங்களுக்கு வந்து அதிகமான வருமானம் கிடைக்கிறது வந்து உண்மைதான்.
0: சிறப்புங்க, இதுவரை தோட்டக்கலை பயிர்னா என்ன, எப்படி பூச்சி நிர்வாகத்தை பண்ணிக்கலாம், அதுக்கு என்னென்ன மெத்தட் இருக்கு, அப்புறமேல இடையில பூச்சி எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம், ஒன்றும் துளைப்பானா இருப்பா இல்லைன்னா சாறு கொஞ்சம் கூடிய பூச்சிகளா இருக்கும், அதை எப்படி கட்டுப்படுத்தலாம், கட்டுப்படுத்தும் போது என்னென்ன முறைகளை பயன்படுத்தலாம் அப்படிங்கறது எல்லாமே ரொம்ப அழகா சொன்னீங்க. நேயர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் ஐயாவுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சு.
1: நன்றி
0: ஐயா. இப்ப உயிரியல் முறையில பூச்சி கட்டுப்பாடு சார்ந்து கேட்டுட்டு இருக்க நேயர்களுக்கு ஒரு சில பேருக்கு சந்தேகம் ஏற்படலாம், அப்ப சந்தேகத்தை தீக்கிறதுக்கு எந்த போன் நம்பர்ல உங்களை அழைக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லா
1: இருக்குங்க. 98-65-96-19 28.
0: மறுபடியும் ஒரு தடவை சொல்லுங்க.
1: 98-65-96-19-28 இந்த நம்பருக்கு வந்து நீங்க போன் பண்ணலாம். அதனுடைய அறிகுறிகள் இருந்துச்சுன்னா போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் அனுப்பலாம். கண்டிப்பாக எந்த நேரமா இருந்தாலும் உங்களுக்கு சேவை செய்ய நாங்க கடமைப்பட்டிருக்கோம். நன்றி.
2: வேளாண்மை அப்படின்னாலே சவால்கள் நிறைஞ்ச ஒரு தொழில் அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுதான் இந்த தொழிலுக்கே நாம வர்றோம். அப்படியே வந்தாலும் நாம எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் எல்லாரும் நினைக்கிறது என்ன, கொஞ்சமாவது நம்ம பாக்கெட்டுக்கு காசு வரணும், குறிப்பா குறைஞ்ச செலவு பண்ணணும், அதிகமா மகசூல் எடுக்கணும், அதுவும் சுற்றுச்சூழலுக்கு சீர்கேடு இல்லாம மக்களுக்கு ஆரோக்கியமான உணவு கொடுக்கணும் அப்படிங்கறதுல மிகுந்த கவனத்தோட இன்னைக்கு நிறைய உழவர்கள் உழவு தொழிலை செஞ்சுக்கிட்டு வராங்க. அந்த வகையில தோட்டக்கலை பயிர்கள்ல மருந்தில்லா மகசூல் எடுக்கிறதுக்கு என்னென்ன ஒருங்கிணைந்த முறைகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவா இதுவரைக்கும் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க திருச்சிராப்பள்ளி மகளிர் தோட்டக்கலை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் ஏ கல்யாண சுந்தரம். வேளாண் பெருமக்களே, தோட்டக்கலை பயிர்களில் மருந்தில்லா பயிர் சாகுபடியை கடைபிடிப்போம், மக்களுக்கு ஆரோக்கியமான உணவை கொடுப்போம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நேரம் 8 மணி. கேட்கலாம் இனி
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை எட்ட வளர்ச்சியின் பலன்கள் அனைத்து சமூகம் மற்றும் ஒவ்வொரு நபரையும் சென்றடைவதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூர் ராணி துர்காவதி பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், வளர்ச்சி இலக்குகளை எட்ட கல்வி மிகப்பெரும் சக்தியாக திகழ்வதும் நிலையில் பழங்குடியின பெண் குழந்தைகளின் கல்வியில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றார். நாட்டின் கடல்சார் கட்டமைப்பை வலுப்படுத்தும் திட்டங்கள் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட INS துனாகிரி, INS அக்ரே, INS சன்ஷோதக் அதிநவீன போர்க்கப்பல்களை இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்து பேசிய பிரதமர், இதன் மூலம் பாதுகாப்பு சுயசார்பு உறுதி செய்யப்படுவதாக கூறினார். முன்னதாக 12வது சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி கொல்கத்தாவில் நடைபெற்ற யோகா நிகழ்வில் பங்கேற்று பேசிய பிரதமர், நாட்டு மக்கள் அனைவரும் யோக பயிற்சியை வாழ்நாள் பயிற்சியாக கடைபிடிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். திருவள்ளூர் மாவட்டம் மஞ்சக்கரணையில் தனியார் இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவால் உயிரிழப்பு ஏற்பட்டது மிகுந்த வருத்தம் அளிப்பதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள அவர், பாதிக்கப்பட்டவர்கள் விரைந்து குணமடைய பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார். வாயு கசிவால் உயிரிழந்த 2 பேரின் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி உதவி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கவும் அறிவுறுத்தியுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக விசாரிக்க 3 பேர் நிபுணர் குழுவும்

அமைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழகத்தில் விஷத்தன்மை ரசாயனங்களை பயன்படுத்தும் ஆலைகளில் கண்காணிப்பு பலப்படுத்தப்படும் என்று மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் மஞ்சங்கரணையில் இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவு பாதிப்புகளை நேரில் ஆய்வு செய்த பின் செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர், இச்சம்பவத்தில் 7 பேர் உயிரிழந்ததாக வெளியான செய்திகள் தவறானது என்றும் 2 பேர் மட்டுமே உயிரிழந்ததாகவும் கூறினார். தீவிர பாதிப்பு அடைந்தவர்களுக்கு செயற்கை சுவாச கருவி மூலம் உயர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். இந்நிலையில் சம்பவம் நேரிட்ட தனியார் ஆலையில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர், அணு உயிரி ரசாயன சிறப்பு மீட்புப் படையினர் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இப்பகுதியை தனிமைப்படுத்தி வாயு கசிவின் தாக்கத்தை மதிப்பீடு செய்து பொதுமக்களை பாதுகாக்கும் பணிகளும் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களை நேரில் சந்தித்த பின் செய்தியாளரிடம் பேசிய தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த், அமோனியா வாயு கசிவு விவகாரத்தை அரசியலாக்கக்கூடாது என்றார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். தமிழக மாணாக்கர் உலகளாவிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள தங்களது இலக்குகளில் உறுதியாக இருப்பதன் அவசியத்தை மாநில சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு ராஜீவ் வலியுறுத்தியுள்ளார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் தொகுதியில் பள்ளி மாணாக்கருக்கு 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கல்வி உதவித்தொகையை இன்று வழங்கி பேசிய அவர், செயற்கை நுண்ணறிவு உட்பட புதிய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப மாணாக்கர் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். தமிழகத்தில் காலியாக உள்ள கல்லூரி பேராசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். திருச்சி திருவானைக்காவல் தனியார் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு ஏற்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். ஓமன் நாட்டில் பணியில் இருந்தபோது உயிரிழந்த தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த கப்பல் மாலுமி நிஷாந்தின் மனைவிக்கு தொகுப்பூதிய அடிப்படையில் இளநிலை உதவியாளர் பணிக்கான பணி நியமன ஆணையை மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் இன்று வழங்கினார். மேகதாது அணை விவகாரம் குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு முதலமைச்சர் அழைப்பு விடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். வேலூரில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், பெண்கள் சிறுமிகள் பாதுகாப்பு விஷயத்தில் அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு நாடு முழுவதும் இன்று நடைபெற்றது. 551 நகரங்களில் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணாக்கர் தேர்வெழுதினர். நியூசிலாந்தில் நடைபெற்ற சர்வதேச மகளிர் ஹாக்கி இறுதிப் போட்டியில் இன்று இந்தியா நியூசிலாந்தை 2-0 என்ற கோல் கணக்கில் வென்று கோப்பையை கைப்பற்றியது. சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். மான்செஸ்டரில் நடைபெறும் ICC உலகக்கோப்பை மகளிர் 20-20 கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்காவிற்கு எதிராக முதலில் பேட் செய்யும் இந்தியா சற்றுமுன் 13 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 95 ரன் எடுத்திருந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளை நியூஸ் ஆனார் செயலி வழியாக கேட்டு இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, இது இரவு இசை இனிமை நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. நம்ம மனம் கவர்ந்த 80-90களில் வந்த பாடல்களை தான் கேட்க போகிறோம் இந்த நேரலை நிகழ்ச்சியில். நீங்களும் பங்கேற்கலாம், உங்கள் மனம் தொட்ட பாடலை நம்ம வானொலியில் கேட்கலாம். அதற்கான எண் 0431-246-1021. இது வழக்கமான நேயர்களுக்கு. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் புதிய நேயர்கள் 0431-240-1021 அப்படிங்கிற இந்த எண்ணை தொட்டு வரலாம். இணைந்திருங்கள் நேயர்களே, இது இரவு இசை இனிமை திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில்.

0: இரவு இசை இனிமை கேட்டுட்ருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். இப்போ நம்மோடு இணையும் நேயர் யாரு? வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
1: திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் வட்டம் மங்கப்பட்டியில இருந்து செல்லதுரை பேசுறேங்க சார்.
0: மங்கப்பட்டி செல்லதுரை, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: விவசாயம் சார்.
0: விவசாயமா? இப்ப என்ன போட்டிருக்கீங்க மண்ணில்?
1: இப்போ மஞ்சள் மரவள்ளி கிழங்கு.
0: மஞ்சள் மரவள்ளி கிழங்கெல்லாம்
1: போட்டிருக்கீங்க? ஆமாங்க சார். சேனக்கிழங்கு.
0: இப்போ பெய்த மழை வந்து நமக்கு பயனுள்ளதாக இருக்கா இல்லை கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குது?
1: மழை பெஞ்சா பரவாயில்லைங்க சார். மழை இல்லை, இன்னைக்கு தான் லேசாக தூரல.
0: அப்படியா?
1: ஆ, இந்த நேரத்தில் மழை பெஞ்சாதாங்க சார் நல்லாயிருக்கும்.
0: நல்லாயிருக்கும்.
1: ஆமாம்.
0: சரி சரி சரிங்கய்யா. இப்போ மஞ்சள் மரவள்ளிலாம் எந்த லெவலில் இருக்குங்க?
1: இப்போ தாங்க சார் எல்லாம் நடவு முடிஞ்சிருக்கு.
0: நடவு முடிஞ்சிருக்கு.
1: ஆ, பாதி போட்டும் இருக்கு, போடாமையும் இருக்கு.
0: ஆ, அப்போ வேலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும்.
1: ஆமாங்க சார். மரவள்ளி கிழங்குலாம் 4 மாசம் பயிர், 4-5 மாசம் பயிர் ஆயிருச்சுங்க சார்.
0: சரிங்க சரிங்கய்யா. சரி,
1: மஞ்சள் வைகாசி மாதம் தாங்க சார் போடுவாங்க.
0: ஆ,
1: சேனக்கிழங்கு மஞ்சள் இப்போ எல்லாம் நடவு
0: நடந்துருக்குங்க
1: சார். ஆமாங்க சார்.
0: சிறப்பு சிறப்புங்கய்யா. ஒரு விவசாயம் நல்லா நடக்கக்கூடிய ஒரு பகுதி இல்லையா மஞ்சள்?
1: மழை தாங்க சார். இல்லை, மழை இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
0: வருங்கய்யா வருங்கய்யா, உங்கள் நல்ல எண்ணத்துக்காகவே மழை வரும்.
1: ஆமாங்க.
0: சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும்?
1: அரண்மனை காவலங்க சார் படம்.
0: ம்,
1: ஊருக்கு நல்ல காலம் வந்துருச்சுங்கிற பாடலுங்க சார்.
0: சிறப்புங்கய்யா, நீங்கள் கேட்ட பாடல் வந்து.
1: நன்றிங்க சார்.
0: அனைத்து மிக்க நன்றிங்கய்யா.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை கேட்டுட்ருக்கோம். நேயர்களுடைய விருப்ப பாடல்கள், அதுவும் 80-90களில் நம்மளுடைய இதயம் தொட்ட பாடல்களை தான் நாம் கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம கூட பேச காத்திருக்கும் அடுத்த நேயர், வருக, வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: யார் பேசுவது?
1: சமயபுரம் சர்வேஸ்வரி. நல்லா இருக்கீங்களா ஐயா?
0: நலமா இருக்கோம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் உங்க நிகழ்ச்சி போல சூப்பரா இருக்கோம்.
0: சரிங்க, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து ராகபந்தங்கள்ல

0: நீங்க
1: அப்படிங்கற பாத்தேன்
0: பாடுறத பாக்கும்போது நீங்க இருக்கிற ஊர்ல அமர்ந்து இருக்க கூடிய அந்த அம்மனை பாடுற மாதிரியே இருக்கே.
1: ஆமாங்க ஐயா, அது நல்லா இருக்கு அந்த பாட்டு.
0: சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றி அழைத்தமைக்கு. உங்களுக்காக நீங்க கேட்ட பாடல் இது.

0: இரவு இசை இனிமை கேட்டுட்ருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். நேயர்களோட மனம் கவர்ந்த பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். 80s 90s இந்த காலகட்டத்தில் வந்த நேயர்கள் மனம் தொட்ட பாடல் தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: நான் கோணபாடியில இருந்து சந்திரா பேசுறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சார்?
0: எல்லாரும் நல்லா இருக்கோம்மா. என்ன பாடல் வேணும்
1: சார்? எனக்கு கிராமத்து அத்தியாயம் படம், ஆத்தி நேதிலே அந்த பாட்டு வேணும்.
0: நன்றிமா, நீங்க கேட்ட பாடல் வருது, இணைஞ்சிருங்க.

0: இரவு இசை இனிமை கேட்டுட்டு இருக்கோம். நியூஸ் அண்ட் ஆர் செயலி வழியாக திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல நிகழ்ச்சியில நம்மோடு பேச காத்திருக்கும் நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் இங்கிருந்து பேசுறீங்க சார்?
1: புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் தொகுதி அத்திரிவேலிருந்து இளங்கோவன் பேசுறேன் சார்.
0: குளத்தூர் இளங்கோவன், சொல்லுங்கய்யா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அத்திரிவேல் மாங்கோயில்.
0: திடீர்னு எப்படி இந்த பாடல் கேட்கணும்னு ஞாபகம்?
1: இல்ல, ஒரு அந்த கலத்து பாட்டு நல்லா இருக்கும், கொஞ்சம் இருட்டு நைட்ல கொஞ்சம் நல்லா பாட்டு கேட்கறதுக்கும் நல்லா இருக்கும் சார்.
0: சரி சரி சரிங்கய்யா. பொதுவா கிராமங்கள்ல இந்த மாதிரியான கரகாட்டம் எல்லாம் இப்போ இந்த திருவிழா காலங்கள்ல நடக்கும் இல்லையா?
1: ஆமா சார், ஆமா சார்.
0: ஆமாங்க, இது வந்து எப்போதுமே இந்த மாதிரியான நிகழ்வுகளை பார்க்கும்போது இந்த பாடல் நமக்கு ஞாபகத்துக்கு வந்துடும்.
1: ஆமா சார், ஆமா சார்.
0: சிறப்புங்கய்யா, சொல்லுங்க, உங்களுக்காக அந்த பாடல் கொடுத்துடலாம்.
1: நன்றி சார்.
0: நன்றிங்கய்யா.

0: நேயர்களோட மனதில் நீங்கா இடம் பிடிச்ச 80-90களில் வந்த பாடல்களை தான் கேட்டுட்ருக்கோம் நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். இன்றைக்கி நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக நிகழ்ச்சிகளை கேட்டுட்ருக்கக்கூடிய நேயர்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். அதற்கான எண் 0431-246-1021. இது வழக்கமான நேயர்களுக்கு. அறிமுக நேயர்களுக்கு 0431-240-102-1. நிகழ்ச்சியில் இப்போ நம்ம கூட இணையும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் இங்கே இது பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் மாவட்டம் பீமகுளம் சிவகுமார் சார்.
0: பீமகுளம், சொல்லுங்க. என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு சின்ன கவுண்டர் படத்துல இருந்து முத்துமணி மாலை. இந்த பாடல் வந்து எங்க நண்பர் மணிமாலன் அவருக்கு பிறந்தநாள் சிறப்பு பாடலா கேட்கிறோம்.
0: நன்றிங்கய்யா அழைத்தமைக்கு. நீங்க கேட்ட பாடலை கொடுத்துடலாம்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இரவு இசை இனிமை நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. நேயர்கள் தங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் அடுத்ததாக நாம் பேச போகிற நேயர் யார்? வருக, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்கய்யா.
1: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: நான் திருச்சி மாவட்டம் துறையோட்டம் மாறாடிலிருந்து எம்ஏ ரமேஷ் பேசுறேங்க.
0: ரமேஷ் ஐயா, சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து தர்ம யுத்தத்துல இருந்து ஆகாய கங்கைன்னு ஒரு பாடல் இருக்கும்.
0: தர்ம யுத்தம் படத்துல ஆகாய கங்கை பாடல் கேட்டிருக்கீங்க. மலேசியா வாசுதேவன் ஜானகி பாடியிருக்கும் அந்த பாடல் இதோ.

நேயர்களே, உங்களின் நினைவிற்கு நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9:02 வசந்த் அழைப்பு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் சமூகம் வலுப்பெற என்ற தலைப்பில் பாலின சிறப்பு வல்லுநர் ஜே அருள் ராபர்ட் அவர்களுடன் நேர்முக நிகழ்ச்சி அரங்கேற இருக்கிறது. நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள், பங்கேற்க மறவாதீர்கள்.

திருச்சிராப்பள்ளி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை கேட்டுட்ருக்கோம். நேயர்களே, உங்களின் நினைவிற்கு நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 10:30 தஞ்சாவூர் மாவட்டம் கோனேரி ராஜபுரம் அருள்மிகு நடராஜர் திருக்கோவில் ஆணி திருமஞ்சன விழாவின் நேரடி வர்ணனையை நாம் கேட்கலாம். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நாளை

காலை 10:30 நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இரவு இசை இனிமே நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கும் பாடல் கள்ளழகர் படத்திலிருந்து ஒரு பாடல்.

ஹரி தத்தாம் தன தத்தாம் ஜோனு தத்தாங்கிறதுக்கு தருகிறதுக்கு தத்தி இங்கே நடத்தும் தான்.

0: ஒலித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய இரவு இசை இனிமை. நேயர்களே, நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் இரவு இசை இனிமை நிகழ்ச்சி நிரலின் நிகழ்ச்சியாக உங்கள் மனம் தொட்ட பாடலை ஏந்தி வரும் என்ற நிறைவுடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம்.
1: அண்ணே, அங்க தூரத்துல ஒரு மலை தெரியுது பாரு, அதோட கதை என்னன்னு உனக்கு தெரியுமா?
2: ஒரு கதை ஊரே கேக்குறதுக்கு நான் ஒரு வழி சொல்லி தரேன்.
1: சரி, அந்த வழிய கொஞ்சம் தெளிவா சொன்னா நல்லா இருக்குமே.
2: கேளு, வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆச்சுல்ல, அதை கொண்டாடுற விதமா நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதுக்கு நீ உன் கதையை அனுப்பணும்.
1: அனுப்பணும், சரி. எந்த முகவரிக்கு?
2: நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், பாரதிதாசன் சாலை, திருச்சி 1 அப்படின்ற முகவரிக்கு அனுப்பு.
1: எந்த தேதிக்குள்ள அனுப்பி வைக்கணும்னு சொல்லுங்க.
2: கரெக்டா கேட்ட தம்பி, வர 30ஆம் தேதிக்குள்ள அனுப்பணும். அதுல இன்னொரு விஷயம் இருக்கு.
1: என் கதையிலேயே நிறைய விஷயம் இருக்கும்.
2: தம்பி, உன் நாடகத்தை அவங்க செலக்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்க, அதை ரெக்கார்ட் பண்ணி ஒளிபரப்பவும் செய்வாங்க. அது மட்டும் இல்ல, உனக்கு சன்மானமும் உண்டு தம்பி, சன்மான.
3: Good evening. This is Akashwani and I am Nishit Kumar with the news at 9. The headlines. Prime Minister Narendra Modi asserts strong maritime capabilities key to country's economic and strategic influence, commissions 3 indigenous naval warships in Kolkata. NEET re-examination for admission to undergraduate medical courses conducted amid tight security arrangements. In Tamil Nadu, 7 people killed and over 70 affected in ammonia gas leak at a seafood export company in Periyapalayam. US-Iran talks underway in Switzerland to strengthen the interim agreement and consolidate efforts to end the West Asia conflict. IMD forecasts extremely heavy rainfall in Arunachal Pradesh, Assam, Sikkim and sub-Himalayan West Bengal till Saturday. Indian women's hockey team lifts FIH Nations Cup, defeating host New Zealand 2-0 in final. And in cricket, India lift the Tri-Nation A Series, beating host Sri Lanka by 66 runs in final. And now the news in detail. Prime Minister Narendra Modi has emphasized the importance of maritime strength in the modern world, stressing that strong maritime capabilities are a deciding factor for the country's economic and strategic influence. He stated that India fully understands this reality and is preparing itself accordingly.
4: 2014 तक भारत करीब 700 करोड़ रुपए के रक्षा उत्पादों का निर्यात करता था. आज यह आंकड़ा बढ़कर करीब 40,000 करोड़ रुपए पहुंच रहा है. भारत में बने रक्षा उपकरण अब दुनिया के 80 से अधिक देशों तक पहुंच रहे हैं. 12 साल में जो प्रगति हुई है वो ये बताती है कि जब नीति स्पष्ट हो तो देश में कितना बड़ा परिवर्तन हो सकता है.
3: The Prime Minister commissioned 3 indigenously designed and built naval ships, an advanced stealth frigate INS Dunagiri, a large survey vessel INS Sanshodhak, and an anti-submarine warfare shallow watercraft INS Agra at the Shyama Prakash Mukherjee Port in Kolkata today.
4: INS Vikrant se lekar aaj tak ki yatra keval naye yuddhapoton ki yatra nahi hai. Yeh Bharat ki

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி இனிக்கும் இனியராகும் இந்த இரவு பொழுதில் நல்ல பாடல்களை கேட்டு இணைந்தே இருங்கள்.

0: சொல்லுகிறேன்.
1: இப்படி தொடங்கி இப்படி நிறைவடையும் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தொடரும் இது திருச்சி பண்பலை 102.1 நேயர்களுக்காக, நேயர்களால்.

ஆயிரத்தில் ஒருவன் படத்திலிருந்து பாடல் கேட்டோம். இனிய ராகம் கேட்டுட்டு இருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். இளையராஜா, எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா இணைந்து பாடியிருக்கும் ஒரு அற்புதமான பாடல் கேட்கலாம். கோவா படத்திலிருந்து.

0: ஆசையா இருக்கா? மீண்டும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திரை களஞ்சியம்.
1: என்ன காரணத்துக்காக ஒரு பாட்டு பிடிக்கும்?
0: சிலருக்கு இசை பிடிக்கும்,
1: சிலருக்கு பாடல் வரிகள் பிடிக்கும்,
0: சிலருக்கு பாடுற பாடகர்களோட குரல் ரொம்ப பிடிக்கும்.
1: இப்படி 1975 வரைக்குமான திரைப்படங்கள்ல இருந்து நமக்கு பிடிச்ச பாடல்களை ஒரு தொகுப்பா தேர்ந்தெடுத்து அது பிடிக்கிறதுக்கான காரணங்களையும் குறிப்பிட்டு எங்களுக்கு எழுதி அனுப்புங்க.
0: தோறும் நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பிற்பகல் 2:30
1: திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சி நேயர்களின் விருப்ப தேர்வாக
0: உங்களது விருப்ப பாடல் தொகுப்பினை நிகழ்ச்சி பிரிவு தலைவர் திரைக்களஞ்சியம் பகுதி ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி 620001 என்ற முகவரிக்கும்
1: airtrichy@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கும் எழுதி அனுப்புங்கள்.
0: ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பிற்பகல் 2:30 நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திரை களஞ்சியம்.
2: நாளைய திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் லால்குடி துரைராஜ் அவர்களின் திரை இசை தொகுப்பிலிருந்து நிகழ்ச்சி அரங்கேறும். இனிய ராகம் கேட்டு இணைஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல.

0: வானொலி நிகழ்ச்சிகளின் முத்தாய்ப்பு,
1: நேயர்களின் நெஞ்சங்களில் பிரமிப்பு,
0: தலைமுறை கடந்த ரசிகர்களின் வரவேற்பு,
1: பண்பலை 102.1 வசந்த அழைப்பு.
0: நாள்தோறும் காலை 9 மணிக்கு
1: பண்பலை 102.1 நேயர்களுக்காக, நேயர்களால்

வானொலி அலைவரிசைகள்ல நேயர்களே, உங்களின் நினைவிற்கு நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்த நிகழ்ச்சி ஞாபகம் வருது. நேயர்கள் நெஞ்சங்களில் நீங்காமல் நுழைத்திருக்கும் பழைய திரை இசை பாடல்கள் அணிவகுக்கும் நேரலை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் வழியாக உங்களுடைய விருப்ப பாடலை நீங்க எங்களுக்கு அனுப்பலாம். உங்களுக்கான வாட்ஸ்அப் எண் 9835461. இந்த வாட்ஸ்அப் எனக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், இடம்பெற்ற படம், உங்களுடைய பெயர், ஊரை நீங்க குரல் பதிவாக அனுப்பலாம், தட்டச்சு செய்தும் அனுப்பலாம். நேர்களே, மறந்துடாதீங்க, அடுத்த நிகழ்ச்சி ஞாபகம் வருது. காலத்தை வென்ற பாடல்களின் அணிவகுப்பு.

கேட்ட பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய இனிய ராகம். நேயர்களே, நிகழ்ச்சிகள் பற்றிய உங்கள் கருத்துக்களை வரவேற்கிறோம். நிறையோ குறையோ வழக்கம் போல கடிதம் எழுதுங்கள். இயக்குனர் ஆகாசவாணி, திருச்சிராப்பள்ளி 1 என்ற இந்த முகவரிக்கு மின்னஞ்சல் அனுப்ப @gmail.com. அன்பு நேயர்களே, உங்களின் நினைவிற்கு அடுத்த நிகழ்ச்சி ஞாபகம் வருதே. நேயர்களின் நெஞ்சங்களை தொட்ட காலத்தை வென்ற பொற்கால பாடல்களின் அணிவகுப்பு. உங்களுடைய விருப்ப பாடலை எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். அதற்கான எண் 9338546121 9385546121. நேயர்களை மறக்காமல் உங்களுக்கு பிடிச்ச பாடலை எங்களுக்கு அனுப்புங்க, நம்ம வானொலியில் அதை கேட்கலாம். ஆகாஷ்வாணி, திருச்சிராப்பள்ளி, நேரம் 10 மணி.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிமையான இரவு வணக்கம் அன்பு நேயர்களே, இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருதே. காலத்தை வென்ற பொற்கால பாடல்களின் அணிவகுப்பு. உங்கள் மனம் தொட்ட பாடல்களை நம்ம நிகழ்ச்சியில் கேட்க வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடிச்ச பாடலை எங்களுக்கு அனுப்புங்க. 938-546-1021 அப்படிங்கிற இந்த எண்ணுக்கு. நிகழ்ச்சியில் முதல் பாடல் வருது தரிசனம் படத்தில், இது மாலை நேரத்து மயக்கம் அப்படிங்கிற பாடல். பாடலுக்கு விருப்பம் குமரன் நகர் லக்ஷ்மி, இவர்களுடைய விருப்ப பாடல் இதோ.

நேரம் 10:06. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். ஞாபகம் வருது, நேயர்கள் வந்து அவங்களுடைய விருப்ப பாடல்களை வாட்ஸ்அப் மூலமாக நம்மளுக்கு அனுப்பிட்டு இருக்கிறாங்க. அவங்க கேட்குற பாடலை நாமளும் கொடுத்துட்ருக்கோம், நம்ம எல்லாருமே ரசிச்சிட்ருக்கோம். அந்த வகையில் அடுத்த பாடல் நிழல்கள் நிஜமாகிறது படத்தில் இலக்கணம் மாறுதோ, இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் புத்தூர் பரமு, இவர்களுடைய விருப்ப பாடல் இதோ.

எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடிய பாடல் கேட்டோம். நிழல் நிஜமாகிறது படத்திலிருந்து. 10:11 ஞாபகம் மருதி நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வருது, பார்வை யுவராணி அப்படின்னு சொல்லிட்டு சிவந்த மண் படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் மலைக்கோட்டை மாலதி அவர்களுடைய விருப்ப பாடல் இதோ.

நேயர்களே, இதுபோல் உங்களுடைய விருப்ப பாடலையும் நீங்கள் வானொலியில் கேட்கலாம். 938-546-102-1 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய விருப்ப பாடலை அனுப்புங்க, உங்கள் பெயர் ஊரோட. அடுத்த பாடல் வருது, இதயக்கனி படத்தில் பாடல் தொட்ட இடமெல்லாம் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா இணைந்து பாடியிருக்கும் பாடல். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் பெரம்பலூர் நிறைமதி, இவர்களுடைய பாடலாக இதோ

0: பத்து மணி 20 நிமிடத்திற்கு நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். ஞாபகம் வருது, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் வாட்ஸ்அப்பில் குரல் பதிவாக அனுப்பியிருக்காங்க.
1: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 வணக்கம். நான் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராதி தாலுகா நல்லூர் ஊராட்சி கீரங்குடி கிராமத்திலிருந்து அசோக்குமார் பேசுகிறேன். எனக்கு எதிர் நீச்சல் திரைப்படத்திலிருந்து வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல் என்ற பாடல் ஒளிவரப்போகும். நன்றி, வணக்கம்.
0: நன்றி கையா. நீங்கள் கேட்ட அந்த பாடல் இதோ.

வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல் சாரதாம் போடா தலைவிதி என்பது பெரும் கூச்சல் எண்ணி துணிந்தால் இங்கு என்ன நடக்காதது கொஞ்சம் முயன்றால் இங்கு எது கிடைக்காதது வெற்றி வேண்டுமா போட்டு பா

பிள்ளைய பெறுகிற அம்மாவுக்கு பத்து மாசமும் எதிர் நீச்சல், பிறக்கிற குழந்தை நடக்கிற வரையில் தரையில் போடுவது எதிர் நீச்சல், பள்ளிக்கு பள்ளி இடத்துக்கு அலையும் அப்பனுக்கு அதுதான் எதிர் நீச்சல், பிள்ளைக்கு எப்படி இடம் கிடைச்சாலும்

கடற்கரையோரம் நடக்கிற காதல் கல்யாணம் முடிப்பது எதிர் நீச்சல். கணக்குக்கு மேலே பிள்ளைய பெத்து காலம் கழிப்பதும் எதிர் நீச்சல். கண்மூடி பழக்கம் மண்மூடி போக கருத்தை சொல்

இனிமையான இரவு பொழுதுல நாம கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். ஞாபகம் வருது காலம் வென்ற பாடல்களின் அணிவகுப்பாய் நேயர்கள் தங்களுடைய விருப்ப பாடல்களை வாட்ஸ்அப் மூலமா நமக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கான வாட்ஸ்அப் எண் 938-546-102-1. அடுத்த பாடல் திருச்சி இரட்டை வாய்க்கால் விஜய் நகர் சுவாமிநாதன் சித்ரா இவர்களுடைய விருப்ப பாடல் தெய்வமகன் படத்திலிருந்து தெய்வமே தெய்வமே.

நான் சிந்த ஓடினேன் ஓடினேன் ஓடினேன். அட ராஜா என் தம்பி வாடா.

கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் விருதே, நேயர்களின் அபிமான காலம் என்ற பாடல்களின் அணிவகுப்பு. அடுத்த பாடல் சென்னை சுமதி அவர்களுடைய விருப்ப பாடல், பலே பாண்டியா படத்திலிருந்து.

ஞாபகம் வருதே நிகழ்ச்சி கேட்டணிஞ்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் தேனி போடி ரங்கநாதபுரம் எல்வி மணி. இவருடைய விருப்ப பாடல் களத்தூர் கண்ணம்மா படத்தில் இருந்தார்.

0: ஞாபகம் வருதே கேட்டணிஞ்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்த பாடல் கேட்டிருக்கும் நேயர்.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போவுக்கு வணக்கம். என் பெயர் பிரியா செந்தில்குமார். ஊர் நாமக்கல் மாவட்டம், ராசிபுரம், ஆண்டகலூர் கேட். ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் அனைத்து பாடல்களும் இனிமையாக இருக்கின்றன. பஞ்சவர்ண கிளி படத்திலிருந்து மகாகவி பாரதியாரின் பாடல்.

0: அந்த பாடலை அனைத்து நேயர்கள் சார்பாகவும் ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நிச்சயமாக கொடுத்துடலாமா? இல்லை ஒரே ஒரு திருத்தம், நீங்கள் கேட்ட பாடல் வந்து பாடலாசிரியர் வந்து பாரதிதாசன். பாரதிதாசனுடைய பாடல் இது, விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி சுசிலா பாடியிருக்கும் அந்த பாடல் பஞ்சவர்ண கிளி படத்திலிருந்து.

அடுத்த பாடல் உரிமை குரல் படத்திலிருந்து வருகிறது. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் ஹரிஷ், கோபிகா, லால்குடியிலிருந்து இவர்களுடைய விருப்ப பாடல் இதோ.

ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருதே கேட்டுட்ருக்கோம். அடுத்த பாடல் வருது நேற்று இன்று நாளை படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் கேட்டிருக்கும் நேயர் செங்கல்பட்டு சஞ்சீவி.

0: ஞாபகம் வருது கேட்டிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்த பாடல் எந்த பாடல்? அதை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் யார் கேட்டலாம்.
1: திருச்சி பண்பலைக்கு இரவு வணக்கம் சார். படம் இன்று போல் என்று வாழ்க. பாடல் அன்புக்கு நான் அடிமை, தமிழ் பண்புக்கு நான் அடிமை. இந்த பாடலை ஒளியுறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் காரைக்காலிலிருந்து ராமலிங்கம். நன்றி, வணக்கம்.
0: நன்றிங்கய்யா. நீங்கள் கேட்ட அந்த பாடல் இதோ.

ஞாபகம் விருது நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக வருது. பச்சை விளக்கு படத்திலிருந்து பாடல். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் லால்குடி கருமூலர்.

நேயர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ 102.1 இதுவரை மான்செஸ்டரில் நடைபெற்ற இந்திய தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையேயான ஐசிசி மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை போட்டியின் நேரடி வர்ணனையை கேட்டோம். இந்த போட்டியில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்க அணி வெற்றி பெற்றது. நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில்.

0: என்ன சோனமுத்தா, பல புத்தகங்களை அடுக்கி வச்சுக்கிட்டு நடுவுல உட்கார்ந்து இருக்க, படிக்கிற மாதிரி படம் தானே
1: பாக்குற? வந்து இப்ப நான் என்ன உங்க சொல்றது?
2: அதுவா, நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டி அறிவிப்பு கேட்டேன், அதுல நான் கலந்துக்க போறேன். அதுக்குதான் என் கற்பனை குதிரைய தட்டி விட்டுட்டு உட்கார்ந்து இருக்கேன்.
3: ஆளை பார்த்தா டம்மி பீசா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா.
0: அப்படியா? எந்தெந்த தலைப்புல நாடகம் எழுதி அனுப்பலாமா?
2: அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல நாடக பாணியில கதையை எழுதி A8 பக்கத்துக்குள்ள நல்லா A4 பேப்பர்ல டைப் பண்ணி அனுப்பணுமா?
0: அது சரி, எந்த முகவரிக்கு?
2: நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1 அப்படின்ற முகவரிக்கு.
0: அட, எந்த தேதிக்குள்ள நாடகத்தை எழுதி அனுப்புறதுன்னு சொல்லியா?
2: கரெக்டா கேட்ட, வர 30 தேதிக்குள்ள நாடகத்தை அனுப்பணும். அது மட்டும் இல்ல, என் நாடகம்

0: தேர்வாச்சுன்னு வச்சுக்க, அத ஒளிபரப்பவும் செய்வாங்க, அதுக்கு சன்மானமும் கொடுப்பாங்க.
1: அப்ப நீ பரிசு வாங்கினதுக்கு அப்புறம் உன்ன வந்து பாக்குற.
2: ஐயோ, அலாட்டாய்க்கடா, அலாட்டாய்க்க.
0: சரி சரி, இப்ப நீ கிளம்புறியா, நான் நாடகத்தை எழுதணும்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நேரம் 10:59. திருச்சிராப்பள்ளி வானொலியின் மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை அதிகாலை 5:45 நிகழ்ச்சிகள் தொடங்கும். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 5:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் நிகழ்ச்சிகளை கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: நேரம் திருபசரியா 11 மணி ஆயிட்டிருக்கு. இணைஞ்சிருக்கீங்க பாரதி தமிழ் பண்பலை 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மெகாஹர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹர்ட்ஸில் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். எஸ், மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய 1 மணி நேரம் நல்ல அழகான அற்புதமான இரவு நேரத்துக்கு தகுதியான நம்ம மனசை உறங்க வைக்கிற மாதிரியான பாடல்கள் தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸ்ட்ராய்ட் உங்களுக்காக சின்மய் மற்றும் ஜெயச்சந்திரன் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண பாடல். வைரமுத்து அவங்களுடைய அழகான வரிகளை, ரகமான அவங்களுடைய இசையில உங்களுக்காக பாடல் காத்துட்டு இருக்கு. கன்னத்தில் முத்தமிட்டாள் படத்திலிருந்து ஒரு தெய்வம் தந்த பூவே அப்படிங்கிற பாடல் தான் எடுத்து வச்சிருக்கேன். கேட்டு நினைச்சிருங்க. இசையில சுங்குடு நான் சகா பார்த்திபன்.

எஸ், 11:08 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. ஒரு தெய்வம் தந்த பூவி அப்படிங்கிற பாடல். தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சிருக்கேன். ஆசை ஆசை எப்பொழுது பேராசை அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த பாடல் தான் தூள் படத்துல இருந்து சங்கர் மகாதேவன் மற்றும் சுஜாதா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். வித்யாசாகர் அவங்களுடைய இசையில வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க இசையில எவ்வளோ

எஸ், 11:13. ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சோம். ஆசை ஆசை எப்பொழுது அப்படின்னு தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சிருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன்னை விட இந்த உலகத்தில் வசந்தது ஒன்றுமில்லை அப்படிங்கிற பாட்டு தான். விரும்மாடி படத்திலிருந்து கமல்ஹாசன் மற்றும் ஸ்ரேயா ஹர்ஷல் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். உங்களுக்கு காத்துட்டு இருக்க கேட்டு நினைஞ்சிருங்க இசையிலையோடு.

பதினோரு மணி 20 நிமிஷத்துல ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சோம். விரும்பாண்டி படத்துல இருந்து ஒன்னு விட இந்த உலகத்துல வசந்தது ஒண்ணுமில்ல அப்படிங்கிற பாட்டு தான். தொடர்ந்து உங்களுக்காக ஒரு அழகான பாட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஆட்டோகிராஃப் படத்துல இருந்து ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் ரேஷ்மா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் சினேகன் அவங்களுடைய அழகான வரிகள்ல பரத்வாஜ் அவங்களுடைய சில தான் பாடல் கத்துட்டு என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசுக்குள்ளே காதல் வந்துச்சா வந்தல்லோ வந்தல்லோ அப்படிங்கிற பாட்டு தான் உங்களுக்காக பாரதி தமிழ் 102.3 அடுத்ததா காத்துட்டு இருக்கு. கேட்டணிச்சிருங்க இசையலையோட.

எஸ் 11:26 ரொம்ப அழகான பாடல். மனசுக்குள்ளே காதல் வந்துச்சா வந்தல்லோ வந்தல்லோன்னு ஹரிஷ் ராகவேந்தர் மற்றும் ரேஷ்மா ரெண்டு பேரும் பாடின பாடல் ஆட்டோகிராஃப் படத்துல இருந்து கேட்டு முடிச்சேன் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்கு பாடல் காத்துட்டு இருக்கு. என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா அருள் படத்துல இருந்து பாடல் எடுத்து வச்சிருக்கேன். ரஞ்சித் மற்றும் ஷால்னி சிங் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் ஸ்னேகன் அவங்களுடைய அழகான வரிகள்ல ஹரிஷ் ஜெயராஜ் அவங்களுடைய இசையில தான் உங்களுக்காக பாடல் காத்துட்டு இருக்கு. சூடாமணி அப்படிங்கிற பாட்டு எடுத்து வச்சிருக்கேன், கேட்டு நினைச்சிருங்க இசையிலோட.

சம்மதம் செப்பமா அப்படின்னு ரொம்ப அழகான பாடல், சுடாமணி அப்படிங்கிற அந்த பாட்டை கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சிருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் படத்துல இருந்து தான் உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. அன்ன கிளினி வாடியன் காதல் சீட் எடுக்க அப்படிங்கிற பாட்டு தான் எடுத்து வச்சிருக்கேன். பழனி பாரதி அவங்களுடைய அழகான வரிகள்லாம் கேட்கலாம். இணைஞ்சிருங்க இசையலையோட.

ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சோம் இல்லையா? அன்னைக்கு நீ வாடி என் காதல் சீட் எடுக்க, நெல்லுக்கு பதிலாக முத்தங்கள் நான் கொடுக்க அப்படின்னு ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுக்காக நான் எடுத்து வச்சிருக்க பாட்டு தான் தை மாசம் ஊரை கூட்டு தஞ்சாவூர் மேலும் கொட்டு புது பொண்ணா வைக்கப்பட்டு கட்டி வாரையும் கூறப்பட்டுன்னு ரொம்ப அழகான வரிகள் கொண்ட பாடல்ல கபிலன் வைரமுத்து அவங்களுடைய அழகான வரிகளில், வித்யாசாகர் அவங்களுடைய இசையில, சங்கர் மகாதேவன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் மஜா பாடத்துல இருந்து பாடல் வந்துட்டு இருக்கு. கீழே நினைச்சிருங்க இசையிலோட

எஸ் 11:41 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சோம். தை மாசம் முறக்குட்டு அப்படின்னு கேட்டு முடிச்சிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுக்காக பாட்டு எடுத்து வச்சிருக்கேன். கஜினி படத்திலிருந்து பாடல் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு மாலை இளவையில் நேரம் அப்படிங்கிற பாடல் தான் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. தாமரை அவங்களுடைய அழகான உரிகள் கேட்டுட்டு வாங்க, இணைஞ்சிருங்க இசையோட.

எஸ் 11:48 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சோம். ஒரு மாலை இளவையில் நேரம் அப்படிங்கிற பாடல். தொடர்ந்து உங்களுக்காக பாடல் என்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாஸ் படத்துல இருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. சாத்னா சரகம் ரெண்டு பாடின பாடல் தான் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். சக்கப்போடு போட்டானே அப்படிங்கிற அந்த பாடல் தான் காத்துட்டு இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க இசையிலையோட.

11 மணி 52 இல்ல 53 நிமிஷம் ஆயிடுச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் கேட்கக்கூடிய தருணத்துல இருக்கோம். நிகழ்ச்சியில நம்மோடு மோகனல் வாயிலா இணைஞ்சிருந்த நேயர்கள் யார் யார் அப்படிங்கறத பாக்கலாம். அம்பத்தூர்ல இருந்து முத்துலட்சுமி அவங்க இனி இரவு வணக்கம் சொல்லிருக்காங்க. கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியன் நிகழ்ச்சி சிறப்பிக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிருக்காங்க. கலீல் அகமது பொன்னேரி கலீல் அகமது இனி இரவு வணக்கம் சகபார்த்திமன் அவர்கள் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்புறம் அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களும் இனி இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க. சுரேஷ் பாபு அவரும் எனது பார்வையில் ஒரு பாடல் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணிருக்காங்க. பர்வதவர்தன் இனி இரவு வணக்கம் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் ஒழித்த முதல் பாடலே அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்வராஜ் நாமக்கல்ல இருந்து மெசேஜ் பண்ணிருக்காரு இனி இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரங்கராஜன் தித்திக்கும் இனி இரவு வணக்கம் இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு இருக்காரு. புரசேவாக்கம்ல இருந்து சவுந்தரராஜன் இனி இரவு வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹேம்லதா நைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜேஷ் பெரியார் நகர்ல இருந்து இனி இரவு வணக்கம் சார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுரேஷ் பாபு பழமுதிர் சோலை எனக்காகத்தான் போடுங்க அப்படின்னு இருக்காரு. நேர் விருப்பம் இல்லையே. தொடர்ந்து அம்பத்தூர்ல இருந்து முத்துலட்சுமி ஆசை ஆசை இப்பொழுது அருமையான பாடல் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சாந்தி ரமேஷ் இனியர வணக்கம்னு சொல்லிருக்காங்க. முத்துலட்சுமி உன்னோட இந்த உலகத்துல ரொம்ப அழகான பாடல் அப்படின்னு

சொல்லியிருக்காங்க, தொடர்ந்து அவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நிறைய நேயர்கள் நம்மோட நினைச்சிருந்தீங்க, பாடல் கேட்டிருந்து எல்லோருக்கும் ஒரு பெரிய நன்றியோட நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரடி நீ மோகினி படத்துல இருந்து எடுத்து வச்சிருக்கேன், வெண்மேகம் பெண்ணாக உருவானதோ இந்நேரம் என்னை பார்த்து விடையாளதோ அப்படிங்கிற அழகான பாடல் தான். நான் முத்துக்குமார் அவங்களுடைய அழகானவர்கள், யுவன் சங்கர் ராஜா அவங்களுடைய சில அறிகரன் அவங்களுடைய குரல்ல பாடல் காத்துட்டு இருக்கு. கேட்டணிச்சிருங்க, திரும்பவும் உங்களை நான் நாளைக்கு காலையில 4 மணிக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகா பார்த்திபன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 12 மணி. ஓத் பாரதி தமிழ் பண்பலை 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 MHz, கோயம்புத்தூர் பண்பலை 103 MHz, நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 MHz நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: காற்றின் மொழி.

நடத்த வந்தேன் காதலிக்க நேரம் உண்டு கன்னியுண்டு காளையுண்டு காதலிக்க நேரம் உண்டு கன்னியுண்டு காளையுண்டு பாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் வழியும் உண்டு பாலிபத்தில் காதலிக்க

0: சமத்தா நீங்க அசடா, சமத்தா இருந்தா கொடுத்தேளா, அசடா இருந்தா பருப்பேளா.
1: ஏண்டி புதுசா கேக்குற என்ன?

0: என்னத்தை செய்வே?
1: சொன்னத்தை செய்வே.
0: வேற என்ன செய்வே?
1: அடக்கி வைப்பேன்.
0: அதுக்கும் மேலே
1: பல்ல உடப்பேன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்

அக்க போடு போடு ராஜா. டேய் என்னடா பாட்டுல பேச ஆரம்பிச்சிட்ட, நீ சக்க போடு போடு ராஜா. உன் காற்றில மழை பெய்யுது, ஆமா மழை பெய்யுது, நீ வந்து கொடைபிடி ஏண்டா சக்க.

இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. மல்லியப்பு மேனியடா, நான் இதுவாக தொடுவேண்டா, நாங்க பஞ்சடையில் கொஞ்சுறது, நீ போக போக பாருண்ட கிழிச்ச கூட ஏறி கோழி பிடிக்காதவன் பாறை ஏறி வைகுண்டம் போவான். இப்ப வெளுப்பியா?

என்ன என்ன என்னடா நல்ல சமயம், வெள்ளி நிலாக்காயுது வாடை காத்து வீசுது, புள்ளி மயில் உள்ளிருக்க அள்ளி அள்ளி கையிறங்கில் ஏந்தி கொள்ளடா, சக்க போடு போடு ராஜா.

டேய் என்ன நீ ரேக்காதே, போராட்டம் இள நெஞ்சத்திலே உண்டாத இந்த நேரத்திலே, உன்னாலே நான் பட்ட தொல்லைகள் போதாதோ, எட்டி போனாலே என்னையாடா எட்டி போக சொல்றேன்.

ஆமாண்டா, இப்படி பழமொழிய பேசியே பொழுத கழிச்சிருக்கு. போடா போ பழம் பஞ்சாங்கம் நீ, வாடாதோ உன் செம்மாங்க நீ. கல்யாணம் ஆயாச்சு பொண்டாட்டி வந்தாச்சு, இன்னும் வேற என்னடா தானா கனியிற கனிய, ஏண்டா தடியால் அடிச்சு கனிய வைக்கணும்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: ஏய் கிறுக்கு பசங்களா, பெரிய மனுஷன் சொல்ற கேளுங்கடா, இந்த பாட்டெல்லாம் நமக்கு வேணாம். அக்காவை பத்தி அக்கா மேல ஒரு பாட்டை எடுத்து விடுங்கடோ.
1: அக்கா மேலையா? பாடி ஏன் கப்ப கிழங்கு எங்க அக்காபத்த முக்கா துட்ட பாடாத வய துறந்தே. அடி பாடி அடி பாடி அடி பாடி ஏன் கப்ப கிழங்கு எங்க அக்காபத்த முக்கா துட்ட பாடாத வய துறந்தே.

0: அதுக்கெல்லாம் ஞானம் வேணும், ஞானம் வேணும், ஞானம் வேணுண்டோ.
1: ஞானமா? அட, நம்ம ஞானப்பிரகாசம், டேய் ஞானப்பிரகாசம், அங்க ஓடி வந்த கூப்பிட்டு

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4 மணி. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசை பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக திருவரட்செல்வர் திரைப்படத்திற்காக பித்தா பெரிசூடி பெம்மானே எனும் பாடலை கேட்கலாம். டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் குரலில்.

5:05 நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக திருநீலகண்டர் திரைப்படத்திற்காக சிதம்பரநாதா எனும் பாடல் எம் கே தியாகராஜ பாகவதர் குரலில்

0: நேரம் 4:10. நேயர்கள் கேட்கவிருப்பது
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று செங்கல்பட்டு என் ஏ குணசேகரன், என் ஏ வெங்கட்ராமன் ஆகியோரின் நாகஸ்வரேசை கேட்கலாம். எம் எஸ் சுந்தரேச ஐயர் அவர்கள் தவில். முதலில் வலச்சி வச்சி, பட்னம் சுப்பிரமணிய ஐயர் இயற்றிய நவராகமாலிகா வர்ணம், ஆதிதா.

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு என் ஈ குணசேகரன், என் ஈ வெங்கட்ராமன் ஆகியோரின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். எம் எஸ் சுந்தரேச ஐயர் அவர்கள் தவில்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 5 மணி. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ராமேஸ்வரம் ராமநாத சுப்பிரபாரதம் எம் எஸ் சுப்பலட்சுமி அவர்கள் குரலில்.

தெய்வீகராகும் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சிவ பஞ்சாட்சர சூத்திரம். டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் குரலில் இணைந்திருங்கள் இசையலையோடு.